0: ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனா என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த மூன்று நாட்களும் உங்களோடு கூட மாலை நேரத்தில் பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது, நமக்கு பழக்கமான சில பேருடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு பழக்கமில்லாத சில காரியங்களை காண்பித்து கொடுத்து உங்களை ஒரு ஆவிக்குரிய உன்னத நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற இதய துடிப்பை நான் கேட்டேன். ஒருவேளை மனிதனை பார்த்து அல்லது ஒரு தலைவனை பார்த்து இந்த பூமியை நீ எப்படி பார்க்கிறாய் என்று சொன்னால், அவன் பூமியின் மனிதர்களை நிறத்தின் அடிப்படையிலே அல்லது மொழியின் அடிப்படையிலே அல்லது கலாச்சாரத்தின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையிலே தேசங்களின் அடிப்படையிலே பிரிக்கிறதற்கு அவன் முயற்சி செய்வான். இவன் இந்தியன், இவன் அமெரிக்கன், இவன் சைனாக்காரன், இவன் ஜப்பானை சேர்ந்தவன் என்று தேசங்களின் அடிப்படையிலே பிரிக்கிறவர்களை பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு கொடி இருக்கிறது. ஒருவேளை மொழியை அடிப்படையாக ஒரு மனிதன் கூட்டங்களை பார்ப்பான் என்றால், இவன் ஆங்கிலம் பேசுகிறவன், இவன் இந்தி மொழி பேசுகிறவன், இவன் தமிழ் மொழி பேசுகிறவன், இவன் மலையாளி என்றெல்லாம் மொழியின் அடிப்படையில் அவர்களை பிரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அல்லது நிறத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கருப்பன் சிவப்பன், இவன் கொஞ்சம் மஞ்சையா இருக்கிறான் என்றெல்லாம் பிரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை மதத்தின் அடிப்படையிலையும் இந்த நாட்களிலே மேலோங்கி இருக்கிறதே மதத்தின் அடிப்படையிலே தேசத்தை பிரிப்பதற்கான முயற்சிகளிலே, அதன் மூலம் பார்த்தான் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன், இவன் ஜைனன், இவன் சீக்கியன் என்றெல்லாம்

0: காரியங்களை புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் பேசுகிற காரியங்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கின ஒரே தேவனாம் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் நான் இந்த நாட்களிலே உங்களை கொஞ்சம் பார்க்கும்படியாக உங்கள் கவனத்தை வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் திருப்ப விரும்புகிறேன். ஒருவேளை ஆண்டவர் இந்த பூமியை பார்த்தார் என்றால் என்னுடைய கணக்கின்படி அதற்கு வேறு வேறு பெயர்கள் கொடுத்தாலும் முதலாவது அது ரெண்டாக பிரிக்க விரும்புகிறார் என்று சொல்லுவேன். ஏனென்றால் ஆண்டவரும் இந்த பூமியை பார்க்கும்போது அது ஆண் பெண் என்று அல்ல, மாறாக இரத்தத்தின் அடிப்படையிலும் அல்ல, மாறாக மொழியின் அடிப்படையிலும் அல்ல, மாறாக ஆண்டவர் ஒரு தடவை பிறந்தவன் மறுபடி பிறந்தவன் என்றுதான் பிரிப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் என் சத்திய வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த ராஜ்யத்திற்கு யார் பொருத்தமானவர்கள் என்பதை இயேசு வந்தபோது என்ன சொன்னார் என்கிற வார்த்தைகளை நாம் அறிந்திருந்தாலும் மறுபடியும் அதை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:3 ஐந்தாவது வசனத்தையும் நாம் கொஞ்சம் வாசிக்கலாம்.
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக
0: ஒருவன்
1: மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று
0: ஆண்டவர் ஒரு பெரிய அழுத்தத்தோடு நிக்கேதேமு என்கிற இஸ்ரவேலிலே போதகனாக தலைவனாக உயர்த்தப்பட்டிருந்த ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே verily verily I say unto you, அதாவது என்ன, இது சத்தியம் அப்பா, இது சத்தியம். என்ன, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான் என்பதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஐந்தாவது
1: இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும்
0: பிறவாவிட்டால்
1: தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்
0: என்று இந்த காரியத்தை இன்னமும் கொஞ்சம் விளக்கமாக அதற்கு அடிப்படையான காரணங்களை உணர்த்துவிப்பவராக இயேசு பேசுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆக இன்றைக்கு காண்கிற இந்த உலகத்தின் ராஜ்யங்களாக இருக்கும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருப்பார். தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்கிற கோணத்திலே தேவன் இந்த பூமியிலே வாழ்கிற மக்களை அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாயிருந்தாலும் எந்த மொழி பேசுகிறவர்களாயிருந்தாலும் இந்த கோணத்தில் தான் பார்க்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. கவனியுங்கள், ஒரு தடவை பிறப்பது எல்லா மனிதருக்கும் தெரிந்தது. நமக்கு நம்முடைய பிறந்த நாள் தெரியும், நம்முடைய பெற்ற தாயை நாம் அனைவரும் கிட்டத்தட்ட அறிந்திருக்கிறோம். ஒரு சிலரை தவிர பெற்ற தாய் எங்கேயாவது தூக்கி போட்டிருந்தால்தான் தாய் யார் என்று தெரியாது, அல்லது விபச்சாரத்தில் பிறந்திருந்தால் தகப்பன் பேரும் தெரியாது. எங்களிடத்தில் கொஞ்சம் ஒரு 575 பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம். அவரிடத்தில் போய் அப்பா பேர் என்று கேட்டால் சலை சொறிவார்கள். ஏனென்றால் அம்மா 10 தலைமுறையாக விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிறாள். வருகிறார்கள் போகிறார்கள், இதற்கு டிஎன்ஏ டெஸ்டாக வைக்க முடியும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வைத்து யார் வந்து போனார் என்றால் சொல்ல முடியும் இந்த பிள்ளையினுடைய பெயரை. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாரும் தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் கேளுங்கள். இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் தன்னுடைய முதல் பிறப்பை குறித்த கொஞ்சம் அறிவு உடையவன், ஆகையினால் தான் அவன் பிறந்த நாளை எழுதுகிறான். ஆனால் இங்கே என் ஆண்டவர் சொல்கிறார் மறுபடி பிறக்காவிட்டால். முதல் கூட்டத்தில் எல்லாரும் அடங்கும், எல்லாரும் முதல் கூட்டத்தில் அடங்குவார்கள். ஒரு தடவை பிறந்தவர்கள் என்றால் உலகத்தில் இருக்க எல்லாரும் ஒரு தடவை பிறந்தவர்கள், எக்ஸப்ட் ஆதாம் ஏவாளம். ஆதாம் ஏவாளுக்கும் பிறப்புங்கிறது இல்லை, ஆண்டவர் அவர்களை உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கையை தட்டாதவங்க நினைக்கிறாங்க குரங்குலன்னு வந்தான்னு சொன்னாங்க, எல்லாம் கையை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.

0: என்ன இடத்துல யாராவது டார்வின் தியரியை வந்து குரங்குல இருந்து வந்தவன் தான் மனுஷன் அப்படின்னு சொன்னா, உங்க தாத்தா வேணா குரங்குல இருக்கலாம், எங்க தாத்தா ஆதாம் ஏவாள் தான் நான் தைரியமா சொல்றேன். அது எவ்வளவு பெரிய படிச்சவராக இருந்தாலும் ஹல்லேலூயா. ஒருவர் என்ன இடத்துல ஒரு ரிடில்ஸ் போடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு, ஏய் பரலோகத்துக்கு போனா ஆதாம எப்படி கண்டுபிடிப்பேன், அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும், இவ்வளோ கோடி கோடி மக்கள் இருப்பாங்க, அங்கே போனால் ஆதாமை படி கண்டுபிடிப்பேன். சிம்பிள் தானே, அவனுக்கு மட்டும்தான் தொப்புள் இருக்காது அவ்வளோதான். ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவனுக்கு மட்டும்தான் தொப்புள் இருக்காது, தொப்புள் இல்லாத ஆதா ஆபுதான் ஏவாளன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவனை தவிர மீதி எல்லாரும் ஒரு தடவை பிறந்தவர்கள் தான். பெரிய அதிபதியாக இருக்கலாம், சாதாரண குடிமகனாக இருக்கலாம். ஆக என் வேதம் எல்லாரையும் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு இப்பொழுது ஒரு சாய்ஸ் கொடுக்கறது. பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஆண்டவரே கொடுக்கிறாரு, மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவரா இந்த ராஜ்யத்தில் பிறக்கிறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செஞ்சீங்க நீங்கள் பிறக்கிறதுக்கு சொல்லுங்க, ஏதாவது செய்தீங்களா? நதிங். இந்த ராஜ்யத்தில் பிறக்கிறதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம், யா ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், வந்துட்டேன், இதுக்கு ஒன்று வேண்டாம். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க கையை போட்டு விட்டுறாங்க, அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, அழிவில்லாத அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, அழுகை இல்லாத அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, அரசாளுகிற அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, நீதி வாசம் அடைகிற அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, நீ மறுபடி பிறந்துதான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்கள் இந்த காரியத்தை கொண்டு இந்த நாட்களில் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதம் தானே வேணும் இவனுக்கு, பொண்ணு வெள்ளியும் தான் வேணும், அதனால் அதை பற்றி தான் பேசுவோம். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. அப்போ அந்த தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், நான் மறுபடி பிறக்கணும்னு சொன்ன உடனே, இப்போ சிலருக்கு சந்தேகம் வந்துட்டு, இப்போமே இவ்வளோ கருப்பாக பிறந்திருக்கோம், இன்னொரு தடவை பிறந்தால் எவ்வளோ கருப்பாங்க, ஏன்னா நிலக்கரி எடுக்கிற இடத்துல இருக்கிறோம், கரியை பார்க்காத இடத்துல இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி பெற்றுறாங்க, கறிக்குள்ளே கடந்து இவர் எப்படி பெப்பார் அப்படி, இன்னும் கருப்பாக பெறுவாங்களேன்னு கொஞ்சம் கவலை வந்துட்டு. சிலர் இந்து நண்பர்கள் சொல்லார்கள், போன பிறவியில் என்ன இருந்ததுன்னு தெரியல, ஒருவேளை எரும மாடாக இருந்திருக்கலாம், இப்போ எப்படியோ மனுஷன் ஆகிட்டேன், அடுத்த பிறவியில் என்ன ஆகுதுன்னே தெரியாது, அது அவனுடைய நம்பிக்கை. ஆனால் என் சத்திய வேதம் மறுபடி பிறக்க வேண்டிய காரியத்தை நமக்கு சொல்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மயமப்படுத்தலாமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜலம் என்கிற தேவ வார்த்தை, அபிஷேகம் என்கிற அந்த ஆவியானவர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னிடத்துல இடம் கொடுக்கும்போது, என் எல்லா காரியங்களையும் மாற்றுகிற ஒரு பெரிய மறுபிறப்பை நான் பெறுகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் நல்லா கவனிங்க, இந்த மக்களை மறுபடி பிறந்தவர்கள் என்று தேவன் அழைக்கிறார். இந்த அனுபவம் ஒரு விசேஷித்த அனுபவம். நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அல்லது வேறு எந்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், நீ இந்த காரியத்தை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும், நான் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்களை வந்திருக்கிறேனா என்று. நீ ஒருவேளை உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், உயர்ந்த பதவி வகிக்கிறவருடைய குடும்பத்தில் நீ இருந்திருக்கலாம், நீ அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற ஒருவருடைய மகளாக மகனாக பிறந்திருக்கலாம். ஆனால் நீயும் நானும் யாராயிருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும், என்னை ஆண்டவர் மறுபடியும் ஜனிப்பித்தார் என்கிற ஒரு பெரிய பெரிய உள்ளான நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கலாம், வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் இதை குறித்து பவுல் நம்முடைய பழைய அனுபவத்தையும் புதிய அனுபவத்தையும் கோடிட்டு காண்பிக்கிற அந்த காரியங்களை பார்க்கலாம். தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து நாம் 7வது வசனம் வரை வாசிக்க போகிறோம்.
1: ஏனெனில்
0: முற்காலத்திலே
1: நாமும் புத்தியினரும்
0: பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்ப கையை பிடிச்சு நான் சொல்றத சொல்லுங்க, நீங்க மறுபடி பிறக்கலன்னா இன்னும் முட்டாளதான் இருக்கீங்க அர்த்தம். You may be a PhD, I don't care, my Bible says so. நீங்க PhD வாங்கியிருக்கலாம், நாட்டிலேயே பாதி உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனா மறுபடி பிறக்கலன்னா உங்களுக்கு நல்ல டாக்டரேட் கொடுக்கிறார் எஸ்சிஆர்ஏ மாதிரி எஃப்ஓஓஎல். நல்லா கவனிங்க, முக்காலத்திலே நாமும் புத்தியினரும்
1: கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம்
0: இப்பவும் அப்படிதான் இருக்கிறோம் சொல்றவங்க மாத்திரம் அல்லையோ போடுங்க பாக்கலாம், ஒண்ணு ரெண்டு கிடக்கணுமே. ரொம்ப சுதாரிச்சாங்க. இது முற்கால அனுபவம். நான் மறுபடி பிறக்கும் முன்னதாக என்னுடைய அனுபவம் இதையா, கீழ்ப்படிய மாட்டேன். இப்ப என்ன வாழுதான் புருஷன் சொல்றாரு, இப்ப என்ன வாழுதான் எங்க வீட்டுக்காரிக்கு, ஆவில நிறைஞ்ச அரை பண்ணமளவு துள்றா. நான் சொல்றது இந்தாங்க அப்படிங்கிற அதோடு எனக்கும் ஸ்டீம் போயிடுது. அல்லேலூயா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பிள்ளையோ 2 வயசு தான் ஆகுது, உட்கார்னா எந்திரிச்சு நிற்குது, எந்திரிச்சுன்னா உட்கார். கீழ்படுகிறது தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமையாக இருந்தோம். கூட்டத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க, ஆளை காணாமல் போயிருக்கோம். என்னையா கூட்டத்தில் இருந்து ஆளை காணும், சீரியல் வர்ற நேரம் 8:30 அதில் அப்படியே இழுக்கப்பட்டு அந்த அடிமை அது இழுத்துட்டு போயிருது பிரதர். அடிமைகளாக இருந்தோம், பகைக்கிறவர்கள், பகைக்கப்படத்தக்கவர்கள். What a pathetic condition of a person who was born once. என் தா என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் என்று அலறுகிறான் சங்கீதக்காரன். ஐயா பவுல கேட்டா சொல்றான், நான் செய்ய விரும்புறதை செய்ய முடியல, செய்ய விரும்பாததை செய்யறேன், எனக்குள்ள இருக்கிற பாவமே. என்னை கேட்கிறேன் அருமையான தம்பி, I receive mails after mails every day. ஒவ்வொரு நாளும் வாலிப உள்ளங்களிலிருந்தும் கல்யாணமானவர்களும் கல்யாணமானவர்களும் எனக்கு அனுப்புகிற மெயில்ஸை நான் படித்தேன் என்றால் அந்த நேரங்களில் ஓ என்று அழுகிறேன். I am a youth leader. I am a worship leader. I run a church என்றெல்லாம் எழுதுகிறார்கள். முற்காலத்தில் தான் அப்படி வாழ்ந்தார்கள், இப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்பதை விளக்கப் போகிறேன். அதுக்கு முன்னதாக அணிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் உலகத்திலே அவன் எந்த பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவனுடைய பாவம் அவனை அப்படியாக வஞ்சித்து அவனை அப்படியாக கேட்டுக்குள்ளாக்கி அவனை அப்படியாக ஆட்டி படைத்து அடிமையாக்கி வைத்திருக்கிறது. பாவத்தின் பயங்கரத்தை அறிவாயோ, பாவத்தின் பயங்கரத்தை நீ அறிவாயோ. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு நான் பல காரியங்களை செய்து அதை மூடி சட்டத்தினால் நம்மளிடத்தில் இருக்கிற சத்துவத்தினால் அதை மூடி மறைத்தாலும் அது அங்கே இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அங்கே இருந்து சொல்லிக் உன்னை பாழாக்காமல் விட மாட்டேன். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, என்னுடைய செய்திகளில் ஒன்று சொன்ன அந்த உதாரணத்தை சொல்ல முடியாக ஏவப்படுகிறேன். ஏன் என்று தெரியவில்லை. யார் ஒருவருக்காக, நான் சிறுவனாக படிக்கும் போது தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு மனிதன் ஒரு பெரிய கோட் சூட்டெல்லாம் போட்டு ஒரு பெரிய தொப்பி வைத்திருப்பான். தாடி வளர்ந்து நான் சரியாக குளித்திருக்க மாட்டான், பார்க்கறதுக்கு ஒரு பைத்தியக்காரனை போல இருப்பான். நான் அங்கள் ஹைஸ்கூலுக்கு நடந்து போய் படிக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போகிற வழியில் ஒரு பஜாரை தாண்டி போக வேண்டும். அந்த பஜாரில் தான் அவன் அடிக்கடி சுற்றுவதை பார்த்துருக்கிறேன். அவன் கையில் ஒரு பெரிய தடி வைத்து லெஃப்ட் ரைட் என்று இராணுவத்தில் இருக்கிறது போல செய்வான், சில சேட்டைகளை செய்வான். அவன் சேட்டை செய்யும் போது ஒரு கூட்டம் கூடிவிட்டால் அவன் ஏதாவது உயரமான இடத்துல ஒரு சுவரிலோ ஒரு மரத்திலோ அல்லது உயரமான ஒரு கற்குவியலிலோ நின்று தன்னுடைய கோட்டை எடுத்து எடுத்து பார்ப்பான். எங்களுக்கு விளங்காது என்ன செய்கிறான் என்று. இப்படி பல மாதங்கள் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாளில் அவனுடைய சேட்டைகள் அதிகமாக இருந்தது, அவனுடைய காரியங்கள் அதிகமாக இருந்தது. நானும் பள்ளிக்கூடம் முடிந்து 4:30 மணிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள் நாங்கள் இன்னும் பொதுமக்கள் பஜாருக்கு காய்கறி வாங்கி வந்தவர்கள் எல்லாரும் கூடி விட்டார்கள். ஒரு பெரிய கூட்டம் கூடி விட்டது. உடனடியாக ஜம்ப் பண்ணி ஒரு பெரிய ஒரு சுவரில் ஏறி நின்று கோட்டை எடுக்கிறான் பார்க்கிறான், கோட்டை எடுக்கிறான் பார்க்கிறான். எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. திடீரென்று அங்கே மேலே இருந்து ஒரு ஆள் மேலே குதித்தான். நாங்கள்லாம் நினைத்தோம் பைத்தியக்காரன், ஒன்றும் செய்யாதுன்ட்டு. அந்த ஆளுடைய சட்டையை பிடித்தான், கரகரன்னு இழுத்தான். பக்கத்துலாம், ஏய் பத்தியக்காரன் நீ ஒன்றும் செஞ்சிடாது, அவன் அடிச்சான மாட்டி தாங்க முடியாதுடான்னு சொன்னாங்க. இழுத்துக்கொண்டு தூத்துக்குடியில் தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் என்று ஒன்று, சவுத் போலீஸ் ஸ்டேஷன், உள்ளே கொண்டு தள்ளிவிட்டு தன்னுடைய ஐடென்டிட்டி கார்டை எடுத்து காட்டினான். அவன் இலங்கையிலிருந்து வந்த ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர். பல மாதங்கள் பல மாதங்கள் ஒரு பைத்தியக்காரனை போல வேடமணிந்து ஒரு கொலையாளி இலங்கையிலே கொலை செய்துவிட்டு கடலை தாண்டி தப்புவித்து தூத்துக்குடி பட்டணத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறான். அவன் நினைத்தான், நாடு கடந்து விட்டேன், கடல் கடந்து விட்டேன், என்னை யாருக்கும் அடையாளம் தெரியாதெல்லாம் நினைத்து கொண்டு அவன் இங்கே சுற்றி கொண்டிருந்தது. இவனுக்கு செய்தி வந்தபோது அந்த போலீஸ் உதவியோடு அவன் கைது செய்யப்பட்ட காட்சி என் கண்களால் கண்டபோது தான் எனக்கு தெரியும். பாவம் நமக்கு இத்தனையாய் பின்தொடர்கிற நேரத்தில் என்ன நடந்ததாம்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
1: நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது
0: அந்த தேவனுடைய அன்பு பிரசன்னமான போது
1: நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம்
0: அவர்
1: நம்மை ரட்சியாமல்
0: தமது
1: இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்
0: நம்மை
1: ரட்சித்தார்.
0: தமது
1: கிருபையினாலே
0: நாம்
1: நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக
0: அவர்
1: நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த ஆவியை
0: நம்மேல்
1: சம்பூரணமாய் பொழிந்தருளி
0: கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? It is because of his grace. It is because of his mercy. அவருடைய இரக்கத்தின்படியேயும் அவருடைய தயையின்படியேயும் தவித்துக் கொண்டிருக்கிற என்னை ரட்சிப்பதற்கு அவர் என்னை மறு ஜென்ம முழுக்கினால என்னை பரிசுத்தமாக்கினார். நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு நூறு அல்லேலூயா சொல்லலாமா? This is how I am reborn. மறுபடி பிறக்கிறேன். பாவியாயிருந்தாலும் எத்தனை துரோகியாயிருந்தாலும் எத்தனை அழுகி போன வாழ்க்கை வாழ்கிறவனாயிருந்தாலும் நான் அவருடைய இரக்கத்தை நாடி அவருடைய கிருபையை நாடி என்னுடைய நீதியை நம்பி அல்ல, நான் அவரிடத்தில் ஓடி வரும்போது என்னை தன்னுடைய ஆவியினாலே புதுப்பித்து என்னுடைய மறு ஜென்மம் முழுக்கினாலே என்னை ரட்சிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறா. நல்ல கவனிங்க. இப்போ முழு உலகத்திலையும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் மறுபடியும் பிறக்க செய்கிறார். பிறக்க செய்த அந்த கூட்டத்தை நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்பும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்று மதத்தினருக்கு ஒரு கேள்வியாம், ஏயா இப்படிலாம் மறுபடி பிறந்தேன் மறுபடி பிறந்தேன்னு சொல்கிறவங்களாம் பாவமே பண்ணுறது இல்லையா? அவங்க தப்பு பண்ணுறது இல்லையா? அவங்க வாழ்க்கை சரியாக இருக்குதா என்றெல்லாம் கேட்கிறதற்கு உங்களுக்கு தோன்றும். நன்றாய் கவனிங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்களும் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது, ஒரு காரியத்தில் இயேசுவோடு கூட நான் இணைந்தேன், அவருடைய இரக்கத்தை சார்ந்தேன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டேன், அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதுனால எனக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் வந்தது, நான் மறுபடி பிறந்தேன் என்று. வெரி குட், குட். ஆனாலும் இப்பொழுது ஒரு காரியம் என்னை போட்டு அலக்கழிக்கிறதையா, அலக்கழிக்கிறதே. நான் மற்றவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியவில்லை என்கிற ஏக்கம் உங்களையும் பிடிக்கலாம், கேட்கிறவர்களுக்கு முன்னதாக இருக்கலாம். அவர்களுக்கு பதில் சொல்லும்படியாக ஆண்டவர் இந்து மறு பிறப்பு அடைந்த கூட்டத்தையும் ரெண்டாக பிரிக்கிறதை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, இந்த மறு ஜன்ம கூட்டத்தை பிரிக்கிறதை குறித்து பார்ப்பதற்கு சில வசனங்களுக்கு முன்னதாக உங்களை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்தில் இருக்கிற சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம்.
1: ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும்.
0: அவைகள்
1: ஆவிக்கேற்ற பிரகாரமா ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான்.
0: நல்லா கவனிங்க, என் கையில் இருக்கிற சத்திய வேதம் எல்லாவற்றையும் எனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து என் வாழ்க்கையை தெளிவாக கண்ணாடியிலே பார்ப்பது போல பார்க்க வைக்கிறது. இதுதான் இந்த சத்திய வேதத்தின் பெரிய மகிமை. ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த வேத புஸ்தகமும் செய்யாத, எந்த மதத்தாருடைய வேதங்களும் செய்யாத காரியத்தை என் சத்திய வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவம் என்று முதலிலே பிறந்த எல்லாரையும் அதிலே மாத்திரம் வாழ்கிறவர்களை இங்க அப்ப சொன்னேன் முட்டாளுன்னு. இப்ப என் வேதம் சொல்லுது என்ன சொல்லுது? பைத்தியம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க இன்னும் மறுபடி பிறக்கலன்னா உங்களுக்கு இன்னொரு பெயர் கொடுக்குறார் ஆண்டவர், பைத்தியம். டாக்டர் பட்டம் ரெவரன் பட்டம்லாம் போடும்னால இதையும் போட்டுங்க, மறுபடி பிறக்கலன்னா இதெல்லாம் போட்டுங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. மாண்புமிகு அது இதுன்னெலாம் எழுதுகிறாங்களே, மாண்புமிகு பைத்தியம். ஹலோ, நல்லா கவனிங்க. அது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து மறுபடி பிறக்கலன்னா அது என்ன மாண்புமிகுனாலும் சரிதான், மாண்புமிகு பைத்தியக்கார முட்டாளா யசோன்ஸா அப்படிதான் கர்த்தர் டைட்டில் கொடுக்குறாரு. இதை மட்டும் நம்முடைய பெரியவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நாளும் மாண்பும் போடமாட்டான், மிகவும் போடமாட்டான். அல்லேலூயா.
2: தேவன் எப்படி பார்க்கிறார் இந்த உலகத்தை, இந்த உலகத்தை உண்டாக்கினவருடைய கண்ணோட்டத்தில் நான் எப்படி இருக்கிறேன்ங்கிற கேள்வி.
0: நல்ல கவனிங்க, நான் உங்கள் ஊருக்கு வர்ற வழியில் இந்த போஸ்டர்லாம் கொஞ்சம் வாசிக்கிறது வழக்கம். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குன்னு தெரியும்ல. அங்கே திடீர்னு பெரிய லெட்டர் அங்கே எழுதி போட்டுருந்து, நான் அரசூர் வழியாக வந்தேன், தீர்க்கதரிசி. நான் என்ன யார் தீர்க்கதரிசி? அம்மாவை தான் சொல்லியிருக்காங்க அடி. அம்மாவே பக்கத்தில் கொஞ்சம் அம்மாவே தீர்க்கதரிசின்னா நம்ம என்ன குறைஞ்சவங்களா? ஏன்னா என் சத்திய வேதத்தில் சொல்லியிருக்குது இந்த பூமியில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், நான் எப்படி அவன் எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் தீர்க்கதரிசி தானே, எனக்கு அவங்கள காட்டிலும் அதிகம் தெரியும். அதனால் அவங்கள காட்டிலும் அவங்களே தீர்க்கதரிசின்னா நம்ம மகா பெரிய தீர்க்கதரிசி. சொல்லுங்கள், கொஞ்சம் கொதுக்கி சொல்லுங்கள், அப்போ தான் கொஞ்சமாக அது புத்தி வரும். எழுதுறவனுக்கும் வரணும், நமக்கும் வரணும்.
2: We don't know what we are doing. நம்ம செய்கிறது நமக்கு தெரியல, என்னன்னே தெரியல. என்ன எழுதுகிறோம், என்னத்தை போடுறோம், யாருக்கு என்ன பட்டம் கொடுக்குறோமே தெரியாமல் தமிழ்நாடு கண்ணடைச்சி போய் நிற்கிது.
0: நீங்கள் சொல்லுவீங்க பீகார்காரர் இப்படி தான் கடாமுடான்னு என்ன தான் பேசி அடி வாங்குறது நாங்கள் தான்ட்டு. அடிக்கு பயந்தேனா பீகார் வந்துடும், அப்படியாவது வரமாட்டிங்களா? அப்படியாவது வட இந்தியாவுக்கு வரமாட்டிங்களா? அந்த கொஞ்சம் இதை காரியத்தை சொல்ல வேண்டிய நல்ல கவனிங்க.
2: அப்போ என் சத்திய வேதம் சொல்கிற ஒரு பெரிய உண்மை, ஜென்மஸ்வாவம் உள்ளவனுக்கு ஆவிக்குரிய காரியம் பைத்தியமாகத்தான் தெரியும்.
0: நான் அவனை குறித்து அதிகம் பேச விரும்பவில்லை, ஆனால் ஜென்ம சுபாவத்தோடு நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதை காட்டி கொடுப்பதற்காகத்தான் நான் மறுபடியுமாக உங்களை கொஞ்சம் ஆழத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன்.
2: இப்பொழுது மறுபடியும் பிறந்தவர்களை வேதம் பிரிக்கிற அந்த காரியத்தை பார்க்கலாம். அதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி
2: உங்களுடனே பேசக்கூடாமல்
1: மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாய்
0: பால் வாஸ் இன் ட்ரபிள். பவுல் ஒரு பெரிய சங்கடத்தில் இருக்கிறார். ஐயா, மறுபடி பிறந்தவர்களையும் பிரிக்க வேண்டி இருக்கிறேன், நீர் அப்படித்தானே பார்க்கிறீர்?
2: ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே,
0: இத்தனை நேரம் பொதுவான ஒரு செய்தியை நீ என்னை கேட்கிறவர்களுக்கும் விளங்கும்படியாக பேசினேன். இப்பொழுது கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற உங்களோடு கூட டைரக்டாக பேச விரும்புகிறேன். ஆண்டவர் பிரிக்கப்பட்ட கூட்டத்தை இரண்டாக பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள். அவை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் the carnal Christians and the spiritual Christians. நான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன் என்பதனால் அல்ல, என்னுடைய காரியங்களை நான் புரிந்து கொண்டேன், ஆவியானவர் என்னை நடத்துகிற வழியில் நடப்பேன் என்று ஒப்புக் கொடுத்தவர்களை பற்றி பேசுகிறேன். நான் பேச பேச உங்களுக்கு விளங்கிவிடும், நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்று. ஆனால் நீங்கள் அறிய வேண்டும் என்று, ஐயா நான் மறுபடி பிறந்து விட்டேன், சோத்திரம், நான் தேவராஜ்யத்துக்கு உரியவனாக உரியவளாக மாற்றப்பட்டிருக்கேன், Praise the Lord, but there is going to be another division.
1: Yes.
0: இன்னொரு பிரிவை தேவன் செய்ய போகிறார், அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருஷ்டியில மறுபடி பிறந்தேன் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் ஆவிக்குரியவர்களாக மாம்சத்துக்குரியவர்களாக பார்க்கிறார். அப்ப நீங்க கேப்பீங்க, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, நாங்கள் எப்படி எங்களை புரிந்து கொள்வது, எங்களை எப்படி ஐயா அறிந்து கொள்வது, எப்படி ஐயா அதை நாங்கள் தெரிந்து கொள்வது என்றெல்லாம் கேள்வி கேட்பீர்கள். உங்களுக்கு உதவும்படியாக ரெண்டு பேரை நான் உங்களுக்கு முன்னதாக நிறுத்த வைக்க விரும்புகிறேன். சத்திய வேதத்தில் அந்த ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுகிறதையும் இணைந்து நிற்கிறதையும் வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறபடினாலே இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் நான் பக்கத்தில் வைத்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து சமயம் தந்துவாரானால் நான் அந்த மூன்று நாட்களிலே 12 காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த 12 காரியங்களை வைத்து நீங்கள் உங்களை அலசி ஆராய்ந்தால் நீங்களே புரிந்து கொள்வீர்கள், நான் ஆவிக்குரியவனாக வாழ்கிறேனா அல்லது மாம்சத்துக்குரியவனாக வாழ்கிறேனா என்று. 12 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்க. ஐயா ஆவிக்குரியவனையும் மாம்சத்துக்குரிய எங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்து விடுங்கள். நாங்கள் எந்த பக்கத்தில் நிற்கிறோம் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். எப்படி ஒரு தெர்மாமீட்டர் எங்களுடைய டெம்பரேச்சரை காட்டுமோ, எப்படி ஒரு பிளட் பிரஷர் உடைய எக்யூப்மெண்ட் எங்களுடைய பிரஷரை காட்டுமோ, அப்படி எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க முடியாக ஆதியாகமத்தில் இருக்கிற ரெண்டு பேரை நான் உங்களுக்கு முன்னதாக நிறுத்த விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த ரெண்டு கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஒருவன் பெயர் அப்ரஹாம், அடுத்தவன் பெயர் லோத்து. நன்றாய் கவனியுங்கள். அப்ரஹாமுடைய வாழ்க்கையையும் லோத்துடைய வாழ்க்கையை நான் பக்கத்தில் வைத்து பார்த்து கொடுக்கும் போது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக, சிறு பிள்ளைகளும் விளங்கிக் கொள்ளும்படியாக நான் பேசுவதற்கு விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். உடனடியாகவே உங்களுடைய மனதிலே தோண்டலாம், ஐயா ஆபிரகாம் பொய் சொன்னதில்லையா?
1: எஸ் சார்.
0: மனைவியை பார்த்து சகோதரி என்று சொல்லவில்லையா?
1: ஆமையா.
0: ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை சொல்லவில்லையா?
1: ஆமையா.
0: ஆபிரகாம் மனைவி சாராள் இருக்க சாராள் கொடுத்த ஆதாரோடு கூட சேர்ந்து குழந்தை பெறவில்லையா?
1: ஆமையா.
0: அவனை பார்த்து நீங்கள் ஆவிக்குரியவன் என்று சொல்கிறீர்களே, எப்படி ஐயா? எப்படி அவன் தவறு செய்வதில்லையா?
1: அன்றைய கவனியங்கள் அருமையானவர்களே,
0: நான் சொல்ல போகிற காரியங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை பிரகாசமாக மாற்றுவதும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை சரியாக்கி விடும் என்கிற தைரியத்தில் மாத்திரமல்ல உங்களை ஒரு செயல் வீரர்களாக இந்த நாட்களில் நடக்கிற அட்டகாசங்கள், விசேஷமாக கிறிஸ்துவின் அடியவர்களுக்கு விரோதமாக நடக்கிற காரியங்களில் உங்களை பலசாலியாக மாற்றிவிடும் என்று நான் சம்பூர்ணமாக நம்புகிறபடினால இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் பூரணமாக நம்புகிறேன். இந்த கேள்விகள், இந்த போராட்டங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருவதில்லையா என்றெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு நான் சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் எழுதின 1வது நிருபம், 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
1: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
0: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
1: ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது.
0: அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது.
1: அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும்
0: வெளிப்படும். நல்ல கவனி, எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தினுடைய தெளிவு உங்களுக்கு தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? 9வது வசனத்திலே தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான் என்கிற வார்த்தை, பாவத்தில் நிலைத்து நிற்க மாட்டான், அதுதான் அப்படி எழுதப்பட்டிருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனால் பிறந்தீர். முதலாவது ஒரு தகப்பனாலே மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் புருஷ சித்தத்திலையும் நீங்கள் பிறந்தது உண்மை. அது முதலாவது பிறந்தது. நீங்கள் மறுபடி பிறக்கும் போது என்று சத்திய வேதம் சொல்கிறது, தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவருடைய பெரிய ஒரு குணம், அவர்கள் பாவத்தில் நிலை நிற்க மாட்டார்கள். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 3 நாட்களில் ஒரு பெரிய பரிசுத்தத்துக்கு நேரான வாழ்க்கைக்கு உங்களை தேவன் வழி நடத்த விரும்புகிறார். ஒரு பெரிய சுத்திகரிப்பு, முதலாவது பிற எழுப்புதலுக்கு அடித்தளமானது என்பதை நான் அழுத்தமாக சொல்வேன். எழுப்புதல் பெருவிழாவில் உனக்குள்ளேயும் எனக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பரிசுத்த வாஞ்சை. சபையின் நடுவிலே பரிசுத்தம் காணப்படுமானால், குடும்பத்தில் பரிசுத்தம் காணப்படுமானால், சத்துரு நம்மிடத்தில் சவால் விடவே முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள், கிறிஸ்துவ விரோதிகள், கிறிஸ்துவ பிரசங்கங்களுக்கு விரோதமாக எழுமி இருக்கிறவர்கள், அவங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்றதுக்கு ஒரு பலன் இல்லை. ஐயா, நாங்கள் பரிசுத்த கூட்டமாக மாறுவதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதுனால தான் நாங்கள் அந்த அசுத்தத்திலிருந்து இந்த இதுக்கு வந்துட்டோம். சொல்லுங்க, யாராவது உங்கள்கிட்ட வந்து ஐயா கிறிஸ்தவனானா, அழுக்குக்குள்ளே கிடந்தோம், அசுத்தத்தில் வாடுறதுக்கு இஷ்டப்படலை, பரிசுத்த கூட்டமாக இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கூப்பிடுறான்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து இங்கே வந்துட்டோம், எங்கே கூப்பிடுறீங்க மறுபடி? ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள், யாராவது கூப்பிட்டா எங்கேருந்து எங்கே கூப்பிடுறீங்க? வீட்டுக்கு திரும்புங்க, வீட்டுக்கு திரும்புங்கிறீங்களே. ஐயா அசுத்தத்தோடு இருந்தோம், எங்கள் வேதம் அப்படி தான் ஐயா சொல்லுது, அசுத்தத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அசுத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்கிறவனும் அப்படி என்னென்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசித்துப்படலன்னு வேதம் சொன்னதுனால பரிசுத்தம் இல்லையே, பரிசுத்தப்படுத்துகிற ஒருத்தர் கூப்பிட்டாரு போயிட்டே. இவன் கூப்பிடுறிய, எதுக்கு கூப்பிடுறேன்?
3: எஸ்
0: எதுக்கு கூப்பிடுற கேட்டிங்கன்னா சரியாயிடுவான். ஹலோ ஹலோ, நான் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிக்க வரலையா, ஆரவாரத்தோடு பரிசுத்தரை உயர்த்தி பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அதை சந்திக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இப்போ இந்த மனிதர்கள் ரெண்டு பேரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேனே, அவருடைய வாழ்க்கையிலிருந்து முதலாவது ஆபிரகாமை காட்டி கொடுக்கிறேன் ஒரு காரியத்திற்காக. இன்னொரு காரியம் லோத்துவை காண்பித்து கொடுக்கிறேன். திருப்புங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருந்து சில காரியங்களையும், 13-14வது அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு புறப்பட்டு தான் கடுக்க போகிற ஒரு தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறதை 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு இடத்திற்கு வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். 12வது அதிகாரம் 5வது வசனம்.
1: ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும், தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும், தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும், ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும்,
0: கூட்டிக்கொண்டு
1: அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய்,
0: வாசிக்கலாம். 7வது வசனம்.
1: கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
0: நல்ல வாசனத்தை பாருங்க. இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றா,
2: ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒன்பதாவது வசனத்தை பாருங்க.
1: அதின் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான்.
2: ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் எழுதியிருக்கிறத நீங்க கவனிக்கணும். அதுல கொஞ்சம் கொஞ்சமா வழுக்கி வழுக்கி தெற்க போறான். அங்கன்னு சொன்னாரு பலிபடெல்லாம் கட்டினா கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கி சறுக்கி சறுக்கி சறுக்கி சறுக்கி சறுக்கி கொஞ்சம் தெற்க ஒட்ட பார்த்த உடனே அடுத்த வசனம் என்ன இருக்கு?
1: அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
2: போதும் பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஆண்டவர் வைக்கிற இடத்துல இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கி போனா உன்னை திருப்பி வர்றதுக்கு தான் பஞ்சத்தை அனுப்புறாரு. ஹலோ. ஆபிரகாம் பஞ்சம் வந்தோடனே எகிப்துக்கே போயிட்டான், இன்னும் தெக்க போயிட்டான். பக்கத்தில் இருங்க, உங்க கதை தான், உங்கள் கதை தான் ஐயா, உங்கள் கதை தான். நம்ம வழுக்கிறது ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகிறது நமக்கு தெரிய மாட்டேங்கி. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போகிறது தெரியாது. ஆமாம், திறந்தோறு தாண்டி ஜெபம் பண்ணுற, வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணால் போதாதா? வாரது ஒரு நாள் தான் போகிறோமே, அதுக்கு பிற பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமா? இதுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் இன்னொரு ரெண்டு ஆட்டோ பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும். இதே சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், மலேசியாக்கார், ஃபிலிப்பினோக்கார். அவர் சொன்னார், நான் தனியாக இருந்தபோது வேக வேகமாக 8:30 சர்வீஸ், நான் 8:30 இருந்தேன். திருமணமான போது 2-வீலர் 4-வீலர் ஆயிடுச்சு, என்ன இப்போ 2 கால் 4 கால் ஆயிடுச்சு. இப்போ 8:30 சர்வீஸ்னால் 9 மணிக்கு போனேன். அது பிறகு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க, இப்போ 8-வீலர் ஆயிடுச்சு. அதனால் இது போகிறதுக்கு 9 மணிக்குனா 9:30 மணிக்கு போனோம். இப்போ 2 பிள்ளைங்க வந்துட்டு 16 கால் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் போவோம், 12 வீலர் ஆயிடுச்சு. அதனால் ஆமேன் போட கண்டிப்பாக போகிறோம். பெரிய ஆர்கனைசேஷனுடைய டாப் மேன் அவர் சொன்னார், கன்ஃபஸ் பண்ணி சொன்னார், பிரதர் ஜெபக்குமார், மை கண்டிஷன் இஸ் சோ பேத்தட்டிக். முதல்ல தெரியல, இப்போ எப்படி செய்கிறதுன்னு தெரியல, எப்படி வர்றதுன்னு தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்த பின்னர் உன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போகிறது தெரியாமலே போகிற மாதிரி தான் சாத்தான் பண்ணுவான். ஆனால் உண்மையில் அன்பு கொண்டு வரோ, உன்னை திரும்பி வா, திரும்பி வா. பிரதர் வெஸ்லி தன்னுடைய கடைசி வாலிமில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, திரும்பி வா. அதுக்கு தான் பஞ்சத்தை அனுப்புனான், இவன் எகிப்துக்கே போயிட்டான். ஆவிக்குரியவன், ஆண்டவரின் தரிசனத்தை பெற்றவன், விக்கிரக ஆராதனை காரணமாக இருந்து ஜீவன் உள்ள தேவனை, மகிமையின் தேவனை தரிசித்தவன். ஆனால் இப்போ சறுக்கி கொண்டு போய் எகிப்து போனான். அங்கே போன உடனே போய் காரணாயிட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, எகிப்தில் போன உடனே நீ உண்மை சொல்லணும்னு நினச்சாலும் வராது, ஏன்னா பயம் வந்துட்டு. கொன்று விடுவானுங்களோ, கொன்று விடுவானுங்களோ, கொன்று விடுவானுங்களோ, கொன்று விடா, ஏன்னா இது ஏன் தேசம் இல்லையே, ஏன் தேசம், ஆண்டவர் சொன்ன தேசம் காணா நல்லவா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத போது என்ன வரும் சொல்லுங்க. நீ இல்லாத நீங்கள் சொல்லு, பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற ஆள் தான், வேறு வழி இல்லை. நீங்கள் கையில் இருக்க, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் உங்கள் ஸ்தானத்தை விட்டுட்டா உங்களுக்கு முதல்ல வர்றது பயம். பயம் வந்த உடனே பெஞ்சாதியும் அடகு வச்சிருவடா. நல்லா கவனிங்க, பெஞ்சாதியை கூட்டு போய் அதுக்கு பதிலாக ஆடு மாடெல்லாம் கொடுத்தா ஹாப்பி. ஒன்று போயிடுச்சு, இன்னொன்று வந்தது. முந்த நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அதில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாக இருந்தேன், அந்த சிறு பிள்ளையாக இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் சீக்கிரமாக எடுத்துட்டீரு, நான் வாலிபன் ஆனேன், வாலிபத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வாலிபத்தை எடுத்துட்டீரு, ஆனால் பெஞ்சாதியை மட்டும் எடுக்க மாட்டேன், இவ்வளோ கூட வாழ்நாளாக இருக்கும். அதனால் ஆபிரகாம் யோசித்தா, இவா தான் நமக்கு பெரிய கண்ணி வைக்கிறா, அதனால் எடுத்துகிட்டு போனால் போகிறான். அதுக்கு பல ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் கிடைக்குதுன்னு நினச்சிட்டானோ என்னமோ தெரியல. சரி, ஆவிக்குரியவன்னா பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்க, பயங்கிறது வந்து என்னையை கொன்று போடுவானோன்னு சொல்லி பயம் வந்த உடனே என்ன வேணாலும் செய்கிறான், எகிப்துக்கு போயிட்டான். கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள், எகிப்து போகிறவன் அவன் குணம்லாம் எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா?
0: போய் சொல்றதுக்கு வேல்யூ சிஸ்டம் மாறிட்டு. முதல்ல போய் சொன்னா கேட்டதுக்கு நான் உண்மையதான் சொல்றேன், அவ சகோதரி தான், ஆனாலும் மனைவி, சகோதரி ஆகிய மனைவி, மனைவி ஆகிய சகோதரி இல்ல, சகோதரி ஆகிய மனைவி. சிலர் அப்படிதான் கூட இருப்பாங்க, ஸ்கூட்டரில் ஒன்றா போறீங்களா, என்னமா சகோதரி மாதிரி போறீங்களா, நாங்கள் சகோதர சகோதரி தான், ஆனால் ராத்திரி வந்து நான் மனைவி ஆயிருப்பா. கொஞ்ச பேர் இருக்கீங்க, தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், அக்கா தனியாக வேலைக்கு போகிறாங்கன்னு நான் போகும்போது லிஃப்ட் கொடுக்குறேன், ஏன்னா நெய்வேலி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் இருக்குது, அவங்க வீடு அவங்க வேலை பார்க்குற இடம்லாம் ரொம்ப தூரம், அதனால் நான் தனியாக தானே போகிறேன், அக்கா பஸ்ஸுக்கு நின்று எத்தனை கஷ்டப்படுவாங்க, அதனால் பின்னால் கூட்டு போனேன், ஒரு நாள் பிரேக் போடும்போது ஏன் மேலே விழுந்தாங்க, அதோடு விழுந்துட்டாங்க ஒன்றா ரெண்டு பேரும், கீழே விழலை. ஏய் நாங்கள் உனக்கு தான் சொல்கிறேங்க அப்பா, உனக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஓப்பனாக தான் சொல்கிறேன், சொல்ல வேண்டியது என்ன, வெப்பர் மேயர் மீட்டிங் தானே போட்டிருக்கீங்க. லிசன்,
1: எஸ் ஆமென்.
0: நீ எகிப்து போன உடனே பொய் வந்துச்சு, மாய்மாலை வந்துருச்சு, புரட்டு வந்துருச்சு, உள்ளே போன உடனே எகிப்தில் போய் இருக்கக்கூடாத இடத்துல போன உடனே உனக்கு பொருள் மேலே தான் இப்போ பற்றுதல் வந்துச்சு, ஆள் மேலே உனக்கு பற்றுதல் போயிடுச்சு. அநேக ஊழியக்காரங்களும் அப்படித்தான், முதல்ல ஆத்மா ஆத்மா ஆத்மா, அதுக்கு பிறகு அரிசிமா அரிசிமாவுன்ட்டான், அதுக்கு பிறகு ஆடி ஆடின்ட்டான், ஆடி ஓடி காடி, முதல்ல ஆத்மா ஆத்மானா, அதுக்கு பிறகு ஒரு ஆத்மா கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே பரலோகத்தில் என்ன சந்தோஷமா இருந்தது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டா சந்தோஷம்னு முதல்ல குதிச்ச ஆளு, இப்ப ஆடிக்கார் கொடுத்திருக்கிறாரு. ஊழியத்துக்கு வந்தாரோ ஆண்டவர் ஆடிக்கார் கொடு, அவன் ஆடிக்கிட்டு இருக்காங்கிறது தெரியல. Listen, sir!
1: Oh, God!
0: என்ன கேட்கிற அருமையானவர்களே, எகிப்து தேசத்துக்கு போன உடனே சுபாவமே போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் அன்பு தேவனை கொஞ்சம் பாருங்கய்யா, தேவனை பாருங்கய்யா, 12 அதிகாரத்தில் வாசிங்க 17 வசனம்,
1: ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம்,
0: ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம்
1: கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் பாதித்தார்.
0: ஆபிராம் ஜெபமெல்லாம் பண்ணல, எனக்கு தரிசனமான ஆண்டவரே வந்து உதவி செய்யணும் கேட்கல, உபவாசம் பண்ணல, நடக்கிறது நடந்துட்டு போட்டு சொன்னான், ஆனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும் கிருபை மிகுந்தவரும் என்னுடைய பலவீனங்களை பார்த்து ஒதுங்கி போகாதவருமாய் ஆண்டவர் இறங்கி வந்து I will protect him. உன்னை கரையத்துக்கு கொண்டுட்டப்பா, உனக்காக ரத்த சிந்தி உன்னை மீட்டுட்டப்பா, நீ என்னுடைய நீ என்னுடைய இடம் மாறின உன் கூடலாம் மாறினாலும் நான் மாறல, நான் மாறவில்லை, என் கிருபை மாறவில்லை, என்னுடைய அழைப்பு மாறவில்லை, அதனால நீ எந்த சாக்கடையில் விழுந்தால் மறுபடி தூக்கி அடிச்சு தொலைச்சிருவேண்டாம். ஆண்டவர் இறங்கி வந்து யார் மேலெல்லாம் கை வச்சிட்டாரு, டாப் மோஸ்ட் மேன் ஹூ எவர் இட் மேபி, பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, நீ கத்தருடையவன்கிறது நீ மறந்து போனாலும் உன்னை விலை கொடுத்து வாங்கினவர் மறக்க மாட்டாதனால மேலே இருக்கிறவனும் அவனுக்கு மூலம் வந்து தான் சாவான். பார்வோனுக்கும் மூலம், சீட்டில் உட்கார முடியல, சீட்ல சிங்காசனத்துல உட்கார முடியல, குத்துது முள்ளு. பக்கத்துல வந்து சொல்லுங்க, ஆண்டவர் எங்கெல்லாம் கை வைக்கிறார் பாருங்க, அங்க இருந்து கீழே வரைக்கும் கை வைக்கிறாரியா, ஒரு மனுஷனுக்கு, நீ ஒரு மனுஷன் தான் அந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் அந்த ஒரு மனுஷனுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல சேனைகளின் கர்த்தர், என்ன பலவீனத்தினால தெக்க தெக்க தெக்க தெக்க போய் எகிப்துக்கு போய் அங்கே என்னுடைய வேல்யூ சிஸ்டம்லாம் மறந்து போச்சு, பெஞ்சாதியை காட்டிலும் பொருள் தான் பெருசாக போச்சு, எல்லாம் போன நேரத்தில் ஆண்டவர் இறங்கினதுனால. என் வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க, ஆதியாகமம் 13 அதிகாரம், அல்லேலூயா, வாசிக்கலாம் எப்படி எப்படி ஆண்டவர் செய்கிறான்னு பார்க்கலாம், 18 வசனத்திலிருந்து வாசிங்க, அதுக்கு பிறப்பை
1: அப்பொழுது பார்வோன்
0: ஆபிராமை
1: அழைத்து
0: நீ
1: எனக்கு ஏன் இப்படி செய்தாய், இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன, இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன?
0: அழைத்து கொண்டு போ, நான் கொடுத்த ஆடு மாடெல்லாம் திருப்பி கொடுத்துருன்னு கேட்கல.
1: கட்டளை
0: கொடுத்தான், நம்ம கொடுத்ததெல்லாம் கிஃப்ட் போயிட்டே போயிட்டு அவர்கள் அவனை
1: அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள்.
0: எவ்வளவு பெரிய ஆண்டவர், பக்கத்துல கைய பிடிச்சுங்க, உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணா நீங்க கேட்காம வந்ததை கூட தொட விட மாட்டேங்கிறார் பாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவர் விட்டுட்டு கர் வாபசியா, இந்த ஆண்டவர் விட்டுட்டு கர் வாபசி கூப்பிடுறியாப்பா, எப்பா எனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற அந்த ஆண்டவரை விட்டுட்டு வீடுக்கு கூப்பிடுறியாப்பா, திரும்ப சொல்றியாப்பா, திரும்ப சொல்றியா, திரும்ப சொல்றியா. இப்ப புரிஞ்சிட்டு ஆபிரகாமுக்கு எனக்காக இவ்வளவு யுத்தம் பண்ணுற ஒரு ஆண்டவர் இருக்கும்போது என்ன செய்யறான் பாருங்க. 4:13
1: தலைக்கு
0: மேல கரங்களை தட்டி பக்கத்தில் சொல்லிருங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வேல்யூ சிஸ்டம்லாம் மாறிட்டு, உங்க சுவாவெல்லாம் மாறிட்டு, பொய் சொல்லாத ஆள் நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள், அவங்க வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, தைரியமாக சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டு சொல்கிறதெல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு, ஆனாலும் கைவிடாத ஆண்டவரனை திரும்ப கொண்டு வந்துடுது, வந்த இடத்துக்கு திரும்ப வந்துடுது, ரிட்டர்ன் பேக், ரிட்டர்ன் பேக். இதுதான் ஏன் வீடு திரும்புறது, பக்கத்தில் இதுதான் ஏன் வீடு திரும்புறது, போட்ட இடத்துக்கு அப்புறம் திரும்பி
1: வந்தான்.
0: நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, அதுக்கு பிறகு எகிப்துக்கு போகவே இல்லை, திரும்பி போக முடியாது. ஏன்னா ஒரு தடவை பட்ட பாடு போதும், ஒரு தடவை பட்ட பாடு போதும், இந்த ஒரு சிற்ற போதும், இன்னொரு நேரம் போ, திரும்பிய பார்க்க மாட்டோம், மறந்த தேசம். அப்படிதான், திரும்பிய பார்க்க மாட்டோம், மறந்த தேசம். அல்லேலூயா. சரி, அடுத்த சோதனை வருது. நீதிமானாய் ஆபிரகாமுக்கு தேவன் தெரிந்து கொண்டு ஆவிக்குரியவனாய் தேவனோடு கூட நடக்க விரும்பினவனுக்கு அடுத்த சோதனை வருது. என்ன சோதனை வருது இப்ப பாருங்க, இப்ப வெளியே இருந்து சோதனை வரல, உள்ளேயே சோதனை வருது. 13:7
1: ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும்,
0: ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும்,
1: லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும்,
0: லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும்
1: வாக்குவாதம் உண்டாயிற்று.
0: நம்ம சர்ச்சில் எல்லாம் ரெண்டு பார்ட்டி இருக்கு இல்லையா, வெளியே இருக்கிறவன் சடிக்கலன்னா உள்ள இருக்கிற வச்சு இவன் தூண்டி விடுவான். நல்ல கவனிக்க, வாக்குவாதம் உண்டாயிற்று.
1: அக்காலத்திலே கானானியரும்
0: பெரிசியரும்
1: தேசத்தில் குடியிருந்தார்கள்.
0: அதனால ஆபிராம் பார்த்து சொன்னா, டே நம்ம சாட்சி கெடுதுடா. அடுத்த வசனத்தை வாசித்தலாம்.
1: ஆபிராம் லோத்தை நோக்கி,
0: லோத்தை நோக்கி,
1: எனக்கும் உனக்கும்,
0: உனக்கும்
1: என்மைப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம்,
0: வேண்டாம்,
1: நாம் சகோதரர்.
0: அடுத்த சோதனை எங்க வருது சொல்லுங்க, நல்லா சத்தமா உள்ளு வீட்டுக்குள்ளேயே சொல்லுங்க. ரசிக்கப்பட்டவங்க தான், கல்யாணம் பண்ண போனால நல்லா ஆவியில் நிறைஞ்சிருந்ததுனால உங்க அப்பா ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஆனா இப்ப எல்லா ஒன்றும் வாங்குறாங்க, எனக்கு மட்டும் உங்க அப்பா என்ன கொடுத்தாருன்னு கேட்கறேன். முதல்ல ஒரு சூட்டில் சொல்லிட்டு உங்க அப்பா ஒன்றும் தரவாண்டாட்டி, ஒன்னே தந்தா போதும், மாமனாரே உம்முடைய மகளை எம்ஏ எம்பி எம்சிஎல்லாம் படிக்க வச்சிருக்கு, எம்பிஏ படிக்க வச்சிருக்கு, அதை தந்தா போதுங்கயா, அதான் எனக்கு பொக்கிஷன் சொன்னேன். ஆனால் 2 வருஷம் கழிச்ச அப்புறம் கார் வாங்கி கொடுத்தாரு அடி, நான் என் எம்டெக் படிக்கலையா. இப்போ உள்ள வந்துட்டு உள்ள வாக்குவாதம் வந்துட்டு அவ சொன்னான், அன்னைக்கு மட்டும் நான் போதும்னு சொன்னேன், அப்போ நீ நல்லா இருந்த, இப்போ அழகா இல்லையே, 2 வருஷத்துலேயே போயிடுச்சு எல்லாம் இல்லையா, சுத்திலாம் இருக்கிறாங்கப்பா, காணானி இருக்காம்பா, பெருசு இருக்காம்பா, என் மோரி இருக்காம்பா, ஆபிராம பாருங்க, ஆபிராமா வேண்டாம்பா, வேண்டாம்பா, வேண்டாம்பா.
1: ஓ எஸ் ஆமென்.
0: நான் என்ன சொல்லிப்பேன், நீ சின்ன ஆள், எங்கள் அண்ணன் மகன், அதனால் பெரியப்பா எடுத்துகிட்டு போன பிறகு மீதி இருந்துன்னா எடுத்துக்க, அப்படி தானே சொல்லணும். சீனியாரிட்டி சபையில் எத்தனை வருஷம் வரும் தெரியுமா, கோபுரம் கட்டினதே நான் தான்டா, ஹெய் எலெக்ஷனுக்கு வந்துட்டானுங்க, எலெக்ஷனுக்கு உங்கள் ஊர் கதையை சொல்கிறேன், யாரும் சொல்லி கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறப்ப சீனியர்டா சீனியர், எனக்கு போகதான் மிச்சம், நான் செத்த பிறகு நீ செக்ரட்டரி ஆகு. அவன் கொலை செய்யறதுக்கு ஆள் வைக்கிறான், ஏன்னா செத்த பிறகு தான் ஆக முடியும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆபிரகாம் ஒரு தடவை அடிபட்டதுனால இவனுக்கு தெரியும், நான் விட்டு கொடுக்க பழகுனா கத்தரிய நான் ஆசீர்வதிக்கிறது நல்லபடியா இருக்கிறது. அல்லேலூயா. சோதனை வந்தது ஆனா விழுங்க முடியல. இப்போ பக்கத்தில் வந்து சொல்லுங்க, சோதனை வரும், எல்லாத்தையும் விடுற மாதிரி வரும், செழிப்பெல்லாம் போகிற மாதிரி வரும், பச்சை பசைன்னு இருக்கிறதெல்லாம் வரும், அதெல்லாம் உடனும் அப்படி வரும். உற்று பச்சை கொடி காட்டுறவர் கூட இருந்தால் போதும். அவர் பச்சை கொடி காட்டினார்னா அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மயமப்படுத்தலாமா, மயமப்படுத்தலாமா, மயமப்படுத்தலாமா. சோதனை வரும், யார் சோதனை வரும், சோதனை வரும், சோதனை வரும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு சோதனை வராது நியமனா சொன்னானா போய் சொல்கிறான்.
1: எஸ்
0: லிசன், என் மாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு மக்களே, நாம் சகோதரர். சுற்றி இருக்கவங்களுக்கு நிமித்தமாக நம்மளை சண்டை வேண்டாம்ப்பா, பார்க்க வேண்டாம்ப்பா. நீ வடக்க போகிற, நான் தெக்க போகிறப்பா, தெக்க போனா நான் கிழக்க போகிறப்பா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த மனநிலை என்னைக்கு வரும்? வீட்டுக்குள்ளே என்றைக்கு வரும்? சபைக்குள்ளே என்றைக்கு வரும்? மூணாவது ஒரு சோதனை வருது பாருங்க. இந்த சோதனையும் ரொம்ப பெரிய பயங்கரமான சோதனை தான். 14வது அதிகாரம். ஆண்டவரோடு கூட நடக்கிறவன், ஏனென்றால் அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசித்த பிறகு வாசிக்கலாம்.
1: லோத்து
0: ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு
1: கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
0: He comes.
1: Amen.
0: வந்து பேசுறாரு, வந்து பேசுறாரு. இப்போ அப்படி நெருங்கி நெருங்கி நடக்கிற அவன் அங்கேயும் 18வது அதிகாரம் பாருங்க, பின்னால கடைசி அங்கே கர்த்தருக்கு
1: ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
0: Yes. His walk with God was steady. எகிப்து போகும்போது அங்கே பலிபீடத்தை கட்ட முடியல, அங்கே பலிபீடத்தை கட்ட முடியல. கானானில் கட்டினா ரெண்டு இடத்துல, மறுபடி வந்தான் அதே இடத்துல மறுபடி கட்டினான், இப்போ இன்னொரு இடத்துல கட்டுறான். He can worship him now. பாபிலோனில் நாங்கள் சீயோனின் பாட்டை எப்படியா பாடுறது, எப்படி பாடுறது? இங்கே வந்தவனை பாடுறான். ஆண்டவரோடு நடக்கிறவனுக்கு அடுத்த சோதனை வருது. என்ன சோதனை? 14வது அதிகாரம் 21வது வசனத்தை.
1: சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும்,
0: ஜனங்களை எனக்கு தாரும்,
1: பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றான்.
0: அஞ்சு ராஜாக்கள் தோத்து போனாங்க, 4 ராஜாக்கள் ஜெயிச்சார்கள். இப்போ அந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆபிரகாம் தன் வீட்டில் இருந்தவங்களை சண்டைக்கு கொண்டு போறான். அவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் முன்னால இருக்குது, அதை திருப்பி கொண்டு வந்து விட்டான். Now another temptation for a man who walks with God. தேவனோடு கூட நடக்கிறவனுக்கு ஒரு சோதனை. சோதோமின் ராஜாவுடைய ரூபத்தில் வருது. Take all material things. Give me people. எனக்கு ஆளை கொடுத்துரும், பொருள் எல்லாம் நீர் தான், ஏன்னா நீர் தான் எங்களை காப்பாத்தினீர். You need appreciation. You need. ஆபிரகாம் இப்பொழுது பொருளுக்கு விற்று போட்டவன் அல்ல, வேல்யூ சிஸ்டத்தெல்லாம் மாறிடுச்சு. எகிப்தில் இருக்கும் போது தான் மாறிட்டேன் பிரதர், நான் எகிப்தில் இருந்ததுனால தான் என் வேல்யூ சிஸ்டம் மாறிட்டு, பட் நவ் ஐ அம் கேனன். பக்கத்தில் சொல்லுங்க, எகிப்தில் இருக்கிறவனை பொருளாசை எப்படியும் பிடிச்சி ஆட்டும், பெஞ்சாதிக்கு பதிலாக கூட மாட்டை தான் நல்லா பார்ப்பான். ஹரியானாவில் ஒரு மாடு 7.5 கோடி ரூபாய்க்கு தரமாட்டேன்ட்டான், காள மாடு 7.5 கோடி. போன அக்டோபரில் ஒரு மேளா நடந்தது, அந்த காள மாடை விலை பேசுறதுக்கு வந்தாங்க. அது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி, அதனால் 1 வருஷத்தில் 50 லட்சம் ரூபா அவன் சம்பாதிக்கிறான். அதனுடைய விந்தை எடுத்து அதை விற்கிறான், அதனால் 50 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான். அந்த மாட்டை வாங்குறதுக்கு 7.5 கோடி கொடுத்தாங்க, அந்த ஆள் சொல்லிட்டான் மாட்டேன்ட்டான், மாட்டேன்ட்டான். நல்லா கவனிங்க, வருமானம் வர்றதை எப்படி கொடுப்பையா, எப்படி கொடுப்பேன்? ஹரியானாவில் நடந்தது, நான் ஒரு பேப்பர் கட்டிங் வச்சுருக்கேன், என்ன கேளுங்க. ஆபிரகாமுக்கு சாராய் எடுத்துகிட்டு போய் மாடு கொடுத்தான். ஓகே, சாராய் 75 வயசுல அழகாக இருந்தா, 100 வயசுலேயும் அழகாக இருந்தா, அதனால தான் இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். கிளவியானாலும் அழகு குறையாத ஆள், அதுக்கு பல மாட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அது ஏன்னா இருந்த இடம் சரியில்லை பிரதர், அங்கே ஒரே பொருளாசதான் இருக்கும், அதனால அங்கே வெறும் பொருள் பொருள் பொருள் பொருள். இப்போ காணாமல் இருக்கனால பொருள் வந்தாலும் அதை தொடமாட்டேன்னு சொல்லுவான், கொடுத்தாலும் தொடமாட்டேன்னு சொல்லுவான். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா மயப்படுத்தலாமா? நீ இருக்கிற இடத்துல அது கொடுப்பாரு இது கொடுப்பார்னு கேட்டுக்கிட்டே இருந்தானே நீ அப்படி மாறிடுவேன். ஏசு இடத்துல வா, ஒரு கோடி கடை ரெண்டு கடை கேளு மூணு வாகனங்கள் அப்படின்னு பேச பண்ணுறவங்ககிட்ட இருந்தீங்கன்னா பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, நீ எகிப்தில் தான் இருக்கிற, நீ கானானில் இருந்தால் தான் கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்கிற மனநிலையில் இருப்பேன். நம்புறவங்க மாத்திரம் அலையில சொல்லுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் பேர் கை போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த பிரசங்கத்தையே கேட்டு கேட்டு ஊறி போயிட்டோம். லிசன், கானானில் இருந்த ஆபிரகாமுக்கு ஊரையே கொடுத்தாலும் போயா, உன் ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்க. அப்படிதான் சொல்கிறான், ஒரு ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் ஒன்றும் வாங்க மாட்டேன், ஒரு சரட்டை கூட ஒரு ஷூ லேஸை கூட தொட மாட்டேன். பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்க, பாவத்தில் ஆண்டவருடைய பிள்ளை சில நேரம் சறுக்கி விழுந்துட்டாலும் அங்கே நிற்காது, ஓடோடி திரும்ப வந்து அந்த பழைய சுவாவங்கள் அவனுக்குள்ளே வந்து விடும். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப போயிடுவாரு. அதனால அங்க போனாங்க அந்த ஆட்கள், எப்படிப்பட்ட ஆட்கள்? சோதோம் 13வது வசனம்,
1: சோதோமின் ஜனங்கள்
0: பொல்லாதவர்களும்
1: கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்.
0: அப்படி இருந்ததுனால 12வது வசனத்துல சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டான். 14வது அதிகாரத்துல 12வது வசனம்,
1: ஆபிரகாமின் சகோதரனுடைய
0: குமாரனாகிய லோத்து
1: சோதோமிலே குடியிருந்தபடியா.
0: இப்ப எங்க போயிட்டாரு?
1: சோதோம்.
0: எங்க போயிட்டாரு சொல்லுங்க? முதல்ல நேர கோடரம் போயிட்டாரு, இப்ப எங்க போயிட்டாரு? சோதோம் உள்ள போயிட்டாரு. ஏன்னா வீட்டுக்காரமா தான் இது காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா ஒரு மினிக்கி. ஹலோ, நல்லா கவனிங்க. அந்த அம்மாவுக்கு பின்னுக்கிறது நான் ரொம்ப, அவ சொல்லியிருப்பா, என்னத்தான் பழுபாவி ஊரில் நம்ம குடி வந்து வந்திருக்கோம், நல்லா இருக்குன்னு வந்தோம், எயித்து மாதிரி இருக்குன்னு வந்தோம், ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கோம் தெரியாதா, எவனாவது ராத்திரியில் வந்து எங்களை கடத்திட்டு போயிட்டானா, ஊருக்குள்ளே போகணும், ஊருக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கே 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் சோதோமில் எங்கே இருக்கிறாரு? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்கிறாங்களோ, வெறும் பாவி பெரும்பாவி ஆகிட்டாய்ப்பா. விளங்குதா? நீ மறுபடி பிறக்காது பிறந்தது சரியா இல்லைன்னா அப்படியே இழுக்கப்பட்டு அதுக்கு பிறகு மிஸ்ஸிஸ் லாட், நீங்கள் உங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வைத்திருக்கிறோம். பக்கத்தில் வந்து சொல்லுங்க, பூமி அழிஞ்சாலும் உங்களுக்கு நினைவு சின்னம் உண்டாகும். கவனிங்கம்மா, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு நினைவு சின்னம் வேண்டுமா, கத்தர் நினைக்க
1: வேண்டுமா?
0: கத்தரோ என் மேல நினைவாக இருக்கிறா. நான் ஒன்னே ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஐயா, எனக்கு வழங்கிட்டு மறுபடி பிறந்தவனுடைய வாழ்க்கையும் மாமிச கிறிஸ்தவனா இருக்கிற வாழ்க்கையும் வழங்கிட்டையா? அவனும் நாட்டை விட்டு புறப்பட்டது உண்மைதாயா? ஆனா மாம்சத்துக்காக வாழ்ந்து விட்டான். நான் ஆவிக்குரியனுடைய வாழ்க்கையில கத்தர் நினைக்கணுங்கிறது மட்டும்தான் அவனுக்கு குறியா இருக்குது ஐயா. நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன்கிற அந்த நினைவு அவனை திரும்ப திரும்ப விழுந்து போன இடத்துலருந்து மறுபடி கொண்டு வந்து நிறுத்தி என் குணம் மாறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து பொருட்கள் மேலே பொண்ணு மேலே எனக்கு இழுப்பு வராதுன்னு சொல்கிற ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் போதும், நீங்கள் போதும், பொன் வழியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோன்னு அந்த கிருபை எனக்கு இன்னைக்கு வேணும். நான் மறுபடி பிறந்தாலும் நான் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறேன்.

0: நினைவா இருக்கிற அந்த கர்த்தருக்கு நான் சொந்தம்னு சொல்லி, ஐயா எனக்கு பலன் இல்லையா, நான் பலவீனமா இருக்கேன், எனக்கு பலன் வேணும், எனக்கு அந்த கிருபையின் பலன் வேணும்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு முன்னால வந்தா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். வாஞ்சிக்கிறேன் யா, நான் முடியல, எனக்கு முடியல, எனக்கு மறுபடி பிறந்த அனுபவத்துல நிலைச்சு நின்று பாவத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. ஆவிக்குரியாம நான் இருக்கிறேன், நீங்க எழுந்த இடத்துல எழுந்து நின்று நீங்க முன்னால வர முடியுமா, நான் முன்னால வந்து எனக்கு புது பலன் வேணும். பின்னால இருக்கிறவர்களையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நான் ஒரு நாள் முதல் நாள் ஆல்டர் கால் கொடுக்கிறது இல்லை, ஆனா தேவன் என்னோடு கூட பேசுகிறார். இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை இழுப்புண்டு போயிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கை ஆடிக்கொண்டிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கை சோதோமுக்குள்ள ஆழமா போய் கொண்டிருக்கிறது. நீ அவங்களை கூப்பிடுன்னு சொல்ற அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன், வந்துவிடு. மேல ஒரு புதிய கிருபையை எனக்காக மேலிடர்களும் தொடர்வதற்கு பார்வனையும் விடாத ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய கை அன்பின் கயிறுகளினால் அணைத்து கட்டுகிறது பார்க்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் அணைத்துக் கொண்டு நிற்கிறதை பார்க்கிறேன். இனி உலகம் உன்னை ஏமாத்த முடியாது, உலகம் உன்னை வஞ்சிக்க முடியாது, உலகம் உன்னை விளக்க முடியாது. உன்னோடு கூட தேவன் இருக்கிற பிரசன்னத்தை இந்த நேரத்துல மைதான தொழியும் முன்னால வந்திருக்க அநேகர் காண்கிறீர்கள், உணர்வீர்களாக. அருமை சகோதரன் வெசலி உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன்.
1: Thank you, Holy Spirit of God.
0: Jesus.
1: இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த மைதானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஒருவேளை நீங்கள் முன்பாக ஓடி வரவில்லை என்பது உண், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு உந்துதல், ஆண்டவரே நான் மாம்சத்திற்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் ஒருவேளை ஆபிரகாமை போல ஆரம்பத்தில் கர்த்தர் வைத்த இடத்தில் நான் நிற்காமல் ஆண்டவரே என் சுய இஷ்டத்திற்கு விட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் கொண்டிருக்கிறப்ப, ஆனா என் மேல கிருபையுள்ள தேவன் எனக்காக ஜீவன் கொடுத்த கர்த்தர், தாயின் கருவிலே என்னை பார்த்தவர், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை முன்குறித்த தெய்வம், என்னை கைவிடாமல் ஆண்டவரே திரும்பவும் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி தீர்க்க தரிசனமாக இந்த கிரவுண்ட்ல நிற்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார் என்பதை நான் ஆவியில உணர்கிறேன். ஒருவேளை நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் முன்னால வர்றதுக்கு வெக்கப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வீட்டுல போய் கர்த்தர் பேசின வார்த்தைகளை திரும்ப ஞாபகப்படுத்தி தேவனுடைய பாதத்தில் அரைக்கதவை பூட்டி முழங்கால்படுகின்ற ஆண்டவரே, என் நான் தான் இந்த மனிதன், என்னோடு தான் நீர் பேசினீர் ஆண்டவரே, என்னை திரும்ப இழுத்துக் கொள்ளும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி மறுபடியும் பிறந்த திரும்ப சரிக்கிட்டேன்பா, ஆண்டவரே என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களா, திரும்பி வா, எங்கிட்ட திரும்பி வா, எப்ராயுமே நான் உன்னை எப்படி மறப்பேன், திரும்பி வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், எங்களோடு இந்த ராத்திரி நேரம் பேசுறீங்களேப்பா, உங்களை விட்டு போனால பின்னாலேயே எங்கிட்ட திரும்பி வந்துடுறா, கமான் எங்கிட்ட திரும்பி வாடா, எங்க பின்னாலேயே வர்றீங்களேப்பா. மாலை நேரத்தில் திரும்ப உங்க பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா, சமர்ப்பிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் ஏதோ பிரசங்கம் கேட்டோம், என்ஜாய் பண்ணோம், ஒரு கூட்டத்துக்கு வந்தா நல்லா பேசுறார், இல்ல என் கூட தான் கர்த்தர் பேசி இருக்கிறார், என் கூட தான், நான் தான் அந்த மனிதன், என்னை திரும்ப உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம்ப்பா, திரும்ப உங்க பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த ராத்திரி நாங்க போய் வழக்கம் போல சாப்பிட்டுட்டு தூங்கிடறாம நாங்க எங்களோட கர்த்தர்

பேசின வார்த்தைகளை நாங்கள் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக ஆபிரகாமை போல திரும்பி வந்து கர்த்தர் வைத்த இடத்திலே மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டி உம்மை தொழுது கொள்ள உம்மை பின்பற்ற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின்.

Praise the Hallelujah, Father. ஆண்டவரே, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சுவாமி உமக்கு நாங்க துதியை செலுத்துறோம், உமக்கு நாங்க மகிமையை செலுத்துறோம். ராஜா ஆண்டவரே, நீ எல்லாவற்றிலும் மேலான தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் கிடையாது ராஜா. ஆண்டவரே, நீ செங்கடலை பிளந்த ஆண்டவரே, உம்மோட ஜனங்களை நீங்க நடத்தி செஞ்சீங்க ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவரும் சர்வ வல்ல

உங்க துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் வேண்டலாம் சுவாமி, ஆனாலும் சுவாமி நீர் உண்மையுள்ள தேவனா இருந்த ராஜா, எங்களோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை நடத்தி செல்கின்ற தேவனா இருக்கிறீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. யூ ஆர் ஆல்வேஸ் வித் அஸ் லார்ட், யூ ஆர் இம்மானுவேல் ஹூ இஸ் ஆல்வேஸ்

பரிசுத்த சுவாமி, உம்மை போல் வேற தேவன் அல்ல ராஜா. Lord, all the glory and honor belongs to you, Father. உம்மை போல் வேற தேவன் அல்ல ராஜா. அதற்காக உமக்கு நாங்கள் துதி.

you deserve all the glory and the honor, Father. ஆண்டவரே, நீர் நல்ல தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. All the magnificent Lord, all the excellence belongs to you, Father. You deserve all the glory and the honor and the praise, Jesus. You are to be exalted, Father. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதி

போல தேவன் ஒருவர் அல்ல சுவாமி. எதனால் தெரியுமா? ஆண்டவன் நம்மளை அறிந்த தேவனா இருக்கிறார், நம்மளை அழைத்த தேவனா இருக்கிறார். He not only knows us, He knows our innermost being. நம்மளோட உள்ளான சிந்தை எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். உண்மையிலே தேவன் நம்மளை அறிந்தவரும் அழைத்தவருமாய்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5:31-32 வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் இங்கு தெளிவாய் சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பாலே மோசேயினுடைய காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்தில், மக்கள் ஈஸியாக இந்த விவாகரத்து என்ற சொல்லக்கூடிய அந்த விவாகரத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். தள்ளுதற் சீட்டு என்று அந்த ஒரு சீட்டை கொடுத்துட்டாக்கா அவ்வளோதான், மனைவியை தள்ளி வச்சுட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இயேசு ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அதிக நீதியை குறித்து பேசுகிறார். தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் எந்த காரணத்தினால தள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய வேற எந்த ஒரு முகாந்திரத்தினாலையும் தள்ளக்கூடாது. வேற எந்த முகாந்திரம் என்றால் காரணம், அவள் வந்து கணவனை விட்டு வேறொருவனிடம் போயிட்டான்னாக்கா அவளை நீ தள்ளி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எந்த காரணத்தை கொண்டு நீ தள்ளக்கூடாது, அவளை விவாகரத்து பண்ணக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் எப்படி நடக்கிறது அன்பானிலே? உண்மையிலே இந்த ஹைகோர்ட் லாயர் ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறார், அவர் சொன்னது, பாஸ்டர் இந்த ஹைகோர்ட்டில் இன்றைக்கி விவாகரத்து கேஸு ஒரு 75% கிறிஸ்துவ விவாகரத்து தான் இருக்குது, கிறிஸ்டின் திருமணங்கள், கிறிஸ்தவர்கள் தான் விவாகரத்து வராங்கன்னு சொல்கிறார். கொஞ்சம் 20-25% தான் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்களாம். இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்பானே. ஆண்டவர் சொன்னதை புரிந்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே எல்லா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த மத்தேயு 5:6-7 இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை நிச்சயமாக அவங்க திரும்பி பார்க்க வேண்டும், இல்லது கவனித்து பார்க்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சித்தத்தையும் அல்லது ஆசையும் விருப்பத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வேறு எந்த காரணத்துக்கும் மனைவியை தள்ளாத, ஒரே ஒரு காரணத்துக்கு தள்ளுறதுக்கு உனக்கு வாய்ப்பை தரேன், அது அவள் விபச்சாரம் பண்ணா. அப்படி நீ வேற காரணத்தினால நீ அவளை தள்ளனா அவளை நீ பாவத்துக்குள்ளாக தள்ளுறன்றார். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை நீ விவாகம் பண்ணனா அப்பயும் நீ பாவம் செய்கிறன்னு சொல்கிறார். பாருங்கள் அன்பாவில் ரொம்ப மைனூட்டாக சொல்கிறார் பாவங்களை குறித்து. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பத்தில் அந்த தாய் தகப்பன் எப்படியாக அவங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு அவர்களுக்கு பிரிவினையை உண்டு பண்ணுகிறார் என்று நிறைய காரியம் நான் கேள்விப்படுகிறேன். நேற்று கூட ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறார், ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 1 வருஷமாக பிரிந்து இருக்கிறாங்க, கணவன் மனைவி, ஒரு ஈகோ, ஏன் போனாங்க, அவங்களே வரட்டும், நான் போய் கூப்பிட மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, தாய் தகப்பனையும் தனியாக விட்டுட்டு வாங்க, நம்ம தனி கொடுத்துனர் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, முடியாது, நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு பிறகு நீங்கள் தான். இப்படி பல காரியத்தினால பல பேர் இன்றைக்கு தள்ளி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கி அழகாக சொல்லுது, Matthew 19:6 இப்படியா சொல்லுது, அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இன்னைக்கு எத்தனை குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, எத்தனை மனுஷர்கள் பிரித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள், தாயின் தகப்பனும். அதனாலே ஒரு சமீபத்தில் திருமணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆகுது, ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் அந்த பொண்ணு அந்த கணவனை விட்டுட்டு போகணும்னு நினைக்குது, வேற திருமணம் பண்ணிக்க போகிறது, நீங்கள் ஏதாவது அந்த பையன்கிட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் பிரிவினை உண்டு பண்ணுங்க அப்படின்றார். அப்போ நான் கேட்குறேன், பாஸ்டர், தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள், நம்ம மனுஷன் நம்ம பிரித்து வைக்கக்கூடாது, அவங்களை எப்படியாவது பேசி சேர்த்து வைத்து வாழ வைக்க வேண்டுமேன்னு சொல்லும்போது, இல்லை பாஸ்டர், சிறு ஒரு ஊழியக்காரன், இல்லை பாஸ்டர், அவங்க ஒத்து வர மாட்டாங்க, எத்தனையோ காரணம் சொல்கிறாங்க இந்த பொண்ணூட்டில், நம்ம பிரித்து வைக்கிறது தான் கரெக்ட். அன்மாவில் இப்படியாக போய்கொண்டிருக்கிறது வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்மா இல்லையே ஆண்டு அதனால் தான் தெளிவாக சொல்கிறார், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும். அதே மத்திய 19:5 இப்படியாக சொல்கிறார், ஆதியிலே 4 ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினார், அவர்கள் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்றும், அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று, இப்படி இருக்கிறபடியால் அவர் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். அப்போ தாயின் தகப்பனையும் விட்டு நாம் பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும், இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று. இதெல்லாம் இன்றைக்கி இந்த சத்தியத்தெல்லாம் நாம் அறியாதபடிக்கு இன்றைக்கி அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி எத்தனை வாலிபர்கள் தன் மனைவியை அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க. அதே போல் மனைவியினுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவிமார்கள் பெண்கள் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி கணவனை மதிக்காமல் பிரிந்து போய் கிடக்கிறாங்க. அன்பாவிலே இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை எபேசியரில் கணவன் மனைவினா எப்படி இருக்கணும்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5:22 நீங்கள் வாசிங்கன்னா கடைசி வரைக்கும் ஆண்டவர் அந்த ரகசியத்தை அழகாக சொல்கிறார். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்ன்றார். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நீ கீழ்ப்படுவியோ அதே போல் உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போயிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. அன்பாவிலே கொஞ்சம் இதை கேட்குற யாராக இருந்தாலும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நீ விவாகரத்து பண்ணலான்றார். மற்ற எந்த காரணத்தினாலையும் தள்ளி வைக்கக்கூடாதுன்றார். அப்படி தள்ளி வச்சா நீ பாவம் செய்கிற, அந்த தள்ளப்பட்டவளை நீ கல்யாணம் பண்ணால் அதுவும் பாவம்ன்றார். அப்போ புருஷனும் சொல்கிறார், உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள், கிறிஸ்து மேலே எப்படி அன்பு கூறு அதேபோல் உன் மனைவி நேசின்றார். அன்பு இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ரகசியம், ஒரே சரீரம்ன்றார். அப்போ ஒரு சரீரத்துக்கு ஒருத்தவங்க தீங்கிழைக்க முடியாது, தான் சரீரத்தை தான் தீங்கிழைக்க முடியாது, அந்த மாதிரி ரெண்டு பேரையும் நேசிக்கணுன்றார். இந்த ரகசியம் பெரியதுன்றார். அன்பானிலே இந்த நாளிலே நாம் என்ன செய்கிறது, என்ன இந்த கிறிஸ்துவ சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை கேட்கிற நீங்கள் உங்கள் மனசில் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இயேசு சொன்னதைப் போல் நான் வாழ வேண்டும், இயேசு சொன்னதைப் போல் நான் நடக்க வேண்டும், இயேசு என்ன நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரோ அதன்படி நம்ம செல்ல வேண்டும் என்று ஒரு வைராக்கியமான ஒரு பக்தனாக கிறிஸ்தவனாக நாம் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுக்கு இதன்படி செய்கிற ஒவ்வொருவரும் ஆசிரியப்படுவார்கள். அன்பானவர்களே ஆண்டவர் சொன்னபடி நாம் செய்ய வேண்டும். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் தங்களை திருத்தி கொண்டு தன் மனைவியை நேசிக்கவும் தன் கணவனை நேசிக்கவும் சேர்ந்து வாழவும் நாம் ஒப்பு கொடுப்போம். அநேகருக்கு இந்த காரியத்தை சொல்லவும் நாம் செய்வோம். நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனை வந்துச்சு ஒருத்தவங்களுக்கு, நீங்கள் கேள்விப்படுறீங்களா, தம்பி பைபிள் இப்படியாக சொல்லுது, ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், இப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்களும் புத்திமதி சொல்லுங்கள். கர்த்தர் அவர்களையும் நம்மளையும் ஆசிரியப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பு மகா கிருபை ரக்கம் நிறைந்த நீ தகப்பனே, இந்த நாளிலே இந்த 5:6-7 நாங்கள் தியானிக்கும் பொழுது, இந்த 31:32 மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணுன்ற காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க தகப்பனே. இந்த காரியங்களில் இன்னும் நாங்கள் அதிகமாய் ஆழமாய் தியானித்து அறிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இப்படியாக ஆண்டவரே வேதம் சொல்வதை விட்டுவிட்டு அவங்க சொந்த வாழ்க்கை சொந்த இஷ்டத்தின்படியாக பிரிந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அவல நிலைமை மாறட்டும் தகப்பனே. நீர் உதவி செய்யுங்க, எங்கள் தேசத்தையும் எங்கள் கிறிஸ்தவ மக்களையும் நீர் காப்பாற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். தேங்க்யூ அன்பான்லே, காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேல் 23:14 தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுல் தாவீதை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கிறான். இங்கே வேதம் சொல்லுகிறது அனுதினமும் அவனை தேடுகிறான். யார் இந்த சவுல்? இஸ்ரவேலின் ராஜா. ஜனங்கள் எல்லாம் சவுல் கீழே இருக்கிறாங்க. இராணுவம் சவுல் கீழே இருக்கிறது. சவுல் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். காரணம், அவன் ராஜாவாக இருக்கிறான். அவனுடைய ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். அவனுடைய அதிகாரம் அவ்வளோ வல்லமையுள்ள அதிகாரம். அப்படிப்பட்ட சவுல் தாவீதை அனுதினமும் தேடியும் தாவீதை தொட முடியவில்லை, தாவீதை நெருங்க முடியவில்லை, தாவீதனுடைய நிழலை கூட சத்ருவால தொட முடியவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் தாவீதை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லையா? இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். சவுல் எப்படி தாவீதுக்கு எதிராய் நின்றானோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துருவானவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சவுல் எப்படி தாவீதை அனுதினமும் தேடினானோ அதே போலதான் எப்படி விழுங்கலாம், எப்பொழுது விழுங்கலாம் என்று நித்தம் பிசாசானவன் சுற்றி திரிந்து தேடிக் கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தும் இன்னும் நானும் நீங்களும் நிற்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், தேவன் எப்படி அன்று தாவீதை சவுல் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லையோ அதே போல இன்றும் தேவன் நம்மை ஒப்பு கொடுக்காமல் பாதுகாக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எதிரான ஆயுதங்கள், அதெல்லாம் வாய்க்காமல் போக காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. சவுல் பக்கத்துல தாவீது நிற்கிறான். அப்படி இருந்தும் சவுளுடைய ஈட்டி எடுத்து தாவீது மேல சரியா எரிய முடியாததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தியின் வார்த்தை இதுதான், தேவன் ஒப்பு கொடுக்காமல் சத்துருவால் உங்க தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட தொட முடியாது. உங்க தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே விழ வேண்டுமானால் தேவன் தீர்மானிக்கணும், தேவன் நிர்ணயிக்கணும். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் விசேஷித்தவர்கள். இவ்வளவு விசேஷமாய் தேவன் நம்மை வைத்திருக்க சத்துருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பாரா? எதிராய் திட்டம் போடுறாங்களா? போடட்டும். எதிரான ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறதா? உருவாக்கப்படட்டும். சத்துரு உங்களுக்கு விரோதமாய் குழி தோண்டுகிறார்களா? தோண்டட்டும். என்ன செய்யணுமோ அவன் செய்யட்டும். ஆமேன். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஆட்டு தொழுவங்களிலிருந்து தாவீதை அழைத்து கொண்டு வந்தது சவுலின் கையிலே விழ வைப்பதற்கு அல்ல. ஆமேன். மாறாக தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு. அதே போலதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னையும் உங்களையும் கிரயம் கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தது சத்துருவின் திட்டத்திலே, சத்துருவின் சூழ்ச்சியிலே, சத்துருவின் ஆயுதத்திலே அடிபட்டு வீழ்த்துவதற்கு அல்ல, விழப்பண்ணுவதற்கு அல்ல. மாறாக ஆமேன், தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில பூரணப்படுத்துவதற்கு. இந்த நாளில் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய் சகோதரா சகோதரி? உன்னை அழைத்தவரை பார். இதுவரை ஒப்பு கொடுக்கல, அதனால இந்த நாளில ஜீவனோடு இருக்கிறோம். இனியும் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடாத தேவன். எனவேதான் தாவீது சொல்லுகிறான், அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு சொல்ல விடமாட்டார். கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் தாங்கினார்
இனிமேலும் தாங்குவார். எதிரான ஆயுதங்கள் எல்லாம் இதுவரை வாய்க்காமல் போனது, இனியும் அது வாய்க்கப்பட கர்த்தர் விடமாட்டார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையும் துணையுமாயிருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. சத்துரு முனையற்று போவானாக. ஆமென். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எதிரான ஆயுதங்களை இல்லாமல் போக பண்ணுகிறவரே, வாய்க்காமல் போக பண்ணுகிறவரே, நீர் ஒப்பு கொடுக்கவில்லை, அதனால நாங்க இன்று நிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க. உங்க தயவு எங்களுக்கு வேணும், உங்க கிருபை எங்களுக்கு வேணும். கர்த்தரே நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

பெரியவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். நீர் சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருப்பீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 2 வாலிபர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய படிப்பிற்கு கட்டணத் தொகையை கூட கட்ட முடியாத அளவுக்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது. பெடராஸ்கி என்ற பியானோ இசைக்கலைஞரை வைத்து ஒரு இசைக்கச்சேரி நடத்தி அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து தங்கள் படிப்பிற்கு தேவையானதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர். பெடராஸ்கியை தொடர்பு கொண்டபோது அவருடைய மேலாளர் $2,000 தர வேண்டும் என்று கேட்டார். மாணவர்கள் இருவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு இசைக்கச்சேரிக்கு ஆயத்த வேலைகளை செய்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல இசைக்கச்சேரியிலிருந்து பெரும் தொகை வசூலாகவில்லை. பெடராஸ்கிக்கு கொடுக்க வேண்டிய $2,000 கூட தேரவில்லை. வெறும் $1,600 பணம் தான் கிடைத்தது. அவர்கள் இருவரும் அந்த பணம் முழுவதையும் இசைக்கலைஞரிடம் வந்து கொடுத்துவிட்டு கூடவே ஒரு பேப்பரில் தாங்கள் மீதி தர வேண்டிய $400 கூடிய விரைவில் தந்து விடுவோம் என்று ஒரு குறிப்பும் எழுதி கொடுத்தனர். பெடராஸ்கி அந்த குறிப்பு எழுதப்பட்ட பேப்பரை கிழித்து தரையில் எறிந்துவிட்டு அவர்கள் கொடுத்த $1,600 பணத்தையும் அவர்கள் கையிலேயே கொடுத்தார். நீங்கள் இந்த பணத்தை வைத்து கச்சேரி நடத்திய செலவினங்களுக்கு கொடுங்கள். பின்பு மீதி இருக்கும் பணத்தில் ஆளுக்கு 10% எடுத்துக் கொள்ளுங்கள். எஞ்சி இருக்கும் பணத்தை மட்டும் என்னிடம் கொடுத்தால் போதும் என்று கூறிவிட்டார். நாட்கள் கடந்தது. மாணவர்கள் இருவரும் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வந்தார்கள். பெடராஸ்கியும் புகழின் உச்சத்துக்கு வந்தார். ஆனால் போலந்து நாடு போரில் சிக்கி ஜனங்கள் பஞ்சத்தால் வாடினர். தன்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் அவர் போலந்து நாட்டு மக்களுக்கு செய்தார். ஆனாலும் போலந்து நாட்டு மக்களின் பசி தீர்ந்தபாடில்லை. அந்த சூழ்நிலையில் போலந்து நாட்டு மக்களுக்கும் பெடராஸ்கிக்கும் உதவி செய்கிற நிலையில் ஒரே ஒரு மனிதன்தான் இந்த உலகிலேயே இருந்தார். அவர் போலந்து நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் 1,000,000,000 டன் கணக்கிலே அனுப்பி வைத்தார். யுத்தமெல்லாம் ஓய்ந்த பின்பு பெடராஸ்கி தனக்கு உதவி செய்தவருக்கு நன்றி சொல்லும்படி பாரிஸுக்கு விரைந்தார். அது வேறு யாருமில்லை, அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஹெர்பர்ட் ஹூவர் என்பவர்தான். அவருக்கு நன்றி சொல்லவே பெடராஸ்கி அங்கே சென்றார். ஹெர்பர்ட் ஹூவர், நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், நீங்கள் ஒருவேளை மறந்திருப்பீர்கள். நான் படித்து கொண்டிருந்த போது நீங்கள்தான் எனக்கு உதவி செய்தீர்கள். இப்பொழுது எனக்கு நன்றி கடன் செலுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஆகவேதான் உதவி செய்தேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்று யாருக்காவது உதவி செய்தால் நமக்கு தேவைப்படும் நேரம் நமக்கு உதவி செய்ய தேவன் ஒருவரை எழுப்புவார். ஆகவே உதவி செய்ய தேவன் நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் ஏழைகளுக்கு கொடுத்தால் தேவனுக்கு கடன் கொடுக்கிறோம், தேவன் அதை நமக்கு திரும்ப கொடுப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற நாளாயும், புதுப்பித்துக் கொள்கிற நாளாயும், புது பெலனை பெற்றுக்கொள்கிற நாளாயும் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கழுகுக்கு ஒப்புமைப்படுத்தி கூறுவதன் காரணம் நம்மிலுள்ள விசுவாசம் பெருகும்படிக்காக. கழுகானது எவ்வளவு புயல் காற்று மழை அடித்தாலும் அது உயரே பறந்து மலைகளில் தங்குமே தவிர பயந்து ஒதுங்காது. மேலும் தான் பறப்பதற்கு சிரமமாக பாரமாக தோன்றும் இறகுகளை வலியையும் பொருட்படுத்தாது பிடுங்கி எறிந்துவிட்டு புது இறகுகள் முளைக்கும் வரை காத்திருந்து பெற்றுக்கொண்டு மேலும் 40 வருடங்கள் வாழ தன்னை தயார்படுத்தி கொள்கிறதாகவும், அதற்காக 5 மாதங்கள் வரை பல சூழ்நிலைகளை தாங்கி தன்னை பலப்படுத்தி கொண்டு வாழும் இயல்பை கர்த்தர் கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் கழுகை போல காணப்பட வேண்டும் என்பதனால் கழுகோடு நம்மை ஒப்புமைப்படுத்தி கூறியுள்ளார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை 3 நிலைகளில் பலனை புதுப்பித்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக முன்னேறி செல்கிற பலனை புதுப்பிக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 பார்க்கின்றோம். எலியா தனக்கு எதிராய் வந்த எசபேல் என்கிற தன் பிராணனை வாங்க தேடின சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போய் தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கும்படியான பலனை இழந்தவனை கர்த்த தன் தூதன் மூலமாய் பலப்படுத்தும்படிக்கு தண்ணீரையும் அடையையும் கொடுத்து பலனை புதுப்பிக்க பண்ணி 40 நாள் வெகு தூரம் பிரயாணத்தை மேற்கொள்ள செய்வதோடு மாத்திரமல்லாமல் ஆகாபின் ரதத்திற்கு முன்பாக தன் அறையை கட்டி கொண்டு ஓடினான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற கடக்கவே முடியாத எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் சோர்ந்து போய் பலனற்று இருப்பீர்களானால் இன்றைக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்கள். எலியா தன்னை பலப்படுத்தி கொண்டு முன்னேறி சென்றபோது அங்கே அக்னியாய் பலிபீடத்தில் கர்த்தர் இறங்கினார். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்படியாகவே உங்களின் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிரான எந்த தீமையாக இருந்தாலும் அவற்றை இன்றைக்கு அக்னியினால் சுட்டெரித்து முன்னேறி செல்கிற பலனை புதுப்பித்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். 2வதாக முறியடிக்கிற பலனை புதுப்பிக்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவாவை குறித்து வாசிக்கையில், அங்கே மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு வழி நடத்துகிற பெரிய பொறுப்பை பெற்றுக்கொள்கிறான். ஆனாலும் யோசுவா தான் எப்படி இவ்வளவு பெரிய ஜனத்தை வழிநடத்த போகிறோம், எப்படி எதிர்ப்புகளை முறியடிக்க போகிறோம் என்று கலங்கி நிற்கையில் கர்த்தர் தன் வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறார். நான் உன்னோடே இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று. அப்படியாகவே தங்களுக்கு முன்பாக கடக்க கூடாதபடிக்கு காணப்பட்ட எரிகோவை யோசுவாவும் ஜனங்களும் 7 தரம் சுற்றி வந்தார்கள், எக்காலம் ஊதினார்கள். எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. அது மட்டுமல்லாமல் யோர்தானையும் கடந்தார்கள். எமோரியர்கள், ஏத்தியர்கள், எபூசியர்கள் போன்று எதிர்த்து வந்த யாவரையும் முறியடித்து கானானுக்குள் பிரவேசித்தார்கள் என்பதை வாசித்தறிகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் எதிராளியான கர்ஜிக்கிற சிங்கம் யாரை விழுங்கலாம் என வகை தேடி பல வழிகளில் உங்களின் வாழ்க்கையில், வியாதியில், பொருளாதாரத்தில், சமாதானத்தில், ஆசீர்வாதங்களில் எல்லாம் பலவீனத்தையும் வறட்சியையும் தடைகளையும் கொண்டு வந்து உங்களை ஜெயம் கொள்ள விடாமல், கர்த்தர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாமல் எரிகோ மதில்களாக யோர்தான்களாக எழும்புகிறவற்றை நீங்கள் முறியடிக்கிற பலனை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள் புதுப்பித்து தருகிறார். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி ஆசீர்வதிக்கிறார். 3வதாக முயற்சி செய்கிற பலனை புதுப்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 நாம் வாசிக்கையில், அங்கே ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால் தன் தகப்பனுடைய துறவுகளை தோண்டும்படியும் கர்த்தர் சொல்லிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்சகாலத்தில் கேராரில் குடியிருந்து பல துன்பங்களையும் அனுபவித்தான். முதலாவது கேராரில் கடும் பஞ்சம் நிலவின போது ஈசாக்கை அனைவரும் கேலி செய்த போதும் தன் நம்பிக்கையை, விசுவாசத்தை தளரவிடாது முயற்சி செய்து விதை விதைத்தான். அந்த வருடத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
அதேபோல் தன் தகப்பனின் துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு உரிமையாக்கி கொள்ளும்படிக்கு தூற்று போட்டதை வெட்டி தண்ணீர் வரும்படி முயற்சி செய்தான். ஒவ்வொரு முறையும் ஈசாக்கு முயற்சி செய்து துறவுகளை திறக்கும்போது பகைவர்கள் மூடி விடுவார்கள். உன்னை பெருக பண்ணுவேன் என்ற கர்த்தரின் வார்த்தை ஈசாக்கின் முயற்சியை கைவிடாமல் காக்கும்படி செய்து இறுதியில் ரெகபோத் என்ற துறவை திறக்கும்படியும் தேசத்திலே பழுகும்படி இடமுண்டாக்கி கர்த்தர் ஈசாக்கை ஆசிர்வதித்ததை பார்க்கின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்திலெல்லாம் ஆசீர்வாதத்தை காணும்படி முயற்சி செய்கிறீர்களோ அவற்றிலெல்லாம் சத்துரு தடைகளை கொண்டு வந்து காரியங்களை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை மூடி போடுகிறானோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் ரெகபோத்தை திறக்கிறார். நீங்கள் பழுகும்படிக்கு உங்களின் முயற்சிக்கு பலனை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். நீங்களோ உங்களின் விசுவாசத்தை கர்த்தரின் வார்த்தையின் மீது வையுங்கள். அப்பொழுது அநேகர் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று சொல்லும்படிக்கு முயற்சி செய்யும் புதுபலனை புதுப்பித்து கொடுத்து தடைகளை விலக்கி முன்னேறி செல்லும்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை, பலவீனத்தை, இழப்புகளை சந்தித்து வருவீர்களானால் எல்லாவற்றையும் புதுப்பித்து தருகிற இயேசுவிடம் வாருங்கள், ஒப்பு கொடுங்கள். உங்களையும் பலனடைய செய்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணிவேங்கட். காட் பிளஸ் யூ.

0: ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சா போதும். தோத்திரம். ஆமாம், எனக்கு வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அதனால் நான் கர்த்தர் வார்த்தையை தான் பேசுவேன், நீங்கள் கவனிச்சா போதும். தோத்திரம். கொஞ்சம் உட்கார்றது அங்கங்கே இப்போவே ரெடி ஆயிக்கங்க. ஆமாம், இடையில போக்குவரத்து பிரச்சனைலாம் இருக்கப்படாது. அல்லேலூயா. இந்த குறுக்கு முறுக்கு நடக்கிறது, ஆமாம், அதெல்லாம் இருக்கப்படாது. அப்புறம் நீங்கள் எந்த புடவை கட்டிட்டு நடக்கிறீங்கன்னு சொல்லுவேன். நான் எந்த கலரில் போகிறீங்க வர்றீங்கன்னா நான் சொல்லுவேன். தோத்திரம். இருக்கிறீங்களா? எல்லார் கவனமும் வார்த்தையின் பக்கம் இருக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஆமே. அதுக்கு தான் நான் பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு என் மனைவியோடு என்னுடைய உடன் ஊழியரோடு இங்கே வந்திருக்கிறேன். என் மனைவியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம், 15வது அதிகாரம் சில வசனங்களை நான் படிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மானிட்டர் வேலை செய்யற மாதிரி தெரியலையே. ப்ரைஸ் காட். சூப்பர். சரி, 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாயிருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் பல முறை படிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தோத்திரம். இந்த பகுதியை கூட அவங்க படிக்கலைன்னா அவங்க ஒரு விசுவாசின்னு சொல்கிறதுக்கு டேஷ். அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, சந்தோஷம். கவனிங்க, ஆபிரகாம ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அதை நம்ம ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் அவனை அழைத்து 12:2 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு வயசு 75. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு, என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, உன்னை ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. ஒத்த புள்ள கூட இல்லாதவனுக்கு வாக்கு தத்தம் பாருங்க. இல்லையிலே சொல்லுங்க. அப்பா அவர் அப்படித்தான் பேசுவார். கைய உயர்த்தி ஆமே. ஆமா, மனுஷனுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அல்லேலூயாவா. மனுஷன் பேசுற மாதிரியே பேச மாட்டார், அவர் வேற மாதிரி பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அதுலயும் 75 கிழவன், அம்மா 65 கிழவி, தோத்துறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வாக்குத்தத்தம் வருது, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு. அப்புறம் அப்படி காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை. தோத்துறோம். திடீர்னு 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறாரு. திரும்ப ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தோத்திரம். அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நம்மள மாதிரியே சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும் தோத்திரம், நீங்க தான் பலனு, நீங்க தான் கேடகம், அதெல்லாம் சரித்தான், ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தை என்னவாச்சுன்னு கேட்கறான். இல்லை இல்லை சொல்லுங்க அப்பா. ஆமாம், நீங்கள் வர்றப்பெல்லாம் ஏதாவது பேசுகிறீங்க, நீங்கள் வர்றப்பெல்லாம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறீங்க, உசு பேத்துறதே உங்க வேலையா இருக்கு. தோத்துறான். ஆமா, அப்பப்ப என்கரேஜ் பண்ணி விட்டுறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. வாட் அபவுட் த ப்ராமிஸ்? தோத்துறான். அந்த வாக்கு தத்துவம் என்னவாயிற்று? அது இன்னும் நடக்கலையே. இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளை இல்லையே. தோத்துறான். என்ன ஒண்ணு, என் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் எலியேசர். அவன் என் வீட்டு விசாரணை கர்த்தனா என்ன செய்யறான் இருக்கிறான். அவன் என் வீட்டில் பிறந்த பிள்ளை. யாருக்கு பிறந்தான், அப்பா அம்மா அதெல்லாம் தெரியல. என் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன். அவன் தான் இப்போ எனக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான். ரெண்டாவது, வீட்டு எல்லா காரியத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிறான், பார்த்துக்கிறான். அந்த அளவுக்கு எனக்கு என்னது சந்தோஷம். இருக்கட்டும், தோத்துறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் தான் எனக்கு இப்போ சுதந்திரவாளி. யாரு? எலியேசர் தான் எனக்கு என்னது சுதந்திரவாளி. இவன் தான் என் சந்ததி மாதிரி இருக்கிறான். இதற்கப்புறம் என் சொத்து பத்து ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் இவன் தான் வாரிசு மாதிரி இருக்கிறான். அவனை வாது கொடுத்தீங்களே, தோத்துறம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். அல்லேலூயாவா, ஆமேனா? தோத்துறம். இங்கேயும் அப்படித்தான் போல தெரியுது. குறுக்கு முறுக்கு யாரு நடந்தா அவங்களே தான் பாப்பாக போல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிரசங்கம் பண்றதுக்கு என்னத்தான் கூப்பிட்டுருக்கிறாங்க, என்னை பாருங்கள் யோகம் வரும். தோத்துறம். நான் ஒரு கழுதை, இயேசுவை சுமக்கும் கழுதை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமாம், அப்படி இப்படிலாம் வேடிக்கை பார்க்கப்படாது. பஞ்சு முட்டாயை காரனை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கப்படாது. என்ன கவனிங்க, கையை வேர்த்தியாமே தோத்துறோம். அப்போது ஆபிரகாம் அப்படி சொல்கிறார், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பேச்சக்குறை தோத்துறான். என்ன பேச்சு பேசுகிற நீ? இவனா உனக்கு சுதந்திரவாளி? யாரு? எலியேசரா? உன் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா? இதெல்லாம் என் திட்டம் கிடையாது. இது என் பரலோகத்தின் திட்டம் கிடையாது. உன நான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன். உன்னை என் உள்ளங்கைகள்ல வரைஞ்சிருக்கிறேன். புரியுதா? தோத்துறா. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. அவன் எங்கன்னு கேக்குறியா? இனிமே தான் வர்றான். அல்ல சொல்லுங்க அப்பா, இனிமே தான் வர்றான். இது வரைக்கும் வரலையில, இனிமே தான் வர்றான். தோத்துறான். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் எல்லாம் வருது. 19 வருஷம் பினிஷ் ஆயிடுச்சுல, தோத்துறான். பினிஷ் ஆயிடுச்சு, தோத்துறான். இனிமே தான் எல்லாம் வருது. தேவன் தீர்மானிச்சது, குறிச்சது, பிளான் பண்ணது, பரலோகத்துல திட்டம் பண்ணி வச்சிருக்கிறது சகலமும், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம். இனிமேல் தான் அது வருகிறது. ஆமென் சொல்லுங்க. நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது, சரியா? ஆமா, பெருசா பெருசா பெருசா பரலோகம். ஆமென். நான் உனக்காக தீர்மானித்திருக்கிறவைகள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அதுதான் என் பிரசங்கத்தின் தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. தோத்துறா. ஆபிரகாமை பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். தோத்துறா. உனக்காக நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது. இனிமே தான், இனிமே தான் உன் கண்ணுக்கு முன்னால வருது, வருது. ஒருவேளை இங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ ஆயிருக்கலாம். தோத்துறா. இதுவரைக்கும் சில எலியேசர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இனிமே தான் உங்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக, உங்க தரிசனத்துக்காக, உங்க அழைப்புக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக பரலோகம் தீர்மானித்து வைத்திருந்தவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு பரலோகம் தீர்மானிச்சிருந்தது, இனித்தான் வருகிறது, இனித்தான் வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாமே ஏற்கனவே பிளான்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. வெல் பிளான்டு. ஆமேனா? நாம ஒரு பிளான் பண்ணாலே அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பாடுபடுறோம். அலையில சொல்லுங்க. சாம்பார் சாயங்காலம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றோம். தோத்துறோம். எப்படியோ வச்சிடறோம், எப்படி இருந்ததுங்கிறது வேற விஷயம். அலையில சொல்லுங்க அப்பா. ஆமா, சில ஆள் ரசத்துக்கே பயங்கரமா பிளான் போடும், தோத்துறோம், கடைசியில பார்த்தா விஷம் மாதிரி வச்சிடும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நாம தீர்மானம் பண்றோம் பாருங்க. கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. வீடு கட்டணும்னு தீர்மானம் பண்றாங்க, வீடை கட்டிடுறாங்க. கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்றாங்க, காரை வாங்கிடுறாங்க. அல்ல சொல்லுங்க. அப்புறம் இப்படி எதையுமே நம்ம தீர்மானம் பண்ணி காலி பண்றோம், அதை சுதந்திரிக்கிறோம் பாருங்க. அப்போ நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா தோத்துறோம். கொட்டாவி விடணும்னா தீர்மானம் பண்ணக்கூடாது பிரசங்க நேரத்தில். அல்ல சொல்லுங்க. அப்பா, நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வசக்தியுள்ள தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம் ஊழியத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம தரிசனங்களுக்காக, இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஆதீனத்தில் தீர்மானித்த அனைத்து அவர் நிறைவேற்றி தீர்ப்பார். சொல்லுங்க. அப்பா அவர்கிட்ட என்ன ஊர்னா, அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதில் பல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லிடுவார். அமீன் சொல்லுங்க. எப்படி செய்ய போகிறேன், இப்படி ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன், இப்படி ஒன்று விடுவிக்க போகிறேன், இப்படி ஒன்று பயன்படுத்த போகிறேன், அப்படிலாம் சொல்லிடுவார். பயில் படிக்கும்போதெல்லாம் பேசுவார், படித்தா பேசுவார். அல்லையே சொல்லுங்க. அப்பா சர்ச்சுக்கு வரும்போது பேசுவார், புது வருஷ சமயத்தில் புது வருஷ வாக்குத்த தாரா அதில் என்ன செய்வார், பேசுவார். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து கொட்டாய் விடாமல் பிரச்சனை கேட்டால் பேசுவார். தோத்துறோம். அவர் சில சமயம் பேசும்போது அப்படியே நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் செலுத்துரும். அது நமக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி அவர் எத்தனையோ முறை உங்கள் கூட பேசியிருக்கிறார் இல்லையா, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, பெருசாக சொல்லியிருக்கிறார் இல்லையா, பட் இதுவரைக்கும் அதை நீங்கள் பார்க்கல தான், இதுவரைக்கும் அது நடக்கல தான், பட் ஆண்டவர் சொல்கிறார் அது வருகிறது. It's on the way. In the 2020 ல, இந்த 2020 ஆம் ஆண்டுல உங்க கண்கள் அந்த நன்மையை, அந்த அற்புதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க போகிறது. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. இந்திய தேசத்தின் எழுப்புதல் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. என்ன அது சந்தேகமா இல்லையான்றிய, ஒட்டுமொத்த உலகத்தின் எழுப்புதலுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. முழங்கால் யாவும், நாவுகள் யாவும், ஏசாயா 45:23 உங்க பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்பா அப்ப இது ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே சொன்னது, முழங்கால் யாவும், மனுஷன் இருந்தா அவனுக்கு முழங்கால் இருக்கும். ஆமேனா? நாவுகள் யாவும், அப்ப மனுஷன் இருந்தா அவனுக்கு நாவு இருக்கும். ஒட்டுமொத்த மனு குலமும் இயேசுவுக்கு நேரா திரும்பும். பூமி கர்த்தரின் மகிமையினால் நிறைந்திருக்கும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆண்டவரே ஒரு சைஸா இருக்காங்களேப்பா, கூடமாட வரமாட்டாங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, தீர்மானிக்கப்பட்டது, அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த கொம்பனும் இந்திய தேசத்தின் எழுப்புதல தடை செஞ்சு நிறுத்த வாய்ப்பே இல்லை. இது சபை தீர்மானிச்சது இல்ல, சபையில் இருக்கிற ஊழியர்கள் தீர்மானிச்சது இல்ல, அப்போஸ்தல்ஸ் தீர்மானிச்சது இல்ல, ப்ராஃபட்ஸ் தீர்மானிச்சது இல்ல, எந்த ஊழியக்காரரும் தீர்மானிச்சது இல்ல. இத பரலோகத்தின் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் தேசத்தில் நடந்தே நடந்தே ஒவ்வொரு நிமிஷமும் சபை அப்படி எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆபிரகாம் அதான் சொல்றார், சொத்துறார், இவன் இல்லை இனிமே தான். அல்லேலூயாவா? சரி, இப்போ நான் மூன்று விஷயங்களை உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்க போறேன். ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து முதல் பாயிண்ட் எலியேசரை வச்சு சொல்ல போறேன், ரெண்டாவது பாயிண்ட் இஸ்மவேலை வச்சு சொல்ல போறேன், மூணாவது பாயிண்ட் சாராளை வச்சு சொல்ல போறேன். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தோத்துறோம். புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேர்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம், தோத்துறோம். ஆனா ஒரு 3 வருஷம் விசுவாசிக்கெல்லாம் இந்த பேர் நல்லா என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறீங்களா? இது இன்டோர் மீட்டிங், சர்ச் மீட்டிங், அதனால தோத்துறோம். பண்ண காஸ்பல பேசிட்டு இருக்க முடியாது, அப்படி பிரசங்கிக்கும் போதே காஸ்பல் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சரி, அப்போ மூணு காரியம் சொல்ல போறேன். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, அதான் தலைப்பு. நம்பர் ஒன், திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. ஆமா, தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. அல்ல சொல்லுங்க. அப்போ நம்பர் டூ, தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. தீர்மானம் எடுக்கணும்னு தானே பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ தீர்மானத்தையே வெளியேற்றுன்னு பிரசங்கம் பண்றியே, தோத்திரம். இது வேற தீர்மானம். அல்ல சொல்லுங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். தீர்மானங்களை வெளியேற்றுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அல்ல சொல்லுங்க. அப்போ நம்பர் த்ரீ, திகைப்பின்றி செயல்படுங்கள். சொல்லுங்க. பயம் இல்லாம, கலக்கம் இல்லாம, சோர்வு இல்லாம செயல்படுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்ப ஒன் பை ஒன்னா நான் பிரசங்கிக்க விரும்புறேன். தோத்ரா, முதல் காரியம் சொன்னேன், திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். எலியேசர் ஆபிரகாமுக்கு இப்ப என்னன்னா, எலியேசர்ல ஒரு திருப்தி. எலியேசர்ல என்னது திருப்தி? இவன் தான் இப்போ எனக்கு பயங்கரமா போடுறாங்க. அல்ல சொல்லுங்க. இவன் தான் எனக்கு இப்ப என்னவா இருக்கிறா, சுதந்திரவாளியா இருக்கிறான் அப்படின்னு எலியேசர்ல ஆபிரகாமுக்கு ஒரு திருப்தி. நல்லா கவனிக்கணும், நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம், சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம். ஆமா, சிலருக்கு ஊழியத்துல திருப்தி, பயங்கரமா அப்படி இல்லப்பெல்லாம் ஊழிய செஞ்சிட்டேன் அப்படின்னு. சிலருக்கு ஜபத்துல திருப்தி, ஐயோ நான் நிறைய ஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னு. சிலர் பைபிளை ஒரு முறை கூட உருப்படியா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்க பைபிள் படிச்சதுல ஒரு திருப்தி. சிலருக்கு ஒரு பாட்டு பாடிட்டா திருப்தி, தோத்துறோம். ஆமா, சிலருக்கு ஒரு ஆல்பம் போட்டா என்னது திருப்தி, தோத்துறோம். சிலருக்கு ஜபம் பண்ணி ஒரு பேய்கை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி கிளப்பிட்டோம்டா அப்படின்னு ஒரு திருப்தி. அல்ல சொல்லுங்க. அப்பா அவங்க அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் என்னது திருப்தி. இப்போ கூட பாருங்க, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கே மனம் இல்லாமல் சிலர் இருக்கிறாங்கன்னா, நம்ம நிறையா கேட்டோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி. ஹலோ, இருக்கீங்களா? தோத்துறோம். அந்த சத்தம் உங்களுக்கு அதிகமா கேட்கா இல்லை? என் சத்தம் கேட்கா? பின்னாடி கேக்குதா? சூப்பர், வெரி குட், தோத்துறோம். அப்ப திருப்தி இங்க எலியேசரில் ஆபிரகாமுக்கு என்னதுங்க திருப்தி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருப்தியில இருந்து முதல்ல வெளியில வா. ஏன்னா தீர்மானிக்கப்பட்டதை நீ பார்க்கணும்னா, நீ பெறணும்னா, அந்த ஈசாக்கு உன் வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்கணும்னா, இந்த திருப்தியிலிருந்து நீ வெளியே என்ன செய்ய வா. நல்லா கவனிக்கணும். எலியேசர் தோத்துறாம் ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் எலியேசரால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் தான். இப்ப 19 வருஷம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஆமேனா இல்லையா? நாம சந்தோஷப்படுற மாதிரி, நம்ம தோத்திர மனம் மகிழ்ற மாதிரி நிறைய காரியங்கள் இந்த 19 வருஷம் இந்த ஊழியத்துல நடந்திருக்கும். சில சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி இப்படி வந்தாலும், ஆனா ஆண்டவர் நம்ம மகிழ்ற மாதிரி பல விஷயங்களை இந்த 19 வருஷத்துல என்ன செஞ்சிருப்பார், செஞ்சிருப்பார். இப்ப எலியேசரை வச்சு நான் சொல்றேன், கவனிங்க. இதற்கு முந்தின அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, 14 அதிகாரத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கு. என்ன கவனிங்க தோத்திரம், பைபிளை சில இப்பதான் பெரட்டுவாங்க. என்ன கவனிங்க, 14 ஒரு யுத்தம் நடக்கு. என்ன யுத்தம்? கிட்டத்தட்ட 5 ராஜாக்களோட 4 ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அதுல 4 ராஜாக்கள் ஜெயிச்சிடறாங்க, 5 ராஜாக்கள் தோத்துறாங்க. அதுல ஒரு ராஜா சோதோமின் ராஜா அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சோதோம்ல தான் யார் இருந்தா, ஆபிரகாமின் சகோதரன் லோத்து இருந்தான். லோத்து இருந்தான் தோத்துறம். இப்ப யுத்தத்துல அந்த 4 ராஜாக்கள் ஜெயிச்ச உடனே இந்த சோதோமையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப சோதோமில் இருந்த மக்கள், அங்கிருந்த பொருட்கள், மிருக ஜீவன்கள், இதையெல்லாம் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அதுல லோத்தும் லோத்து குடும்பமும் இணைஞ்சிருது, சிறைப்பட்டு போயிருது. ஆமென் சொல்லுங்க. இந்த தகவல் ஆபிரகாமுக்கு வருது. நம்முடைய சகோதரன் லோத்து இருக்கிறார்ல, அவர் சோதோமில் இருந்தார்ல, அந்த ராஜா தோத்து போனதுனால லோத்துவை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்முடைய சகோதரனும் போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் ஆபிரகாமுக்கு வருது. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, 14:14, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓவா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தா. அப்ப ஆபிரகாமுக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் வீட்டுல எலியேசர் மட்டும் இல்ல, அவன் வீட்டுல பிறந்த பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேரா, 318 பேர். சொல்லுங்க எல்லாரும், 318 பேர். இந்த 318 பேரையுமே ஆபிரகாம் கூப்பிடுறார், கமான் தோத்துறாம், நாம போய் அந்த 4 ராஜாக்களோட என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. இவங்க இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணாங்களா நமக்கு தெரியல, தோத்துறாம் யுத்தம் பண்ண பழக்கம் அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சா நமக்கு தெரியல. ஆனா தன் சகோதரன் சிறைப்பட்டு போனது காதுல விழுந்த உடனே வீட்டுல இருந்தவர்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு ஆபிரகாம் என்ன செய்யறாரு, யுத்தத்துக்கு போறார். அங்க என்ன நடக்கு, எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள், மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கிறது. எதற்காக அவன் யுத்தத்துக்கு போனானோ அது அங்கே வாய்த்தது. என்ன, லோத்துவை திரும்ப என்ன செய்யணும், மீட்டு கொண்டு வரணும். அவன் நினைச்சது அங்க என்ன செய்யுது, நடக்குது. கைய உயர் ஜாமே, நான் நம்புறேன் இது எல்லாத்துக்குமே எலியேசர் தான் ரொம்ப உதவிகரமா இருந்திருப்பார். யாருக்கு, ஆபிரகாம். ஏன்னா அவனும் அந்த வீட்டுல பிறந்த பிள்ளை, 318 அவன் ஒருத்தன். ஆனால் அவனைத்தான் இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான்னு யார் சொல்றா, ஆபிரகாம் சொல்றார். அப்ப அந்த 318 பேர்லயும் ஒரு கேப்டனா, ஒரு லீடரா, ஒரு தலைமை பொறுப்புல யார் இருந்திருப்பா, எலியேசர் தான் இருந்திருப்பான். ஆபிரகாம் எலியேசர்ட்ட சொன்ன உடனே எலியேசர் தான் போய் 318 பேரையும் அழைச்சிட்டு யுத்தத்துக்கு கூட்டு போய் முன்னாடி நின்று யுத்தம் செய்து ஒரு மகா பெரிய வெற்றி அங்க உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமேனா. அப்போ எலியேசர் மூலம்தான் இந்த 14 ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது, சொல்ல மாட்டீங்களே, ஆபிரகாமுக்கு கிடைக்குது. அதை நான் 3 ஆசீர்வாதமா சொல்றேன். 1, மகிழ்ச்சிகரமான வெற்றி. சொல்லுங்க என்னதுங்க. 2, மனித ஒத்தாசை. சொல்லுங்க. 3, தோத்திரம் மனம் விரும்பியது. சொல்லுங்க. இந்த 3 ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. தோத்திரம் 2 சொன்னதை முதல்ல வச்சுக்கலாம். என்ன, மனித ஒத்தாசை. ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது, என்ன ஒத்தாசை, எத்தனை பேர் அவனுக்கு ஒத்தாசையா எழும்புறாங்க, 318 பேர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 19 வருஷத்துல இந்த ஊழியத்துக்கு நிறைய மனித ஒத்தாசைய கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசியுமே மனிதர்கள் தானே, என்ன சந்தேகமா ஆமேன்னு சொல்றீங்க, ஹல்லேலூயாவா. ஐயாவுக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவர் எப்படி அந்த ஊழியத்தை தொடங்கியிருப்பார் அவருக்கு நல்லா தெரியும், தோத்துறோம். அப்போ பாருங்க, அவ்வளோ பாடுகள் சிரமத்துக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்கி இன்றைக்கு இத்தனை ஆத்துமாக்களை கத்தர் அவருக்கு கொடுத்துருக்கிறார்னா, இது ஒரு மிகப்பெரிய மனித ஒத்தாசை தானே, அல்லேலூயாவா. நமக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மனித ஒத்தாசைகளை தேவன் ஏராளமாக தந்திருக்கிறார். சபையே நமக்கு ஒரு மனித ஒத்தாசை தான். சில சமயம் நாம ஜெபம் இல்லாட்டா கூட பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்ணுறாருல, ஆமீன் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா தோத்திரம், சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்றாங்க இல்லையா, மனித ஒத்தாசை. அல்லேலூயா. 2, மகா பெரிய மகிழ்ச்சிகரமான என்ன சொன்னேன், வெற்றி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தோத்திரம் 5 ராஜாக்களை ஜெயிச்சாங்க அந்த 4 ராஜாக்கள். அந்த ஜெயிச்ச 4 ராஜாக்களை ஆபிரகாம் எலியேசர் தலைமையில போய் தோத்துறா, அவர் ஜெயிச்சார்னா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தோத்துறோம் இந்த 19 வருஷத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய ஜெயத்தை தந்தார், ஆமென். பலமுறை இந்த ஊழியம் மகிழ்ச்சினால நிரம்ப கத்தர் கிருபை செய்தார். சத்ருவின் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார், எதிரா எழும்பின பிரச்சனைகள் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை வீழ்த்த வந்த பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வியாதி, பலவீனம், தரித்திரம், மனித தோற்றம், எதிர்ப்புகள், இவைகளுக்கு மத்தியில கத்தர் நம்மை ஜெயிக்க பண்ணினார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. சில சுபாவங்கள் நம்மை வீழ்த்த நினைத்தது, சில சுபாவங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்க நினைத்தது, சில மனித சுபாவங்கள் நம்மை மேற்கொள்ள வந்தது. ஆனால் அவைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இரட்சிப்பின் பாதையிலே பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை நமக்கு ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எதிர்த்து வந்தார்கள், அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட சமயங்கள்ல கர்த்தர் அவைகள் மேல ஜெயத்தை நமக்கு தந்தார், மகிழ்ச்சிகரமான வெற்றி. மூணாவது நான் சொன்னேன், மனம் விரும்பியது. ஆபிரகாம் மனம் விரும்பியது என்ன? லோத்து அவன் குடும்பம் திரும்ப கிடைக்கணும். அல்லேலூயாவா! இந்த சபை தேவ ஜனம், நாம நம்ம மனம் விரும்பின எத்தனை நன்மைகளை எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த 19 வருஷத்துல இல்ல நாம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயாவா! இப்பதான் நான் மேட்ருக்கு வர்றேன், தோத்துறோம். அப்போ மனித ஒத்தாசை கொடுத்துருக்கிறாரு, ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு, மகிழ்ச்சிகரமான வெற்றியை கொடுத்துருக்கிறாரு, பல முறை பல விஷயங்களில் ஜெயத்தை பார்க்க வச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம மனம் விரும்பினதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் நிறைய தந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ சொல்கிறாரு, இதில் நீ திருப்திப்படாத, இனிமே தான் ஹல்லே சொல்லுங்கப்பா, இனிமே தான். இதுவரைக்கும் கொடுத்த ஆத்துமாக்கள்ல நீ திருப்திப்படாத, இந்த ஊழியத்துக்குன்னு பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஆத்தும பெருக்கம் இனித்தான் வருது இந்த 2020ல வருது. இதுவரைக்கும் பார்த்த மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியில நீ திருப்திப்படாத, இனித்தான் ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிக்க போற. இந்த ஊழியம் ஜெயிக்க போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிக்க போது. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும்பா, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 6 மாசம் போகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமென். மனம் விரும்பினது இதுவரைக்கும் நாம சுதந்தரிச்சதல்ல, இனித்தான் இனித்தான் இனித்தான் நாம மன விரும்பின மகிமையான விஷயங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமேனா? அல்லேலூயாவா! தோத்திரமா! திருப்திப்படாத ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்திரம், ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு என்ன இருக்க கூடாது? திருப்தி இருக்க கூடாது. ஆண்டவரை தான் சொல்றார், வாணி வெள்ள வாணி, நீ உட்கார்ந்துருக்கிற இடம் சரியில்லை, உள்ள கூடாரத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எலியேசரு எலியேசரு எலியேசரு, இவனே எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறா, இவன் எனக்கு சுதந்திரவாளி, இவனே இருந்துட்டு போட்டும், தோத்திரம் ஆமேன் ஹல்லேலூயா போதும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்க. வெள்ளவா! இதே மாதிரி தான் ஒருத்தன், போதும் கர்த்தாவே போட்டு தள்ளும் அப்படின்னா. அல்ல இல்லை சொல்லுங்க அப்போ யார் அவன்? தோத்துறான் எலியா. அவன் சொல்லுங்க, அவன் 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 வசனத்தில் சூறச்செடி கிளவே உட்காந்துட்டான், தோத்துறான். அவனுக்கு ஒரு சுய திருப்தி தான். என்ன திருப்தி? நம்ம பெருசாக ஊழியம் பண்ணிட்டோம். ஆமாம், அவன் பயங்கரமான ஆள், தோத்துறோம். 17-ம் அதிகாரம் 18-ம் அதிகாரத்தில் அவனை பற்றி படிக்கிற 1 ராஜாக்கள்ல, ஆமாம், வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வர வச்சது அவன் தான். ஆமாம், வானத்தை 3 வருஷத்துக்கு அப்படியே லாக் பண்ணது அவன் தான். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணதும் அவன் தான். பெருமளை தேசத்தில் வர காரணமாக இருந்ததும் அவன் தான். உங்களுக்கு வராதா? கூடமாட வரக்கூடாதா? வில்லத்தனம் பண்ணுற மாதிரியே இருக்கிறீங்களே, இல்லையே சொல்லுங்க அப்போ அவன் தான். ஆமேனா? செத்து போன பிள்ளைக்குள்ள முத முத உசுரை கொண்டு வந்ததும் அவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கீசோநாத்து கரையில கொண்டு போய் கொண்டு குவிச்சதும் அவன் தான். மிகப்பெரிய எழுப்புதல் வீரன். ஆமா, அவன் ஊழியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம், போதும் கர்த்தாவே. ஆமே, நான் சாகவேன். அல்லே சொல்லுங்க அப்போ. நீ உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, வெள்ளவா. அல்லே சொல்லுங்க, சூறச்செடியிலிருந்து வெள்ள வா, திருப்தியிலிருந்து வெளியே வா. என்ன திருப்தி? நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், வானத்திலிருந்து அக்னியை இறக்கணவன், வானத்தை அடைச்சவன், 3 வருஷம் கழிச்சு திறந்தவன், செத்து போன ஆளை கூட உயிரோட எழுப்பினவன், பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் கொன்னவன், அப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல் வீரனே திருப்திப்பட்டப்ப கொன்னுடைய கொண்ணு உன் திருப்தியிலிருந்து வெளியில வான்னு சொன்னாரே. நாம அப்படி என்னதான் ஆண்டவருக்காக சாதிச்சிருக்கிறோம்னு ஒன்றும் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவ்வளவு சாதிச்சவனே திருப்திப்படாதுன்னு சொன்னார். நாம் கற்பனை பண்ணாலும் இதுவரைக்கும் அப்படி ஏதாயிலும் சாதித்த மாதிரி நமக்கு தெரியல. சாதிச்சிருந்தா தானே தெரியும். நம்ம சாதிச்சதெல்லாம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே கட்டடிப்போம். ஹல்லேலூயா, தோத்துறோம், தசமாவும் கொடுக்காம வாழுவோம். ஹல்லேலூயா. அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் பாட்டு பாடாமல் ஒரு சைஸாக வில்லத்தனமாக உட்காந்துருப்போம். தோத்துறோம், பாசுக்குறதுமா நாலு கலவரம் பண்ணுவோம். தோத்துறோம், அதை இப்படித்தான் நாம் சில விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். ஒரு 10 வருஷமாக சர்ச்சுக்கு வந்ததில் ஒரு 4 குடும்பத்தை சபையை விட்டு வெளில அனுப்பியிருக்கிறோம். அதுதான் நம்ம சாதித்த சாதனைகள். இந்த மாதிரி யாராயிலும் கரெக்டாக பாயிண்ட்டை பேசுனா பேசுகிற பிரசங்க யாராவது ஒரு சைஸாக முறைச்சிருப்போம். அதுதான் நம்ம சாதனைகள். அல்ல இல்லையா சொல்லுங்கள். இப்போ கூட ரெண்டு பேரும் என்ன முறைக்கிறாங்க, ஆனால் அவங்கள நான் பார்க்க மாட்டேன். பார்த்தா பாயிண்ட் வராது. அல்ல இல்லையா சொல்லுங்கள். அப்போ ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு முறைச்சா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். அல்ல இல்லையா. அப்போ என்னது தோத்துறோம், அவ்வளோ சாதிச்சவனே ஒரு சூறைச்செடிக்கில் உட்காந்துருந்தப்போ திருப்திப்படாத வெள்ளவா என்று சொன்னாரே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனித்தான் ஒரு நீண்ட தூர பிரயாணம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீ சாதிச்சதில்லை, இதுவரைக்கும் நீ பார்த்த அற்புத அடையாளங்கள் அல்ல, இனிமேத்தான் இனிமேத்தான் மகிமையானது, இதை விட பெரிதானது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற வாக்குப்படி தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் இனித்தான் வருகிறது. ஜபத்தில் திருப்தி படக்கூடாது, பைபிள் படிக்கிறதுல திருப்திப்பட்டு நின்றுடக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா சந்தோஷம், இன்னொரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. என்ன பேச மாட்டேயே? ஹல்லேலூயாவா? திருப்தி படக்கூடாது. மார்க்கு 10வது அதிகாரத்தில் 45 படிச்சா பர்த்திமே குருடன் ரோட்டோரத்தில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் அங்கே கிராஸ் பண்ணி போறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே 10 பேர் உடனே சத்தப்படாது. அவர் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறார். ஆமாம், அமைதி, சத்தப்படக்கூடாது அப்படின்னு அவனை அதட்டுறாங்க. ஆமாம், அவன் யோசித்திருப்பான், அடப்பாவிலாம் குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல, கண்ணு இருந்தால் தான் என்ன செய்யணும் போல, கூப்பிடணும் போல, இந்த பாஸ் எல்லாம் நம்மளை குட்டுறாங்களே, அமைதியாக இருன்றாங்களே அப்படின்னு அவன் நின்றுல. அவன் நின்றுல, இவங்க குட்டுறாங்க நம்மளு கூட்டுறான். வால்யூம் சவுண்டை சொல்ல மாட்டீங்களே, கூட்டுறான். உன்னால் தலையில் குட்டத்தான் முடியும், உன்னால் அதட்டத்தான் முடியும், உன்னால் செபத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லத்தான் முடியும். ஆமேனா? என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் மட்டும்தான் முடியும். எனக்காக தீர்மானிக்கப்பட்டது அவரால் மட்டும்தான் வரும். நீ சொல்றங்கிறதுக்காக போதும், நம்ம சத்தம் போட்டது தோத்துறோம், நம்ம ஜெபம் பண்ணது அப்படின்னு நான் திருப்தி பட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். ஆமேனா? நீ என்ன சத்தம் போடுறது? இப்பவும் நம்மளை சத்தம் போடுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா ஜெபம் பண்ணக்கூடான்றாக, ஆராதனை பண்ணக்கூடான்றாக, சர்ச்சுக்கு போகக்கூடான்றாக, ஊழியம் செய்யக்கூடான்றாக, சுவிசேஷம் சொல்லக்கூடான்றாக, சபை கட்டக்கூடாதுன்றாக சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயாவா? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ண ஜெபம் 10

போன வாரம் இருந்ததை விட, போன வருஷம் இருந்ததை விட இன்னும் என் ஜெபத்துல நான் திருப்திப்பட, என் வேத தியானத்துல திருப்திப்பட, ஊழியத்துல திருப்திப்பட ஆண்டவரே மாட்டேன்னு சொல்லாதவங்க எல்லாம் பாருங்கப்பா, தோத்திரம் ஜெபத்துல திருப்திப்பட, ஊழியத்துல திருப்திப்பட, விசுவாசத்துல திருப்திப்பட. இந்த 19 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் அதுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். என்ன அற்புதத்தை பார்த்திருந்தாலும் அதுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். எங்க ஜெபங்கள்ல திருப்திப்பட மாட்டோம். எங்க உபவாசங்கள்ல திருப்திப்பட மாட்டோம். எங்க மன்றாட்டுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். இன்னும் மன்றாடுவோம், இன்னும் ஜெபிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் உழைப்போம், இன்னும் உபவாசிப்போம். ஏனென்றால் எங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு இனித்தான் இனித்தான் இனித்தான் வருகிறான். திருப்தியிலிருந்து வெளியே தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஏற்கனவே இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெளிப்படுத்தல் 22:11 சொல்லும்போது தோத்திரம், நீதி செய்கிறவன், அப்புறம் அசுத்தமா இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன், அப்புறம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அது நம்ம சேர்த்துக்கலாம், ஜெபிக்கிறவே, பைபிள் படிக்கிறவே, ஏற்கனவே படிக்கிறதா, பட் அதில் திருப்திப்பட்டு என்ன செய்யாத, நிற்காத, இன்னும் என்ன செய், படி. ஹல்லேலூயாவா? 10 வரைக்கும் படிச்சுட்டு, நான் 10 வரைக்கும் படித்து விட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஓ 10 வரைக்கும் படித்திருக்கிறேன், ஓ 10 வருடங்களாக படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போண்டா சுடத்தான் போகலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா, இப்போ அந்த வேலை தான் கிடைக்கும். ஆமேனா? 10 படிச்சுக்கிட்டே என்ன முடியும், 10 வரைக்கும் படித்தா நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி. ஐஏஎஸ் படித்தாலே தோத்துறா ஃபைலும் கைமா சுற்றிட்டு இருக்கிறான். அல்லையிலே சொல்லுங்க, வேலை கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சுற்றிட்டு இருக்கிறான். இன்ஜினியர் படித்தவன், டாக்டர் படித்தவன்லாம் பாவம் பரிதாபமா தோத்துறோம். ஏன்னா டாக்டர் படித்தா இப்போ பொழைச்சிக்கலாம் தோத்துறான், குடும்பத்துக்கு ஒரு ஊசி போட்டு. அல்லையிலே சொல்லுங்க, அப்படி தோத்துறான். அப்படியே இப்போ நம்ம படித்தவங்கள்லாம் அவ்வளோ தூரம் படித்தவங்களே என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அல்லேலூயாவா? 10 படித்தேன் நான் அப்படின்னு திருப்தி பட்டுக்கிட்டா அதான் ஆளுகளை பாரு. அல்லே சொல்லுங்க, திருப்தியிலிருந்து வெளியில 11 போ, திருப்தியிலிருந்து வெளியில வா. 10 11 11 12 12 பிறகு காலேஜுக்கு போ, படிச்சுக்கினே இரு. அல்லே சொல்லுங்க, அப்போ போய்கினே இரு. நாமளே சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு திருப்திப்பட்டு நின்றக்கூடாது. நம்மளை சங்கடப்படுத்துறவங்கள் நிமித்தமும் நம்ம ஜபத்தையும் மற்ற காரியத்தையும் நிறுத்திடவும் கூடாது. ஹல்லேலூயாவா? இந்த மார்க்கு 5 யவீர் ஸ்டோரியை நம்ம படிக்கிறோம். யவீர் ஸ்டோரி மார்க் 5:22 அந்த சம்பவம் அழகாக எழுதியிருக்கோம். கவனிக்கணும், படிச்சிருந்தா ஈஸி எனக்கு பிரசங்கத்துக்கு. தோத்துறோம். அப்போ அவன் மக மரண அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பா, இயேசுநாதர் வருவார் யவீர். அப்புறம் என்ன ஆயிடுன்னா ரொம்ப நேரம் ஆகி போயிடும். இந்த கேப்பில் 12 பெரும்பாடோடு இருந்த ஒரு அம்மா வந்து சுகமாயிருவா. இந்த டைம் காலதாமதம் ஆன அந்த கேப்பில் அவன் மக நெஞ்சிருவாங்க, மறிச்சு போயிடுவா, மறிச்சு போயிடுவா. வந்ததே இயேசுநாதரை கூட்டு போகணும்னு தான், மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, டைம் ஆகிப்போச்சு, நேரம் ஆகிப்போச்சு. அந்த கேப்பில் பொண்ணு இறந்து போயிடுவா. அப்போ 35 படிச்சிங்கன்னா சொந்தக்காரங்கள்லாம் வந்து யவீர்கிட்ட சொல்லுவாங்க, போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், நம்முடைய குமாரத்தை என்ன செஞ்சிட்டா, மறிச்சிட்டா. தோத்துறோம், இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். தோத்துறோம், வாங்க அடக்காரா நித்தான் நம்ம என்ன செய்யணும், செய்யணும், வேற வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, கமான் அப்படின்னு சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ ஏசவனை பார்த்து சொல்லுவார், என்ன சொல்கிறான் உன் சொந்தக்காரன், என்ன சொல்கிறான் அவன், யார் மச்சானா அந்த பக்கத்தில் நிற்கிறானே. தோத்துறான், போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரை பார்த்ததெல்லாம் போதும், அவரை தேடி வந்ததெல்லாம் போதும், அவர் சமூகத்தில் நின்னதெல்லாம் போதும், அவர்கிட்ட பேசுனதெல்லாம் போதும், அவரை கழட்டி விட்டுரு. தோத்துறான், அவர் இனிமேல் வேண்டாம், நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்கிறானா. நான் சொல்கிறேன் கேளு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே தான் உனக்காக தீர்மானிக்கப்பட்ட

0: வருது வருது வருது. மறிச்சிட்டாளா உன் மக? அல்ல சொல்லுங்க அப்பா, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? நிறைய டைம் நாமளும் அப்படித்தான், முடிஞ்சிச்சு, இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதா அப்படின்னு நினைக்கிறோம். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்றேன், வாய்ப்பு இல்லாதவனுக்குத்தான் வார்த்தை வரும், வார்த்தை வந்தா வாய்ப்பு வரும். சும்மா 75 வயசு கிழவனுக்கு புள்ள பறக்குமா? உங்க ஊர்ல பிறக்கும் போலே ஒரு சைஸாவே பாக்குறீங்க. 75 வயசு கிழவனுக்கு பிள்ளை பறக்க வாய்ப்பு இருக்கா? 65 வயசு கிழவிக்கு பிள்ளை பறக்க வாய்ப்பு இருக்கா? அவங்களை பார்த்துதான் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவர் சொன்னால் அவர் கட்டளையிட நீங்களும் நானும் திருப்தியில நிக்காம என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா கண்டிப்பா. ஏப்பா ஆபிரகாமே, நீ இஸ்மவேல்ல திருப்தி பட்டி, சாரி எலியேசர்ல திருப்தி பட்டினா ஈசாக்கு அதுல என் பிளானு, அதுல என் பிளானு? ஏன் உனக்கு தெரியாது ஆபிரகாமே, உனக்கு தெரியாது. அந்த ஈசாக்கு கண்டிப்பா பிறந்தே ஆகணும். ஏன்னு கேக்குறியா? அந்த ஈசாக்கு யாக்கோபுங்கிற ஒரு புள்ள பிறக்கணும். அந்த யாக்கோபுக்கு 12 ஆம்பளை புள்ள இருந்தாலும் அதுல ஒரு புள்ள யூதாவா இருக்கணும். அந்த யூத கோத்திரத்தில் தான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் இரட்சகர், மேசியா இயேசு இந்த பூமியில உதிக்கணும். இதெல்லாம் என் மாஸ்டர் பிளான். சரியா? ஆமேனா? சும்மா பாக்குறதுல திருப்தி பட்டுக்கிட்டு அப்ப கோர்ட்ட விட்டு தூங்கி நினைச்சியாத இருக்காத. Come out! Bellava! எத்தனை நல்ல கத்தர! Hallelujah! எலியேசர் சாதாரண இல்ல, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். எலியேசரே பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அது வல்ல தீர்மானிக்கப்பட்டது, இனித்தான் இனித்தான். இந்த ஊழியத்தில் தோத்திரம், இதுவரை பார்த்த இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தோத்திரம், ஒரு எலியேசர்னு வச்சுக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்களில் திருப்தி படக்கூடாதுன்னு பாஸ்டரை பார்த்து தோத்திரம் தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அவர் வார்த்தையை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்களில் நீங்கள் திருப்தி படாதிருங்கள். அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்கள் சிறந்த ஆசீர்வாதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இவர்கள் மூலமாய் உங்களுக்கு மனித ஒத்தாசைகளை தேவன் தந்திருக்கிறார். இவர்கள் மூலமாய் மகிழ்ச்சிகரமான வெற்றியை தேவன் உங்களுக்கு பல முறை கொடுத்திருக்கிறார். இவங்க மூலமா உங்க மனம் விரும்பினதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார். பட் இது மட்டுமல்ல, 2020 இனித்தான் இனித்தான் இனித்தான் இனித்தான். குறிக்கப்பட்ட ஈசாக்கு, வாக்குரைக்கப்பட்ட ஈசாக்கு பரலோகம் பிளான் பண்ணி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். ஆமேனா? சில ஆளுகளுக்கு மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா, யாப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம்டா, அதுலேயும் திருவிருந்துக்கு வந்துடுறது, அப்பத்தை வாங்கிட்டு ரசத்தை வாங்கிட்டு போயிட்டா, இன்னமும் பயங்கரமா கத்தரை தேடிட்ட மாதிரி ஒரு நினப்பு நினப்பு புழப்ப என்ன செய்யுமா? கெடுக்குமா? இங்கேயும் தெரியும் போல தெரியுது. அல்லேலூயாவா? அடுத்த 3 வாரத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது. கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், கர்மாந்தரம், கல்யாணம், காதுகுத்து, அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். சிலர் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ரிலேஷன் அப்படின்னு கேட்டா அதை சொல்றது கூட தெரியாது. அது நான் கல்யாணம் பண்ண விதத்தில் என் மனைவியோட சித்தப்பாவுக்கு மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்ல, அந்த வீட்டில் அவங்க கூட பிறந்த உன் கொதவளை நெரிச்சு கொல்ல. அல்லையா சொல்லுங்க அப்பா, இப்படி ஒரு ஒரு அந்த அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பவே சொல்றதுக்கு தெரியல. அந்த கல்யாணத்துக்கு புசுக்கு புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு என்ன செய்யறது, போறது போ, யார் வேணா அது ஞாயிற்றுக்கிழமையா போகணும், ஆராணியை கட்டடிச்சுட்டா போகணும், உதவளை நெரிச்சு கொல்ல. ஹல்லேலூயா! ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணம் ஒன்று சொல்லவா? ஐயோ, அதை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படாது, ஆராதனையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படவே உருப்படாது. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்லேன். அல்ல சொல்லுங்க அப்போ,
1: யோ நாங்கதாயாது
0: அப்படின்னா, சாரி தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். கைய உயர்த்த அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட என்ன செய்யாத, திருப்திப்படாத. அல்லே சொல்லுங்க. அப்போ சர்ச்சில் வாலிபர் கூட்டம் இருந்தா தோத்துறோம், நீ வாலிபனா இருந்தா போய் ஆகணும். அல்லே சொல்லுங்க. அப்போ சர்ச்சில் ஆண்கள் கூட்டம் இருந்தா நீங்க ஆம்பளண்ணா. அல்லே சொல்லுங்க. அப்போ அதாவது ஆண்கள் கூட்டத்துக்கு சொல்றியா, ஆண்கள் கூட்டமா இருந்தா நீங்க ஆம்பளண்ணா, அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணும், போகணும். தோத்துறோம். பெண்கள் கூட்டமா போகணும். ஆமேனா. சோஸ்திரம். அதுக்கு தான் சச்சில் ஆண்டவர் மேல என்ன செஞ்சிருக்கிறாரு, சும்மா ஏதோ ஒரு நாள்ல ஒரு சிறப்பு கூட்டத்தில் எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் அப்படின்னா, மூணு வாரம் சச்சுக்கு வர்றது கிடையாது, சபையில் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. தோத்ரா திடீர்னு வந்து ஃபயர் ஃபயர் எழுப்புதல் இந்தியாவிலே வருவதாக அவர் சொல்வார். உன்னை முதல்ல போட வேண்டும், அதுக்கப்புறம் எழுப்புதல். புரியல, இன்னைக்கு நம்ம வேலையே அதுதான். தோத்துறேன். திடீர்னு ஃபயர் வரும், திடீர்னு எழுப்புதல் தாட்டு வரும். அதுக்கப்புறம் பைபிளே தொட மாட்டோம், சேவமே பண்ண மாட்டோம். தோத்துறோம். சர்ச்சுக்கே வரமாட்டோம். ஆமாம், பரிசுத்தமா அது எங்கே கிடைக்கும். நல்லே சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி நடக்கிறது. நோ நோ நோ. ஒரு நாள் ஆராதனையில் திருப்திப்படாதீங்க. நீங்கள் ஒரு மணி நேரம் ஜபிக்கிற ஆளாக இருந்தால் வாழ்த்துக்கள், ஆனா அந்த ஒரு மணி நேர ஜபத்துல திருப்தி படாதீங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் படிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ரெண்டு அதிகாரத்துல திருப்தி படாதீங்க. இப்ப இருக்கிற பரிசுத்தத்துல திருப்தி படாதீங்க. இப்ப இருக்கிற நீதியில திருப்தி படாதீங்க. இப்ப இருக்கிற உண்மையில திருப்தி படாதீங்க. இப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறீங்களா, அதுல திருப்தி படாதீங்க. ஆண்டவருடைய காரியங்களில திருப்தி படாதீங்க. திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நேரம் போகிறது. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட். தோத்திரம். ஆமா, நீ தண்ணி குடிச்சுக்க. தோத்திரம். ரெண்டாவது பாயிண்ட், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். முதல்ல திருப்தியிலிருந்து என்ன செய்யணுமா, வெளியே வரணும். தோத்திரம். ஆமா, அவனை பார்த்து அவன் உள்ள இளையச இளையசன்னா அவனை வெளில கூப்பிட்டான். வட வானத்தை பாரு, அப்படியே பார்க்க என்ன தெரியுது, ஒரே நட்சத்திரமா தெரியுது. ஆண்டவரே என்னடான்றாரு. சோத்திரம். நட்சத்திரத்தையா என்னடா என்றா. நூறு, நூத்தி பத்து, நூத்தி நாற்பது, இருநூறு, ஐயோ எண்ணூறு, ஐயோ ஆயிரத்தி இருநூறு. என்னால முடியல சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு கீழே குனிறானா. என்ன தெரியுது, மண்ணு எண்ணு. அல்ல சொல்லுங்க. அப்பா இதுக்கு அதுவே பரவாயில்ல போலே. அல்ல சொல்லுங்க. வானத்தை பார்த்து எண்ணுன்றாரு, எண்ணி மண்டை வலிக்குதுன்னு கீழே குனிஞ்சா. இப்ப மண்ணை எண்ணு. முடியல முடியல முடியல. உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும். ஒருவனாலும் ஒரு காலமும் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெருக்கத்தை, ஒரு பெருக்கத்தை, எக்ஸ்டென்ஷனை. I want to say a prophecy. I want to say a prophecy. தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற, உங்களுக்கு தரப்போகிற உச்சிதங்களை, நன்மைகளை, அறுவடைய ஆற்றும பெருக்கத்தை ஒருவராலும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு, அவங்க கற்பனை சக்திக்குள்ள எட்ட முடியாத அளவுக்கு, கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு, God is going to lift you. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. இந்த பாப்பாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், பயன்படுத்துவாரெல்லாம் தெரியும், இந்த ஊழியத்துக்கு இதெல்லாம் செய்வாரெல்லாம் யோசிச்சிருக்கோம். பட் இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் ஐயோ அப்படின்னு சொல்கிற நாட்கள் வருகிறது. பெங்களூர் சிட்டி அல்லே சொல்லுங்க. அப்போ கற்பனை கெட்டாத எழுப்புதலை பார்க்க போது இந்த சிட்டிக்காக கத்தர் குறித்திருக்கிறது வருகிறது. தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. சபையே, உன் திருப்தியின் நிலையிலிருந்து வெளியேவா. சோத்திரம். ரெண்டாவது இஸ்மவேல் எடுத்துக்கிறோமா, ஆதியாமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவலமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும், சொல்லுங்க, மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். பழைய விடியும்பாரு, மிகவும் திரளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 15 பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயா,
1: சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும் ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க எவ்வளவு ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவு டீப்பா பேசுறார் பாருங்க. ஒன்னு நம்ம ஐயா யாரு, ஆபிரகாம் ஐயா. 17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, ஆமா 100 பிள்ளை பிறக்குமோ, 90 சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19 அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே ஆதியாகமம் 12:2 சொல்லிட்டார், அப்புறம் 12:7 சொல்லிட்டார். தோத்திரம் இப்படி பல முறை உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். ஆரம்பத்தில் எலியாசர் எலியாசர் எலியாசர்னே இருந்தார். அப்புறம் இடைச்சொருகளா ஆகாரம்மா உள்ள கிராஸ் ஆன உடனே தோத்திரம் இஸ்மவேல் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இஸ்மவேல் வந்த உடனே எலியாசர் நிப்பாட்டிட்டு, இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல், வயசு எத்தனை ஆயிப்போச்சு, 99, அம்மாவுக்கு 89, கிட்டத்தட்ட 100 கிட்ட வந்துட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப ஆண்டு விடுற மாதிரி இல்லை, பழையபடி ஆபிரகாம்கிட்ட வர்றார். ஆபிரகாமே தோத்திரம், நான் சொன்னது சொன்னது தான், உனக்கு 99 இருந்தாலும் பரவாயில்ல, கிழவிக்கு 89 இருந்தாலும் பரவாயில்ல தோத்திரம், நான் பிளான் பண்ணது பண்ணதான், உன்னை மிகவும் திரளா என்ன செய்ய போறேன் சொல்ல மாட்டீங்களே, பெரிய பண்ண போறேன் தோத்துறா. ஆமா, உன் மனைவி நீ சாராயின்னு கூப்பிடாது, சாராள்னு கூப்பிடு, ஏன்னா அவளுக்கு ஜாதிகளுக்கு தாய், அவளிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க தோன்றுவார்கள். ஆமா, கண்டிப்பா ஒரு குமாரனை நான் தருவேன். இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு, நம்மள மாதிரியே இருக்காரு ஆபிரகாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமாம் தோத்திரம், எப்போ பார்த்தாலும் இதே உங்களுக்கு வேலையாக போச்சு தோத்திரம், வர்ற நேரமெல்லாம் அதை செய்வேன் இதை செய்வேன், இப்படி ஆக்கா அப்படி ஆக்கா அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு. 100 கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தோத்திரம், 90 கிழவிக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்றான். பிள்ளை பிறக்குமோவா ஏண்டா தோத்திரம், நான் யார் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கிட்ட நீ பேசுகிறேன்னே தெரியாமல் நிறைய டைம் நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். அல்லேலூயாவா. அன்ஃபிட்டுன்றான், அது வாய்ப்பே இல்லை, நான் அன்ஃபிட்டு, 100 அவளுக்கு இப்போ இப்போ 90. ஆபிரகாம் உனக்கு ஒன்று சொல்லவா, இப்போத்தான் நீ அன்ஃபிட்டுன்னு உனக்கு தெரியுதா, இல்லை கேட்க, உனக்கு 100 உன் மனைவிக்கு 90, உனக்கு இப்போ தான் அன்ஃபிட்டுன்னு தெரியுதா, ஒன்று உனக்கு சொல்லவா, நான் உன்னை செலக்ட் பண்ணும்போதே நீ அன்ஃபிட்டு தான், நீ அன்ஃபிட்டுன்னு தெரிஞ்சுதான் உன்னை செலக்டே பண்ண, ஏதோ புரியுதுங்களா உங்களுக்கு, ஆமேனுங்களா. 75 உன்னை கூப்பிட்டனே, அப்ப என்ன 7 பிள்ளைய இடுப்புலையா வச்சிருந்தா உன் மனைவி, டை ஸ்டாலி கண்ட்ரோல் பண்ற. ஹலோ சொல்லுங்க அப்போ. சும்மா சில ஆளுங்க அப்படித்தான், கத்தர் 1000 பேசட்டும். ஆமா, இவங்க ஒரு பிளான் பண்ணிடுறது, தீர்மானம் நான் பண்ணிட்டேன், இஸ்மவேல் தான், நீர் ஈசாக்குங்களாம், நீர் அதை சொல்லலாம், நீர் இதை சொல்லலாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இஸ்மவேல் தான், அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஹலோ சொல்லுங்க அப்போ. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இல்லை, நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நம்மள மாதிரியே. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானத்தோடே இருக்கிறது, என்ன தீர்மானம் கேட்குறீங்களா, ஒரு பிரசங்கத்துக்கும் நான் கீழ்படிய மாட்டேன். அல்லேலூயா. என்ன பேச மாட்டே, ஜெபமா நானா, பண்ண மாட்டேன், பைபிளா நானா, படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கா நானா, வரமாட்டேன், அப்படியே வந்தாலும் சரியான நேரத்துக்கா, சுத்தமா முடியாது, பாட்டு நேரத்தில் பாட்டு பாட மாட்டேன், கையை தட்ட மாட்டேன், காணிக்க போட மாட்டேன், தசமாகம் கொடுக்க மாட்டேன், லவ்வ நிறுத்த மாட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா. இன்னும் பேச மாட்டேயே, நான் ஏதாவது தப்பா தவிர சொல்றேன்னா, அல்லேலூயாவா. 1000 கேட்டாலும் நான் நானாகவே இருப்பேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஒரு பிரசங்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஞானசானமா ஏற்கனவே 7 ஆகி போச்சு, எடுக்கல, இனிமே எடுத்துருவேன் நினைக்கிறீங்க, வாய்ப்பே இல்லை. மன்னிக்கிறது யாரு, அந்த பொம்பளையவா, மாமியாலையா, மருமகளையா, மன்னிக்கவே மாட்டேன். அல்லேலூயாவா, ஆமேனா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்மானத்தை வெளியேற்று. அல்ல சொல்லுவா அப்போ, இந்த இஸ்மவேலை
0: கிளப்பு. அல்ல சொல்லுங்கப்பா, என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இஸ்மவேலை வச்சுக்கினே இருந்தீனா ஈசாக்கு இடைஞ்சலு. அல்லேலூயா. தீர்மானம் பண்ணிட்டேன் இஸ்மவேல் தான் சொல்றீல, அந்த தீர்மானத்தை என்ன செய்ய, என்ன செய்ய, வெளியேற்று. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு என்ன சொல்ல முடியும், சில போய் பேசுவாங்க, அதை நிறுத்தவே மாட்டாங்க. நான் போய் பேசிக்கொண்டு தான் இருப்பேன், நான் பொறாமை பட்டுக்கொண்டு தான் இருப்பேன், நான் பெருமையோடு தான் இருப்பேன். நான் உங்க விஷயம் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு வரமாட்டேன் சொல்லுங்க. அப்பா சில தீர்மானம், புருஷன் சொல்றத கேட்க மாட்டேன், பாச சொல்றத கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். இப்போ சொத்துறா உங்க உள்ளத்துக்குள்ள ஆவியானவன் பேசுவார், கரெக்டா சொல்றான் பார், கரெக்டா சொல்றான் பார். சொத்துற நீ சில விஷயத்துல தீர்மானமா இருக்கிற பாரு, 7 வருஷமா வந்து இன்னும் கீழ்ப்படிய மாட்டேற பாரு. ஆமீன். சிலாலும் ஞானசானம் எடுக்கிறதே கிடையாது, அதுல ஒரு தீர்மானம். கேட்டா சிலுவை கள்ளன் என்ன ஞானசானம் எடுத்தானா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லையா, இன்னைக்கு என்னோடு கூட நீ எங்க இருப்பாய், பரதேசில் இருப்பாய். வித்வுட் டேக்கிங் பேப்டிசம் ஹி என்டர்ட் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவன் பேப்டிசமே எடுக்காம பரலோகம் போனானே, அப்புறம் என்னையே ஞானசானம் எடுங்க, ஞானசானம் எடு, ஞானசானம் எடுன்னு உயிரை வாங்குறீங்க. நான் தீர்மானத்தோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அவன் ஞானசானம் எடுக்காம பரலோகம் போனான் தான், அப்போ ஞானசானம் எடுக்காம பரலோகம் போகலாம் தான். தெர் இஸ் அ வே, ஒரு வழி இருக்கு. ஏன்னா அதனால தான் அவன் போனான், நாமளும் ஞானசானம் எடுக்காம பரலோகம் போகலாம். சே நல்ல பாஸ்டரா இருக்கிறார் மாதிரி தானே தோணுது. ஒரே ஒரு நிபந்தனை, உங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயாவா. அவன் ஞானசானம் எடுக்கல, அவன் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் அறிஞ்சாங்க, அதனால அவனுக்கு ஞானசானம் எடுக்க முடியல, அவன் அப்படியே எடுத்துக்கிட்டார். எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, யார் யாரிலும் ஒருத்தர் சிலுவையில் அறிஞ்சு பார்க்கணும்னு. வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க, நாளைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு முன்னால் ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தோத்துறான் தீர்மானத்தோடையே இருக்கிறது. சில ஆளுக பிரசங்கத்தில் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன், முகத்தை அது என்னன்னே புரியல. அல்லே சொல்லுங்க. அப்பா ஏங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கப்படாதா, பிரசங்க யாரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. தீர்மானம் போட்டோ நல்லா எடுங்க. அல்லே லூயா. தீர்மானத்தை வெளியேற்று. அல்லே லூயாவா. உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தொத்துறோம், தீர்மானமா இருக்கிறீங்க. பல முறை பிரசங்கம் கேட்டும், ஆமாம் இந்த கோலியாத் ஆவி சொல்லவா, கோலியாத்து நம்ம என்ன செய்கிறோம், கோலியாத்தின் ஆவியை உன்னை இயேசு நாமத்தில் அழிக்கிறோம். உன் முன்னிப்பா இயேசு நாமத்தினால், இயேசு நாமத்தினால் கோலியாத்தின் மேலே உடைய அக்னி இறங்கட்டுமானவை, கோலியாத்தின் தேசத்தில் செயல்படுகிற கோலியாத்தின் வல்லமைகள் நொறுங்கி போவதாக, அப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம்ல. ஆனால் கோலியாத்து எங்கே இருக்கிறான்னு சொல்லவா. இப்போ கோலியாத்து ஸ்பிரிட் எப்படின்னு கவனிப்போம். அவன் டெய்லி வந்து நிற்பான் யுத்த காலத்தில், வந்து நின்று என்ன சொல்லுவான், தோத்துறான். ஆமாம், என்னை மேற்கொள்ள முடியுமா பார்ப்போம். இதான் கோலியாத். அல்லே சொல்லுங்க. அப்பா இப்ப நாம சர்ச்சுக்கு வந்துடுறோமா பாஸ்டர், இந்த வாரம் உங்க பிரசங்கமா பண்ணுங்க பாஸ்டர், இந்த வாரம் அந்த பாஸ்டரா பண்ணட்டும் பாஸ்டர், இன்னைக்கு மாயவரத்துல இருந்து ஒருத்தரா வரட்டும் பாஸ்டர், திங்களும் செவ்வாயும் தூத்துக்குடிக்காரரா வரட்டும் பாஸ்டர், எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் என்ன மாத்த வாய்ப்பு. இப்ப கோலியாத் எங்க இருக்கான், எங்க இருக்கான், யார போடணும். அல்ல சொல்லுங்க. அப்பா ஹலோ, தீர்மானமா இருக்கிறோம்ல சில விஷயத்துக்கு, பரிசுத்தத்துக்கு திரும்பவே மாட்டேன், உபவாசம் பண்ணவே மாட்டேன், ஜெபத்துக்கு வரவே மாட்டேன், தோத்துறோம் அப்படின்னு ஏதோ ஒன்றுக்கு நீங்க தீர்மானமா இருக்கிறீங்கல்ல. அல்லேலூயா. நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா, உங்க நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியாதா, நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியுமா இருக்கு. சில ஆளுங்க சொல்றது, நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு. அப்படின்னா கீழ்பாக்கத்துல தான் இருக்கணும். அல்ல சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கீழ்பாக்கத்துல சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் என்ன செய்யறோம் என்ன வைக்கிறோம்னு என்ன செய்யாதே தெரியாது. நீங்கள் என்ன அதுவா இல்லை இல்ல சொல்லுங்க அப்பா. இப்ப நம்ம செய்யறது நமக்கு தெரியும்ல, இப்ப ஆண்டவர் பேசுறாருல, உணர்த்துறாருல, ஒருவேளை எதிர் வீட்டு ஜன்னலா கூட இருக்கலாம், அல்ல சொல்லுங்க அப்பா. தீர்மானமா அந்த ஜன்னலே பாத்துக்கிட்டு இருக்கிறது, என்னடா அந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்றாரு அடுத்து ஏமாற்றின்னு சொல்லுவார் போலன்னு சிலர் யோசிக்கிறீங்கல்ல, அதுவும் தான் சிலர் யோசிக்கிறாங்க. என் விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை, அதுவும் தான் அல்ல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார் அல்லவா, அந்த தீர்மானங்களை இன்றைக்கு என்ன செய்யுங்கள், வெளியேற்றுங்கள். தேவன் விரும்பாத மாம்ச தீர்மானங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், ஆமென் சொல்லுங்க. இந்த இஸ்மவேலை குறித்து பார்த்தா கலாத்தியர்ல தோத்திர 4:29 படிக்கும் போது பவுல் சொல்றாரு, அவன் ஆவியின்படி பிறந்தவன் இல்லை, அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். தோத்திர யார் ஆவியின்படி பிறந்தவன், ஈசாக்கு. ஆனா இஸ்மவேல் யாரு, மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்போ மாம்சத்தின்படி நாம பிறப்பிக்கிற சுபாவங்கள், பொறாம, எரிச்சல், கசப்பு, விரோதம், இச்ச, பெருமை, சொத்துறோம், பொய் சொல்றது, தேவன் விரும்பாத அசுத்தங்கள், இவைகளைத்தான் ஆண்டவர் நமக்குள்ளிருந்து வெளியேற்ற சொல்லுகிறார். அப்படி வெளியேற்றினால் தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறா. எதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றணுமோ, எதை நம்ம உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தணுமோ, எதை நம்முடைய சிந்தனையிலிருந்து தூக்கி எறியணுமோ, எதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும், இப்ப ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அது ஒரு இடமோ, அது ஒரு நபரோ, அது ஒரு சுபாவமோ, அது ஒரு பார்வையோ, அது ஒரு இச்சையோ, அது எந்த காரியமா இருந்தாலும் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார், அதை உங்களுக்குள்ளிருந்து வெளியேற்றுங்கள். தேவாலயமாகிய உங்கள் சரீரத்திலிருந்து அதை வெளியேற்றுங்கள், உங்கள் சிந்தனையிலிருந்து வெளியேற்றுங்கள், உங்கள் பார்வையிலிருந்து வெளியேற்றுங்கள். தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தோத்திரம் கடைசியா சொன்னேன், திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்லே சொல்லுங்க. அப்போ முதல்ல சொன்னேன், தோத்திரம் திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். ரெண்டாவது சொன்னேன், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றார், திகைப்பின்றி என்ன செய்யணும், செயல் சாராளமா. மூணாவது பாயிண்ட், சாராளமா வச்சுதான் சொல்லுவேன்னு சொன்னேன், நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் சாராளும் தான் தேவனுடைய திட்டம். அதை நம்ம ஆதியாகமம் 12 பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே 4 சாராளம்மா ஆபிரகாமோடு சேர்ந்து புறப்பட்டு என்ன செய்தாள், போனாள். அவள் தான் மனைவி. ஆண்டவர் இப்போ கூட நம்ம வாசித்த அந்த 17 சொல்கிறார், உன் மனைவி சாராள், அவளாலே நான் உனக்கு ஒரு புத்திர சந்தானம் என்ன செய்வேன், அருளுவேன். அவள் தான், அவன் மூலம்தான் உனக்கு என்னது சந்ததி, ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா ஆபிரகாம் வேலையை பாருங்க, இவர் கிளம்பி 12 புறப்பட்டு வர்றாரா, 12:10 அதுலேருந்து படிச்சிங்கன்னா எகிப்துக்கு போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க, எகிப்துக்கு. அங்க பார்வன் இருப்பார், கூட வாங்க புரியும், பார்வன் இருப்பார். உடனே ஆபிரகாமுக்கு பயம், ஆச்சாடி தோத்திரம் சாராளு நீ ரொம்ப பார்வைக்கு அழகான பொம்பளை, ஐயோ தோத்திரம் பார்வோன் கண்ணில் சிக்கின, என்னை கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான் தோத்திரம். ஆமாம், அதனால் ஒன்று செய்யி, என்ன செய்யி, என்னை வந்து உன் சகோதரன்னு சொல்லிட்டேனா என்னை விட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான், என்ன புருஷன்னு சொல்லிட்டேனா என்ன கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். எப்படினாலும் உன்னை தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதா, ஆனா என்ன காப்பாத்தணும்னா என்ன பிரதர்னு சொல்லு, ஹஸ்பண்ட்னு நெஞ்சிராத, சொல்லிராத. சாராளம்மாவும் பயங்கரமான கிளவி அல்ல சொல்லுங்க. அப்போ புருஷனை அவ்வளவு நேசிச்சிருக்கா தோத்துற. இப்ப நம்ம ஊர் சாராளம்மான என்ன சொல்லியிருப்பா, ஒரு ஆம்பளையா உனக்கெல்லாம் ஒரு மீச தோத்துற, இவனை சகோதரன் சொல்லணுமா, உயிரோட விட்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிருவான. ஆமா, என்ன தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதானே, அதுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நீ என் புருஷன்னு சொல்றேன், அவன் உன்னை போட்டு தள்ளட்டும், அதுக்கு போற தூக்கிட்டு போட்டு. ஆனா சாராளமா அப்படி சொல்லல, அல்ல சொல்லுங்க. ஏன் ஆபிரகாம் அப்படி பண்றாருன்னா, பார்வோனுக்கு இவருக்கு என்னதே பயம், அல்ல சொல்லுங்க. அப்போ திகைப்பின்றி செயல்படுங்கள், அல்ல சொல்லுங்க. அப்போ பயம், திகைப்பு, பார்வோனை பார்த்த உடனே பயம், அதனாலதான் இங்க பிளேட்டை மாத்துறாரு தோத்திரம். சாராள தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்த விரும்புறாரு. ஆமென். இதே மாதிரி ஆதியாம 20 ரெண்டாம் வசனம் படிச்சீங்கன்னா, அங்க கேராரூரின் ராஜா, அவன் பேரு அபிமெலேக்கு, அவன் ஒரு பெலிஸ்திய ராஜா, அங்க போயிருவாங்க. அங்க போனே இதே மாதிரி ஆபிரகாம் சொல்லுவார், அங்க காப்பாத்தினில்ல பார்வோன்ட காப்பாத்தினில்ல, அதே மாதிரி அபிமெலேக்கிட்ட என்ன செய்ய காப்பாத்து தோத்துறான். ஆபிரகாம் வேலையே நல்லா கவனிக்கணும், தோத்துறான். பார்வோனை பார்த்தா பயம், அபிமெலேக்க பார்த்தா பயம். ஆனா ஆண்டவர் இவதாண்டா உனக்கு தோத்துறான், இவளை பாடுறா, அவளை பார்த்தா ஈசாக்கு வந்துருவாண்டா, அல்ல சொல்லுங்க அப்பா. அப்படின்னா சாராளமா பாக்குறதே இல்லை, முடிஞ்சா பார்வோனை பார்க்கறது, இல்லட்டா அபிமெலேக்க பார்க்கறது. ஆமே இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஆகார பார்க்கறது, யாரை பார்க்கறது, ஆபிரகாம் வேலை யாரு, ஆகார பார்க்கறது. அது அந்த அம்மா கிழவி யாரு, சாராளம்மா தான். அப்படின்னா பாருங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமீன் சொல்லுங்க அப்பா. ஆகார பார்க்கறது. இன்னொரு வசனம் 25 ஆதியாகமம் 25 முதல் வசனம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்னும் இன்னொரு மனைவி இருந்தாள். ஆத்தாடி அல்லையிலே சொல்லுங்க அப்பா, இந்த கேத்தூரோட அம்மா எங்க இருந்தான்னே தெரியல. அல்லையிலே சொல்லுங்க அப்பா, திடீர்னு 25 புசுக்குன்னு உள்ள வர்றா தோத்திரம். ஆமா அவளுக்கு ஆறு புள்ள. அல்லையிலே சொல்லுங்க அப்ப, என்ன சொல்ல விரும்புறேன் நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமு பார்வோனை பாப்பாரு, அபிமெலேக்க பாப்பாரு, இல்லனா ஆகார பாப்பாரு, கேத்தூராளை பாப்பார். சாராள மட்டும் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார். அல்லையிலே சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கும் தீர்மானிக்கப்பட்டது வருகிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயாவா. நம்மளை பயமுறுத்துகிற சில பார்வோன்கள், சில அபிமெலேக்குகள் தேசத்தில் இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, நம்மளை பயமுறுத்துற பார்வோன்கள் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன சத்தமே காண, ஆத்தாடி தோத்துற. ஆமா அபிமெலேக்குகள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்வையில என்ன, ஐயோ பயமுறுத்துறாங்களே மேல இருந்து. அலையில சொல்லுங்க அப்போ, பயமுறுத்துறாங்களே, பயமுறுத்துற பார்வோன் பார்வோன் பார்வோன் பார்வோன், அபிமெலேக் அபிமெலேக், ஐயோ அபிமெலேக், ஐயோ பார்வோன் தோத்துறோம் ரெண்டு பேரு. அலையில சொல்லுங்க அப்போ ரெண்டு பேரு. ஆமேன் சொல்லுங்க அப்போ. ஆமேனா பயமுறுத்துறாங்களே, தம்பிமார் விஷயம் தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. அல்லையே சொல்லுங்க அப்பா, பயமுறுத்துறாங்களே, நான் வந்து பார்வோனையும் அபிமெலேக்கின்னு சொல்கிறேன். அல்லையே சொல்லுங்க அப்பா, ஐயோ இந்த ரெண்டு பேரும் படாத பாடு படுத்துறாங்களே, படாத பாடு படுத்துறாங்களே அப்படின்னு அந்த பார்வோனையும் அபிமெலேக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பாதகமான விஷயம். இன்னொன்று ஆகாரு அல்லனா கேத்துராள், இவங்க ரெண்டு பேர் யாரு, சாராளை பார்க்கக்கூடாதபடி, சாராள் மூலமா ஈசாக்கு வரக்கூடாதபடி, தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடி நம்மளை டைவர்ட் பண்ற. அல்ல சொல்லுங்க அப்பா, வேறு கோணத்துல நம்மளை இழுக்கிற, நம்மளை கவர்ந்து இழுக்கிற, கவர்ச்சித்து இழுக்கிற சில சில சில நபர்கள். அல்ல சொல்லுங்க அப்பா, உங்களுக்கு அது யாருன்னு தெரியும். அல்ல சொல்லுங்க அப்பா, அது சிக்குது. அல்லையே சொல்லுங்க அப்பா. ஆமாம், சில ஆகாரையே பார்த்துட்டு இருக்குது, சிலர் கேத்தூராலையே பார்த்துட்டு இருக்குது, சிலர் அந்த சோ அண்ட் சோவே பார்த்துட்டு இருக்குது. அவன் வருவானா, அல்லையே சொல்லுங்க அப்பா, அவள் வருவாளா. ஹல்லேலூயா, பச்சைக்களை செஞ்சிச்சான், மஞ்சக்களை செஞ்சிச்சான். அல்லையே சொல்லுங்க, எதிர்வெட்டி ஜன்னல் ஹல்லேலூயா. அந்த பிரதர், இந்த பிரதர் தோத்திரம், அவங்க அது தோத்திரம் அமேன் ஹல்லேலூயா. அவருக்கு 100 கல்யாணம் கூட இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல. அல்லையே சொல்லுங்க அப்பா, அப்படின்னு நான் எதையுமே ஓப்பன் ஹார்ட்டாக பேசி பழகிறவன். அல்லையிலே சொல்லுங்க அப்பா, திடீர்னு முறைக்கக்கூடாது, முறைச்சிங்கன்னா பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். அல்லேலூயா, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். அல்லையிலே சொல்லுங்க அப்பா, தோத்துறா ஏப்பா ஆபிரகாமு, சாராள பாடுறானா, நீ என்ன ஆகார பார்த்துக்கிட்டு இருக்க. அல்லேலூயா, நீ என்ன கேத்தூரால பார்த்துக்கிட்டு இருக்க. அல்லையே சொல்லுங்க அப்போ, ஆவிக்குரிய விஷயங்களை பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்த சபையை பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. சபையோட நான் இணைஞ்சா, அல்லே சொல்லுங்க அப்போ, சபையில் இருக்கிற தரிசனத்தோட, சபையில் இருக்கிற திட்டத்தோட, சபையில் இருக்கிற தேவனுடைய காரியங்களோட நான் இணைஞ்சா, என் மூலமா எழுப்புதல் என்கிற ஈசாக்கு, அறுவடை என்கிற ஈசாக்கு, அற்புதம் என்கிற ஈசாக்கு, ஆசீர்வாதம் என்கிற ஈசாக்கு வந்துகிட்டே இருப்போம். நான் அதை விட்டுட்டு பிரச்சனை கொடுக்குற பார்வோனையும், பிரச்சனை கொடுக்குற அபிமெலேக்கையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன். தோத்துறோம், ஐயோ அவன் மூலம் பிரச்சனை, இவன் மூலம் பிரச்சனை, எலும்புச்சம்பளம் தோத்துறோம், என் வீட்டு வாசல்ல எவ்வளோ வச்சான்னு தெரில, மஞ்சள் கலரில் வச்சிருக்கா, அப்புறம் என்ன வெள்ளை கலர்ல இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கு, உன்னை யாரும் எலும்புச்சம்பளத்தை பார்க்க சொல்றா. அல்ல சொல்லுங்க அப்பா,
1: சில ஆளுங்க எலும்புச்சம்பளத்தை ரொம்ப பெருசுபடுத்திரு. எலும்புச்சம்பளம் வச்சிட்டாளே வச்சிட்டாளே, ஐயோ அறுத்து போட்டு சூச குடி. யாக்கோபு குரோதமான, இஸ்ரவேல் குரோதமான, நிறைய டைம் அவ இப்படி பேசுறா, இவ இப்படி பேசுறா, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அவன் பாரு கல்யாணம் பண்ணிட்டா, இவன் பாரு அப்ப கார் வாங்கிட்டான், அவளை பாருதா புருஷன் கூட போறா, அப்புறம் என்ன பக்கத்து வீடுக்காரங்க கூட போக முடியும் தோத்துறா. எதையாயிலும் எப்ப பாரு, அவளை பாரு, இவளை பாரு, அந்த சபையை பாரு, இந்த சபையை பாரு, அந்த ஊழியக்காரரை பாரு, இந்த ஊழியக்காரரை பாரு. நீ ஏன் அபிமேலேக்கையும் பார்வோனையும், நீ ஏன் ஆகாரையும் அத கேத்துராளையும் பாக்குற கிழவா, அதாவது ஆபிரகாம சொல்றேன், அல்ல சொல்லுங்க அப்பா கிழவா, கிழவிய பாரு, அல்ல சொல்லுங்க அப்பா சாராள மட்டும் பாரு, அல்லேலூயாவா. இல்ல நான் 25 வருஷம் போயிருச்சு, அதாவது வாக்கு தத்தம் வந்து இப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா, எத்தனை வருஷம், 25 வருஷம். நான் சச்சுக்குள்ள வந்து 25 வருஷமாச்சு. நீ 25 வருஷமா சச்சுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தாலும் உனக்கான சாராள் என்கிற சபையை மட்டுமே பாரு, அல்லேலூயா. இல்ல நான் ஆரம்பத்துல சாராளை பார்த்தவன் தான், இப்பதான் ஆகார பாக்குறேன், கோதோளை நடிச்சு கொண்டு விடுவேன், அல்ல இல்ல சொல்லுங்க அப்பா. சாகர வரைக்கும் நீ யாரத்தான் பாக்கணும், நான் சொல்ற எத்தனை பேர் புரியுன்னு தெரியலையே. சிலரு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல சாராளை நல்லா பாப்பாங்க, சபையை நல்லா பாப்பாங்க, ஆராதனை தான், ஊழியம் தான், சபை தான், ஆலயம் தான், தோத்திரம் ஜபம் தான், தரிசனம் தான், சபையோட ரொம்ப மிங்களா இருப்பாங்க. அப்புறம் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், ஆனா வர வர வர வர வர வர மாமியா மீண்டும் நீ சாராளுக்கு நேராக திரும்பு. உன் சாராள் சபை, அல்ல சொல்லுங்க அப்பா. உன் சபைக்கு நேரா நீ என்ன செய்ய திரும்பு. ரூட் மாறி ராங் ரூட்ல அங்க எங்க போயிருந்தீங்கன்னா ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் உங்களுக்காகவே தேவன் முன்குறித்து தந்த ஊழியரை, சபைய, ஆலயத்தை, சபையின் தரிசனத்தை பார்த்து அதுக்கு நேரா நீங்க திரும்புங்க, திகைப்பின்றி செயல்படுங்கள். ஹல்லேலூயா. பயமின்றி, பார்வோனுக்கு பயந்தது போதும், அபிமேலேக்கு பயந்தது போதும், சாராளோட சேர்ந்து செயல்படுங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். எழுமி நிற்போமா, ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த இரவு நேரத்தில் பேசியிருக்கிறார். இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவ சத்தம் கேட்டிருக்கிறோம். தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, திருப்தியிலிருந்து வெளியே வா. தீர்மானங்களை வெளியேற்று, திகைப்பின்றி செயல்படு. ஆபிரகாமே, நான் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர், டோன்ட் கிவ் அப் யுவர் சாரா. உன் சாராள நீ விட்டுறாத, உன் தரிசனத்தை நீ விட்டுறாத, உன் அழைப்பை நீ விட்டுறாத, உன் சபையை நீ விட்டுறாத, உனக்கான ஸ்தானத்தை நீ விட்டுறாத, உனக்கான பொறுப்பை நீ விட்டுறாத, உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீ விட்டுறாத. கேத்துராளை பார்த்து, ஆகார பார்த்து, பார்வோன பார்த்து, அபிமேலேக்க பார்த்து, சாராளை விட்டுறாத, சபையை விட்டுறாதீங்க, ஓ தரிசனத்தை விட்டுறாதீங்க, அழைப்பை விட்டுறாதீங்க, வாக்குத்தத்தத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் எங்கூட பேசினார், தேவன் விரும்பாத தீர்மானங்களை நான் வெளியேற்ற விரும்புறேன். எனக்குள்ள இஸ்மவேல் மாதிரி பல மாம்ச காரியங்கள் இருக்கு, தேவன் விரும்பாத அசுத்தங்கள் இருக்கு, மாம்ச சுபாவங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் அதை அப்புறப்படுத்த, அகற்ற, வெளியேற்ற விரும்புறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க?
2: Glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

வாழ்க்கையில் நிறைவே.

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்றதை பொருட்படுத்தாமல் இருண்டு போன அந்த நிலைமையிலே

அல்ல, ஆனால் தேவனை துதிக்கும்படியாய் தேவனை பாடும்படியாய் தீர்மானம் பண்ணினார்கள். சொல்லுகிறது ஹல்லேலூயா, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது.

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரிட போல. We have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah. Amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This

இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், இந்த பேண்டமிக் நாட்களிலே உண்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உண்மை ஆராதிக்கிறோம். உல்லாசத்தோடு ஆண்டவரே திசைக்கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத மணிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் தான் கேட்கணும், ஹல்லேலூயா.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போது. இந்த உலகத்துல யார் என்ன புகழ்ந்தாலும் அதுக்குரிய பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா,

அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக, உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை, அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, the crown that the master has prepared, hallelujah, kept for me, I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல,

வருகை சமீபத்திருக்கிறதான் இந்த நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah. Like a warrior. Hallelujah. Like an arrow in the warrior's hand. Use us, oh God.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன். ஆண்டவரே, எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலே எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 118:6 வசனம். இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் இளைஞனாக இருந்தபோது அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக 10 வருடங்களாக எதிர்த்து குரல் கொடுத்தும் ஒன்றும் நடக்காததை பார்த்து மிகவும் சோர்ந்து போனார். மனதளவில் மிகவும் சோர்ந்து போனவராக தன்னுடைய வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு பேப்பராக திருப்பிக் கொண்டே இருந்தார். அந்த வேதாகமத்திலிருந்து ஒரு துண்டு காகிதம் கீழே விழுந்தது. சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வில்லியம் வில்பர்ஃபோர்ஸுக்கு எழுதிய கடிதம்தான் அது. அப்போது அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் அதை வாசித்தார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: தேவன் உன்னை எழுப்பாதிருந்தால் நீயாக அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக போராட முடியாது. இங்கிலாந்து மக்கள் மனநிலையில் அடிமை வியாபாரம் ஊறி போயிருக்கிறது. தேவன் அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக உன்னை எழுப்பாவிட்டால் மனிதர்களாலும் சத்துருவினாலும் வரும் எதிர்ப்புகளினால் நீ சோர்ந்து போய்விடுவாய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் ஒருவரும் உனக்கு விரோதமாய் வர முடியாது. உன்னை எதிர்க்கிறவர்கள் தேவனை விட வலிமையானவர்களா? நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே, தேவனுடைய நாமத்தில் தொடர்ந்து செல், அவருடைய பராக்கிரமத்தில் செல் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, சத்ருவுக்கும் மனிதர்களுக்கும் எதிராக போராட வேண்டிய சந்தர்ப்பங்களில் தேவ பலத்தோடு நாம் சென்றால் ஒழிய ஜெயம் பெற முடியாது. மாம்ச பலத்தில் சென்றால் நாம் மடிந்து போய்விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் மிகவும் சிறுமைப்படுத்தி ஒடுக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் விளை நிலங்களை கெடுத்து அவர்களின் ஆடு மாடுகள் கழுதைகளையும் ஓட்டி கொண்டு போய்விடுவார்கள். மீதியானியருக்கு பயந்து இஸ்ரவேலர் தங்களுக்கு மலைகளிலுள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவன் கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். ஆனால் கிதியோன் மீதியானியருக்கு விரோதமாக போக பயந்தார். தேவன் அவரை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு சென்றதான கிதியோன் மீதியானியரை முற்றும் முறியடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக வருகின்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மற்றும் மனிதர்களை நமது மாம்ச பலத்தில் எதிர்கொண்டால் நாம் தோற்று போவோம், மனமடிந்து போவோம். ஆகவே தேவ பலத்தால் செல்வோம். நமக்கு முன்பாக ஒரு பிரச்சனையும் நிற்க முடியாது. தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார்.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம், முதலாம் அதிகாரம். எப்ராயிம் மலைத்தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிக்கூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினேகாஷும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பார். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும் படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றார். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வருத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரி. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரி புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக
தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனாள். அண்ணால் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். அப்படியே அந்த ஸ்திரி தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரி நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்ட படியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

எல்லாருக்கும் வணக்கம். அரும்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் சொன்னார் அல்லவா. அந்த ஜோதிமயமான கடவுள் யார்? அவர் காணக்கூடாத ஒளியில இருக்கிறாரு, அவர் எப்படி தரிசிக்கலாம்? இப்படி உங்களில் அநேகர் கடவுள் பக்தியோடு கூட தேடுவதை நினைத்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நானும் உங்கள் ஒருவன் தான். என் பேர் மணி ஐயர், நான் சென்னையில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் பெயர் ராமமூர்த்தி, என்னுடைய தாயாருடைய பெயர் சுதந்திரி. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா உண்டு, நான் வீட்டில் கடைசி பையன். அதனால் ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப வாஞ்சேன்னா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தண்ணீரை கண்டு மான்கள்லாம் ஓடி போகுமோ, அந்த வெயில் காலம் வந்தாலே எல்லாருக்குமே தாகம் ரொம்ப எடுக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 365 நாளும் 24 மணி நேரமும் ஆன்மீகத்தில் ரொம்ப தாகமாக இருந்தேன். ஏன்னா நானும் கூட சிறு வயதில் பார்த்திங்கன்னா சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் விஸ்மாம்பலத்தில் அக்ரகாரத்தில் பிறந்தேன். நல்ல பக்தி நெறியில் எங்கள் அப்பா அம்மா என்னை நடத்தினா, நல்ல மடியாச்சாரத்தோடு பூஜை பண்ணுறது, வருஷந்தோறும் தவறாமல் சபரிமலைக்கு போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் 3 நாள் விரதம் இருப்பேன். இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம், கடவுளை பார்க்க முடியுமா? அப்போ கடந்து உள்ளவர் புரியவர் யார்? அடுத்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னேன், அப்போ அந்த ஒரே தேவன் யார்? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்த முதல் முயற்சி காலைதோறும் எழுந்து ஈர துணியோடு அந்த பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போய் பூஜையெல்லாம் பண்ணுறது என்னுடைய வழக்கம். நான் இருக்கிற கேக்க நகர் பகுதியில் அங்கே இருக்கிற ஒரு டெம்பிளில் ஒரு ப்ரீஸ்ட் போல் இந்து ப்ரீஸ்ன்னு சொல்லுவாள், அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன், முயற்சி பண்ணேன். செவ்வாய்க்கிழமையானா முருகன் பேரை சொல்லி ஃபாஸ்டிங் இருந்து வடபணிய கோயிலுக்கெல்லாம் போய் பூஜையோடு போய் பண்ணுவேன். சனிக்கிழமையானா ஐயப்பன் கோயிலுக்கு போவேன், வெள்ளிக்கிழமானா வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் இப்படி வாரம் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு விருது இருந்துண்டு என் ஐயங்களை நீக்கக்கூடிய கடவுள் யார்? ஐயங்கள்னா சந்தேகம், என் இருதயத்துள்ள சந்தேகத்தை யார் போக்குவா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு குருவை தேடிந்தேன் நான். உங்கள் நீங்களும் நிறைய பேர் குருவை தேடுறீர்கள் அது தெரியுது. நானும் உங்களை போல் குருவை தேடினேன். குருனா பாவத்தை அழிப்பவர். அப்போ யார் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய குரு? எனக்கு கைட் பண்ணக்கூடியவர் யார்? மோட்சம் வைகுண்டம் பரலோகம்னு சொல்கிறார். அங்கே யார் இருக்கா? மனிதனை படித்து தெய்வம் இருக்கான்னு சொல்கிறேன். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் நான் கேட்டால் சொல்ல, எல்லாமே எப்படி சொல்ல, ஐயோ கடவுள் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கும் சார். அப்போ சரி, அப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போக தான் விரும்புகிறோம், உண்மைதான். அப்போ நீங்களும் நானும் அங்கே போனால் நமக்கு வேண்டிய தகுதி என்ன? டபுள் எம்ஏ பண்ணியிருக்கணுமா, இல்லை பிஹெச்டி பண்ணியிருக்கணுமா, இல்லை பர்டிகுலர் பல கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்கணுமா, இல்லாட்டி தான தர்மம் நிறைய செய்யணுமா? இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அப்போ அந்த பரலோகம் மோட்சம் வைகுண்டம் சொல்லக்கூடிய அந்த தெய்வம் வாசம் பண்ணுற இடத்துல நீங்களும் நானும் போனோன்னா நமக்கு வேண்டிய பிரதானமான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம், சுத்தம் சொல்லுவேன். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, அப்போ இந்த சுத்தம் எனக்கு எப்படி கிடைக்கும், இல்லை நான் வந்து சுத்தமாக தான் இருக்கேனா? அப்படி எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அப்போ எனக்குள்ள இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தாலும் காலைதோறும் எழுந்து பூஜை பண்ணுறதை நிறுத்தலை, எங்கள் அப்பா அம்மா சொன்ன கொடுத்த காரியங்களை செய்யாமல் விடலை, அதுபோல் என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் கூட இந்த மாதிரி சில காரியங்களுக்கெல்லாம் என் கூட வருவாங்க. மணியை போல் மாறணும் அந்தளவுக்கு நான்

கடவுளுடைய பார்வைக்கு வித்தியாசம் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா எல்லாருடைய ரத்தம் உடம்புல ஓடுற ரத்தம் சிவப்பு தான் இல்லையா. அப்போ வித்தியாசம் படுத்தினது யார்? மனுஷர்கள் தான். அப்படி இருக்கும்போது வித்தியாசம் பார்க்காம நம்ம மேலே அன்பு வைத்து நம்ம கைட் பண்ணக்கூடிய குரு யார் தேட ஆரம்பித்தேன். அப்போ அன்பே உருவானவர் யார்? ஓம் நமச்சிவாயே நமக. சிவம்னா அன்பு, நமச்சிவாய் நமக்குனா அன்புள்ள கடவுளே போய் வணங்குகிறேன். அப்போ என் முன்னோர்கள் சொன்னபடி அன்புள்ள கடவுள் யார்? இதெல்லாம் நான் கோயிலில் பூசாரியாக இருக்கும்போது சொல்லிட்டு வந்த ஒரு காரியம். ஓம் சதாசிவாயே நமக்கு நாங்கள் சொல்லுவோம். சதானா ஃபார் எவர், எப்பொழுது அன்புள்ள கடவுளே போய் வணங்குகிறேன். அப்போ எனக்குள்ளே ஒரு பல கேள்விங்க, எப்போது அன்பு காட்டுவாளா? இன்றைக்கி அப்பா அம்மாவோடய அன்பு கூட லிமிட்டு தான். மனைவி, புருஷன், பிள்ளைகள் எல்லாருடைய அன்புமே ஒரு லிமிட்டு தான். அப்படி இருக்கும்போது மாறாத அன்பு கொண்ட கடவுள் யார் என்று எனக்குள்ளே ஒரு பல கேள்விங்க. இதுக்காக தான் நான் முயற்சி பண்ணேன். கோவிலில் வர, அதுவும் பிள்ளையார் கோவிலில் வர பூசாரியாக இருந்தேன்னா அதனால் எனக்கு ரொம்ப தைரியம். தைரியம்னா எப்படின்னா, எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியில் போனால் கட்டாயமாக தெய்வத்தை அடைஞ்சிடலாம், அந்த மோட்ச ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், இந்த நான்கு வேதங்கள் தான் அடிப்படையான வேதங்கள்னு சொல்லுவாள். இந்த நான்கு வேதங்களில் எங்கேயுமே கடவுள் வந்து ஓவிய மனிதனுடைய அறிவினால் உருவாக்கப்பட்ட விதமாகவோ அல்லது சிலைகளாகவோ ஓவியங்களாகவோ காணப்படுகிறார் என்று எங்கேயுமே சொல்லப்படலை. அப்போ எனக்குள்ளே உடனே ஒரு குழப்பம் வந்துடுச்சு. என்னடா நம்மளவா இப்படி சொல்லியிருக்கா, ஆனால் நம்ம செய்கிற விதமெல்லாம் வித்தியாசமாக இருக்க. சரி, அப்போ ஏதோ ஆராதனை முறைகளில் கொஞ்சம் மாற்றம் வந்ததுன்னா நம்ம அந்த குருவை பார்த்துடலாம், அவருடைய துணையோட மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அதே போல் ஒரு வெளிச்சம் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் யோசித்தேன், எப்படியாவது இந்த வெளிச்சத்தை பார்க்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையில் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது தான் என்னுடைய வாழ்க்கையில் கேக்கநகர் பகுதியில் 84ஆம் ஆண்டுலேருந்து 88ஆம் ஆண்டு வரைக்கும் என் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு கோவிலில், பிள்ளையார் கோவிலில் பூசாரியாக மாலை நேரத்துலலாம் போய் பூஜை பண்ணுறது என்னுடைய வழக்கம். அதனால் ஒரு பக்கம் படிப்பில் முயற்சி பண்ணி, விளையாட்டு துறையில் முயற்சி பண்ணி ஒரு லெவல் வந்திருந்தாலும் ஆன்மீகத்தில் தைரியமாக நிறைய காரியங்கள் ஈடுபட ஆரம்பித்தேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் கூட பிறந்தவா எல்லாமே சொல்லுவாங்க, இன்னும் இவனுக்கு பக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது ரத்தத்தில் ஊறிச்சின்பாள். அதே போல் என் லைஃப்பில் ஆன்மீக தேடுதல் என்பது யாரும் கட்டாயப்படுத்தி வரல. இப்போ கூட இந்த பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு பக்தி உள்ளவங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா வாஞ்சியோடு பார்க்குறீங்க, அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறார், நான் போகிற பாதை சரிதானா, இல்லாட்டி என்னுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்லாம் கேட்கப்படுதா, இப்படி பல கேள்விகளோடு நீங்கள் இதை பார்க்குறீங்க. அதனால் நிச்சயமாக நான் சொல்ல, என்னுடைய வேண்டுதல் எப்போ கேட்கப்பட்டது? நானும் உங்களை போல பிரார்த்தனையோடு தான், எப்படியாவது பகவான் எனக்கு காட்சி கொடுப்பார், கடவுளை பார்க்கணும், கடவுளை பேசணும், கடவுளை போல மாறணும் என்கிற ஒரு உணர்வை சிறு வயதிலிருந்து தெய்வம் தந்திருந்தேன். அதுக்காக தான் சபரிமலைக்கெலாம் போனாங்க. கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கு இருமுடியை கட்டிட்டு அந்த சின்ன பையனாக இருந்தாலும் ஓடிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், எங்கள் சண்டை போடுவேன் கோயில் கூட்டிகிட்டு போல, அவ்வளோதான் அன்றைக்கி அந்த வருஷம்னா எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆச்சரியப்பட்டாங்க, எதுக்குடா இந்த காலத்தில் எல்லாம் வந்து சினிமா பார்க்க போவா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்க போவா, இவன் என்னடா கோவிலுக்கு போகணுன்றானே அப்படின்னு ஒரு வித்தியாசமாக நான் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ இவ்வளோ நேரம் என் லைஃப்பில் இந்த பக்தி காரியங்களெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தாலும் இந்த பக்தி முக்தி அடையக்கூடிய வழிகளை எப்படி கண்டுபிடிச்சேன், இல்லாட்டி என்ன பார்க்குற என்னை கண்டுபிடிச்சார் ஒருத்தர் அப்படிதான் நான் சொல்ல முடியாது. இப்படி பல கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கும்போது எந்த கோவிலில், அந்த பிள்ளையார் கோவில் அருகில் இருந்த ஒரு கிறிஸ்தவ நண்பர் என் ஃப்ரெண்டு, அவர் வந்து ரொம்ப வருஷமாக என்னோட பேசுவார், ஆனால் ஒரு நாள் திடீர்னு என்னை அழைச்சி இவ்வளோ பக்தியோடு தேடுறீங்களே, நீங்கள் ஒரு நாள் இயேசு பிரான் இடத்துல ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். வை டோன்ட் யூ ட்ரை ஜீசஸ் தான் சொன்னார், வேறு எதுவுமே அவர் சொல்லலை. உடனே நான் வந்து வெள்ளிக்கிழமை தேடினா போதுமா, இல்லாட்டி குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவர்கிட்ட ப்ரே பண்ணணுமா நான் கேட்டேன். அப்போ ஒரே வார்த்தை சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருங்கோ, மணி ஐயராகவே இருங்கோ, உங்களை யாரும் ஒன்றும் சொல்லலை, இருதயத்திலேருந்து இயேசுக்கிட்ட நான் சொல்கிற ப்ரேயரை சொல்லுங்க, இயேசுவே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என் ஆத்மா ஆவி சரீரத்தில் உள்ள பாவங்களெல்லாம் கழுவும், இயேசப்பா எனக்குள்ளே வாங்க, எனக்காக நீங்கள் ரத்தம் செஞ்சினீங்கப்பா, அதை நம்புகிறேன், எனக்காக கன்னி மரியால் வற்றி பிறந்தீங்க, மூன்றாவது மறித்தீங்க, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீங்க, மீண்டும் வருவீங்க நான் நம்புகிறேன், இப்படி நீங்கள் சொல்லி நன்றி நன்றி அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், அவர் உங்களோட இருப்பான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, பரவாயில்ல இவ்வளோ சிம்பிளாக கடவுளை தேரலாம் போல இருக்க, நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டோம், பல மைல்கள் நடந்தோம் இல்லையா, பல பிரயாசங்கள் செய்தோம், பல இடங்களை இங்கே ஓடினோம், ஆனால் இவன் நம்மளை தேடி வராரு,
இவ்வளோ அன்பு உள்ளவரா என்று சொல்லி அவருடைய அன்புக்கு அடிமையாகி இன்னைக்கு நான் பிராமணனால சந்தேகமே கிடையாது. ஏன்னா பிராமணனாலே பிரஜா

சேவிக்கணும். பிரஜானா மக்கள் பதினா தலைவன். பைபிளில் பார்த்ததுலாம் தேவாட்டுக்குட்டின்னு சொல்லுவார். அதை தான் நாங்கள் ஏசு கிறிஸ்து நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த தேவாட்டுக்குட்டியாகிய பிரஜாபதியை என்றைக்கு நான் குலதெய்வமாக என் ஆத்ம நேசராக என் வாழ்க்கையும் கதாநாயகனாக நான் ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலேருந்து பாருங்கோ மோட்சத்தை குறித்த நம்பிக்கை எனக்குள்ள வந்துட்டு. ஏன்னா நீதிமான் மரணத்தின் நம்பிக்கையுள்ளவனு ஒரு வசனம் நான் படிச்சிருக்கேன். அப்போ நீதிமானால் யார்? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். மறுவாழ்வு நிச்சயம் எனக்கு கிடைச்சது. எப்போ கிடைச்சது? பலவிதமான வழிகளை நான் சென்றபோது கிடைக்காதது. மெய்யான வணக்கம் எது தெரியுமா? இருதயத்தின் ஆழத்துலேருந்து அவரை தேடுறது தான் மெய்யான வணக்கம். பேருக்காக ஊரை மாற்றுவா பேரை மாற்றுவா அதெல்லாம் இயேசு எங்கேயுமே சொல்லலை. இன்றைக்கே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ் சமீபமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ மனிதராகி நான் என்ன செய்தேன்? 13 வயசில் மனம் திரும்பினேன். 4 வருஷம் ரகசியமாக வசனங்கள்லாம் படித்து பைபிள் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் இருக்குது, ஆனால் பைபிளை பார்த்தீங்கன்னா உந்தும் சக்தி நிறைய உண்டு. அதை படிக்கும்போது நம்மளை கண்ணாடி போல, அது முகத்தை பார்க்குற கண்ணாடியில் எப்படி நம்ம எல்லா காரியத்தையும் சரி பண்ணிக்கணுமோ அதே போல் பரிசுத்த வேதாமை என்பது மனுஷனுடைய மனதை மாற்றக்கூடியது. இந்த பரிசுத்த வேதாமத்தை நம்புகிற ஒரு தனிப்பட்ட மனுஷனோ ஒரு குடும்பமோ இல்லை ஒரு சமுதாயமோ அல்லது ஒரு தேசமோ இந்த பரிசுத்த வேதாமத்தை உண்மையாக நம்பி அதை ஏற்றுவார்னா அவள் குடும்பத்தில் அவள் வீட்டில் தனிப்பட்ட முறையில் சகல சமாதானத்தை அவர் கொடுப்பார். அதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் இருந்தாலும் கிடைக்காது. எவ்வளோ பெரிய பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வந்தாலும் கிடைக்காது, அல்லது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கிடைக்காது. இது எப்போ கிடைக்கும் தெரியுமா? என்னைக்கு இருதயத்தை நேராக்கி எசப்பா உங்கள் சமாதானத்தை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு ப்ரய பண்ணுறீங்களோ அந்த சமாதானத்தை இலவசமாக அவர் பண்ணுறதான். இதனால தான் பைபிளில் கூட சொல்லியிருக்கா உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவின் உண்டாக்கிட்டு. இப்போ எல்லாருமே முயற்சி பண்ணுறா இல்லையா? என்னை காட்டிலும் முயற்சி பண்ணுறதா நிறைய பேர். பைபிளில் கூட ஒரு வசனம் வரும், ஈசாக்குங்கிற ஒரு பக்தன் விதை விதைத்தானா, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால 100 தனையான பலன் பெற்றானா. விதை விதைக்கிறனா என்ன அர்த்தம்? முயற்சி செய்து ஒரு விதை தான். அதாவது பிஸ்னஸில் முயற்சி பண்ணுறா, ஆன்மீகத்தில் முயற்சி பண்ணுறா, படிப்பில் முயற்சி பண்ணுறா, எல்லாமே முயற்சி பண்ணுறா. ஏன்னா எல்லாருமே ஜெயிச்சுருது இல்லை. இன்றைக்கி எல்லாருமே வந்து எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தான் தேடின்னு இருக்கா. இப்போ இதை பார்க்குற நீங்கள் கூட கண்ணேந்து ஜலமாக வருது சிலருக்கு. ஐயோ இந்த நச்செய்தி எனக்கு தெரியாமல் போயிடுச்சே, இவ்வளோ நல்ல தெய்வத்தை பார்க்காம போயிட்டேனே, இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு உங்களை ஒரு சில அழறதை நான் பார்க்குறேன். உங்கள் கண்ணுக்கு ஜலமாக கொட்டுறது இயேசு சுவாமி சொல்கிறாரு, அழாதே நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்கிறேன். மனிதராக என்ன எப்படி உயிரோடு வச்சார் தெரியுமா? 92 ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் போய் வேணா பிராமண தெரு பிரசங்கம் பண்ணுறான், சனிக்கமானா உபவாசம் பண்ணி ஆஸ்பத்திரி போய் ஆத்மாக்களுக்கு ஜபம் பண்ணுறான், இதுமே இவன் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் தெரியல பாவம் அவளுக்கு. இயேசு கூட சிலுவையில் தொங்கும்போது என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு ஒன்றும் இன்னும் தெரியல, மன்னின்னு சொல்லி தான் சொன்னார். அதே போல் என்னை வந்து என்ன பண்ணா 1992 அப்போ ஒரு 17 வயசு இருக்கும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து தே வாண்ட் டு பர்ன் மீ அலைவ், என்னை உயிரோடு கொடுத்த முயற்சி பண்ணான். அதுக்கு என்ன நடந்தது? அவால முடிஞ்சது என்ன, இவன் விட்டா எல்லாரையும் மாற்றிடுவான் போலதுன்னு சொல்லி கோபத்தில் என் மேல கெரோசின், இன் அதர் வேர்ட் வி யூஸ் டு சே பெட்ரோல், அது கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அதனால் என் மேலே அதை ஊற்றி என்னை உயிரோடு கொளுத்த வந்தேன். அந்த நேரத்தில் தான் ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் வந்தது. அந்த அரும்பெருஞ்சோதியான பிரசனம் என் மேலே இறங்க ஆரம்பித்தது. அவர் அந்த பிரசனத்தின் நடுவில் சாத்ராக் மேஷா ஆபாக் நேருங்கிற தேவதாசர்களை நெருப்பில் போட்டாலாம். இது நடந்து எப்போன்னா தானியல் 3:25 நான் பைபிளில் படிச்சுருக்கேன். ஏன்னா 1992 அந்த பிரச்சனை வந்தபோது உபத்திரம் வந்தபோது எனக்கு யாருமே கிடையாது. கத்தினா உதவி பண்ண வருவான போயிடுவேன். ஏன்னா வந்தவங்க வந்து ஒரு முடிவோடு தான் வந்தாங்க. ஆனால் யாரை கண்டு நான் பயப்படலாங்க. ஏன்னா நீதிமான் மறுவாழ்வை குறித்து நம்பிக்கை உள்ளவன். ஐயோ யாராவது என்னை கொண்டுடுவாளோ, ஐயோ என் ஜீவன் நரகத்துக்கு நான் போயிடுவானோ, கஷ்டத்து காலம் போயிடுவானோ, வேதனை போயிடுவானோ அப்படி ஒன்றுமே கிடையாது. இயேசுபிரான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வந்துட்டா முதலாவது அவர் கொடுக்கறது என்ன தெரியுமா? அளவில்லாத மறுவாழ்வின் நம்பிக்கை கொடுப்பார். அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு வாழ்கிற ஆப்பிளோட டேஸ்ட் தெரியும். ஆனால் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இயேசுபிரான் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ டேஸ்ட் அண்ட் சீ தட் லார்ட் இஸ் குட். இப்போ உங்களோட பேசிட்டு இருக்காருனா அந்த இயேசுபிரான் இன்னும் உங்கள் மேலே அன்பாக இருக்கார். டேஸ்ட் பண்ணுறதுனா இது இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் எதேச்சையாக பார்க்குறீங்க, யாரோ நண்பர்கள் மூலமாக பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கார், உங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார், உங்களை வாழ்விக்க துடிக்கிற ஒரு தெய்வம் இருக்கார். ஏன்னா அன்னையோட என் சாப்டர் க்ளோஸ்னு நினச்சா எல்லாரும் அண்ணனை விட்டு கொடுத்து வந்தபோது இயேசுவை முகமுகமாக பார்த்தேன். அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் இன்னும் தெரிஞ்சுட்டேன் ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இந்த இயேசு வாழ்வை கெடுக்கிறவர் இல்லை, வாழ்வு கொடுக்குறவர். இவர் ஃபாரின் கடவுள்லாம் கிடையாது, உலக ரட்சகரவர். அவ்வளோதான். யார் எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும், அது ஐலாண்டாக இருந்தாலும் சரி, பெரிய தீவாக இருந்தாலும் சரி,
இல்லை சாதாரண கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியோ டவுனோ இல்லை ஹைஃபை சிட்டியாக இருந்தாலும் சரி, கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணி பாருங்கோ. எனக்கு பதில் சொல்லக்கூடிய கடவுள் யாரு? எனக்கு தரிசனமாக என்னை ஆற்றக்கூடிய தெய்வம் யாரு? கடவுளே என்னோட பேசணும்னு நீங்கள் உண்மையாக மனம் உணர்ந்து ப்ரே பண்ணி பாருங்கோ. மனிதராக என்ன போல நீங்களும் 1000 பேர் வந்து சொல்ல ஆரம்பிப்பீர்கள், ஐயா இயேசுவே உலக ரட்சகர், இயேசுவை இன்றி வேறு நாமத்தினால ரட்சிப்பில்லை என்பதை ஆக்ஸ் சாப்டர் 4:12 படிக்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நாமமே இல்லாமல் வேறு நாமத்தினாலே மீட்பு இல்லை. அப்போ நான் யோசிச்சிருந்தேன், அப்போ திருநீர்லாம் பூசினேன், கையில் பூசினேன், மார்பில் பூசினேன், தொண்டை பகுதியில் பூசினேன், ஏன் தெய்வமே என் இருதயத்தின் சிந்தனை சுத்தமாக இருக்கணும், நான் பேசுகிற பேச்சு சுத்தமாக இருக்கணும், நான் செய்கிற வேலையெல்லாம் சுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பரிசுத்தர் இல்லையே, ஒரு கணக்குவாதியார் தான், ஒரு மேத்தமெட்டிக்ஸில் போதிக்கிற டீச்சர் தான் மேக்ஸ் சொல்லித்தர முடியும், அதே போல் தான் பரிசுத்தர் தான் பரிசுத்தமாக்க முடியும். இது சிம்பிள் லாஜிக் இல்லை, இது நீங்களும் நான் தெரிஞ்சுக்கிறது தானே. அப்போ பரிசுத்தர் தான் பரலோகத்தில் இருக்கிற மோட்சம் வகிக்கணும்னு சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்தத்தை போய் பார்க்கணும்னு நம்ம பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டதானே முடியும். அதனால் ஐ நீட் ஹோலினஸ், வித்தவுட் ஹோலினஸ் வி கெனாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். இதை நல்லா பேசிக்காக புரிஞ்சுட்டேன். அப்புறம் அவருடைய அனுகிரகத்தினால 5 வருஷம் 1992 வரைக்கும் படாத பாடுபடுத்தினா, என்னென்ன அவமானப்படுத்த முடியுமோ பண்ணா, என் உடம்புல ரத்தம் வராத இடம் கிடையாது, ரோட்டில் வர போகிறவெல்லாம் எச்சே துப்புவான், அதான் தே ஸ்பைட் ஆன் மை ஃபேஸ், உமிழ் நீரே மேலே உமிழ்ந்துட்டு போவா, இதெல்லாம் ஏன் நான் சந்தோஷமாக சகித்தேன்னா, இதை கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரும், ஏன் இவர் கோபம் வரலையா, நீங்கள் என்ன சார் திரும்ப அடிக்கலாமே, இல்லை நீங்கள் திரும்ப துப்பலாமே, ஆக்சுவலாக உங்களில் இயேசு எனக்குள்ள இல்லைன்னா நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இயேசு என்ன செய்தா தெரியுமா, காட்டி கொடுத்த யூதாசை கூட சிநேகிதனே நீ இன்னத்துக்கு வந்திருக்க, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர், சர்வ ஞானம் உள்ளவர் அவர், இ நோஸ் எவ்ரி திங், இன்னத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவன் முத்தம் குட்டு அவரை காட்டி கொடுத்தான். அப்போ இன்றைக்கி கூட இந்த உலகம் வந்து முத்தம் கொடுக்குது, கொஞ்ச நேரம் சிற்றின்பத்தை காட்டுது, கொஞ்ச நேரம் பணத்தாசையை காட்டுது, கொஞ்ச நேரம் உலக ஆசையை காட்டி மனு குலத்தை இந்த பிசாசுன்னு சொல்லக்கூடிய சைத்தான் சொல்லக்கூடிய அந்த இருளின் தகப்பனாகிய அந்த பொல்லாதவன் நினைச்சதா முத்தம் கொடுப்பது போல் இன்றைக்கி மனுஷர்களை முத்தம் கொடுப்பது போல் ஆசை காட்டி கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டுருக்கான். அந்த கண்ட்ரோலை உடைக்க தான் ஏசு இந்த பூமியில் ரச்சகராக பிறந்த பிசாசும் கிரிகளை அழிக்கவே தேவக்குமார வெளிப்பட்டார். இதை நீங்கள் நம்புறீங்களா? இப்பயே உங்கள் சிந்தையில் கண்ணில் உங்கள் இருதயத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் லாஸ் லாஸ்ன்னு சொல்கிறீங்களே, இயேசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், இப்பயே ப்ரே பண்ணுங்கள், இயேசுப்பா இன்னி வரைக்கும் நான் தான் சேர்மனாக இருந்தேன், நான் தான் மேனேஜிங் டைரக்டராக இருந்தேன், ஏதோ இந்த மணியர் ஏதோ சொல்கிறார், சரி அவர் சொல்கிறது மித்தமாக அது, இன்னிலேருந்து நீங்கள் தான் என் லைஃப்பில் சேர்மன், நீங்கள் தான் இனிமேல் என் கம்பெனிக்கு மேனேஜர், எனக்கு எல்லாமே நீங்கள் தான், எனக்கு தயவு செய்து என்னை லாஸை மாற்றி கொடுங்க, என் லைஃபை ஆசை வச்சு கொடுங்க, நானும் ஒய்ஃபும் எவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பாக்கியமே கிடைக்கல, அழற நிறைய தம்பதிகளை கேட்கும்போது ஏசு என்ன கேட்குறா தெரியுமா, உங்கள் இதயத்தை தான் கேட்குறேன், உங்கள் பணம் வேண்டாம், உங்கள் ஜாதி என்ன, பேர் என்ன, புகழ் என்ன, எதுதான் அவருக்கு கேர் பண்ணா, ஈ டோன்ட் கேர் அபவுட் எனி திங், பட் ஈ கன்சர்ன் அபவுட் யூ இன்னர் ஹார்ட் அண்ட் லைஃப், உங்கள் இதயத்தை தருவீங்களா, இப்போ நான் சொல்கிற ப்ரேயரை சொல்வீங்களா, உங்கள் இதயத்தை கொடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லாத மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம், வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கிவ் யூ ஹார்ட் டு ஜீசஸ், நீங்கள் சொல்லுவா இதை விட்டுட்டு வரேன் அதை விட்டுட்டு வரேன், இவாக்கிட்டே போய் கேட்டால் அவாகிட்ட கேட்கிட்டேன், ஒன்றும் கேட்க வேண்டாம், இப்போ உங்களுக்காக ஒரு பேஷண்ட் இருக்கு. இப்போ கூட நீங்கள் இந்த லிங்கை பார்த்தது, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பிளான் பண்ணியா பார்க்குறீங்க இல்லையே, இட் இஸ் அ ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட், இது ஒரு தீர்க்க தரிசனமாக கடவுள் பேசுகிறேன், ஏன்னா வாழ்க்கை முடிச்சுக்கணும், இனி வேண்டாம் போதும், என்னால் சகிக்க முடியல இந்த வியாதியை, என்னால் சகிக்க முடியல இந்த கஷ்டத்தை, எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், என் ஒய்ஃபு என் புருஷனுக்கு என் பிள்ளைகளுக்கு ஒருத்தரும் ஒன்றும் எனக்கு நன்றி இல்லை, லெட் மீ சூசைட், இதே வார்த்தை சொல்லிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சூசைட் பண்ணி போகிறேன், அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவாலாம் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களை பற்றி ஆண்டு இயேசு எனக்கு சொல்கிற, நான் யார், உங்களை போல பாடு உள்ள மனுஷன் தானே, உங்களை போல எனக்கும் கஷ்டம் இருக்குது, ஆனால் துன்பம் வந்ததுங்க நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது பேரின்பமாக இயேசு மாற்றி கொடுத்தார், என் வாழ்க்கை வேதனை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது வாழ்விக்கிற கடவுளை அவர் சாதனையாக மாற்றி கொடுத்தார். நான் ஒன்றிலாம் போயிடும் நினச்சவாலாம் இன்றைக்கி என் ப்ரேயருக்கு வரலாம், காரணம் என்ன, நான் பிரசங்கிக்கிற இயேசு செத்த தெய்வம் கிடையாது, உயிர் உள்ள தெய்வம், நீங்கள் வேணால் ஜெருசலேமில் போய் பாருங்கோ, திறந்த கல்லறிக்கை சொந்தக்காரர் உங்களோடு பேசிகிட்டு இருக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அதனால் நீங்கள் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, ஜஸ்ட் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அரை மனுஷம் முக்காவது இல்லை, இன்னிலேருந்து ஒரு பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட் எடுத்து படிங்கோ, முடிஞ்ச அளவுக்கு நல்ல பக்தி உள்ள ஜனங்களோடு சேர்ந்து இந்த தான் இருக்குதுன்னு கொஞ்சம் அப்படியே தோண்டி பாருங்கோ, பேசுங்க, அவர் ஈஸ் அவர் ஃபாதர், ஈஸ் அவர் ஃப்ரெண்ட், ஈஸ் அவர் கம்பேனியன், அவர் வேறு ஒன்றுமே உங்ககிட்ட கேட்கல, இதயத்தை தான் கேட்குறேன், கொடுக்க முடியுமா, சின்ன இந்த உள்ளங்கை அளவு தான் இருக்குது நம்ம இருதயம், இந்த இருதயத்தை கொடுப்பீங்களா,
இப்போ கொடுத்துருங்க, இன்னிலேருந்து பாருங்கள் உங்கள் ஆத்துலேயும் சரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்க போகிறீங்க. நான் சொல்கிற ப்ரேயர் ஷார்ட் ப்ரேயர், சின்ன பிற கண்ணு முடிக்கலாம் ஜோம் இல்லாமல் நான் சொல்கிற ப்ரேயர் சொல்லுங்கள். இயேசு சுவாமி, உங்களுடைய ரத்தத்தினாலே என் பாவத்தெல்லாம் கழுவுங்கப்பா. இந்த மணியர் மூலமாக நீங்கள் பேசுனீங்க, நானும் உங்களை நம்புகிறேன். அவர் எப்படி 13 வயசில் நீர் அவர் இதயத்தில் வரத்துக்கு அவர் மனதை திறந்து கொடுத்தாரோ, இன்றைக்கி என் நிலைமை நீ அறிவீர். இயேசப்பா என் இதயத்தில் வாரும், எனக்குள் வந்து உங்கள் சமாதானத்தை தாரும். இப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் உங்கள் சமூகத்தில் வைக்கிறது. நான் எழுதுன்றிருக்கிறத நீ அறிவீர், நான் நஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை அறிவீர். எங்கெங்கேயோ போயினாலும் நிம்மதி இல்லாமல் வேதனைப்பட்டுருக்கேன். நான் நேசித்த மனைவி போயிட்டா, புருஷனும் வேண்டாம்னு சொல்லிட்டார், பிள்ளைகளும் நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டா, இப்படியே எல்லாரும் எனக்கு சபிக்கிறாளே, நான் எதுக்கு இந்த பூமியில் வாழணும்னு சொல்லி அழுதுன்றிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன்ப்பா. இனி இவா வாழ்க்கையில் இந்த யூத்தை இவா வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வாலிப வயதுலேருந்து இவா உங்களை தேடவும் உங்களுடைய வழியில் நடக்கும் அருள் புரியும் ஆண்டவரே. நான் ஏமாத்திரம், இதோ நீ கொடுத்த கிருபையினால கடந்த 30 ஆண்டுகளாக இந்த அன்பை உங்களுக்கு இந்த மக்களுக்கு சொல்லிட்டு வரேன். உங்களுடைய தயவுள்ள கரத்தை நான் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா துதிப்புகளும் உங்களுக்கு செலுத்துக்கிறேன்ப்பா, இயேசு மூலமாய் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. If you need my prayer, just call me. 0091-9841-00-8717. தொடர்ந்து நீங்கள் எதாவது ப்ரேயர் பண்ணிக்கணும், இல்லை சில ஆலோசனை வேணும், ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் விருப்பப்பட்ட என்னுடைய நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. முன்னாடி உங்களுக்காக அதை காண்பிக்கிறாங்க அட்ரஸோடு, அதை பாருங்கள். 0091-9841-00-8717. God bless you.

ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பணக்காரன் ஒருவன் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து, நீ இங்கே சுகபோகமாய் வாழ்கிறாய், பக்கத்தில் உள்ள கிராமத்திலே போய் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை போய் பார்த்து வா என்று சொல்லி வாகனம் அமர்த்தி அவனை அனுப்பி வைத்தான். உற்சாகமாக அந்த கிராமத்தை சுற்றி வந்த வாலிபன் மாலையிலே தகப்பனிடத்தில் வந்தபொழுது தகப்பன் அவனை பார்த்து, நான் சொன்னது போல கிராம மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், இல்லையப்பா, அவர்கள் நம்மைவிட நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று கூறினான். நமக்கு இருக்கும் எத்தனையோ வசதிகள் அவர்களிடத்தில் இல்லையே, எப்படி அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் தகப்பன். அதற்கு அந்த வாலிபன், நம்மிடத்தில் இருக்கும் பல பொருட்கள் அவர்களுக்கு இல்லை, ஆனால் அவர்கள் சிறிய வீடாக இருந்தாலும் அவர்கள்தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள், குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசி மகிழ்கிறார்கள் என்று கூறினான். மீண்டும் தகப்பனார், நமக்கு எவ்வளவு அழகான குளியல் குளம் இருக்கிறது, இது யாருக்கு உண்டு என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், அவர்கள் ஊருக்கு வெளியே சிறிதானதல்ல, மிகவும் பெரிய ஒரு குளியல் குளம் வைத்திருக்கிறார்கள். தண்ணீரை அவர்கள் மாற்ற வேண்டியதே இல்லை, சுத்தமான தண்ணீர் ஒரு வாய்க்காலின் வழியாக வந்து கொண்டே இருக்கிறது, மற்றொரு கரையில் தண்ணீர் வெளியே போய்க் கொண்டிருக்கிறது, அதில் குழந்தைகளெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக குதித்து நீச்சலடித்து மகிழ்கிறார்கள் தெரியுமா என்று சொன்னான். மேலும் தகப்பனார், அங்கே உனக்கு நல்ல ஒரு நாய் துணை இருந்ததா என்று கேட்டார். அதற்கு அவன், இங்கே நமக்கு ஒரே ஒரு நாய் தான் இருக்கிறது, ஆனால் அங்கே அநேக நாய்கள் இருக்கின்றன, எல்லா நாய்களையும் எல்லோரும் நேசிக்கிறார்கள், அதற்கு போதுமான உணவு கொடுக்கிறார்கள் என்றும் கூறினான். இப்படி ஒவ்வொன்றாக பெரியவர் சொல்ல சொல்ல கிராமத்தில் இருக்கும் உண்மையான அன்பு, ஐக்கியம், மகிழ்ச்சி குறித்து வாலிபன் தன்னுடைய தகப்பனிடத்தில் கூறிக்கொண்டே இருந்தான். ஆம் நண்பர்களே, இன்று பல பொருட்கள் இருந்தால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் உண்மையான மகிழ்ச்சி கர்த்தரை அறியும் அறிவிலும் உண்மை உறவுகளிலும் தான் இருக்கிறது. பணம் முக்கியமானது அல்ல, குணமே முக்கியம் என்பதை அந்த வாலிபன் புரிந்து கொண்டான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப் பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, போதுமன்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்றும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?

0: ஆண்டவருக்கு இது தேவை என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமும் கிருபை நேர்ந்த நல்ல ஆண்டவரே, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று நீ சொன்னீர். அநேக சமயங்களிலே ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் யோசிப்பதெல்லாம் எங்கள் தேவையை சந்திக்க ஒரு ஆண்டவர் உண்டு. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கவலைகள், எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்காக தீர்த்து வைக்க ஒரு அருமையான இரட்சகர் உண்டு என்றுதான் நாங்கள் யோசிக்கிறோமே ஒழிய, அந்த இரட்சகர் ஆகிய ஆண்டவருக்கும் சில தேவைகள் உண்டு என்பதை நாங்கள் மறந்து போகிறோயா? த லார்ட் நீட்ஸ் இட் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர், அநேக சமயங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்களுடைய தேவைகளையே நாங்கள் நினைத்து நினைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வமாக மாத்திரமே நாங்கள் பார்த்து பார்த்து எங்கள் தெய்வத்துக்கும் தேவைகள் உண்டு என்பதை நாங்கள் அநேக சமயங்களிலே மறந்து போகிற கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம் யார். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, த லார்ட் ஆஸ் எ நீட், கிறிஸ்துவுக்கும் தேவைகள் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள நீர்தானே எங்கள் மனக்கண்களை திறந்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு கிறிஸ்துவின் தேவைகளை நான் எவ்வாறு எங்கள் வாழ்க்கையில சந்திக்க முடியும் என்பதை நான் சிந்திக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும். பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நாங்கள் இந்த பகுதியை சிந்தித்து வருகிறோம், நாங்கள் இந்த பகுதியை கேட்டு வருகிறோம் ஐயா. எங்களுடைய தேவைகளை மாத்திரமே நாங்கள் யோசிக்காதபடிக்கு கிறிஸ்துவாகிய இரட்சகராகிய ஆண்டவருக்கும் தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை சந்திப்பதை என்னுடைய பங்கு உண்டு என்பதை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை தர நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் எங்களோடு தொடர்ந்து நீர் பேசி நாங்கள் செபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. வாசிக்கேட்ட லூக்கா என்ற சுவிசேஷம் 19 அதிகாரத்தை தயவு செய்து நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக நாம் இந்த பகுதியை சிந்தித்து வருகிறோம். ஆண்டவராக இயேசு வெற்றியின் பவனியாக எருசலேமுக்குள்ளே கடந்து செல்கிற இந்த நாளை தான் நாம் பாம் சண்டேவாக நாம் உலகம் முழுதுமாக இந்த நாளிலே நாம் கொண்டாடி வருகிறோம். இன்னும் சில நாட்களுக்கு பிறகாக ஆண்டவராக இயேசு உங்களுக்காக எனக்காக பாவமில்லாத தம்முடைய சரீரத்தை அந்த சிலுவிலே கொடுக்கிருக்கிற இந்த வேளையில, வாட் டஸ் இட் மீன் டு சே த லார்ட் நீட்ஸ் இட், அதை ஏன் அழிக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். The topic that I would like to give for my today's sermon is the Lord needs it. சில மொழிபெயர்ப்புகளிலே the master needs it என்று போடப்பட்டிருக்கிறது. The original Greek is means Kurios, the Lord. எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உள்ள ஒருவர். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஆண்டவரை என்ன சொல்ல போட்டிருக்கு, ஆண்டவருக்கு வேண்டும் என்று போட்டிருக்கு. இட் இஸ் நாட் தட் த லார்ட் வான்ஸ் இட், த லார்ட் நீட்ஸ் இட். யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாண்ட் அண்ட் நீட். வி வாண்ட் சோ மெனி திங்ஸ் இன் லைஃப், அநேக காரியம் வாழ்க்கையில விரும்புகிறோம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னோட வாழ்க்கையில் அநேக காரியங்களை we want things. But what we want does not necessarily have to be really we need things. Need என்ற அவசியத்திலே அந்த கேட்டகரியிலே want என்ற things வர வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, there are three things I would like to highlight based on this beautiful sentence uttered by our Lord and Savior Christ Jesus on this Palm Sunday. The Lord needs it, the master needs it. First question I want to ask you is, who needs it? யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? The Lord needs it, right? The master needs it. ஆண்டவருக்கு தேவைன்னு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி, இந்த ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில், ஒரிஜினல் கிரீக் என்று சொல்லலாம், அதிலே இந்த டிரான்ஸ்லேஷன் வித்தியாசமா இருக்கிறதாக theologians are pointing out. I want to just highlight that to you at the very beginning. What they say is, actual Greek translation, moola mozhi payappile, The Lord needs it என்றதற்கு ஒரிஜினலா மொழிபெயர்ப்பு என்னன்னா, இட் ஆக்சுவலி மீன்ஸ் The Lord of it needs it. The Lord of whom? What? The Lord of? இந்த கழுதையினுடைய லார்ட், in other words, இந்த கழுதையினுடைய சொந்த உரிமையா உண்மையான சொந்தக்காரர், ஒரிஜினலான சொந்தக்காரர் அந்த கழுதை வேண்டும் என்று கேட்கிறார். That is what they say. Greek translation is all about. Unfortunately, in Tamil translation and in the English translation, that import of the original translation is missing in children. That means the Lord is saying to the disciples, நீங்க போங்க, அங்க ஒரு குழந்தை குட்டி கட்டப்பட்டிருக்கும். He is saying, I am the Lord of the donkey and I need it now. அந்த கழுதைக்கு உரிமை ஒரிஜினலா சொந்தக்காரன் நான் தான். இட் பிலாங்ஸ் டு மீ. இன் அதர் வேர்ட்ஸ், டாங்கி பிலாங்ஸ் டு தி லார்ட். தி லார்ட் சேஸ், வாட் பிலாங்ஸ் டு மீ ஐ நீட் இட் நவ். எனக்கு சொந்தமானதை இந்த ஓனர்கிட்ட கொஞ்ச நாள் கொடுத்திருந்தேன், அது எனக்கு தேவையின்றி வருகிற சூழ்நிலை வரும்பொழுது அது எனக்கு வேண்டும் என்று நான் இப்பொழுது கேட்கிறேன் என்று சொல்கிறாராம். இன் அதர் வேர்ட்ஸ், தெர் இஸ் நத்திங் இன் யுவர் லைஃப், இன் மை லைஃப், தட் பிலாங்ஸ் டு அஸ். நான் இவ்வளவு பெரிய சொந்தக்காரன், நான் இவ்வளவு பெரிய இதுக்கு சொந்தக்காரன், இவ்வளவு பெரிய பணம் இருக்கு, வதை இருக்கு, பட்டம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே. This translation says, the Lord needs it tells us, everything that you own in your life, what you call your own, does not belong to you, it belongs to the Lord. Even a donkey. Donkey என்று சொல்லக்கூடிய ஒரு வேளை உலகத்தின் பார்வையிலே மதிப்பில்லாத, மரியாதை இல்லாத ஒரு சின்ன அனிமல் உனக்கு இருந்தா கூட, இட் டசன்ட் பிலாங் டு யூ, இட் பிலாங்ஸ் டு ஹிம். தட் இஸ் வாட் தி ஒரிஜினல் கிரீக் டெல்ஸ் அஸ். சோ தி லார்ட், ஹூ நீட்ஸ் இட்? தி லார்ட் நீட்ஸ் இட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோஸ்ட் ஆஃப் தி டைம் வி திங்க், ஐ ஹவ் earned திஸ் மச் இன் மை லைஃப், ஐ ஹவ் earned a fame and name for myself, so that fame and name சொந்தக்காரன் நான் தான். நான் பெரிய வசதிகளை சம்பாதித்துக் கொண்டேன், ஒரு நல்ல வேலையை சம்பாதித்திருக்கிறேன், எனக்குரிய சம்பத்துகள் எல்லாம் எனக்கு சொந்தமானது என்று அநேக சமயம் சொல்லுகிறோமே. இங்க என்ன சொல்றாருன்னா, the Lord needs it என்ற ஒரிஜினல் மொழிபெயர்ப்பின் அர்த்தம் என்னன்னா, the Lord is saying to the disciples, what belongs to me, I need it now. எனக்கு சொந்தமான அந்த கழுதையை, I am the Lord of the donkey, not this owner. The owner is only a steward. And the ownerக்கு நான் என் டாங்கி, எனக்கு சொந்தமானதை அவங்ககிட்ட கொடுத்திருந்தேன், எனக்கு தேவையின்றி வரும்போது அந்த சொந்தமான அந்த கழுதையை நான் திரும்ப கேட்கிறேன், எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானது, this is a message for all of us. Nothing belongs to you. Nothing belongs to me. Everything that you call yourself your own belongs to God, the Lord, the Master. When he demands it, when he wants, when he needs it, you got to say, let it go. அவர் வேண்டும் என்று கேட்கிற சமயத்தில், இதை நான் எப்படி கொடுக்கும்படி கேட்பதற்கு உங்களுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அவர் எதை உங்கள் வாழ்க்கையின் டாங்கி என்று யோசிக்கிறீர்களோ, அது எதுவா இருந்தாலும் சரி, when God says I need it, that's done. You got to let it go. The Lord needs it. Master needs it. It's contradictory, right? ஒரு மாஸ்டருக்கு ஏதாவது தேவை இருக்க முடியுமா? அவர் எப்படி தேவை இருக்க முடியும்? பிலிப்பியர் 4:19 பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க. பிலிப்பியன்ஸ் 4:19 பிளீஸ் மடம் வாசிங்க. Philippians 4:19 மனப்பாடம் உங்களுக்கு தெரிஞ்சுமே? ஓ தப்பு தப்பு, 4:19 சாரி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆங்கில மொழிபெயர் வாசித்தீங்கன்னா, மை காட் வில் மீட் ஆல் யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் க்ளோரியஸ் ரிச்சஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நீட்ஸ் என்ற வேர்டு ஆங்கில மொழிபெயர் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் மொழியிலே போட்டப்பட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்கு, உங்கள் குறைவுகள் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இட்ஸ் நாட் தி ரைட் டிரான்ஸ்லேஷன். ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் சேஸ், God will meet all your needs. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நமக்கு என்ன ஜெபம் பண்ணி பழக்கம், என்னுடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய தேவைகளுக்காகத்தான் நீர் இந்த உலகத்திலே வந்தீர், என் தேவைகளை நீ சந்திப்பு சொல்லுகிறேமே ஒழிய, have you ever understood the fact the Lord himself has a need? நம்முடைய தேவைகளைத்தான் அவர் சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஒழிய, அந்த மனுஷகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவைகள் உண்டு என்ற செய்திதான் இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. The Lord, the Master himself has a need. இந்த மாஸ்டர்னு சொல்லக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தேவை உண்டு. அந்த தேவையை உங்களையும் சந்திக்க முடியாத ஆண்டவர் அழைக்கிறாராம். தட் இஸ் வாட் பாம் சண்டே இஸ் ஆல் அபவுட். த கோர் மெசேஜ் ஆஃப் பாம் சண்டே இஸ் திஸ், த லார்ட் ஹஸ் எ நீட். The question before all of us is, are we willing to meet the need of God? நம்முடைய தேவைகளை சந்தியும் சந்தியும் என்று சொல்லி கேட்டிருக்கிறோமே. பவுல் 4:19 பிலிப்பியிலே சொல்லுகிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு நமக்காக நிறைவேற்றுவார் என்று சொல்லிதான் நமக்கு பழக்கமே ஒழிய, ஜெபித்து பழக்கமே ஒழிய. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தேவை உண்டு. அவர் தேவையோடு கூட நம்ம நோக்கி வருகிறதை நாம் இப்பொழுது யோசித்து இருக்கிறோமா? On this Palm Sunday, I want you to think the other way around, right? Stop asking, presenting your needs to God. Think of God's needs He is presenting to us. Palm Sunday அன்னைக்கு கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், I have a need. The Lord needs it. 4:19 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக சமயங்களிலே we don't think that God has a need. Gethsemane தோட்டத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி. God, Jesus, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து Gethsemane தோட்டத்திலே அங்கே துழண்டு போனவராக சிலுவையை சந்திக்கிற அந்த சூழ்நிலையிலே முழுங்காலிட்டு ஆண்டவராக இயேசு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது யார வாசியங்கள்? மத்தேயு சுவிசேஷம் 26:40 வசனத்தை வாசியங்கள். Matthew 26:40 ப்ளீஸ். வந்து கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட வீழ்த்திருக்க கூடாதா? See, God has a need. சிலுவை is looming large on the horizon of Jesus Christ. இன்னும் சிறிது நாட்களுக்குள்ளதாக சிலுவையிலே அவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை எதையுமே கேட்காதவர் முதன் முறையாக ஒரு மணி நேரத்தை கேட்கிறார். அந்த ஒரு மணி நேரத்தை அவளால் கொடுக்க முடியவில்லை. God has a need, Jesus has a need. All he needed was at that point of crisis time, please give me 1 hour of prayer support to me. Even that 1 hour they are not able to give. யோசித்து பாருங்க, there are so many of your needs are met by this great Jesus. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகளை சந்தித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மணி நேரத்தை உங்களுக்காய் எனக்காய் தர முடியும் என்று அந்த தேவையோடு கூட வருகிறார். அந்த தேவையை அந்த சிஷ்யரால் சந்திக்க முடியாத ஒரு அவலமான நிலைமையை பார்க்கிறோம். How many times God is placing his needs before you and me? God has a need. And how many times you have failed God to meet God's need in your lives? அநேக சமயங்களில் கர்த்தர் எத்தனை முறை தம்முடைய தேவைகளை நம்மை நோக்கி வருகிறார், இந்த தேவையை சந்திக்க முடியுமான்னு கேட்கிற அநேக சமயங்களில் ஆண்டவருடைய தேவையை சந்திக்க நாம் மறந்து போகிறோம் அல்லது நாம் மறுத்து விடுகிறோம். லார்ட், ஐ கேனாட் மீட் திஸ் நீட். அங்கே கெச்சமனை தோட்டத்திலே ஒரு மணி நேரத்தை ஆண்டவர் தேவையாய் கேட்கிறார். அந்த ஒரு மணி நேரத்தை கொடுக்க முடியாத சிஷ்யர்கள் அங்கே தேங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். இட்ஸ் அனதர் ஸ்டோரி. Luke 10:42 வாசிங்க. Luke 10:42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசினா, ஒன்லி ஒன் திங் இஸ் நீடட். சேம் கிரீக் எக்ஸ்பிரஷன் இஸ் யூஸ்ட் இன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ஒன்லி ஒன் திங் இஸ் நீடட். உனக்கு தேவையானதெல்லாம் இந்த உலகத்திலே ஒன்னே ஒண்ணுதாமா? ஒன்னே உன் நீடு தான் உனக்கு இருக்கு. என்ன நீடு தெரியுமா? என்னது? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை மரியாள் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த உலகத்தில் என்னதான் சம்பாதித்தாலும் சரி, இவ்வளவுதான் சம்பத்து உள்ளவளா வாழ்ந்தாலும் சரி, தேர் இஸ் ஒன்லி ஒன் நீட் ஹியர், தி ரெஸ்ட் இஸ் ஆல் வான்ட்ஸ். மற்றவளெல்லாம் உனக்கு விருப்பமானதை சேர்த்து கொண்டாய். உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் கம்பெனி இஸ் அலோன் தட் இஸ் நீடட் இன் திஸ் வேர்ல்ட். அதை அவள் தெரிந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். ஐயா, வாட் இஸ் யுவர் பிரையாரிட்டி இன் லைஃப்? வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் நீட், எசென்சியல் நீட் ஆஃப் மேன் இஸ் ஜீசஸ் ஆஸ் எ சேவியர் இன் யுவர் லைஃப். ஆண்டவராக இயேசு ஒருவரே, ரட்சகராக வந்த இயேசு ஒருவரே உன் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் மகுடமாக விளங்குகிறார். இயேசுவை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு ஆயிற்று என்ற வகையிலே ஆண்டவராக இயேசுக்கு அங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை விட்டு ஒரே நொடியில் எடுபட்டு போகும். ஆனால் உன்னை விட்டு எடுபடாத ஒரே ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராக இயேசுவின் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று 10:42 லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். So the first point is, who needs it? The Lord needs it. ஆண்டவராகிய ஆண்டவருக்கு நீர் தேவை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அந்த கழுதி தேவையாக இருக்கிறது இந்த பகுதியில் வாசிக்கும். செகண்ட்லி, நாட் ஓன்லி ஹூ நீட்ஸ் இட், செகண்ட்லி வாட் ஈ நீட்ஸ். வாட் ஜீசஸ் நீட்ஸ், எதை கேட்கிறார்? கழுதை குட்டி கேட்கிறார். I want to just go a little deeper into that, right? Outwardly, all Jesus wanted was a colt in the Portuguese oil translation, right? I want to just dig deep into it and see what has it actually been. And I want to say, what Jesus needs is a colt, ஒரு கழுதை குட்டி, ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டின்னு பைபிள்ல போட்டிருக்கு. தட் மீன்ஸ் இட்ஸ் மொபிலிட்டி இஸ் லிமிட்டட், ரைட்? அதனுடைய ஓல் சர்க்கம்ஃபரன்ஸ், அது செல்லும் இடங்கள் எல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கழுதை குட்டி ஆண்டவர் தனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, மேபி யூ மே நாட் ஹேவ் எ டாங்கி டு கிவ் டு ஜீசஸ். உங்களுடைய ஆண்டவராக இயேசுவுக்கு கொடுப்பதற்கென்று உன் வாழ்க்கையில ஒருவேளை கழுதைகள் ஒன்றும் இல்லாதிருக்கலாம். But I want to tell you, it could be anything that Jesus needs in your life. It could be your money, may God may need it. Your time, maybe your donkey you can give to Jesus. Maybe your talents, your gifts, and your life, maybe a donkey that Jesus needs in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கேட்கிற கழுதியானது not necessarily a colt. நிச்சயமாக ஒரு கழுதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுடைய லைஃபாக இருக்கலாம், உன்னுடைய கிஃப்டாக இருக்கலாம், உன்னுடைய டேலண்ட்ஸாக இருக்கலாம், உன்னுடைய மணியாக இருக்கலாம், உன்னுடைய டைம் ஆக இருக்கலாம், உன்னுடைய மனைவியாக இருக்கலாம், உன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. வாட் ஆர் பி த டாங்கி தட் யூ ஹேவ்? காட் சேஸ் ஐ நீட் இட். வென் ஹி சேஸ் ஹி நீட்ஸ் இட், பீரியட், இட்ஸ் ஓவர். யூ காட் டு லெட் இட் கோ. அதை தான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியும் அந்த பகுதியிலே வாசிக்க நான் உங்களோடு கூட பார்க்க விரும்புகிறேன். 35 வாசிங்க, 10:35. அதை இயேசுனத்திலே கொண்டு வந்து தன் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள், ரைட்? பை ஜஸ்ட் கிவிங் அவே யுவர் லைஃப் டு ஜீசஸ் அஸ் அ டாங்கி, ஆர் பை ஜஸ்ட் கிவிங் அவே யுவர் கிஃப்ட் டு ஜீசஸ் அஸ் அ டாங்கி, ஆர் கிவிங் அவே யுவர் டேலண்ட் அஸ் அ டாங்கி டு ஜீசஸ், இதெல்லாம் அந்த டாங்கி தான் என்கிட்ட இருக்கு சாமி, நீ கொடுத்திருந்தாலும் அது அதை வைத்து ஆர்டர் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த டாங்கி என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்குன்னா, ஆண்டவருடைய இயேசுவை கொண்டு வந்தார்களாம், கொண்டு வந்து வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு அதன் மேல் இயேசுவை ஏற்றினார்கள் போட்டிருக்கும். வேறு விதமாக சொல்ல போனால், ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல தே புட் ஜீசஸ் ஆன் இட் போட்டிருக்கும். லிட்ரலி, ரைட்? ஃபிகரேட்டிவ்லி இட் மீன்ஸ் வாட் எவர் யூ கிவ் அஸ் அ டாங்கி டு ஜீசஸ். உன்னிடத்தில் இருக்கிற ஒருவேளை யோசிக்கலாம், நான் என் வாழ்க்கை வந்து டாங்கியை போல, இன் அதர் வேர்ட்ஸ், மற்றவங்க பார்வையிலே நான் ஒரு அற்பமான ஒருவள், அற்பமான ஒருத்தியா இந்த உலகத்தின் பார்வையிலே நான் இருக்கிறேன். மற்றவங்க பார்வையில எனக்கு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாதுங்க, என்னை யாரும் மதிப்பது கிடையாது, கழுதையை போல என்னை நடத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி சோர்ந்து போகாதீர்கள். இப்படிப்பட்ட டாங்கிஸ் தேர்ந்த ஆண்டவராக இயேசு கேட்கிறார், ஐ நீட் யூ, ரைட்? இந்த பகுதியில என்ன பண்ணாங்களோ அந்த டாங்கி கொண்டு வந்து இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்களாம். In other words, when the gift was given to God as a donkey, when your life is given as a donkey to God, என்ன பண்ணுமா கடவுள், Put Jesus on top of that. That really matters to God. வெறுமே gift வச்சு ஆண்டவர் ஒண்ணு accomplish பண்ண முடியாதுங்க. வெறுமே உங்களுடைய life வச்சு ஆண்டவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. Unless you put Jesus on top of your life. உன் கொடுக்கிற அந்த வாழ்க்கையாகிய அந்த கழுதியின் மேலே ஆண்டவராக இயேசுவை கொண்டு வந்து மேலே அமர வைத்து, ஆண்டவரே நீர்தான் இந்த டாங்கி ஆகிய வாழ்க்கையின் மேலே முழு அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை உன் வாழ்க்கையினுடைய அதிகாரியாக, உன்னுடைய லார்டாக, உன்னுடைய மாஸ்டராக மாற்றினால் ஒழிய, திஸ் டாங்கி இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் டு ஜீசஸ் அட் ஆல். யூ மே சே லார்ட் டேக் மை லைஃப் என்று ஜெபத்தில் சொல்லிவிடுகிறோம் கேட்டகாரிகளா. பட் கிவிங் யுவர் லைஃப் இஸ் குட் பட் நாட் இனஃப். இந்த பகுதியிலே அந்த கழுதையை கொடுத்தாங்க, ரைட்? வெறும் கழுதியை வைத்து ஆண்டவர் ஒண்ணு செய்ய என்ன பண்ணார் ஆண்டவர், அந்த கழுதியை வைத்து அதன் மேல ஆண்டவரை மேலே ஏற்றி அமர்த்தினார்கள் என்று வாசிக்கிறோம். வாட் எவர் யூ கிவ் டு ஜீசஸ், எதனையும் ஆண்டவராக இயேசு கொடுத்தாலும் சரி, உங்க கிஃப்டா இருந்தாலும் சரி, ஒரு அருமையான பாடுகிற தாளந்தா இருந்தாலும் சரி, பிரீச் பண்ற தாள் எதுவா இருந்தாலும் சரி, புட் ஜீசஸ் ஆன் டாப் ஆஃப் திஸ், ஒன்லி தென் இட் கேன் பி யூஸ் பை காட். ஆண்டவராக இயேசுனுடைய அதிகாரத்துக்கு கீழே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை கீழே உங்களுடைய கிஃப்ட், உங்களுடைய டாங்கிஸ் கொடுக்கப்படும் போது மாத்திரமே தட் டாங்கி கேன் பி யூஸ்ஃபுல் டு ஜீசஸ். உங்க வாழ்க்கையில ஆண்டவரே உலகத்தின் பார்வையில நான் ஒரு சாதாரண கழுது சாமி, என்னை யாருமே மதிப்பது கிடையாது உலகத்தில், நான் ஒரு நான் என்டிட்டி போல இருக்கிறேன் சாமி, என்னை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? எஸ், யூ கேன் டூ மைட்டி திங்ஸ் த்ரூ யூ, ப்ரொவைடட் ஆஸ் ஜீசஸ் டு சிட் ஆன் டாப் ஆஃப் யூ. ஆண்டவராக இயேசுவை உங்கள் வாழ்க்கையில அதிகாரத்துடைய அந்த ஸ்தானத்திலே அமர்த்திவிடுங்கள். உங்கள் கிஃப்ட் அல்ல, உங்கள் தாளந்துகள் அல்ல, உங்கள் மணி அல்ல, உங்களுடைய டேலண்ட்ஸ் அல்ல, உங்களுடைய லைஃப் அல்ல, Let Jesus take complete control of your life, and then and only then that donkey can be useful to Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய இந்த இரட்சகர் இடத்திலே வந்து உங்களுடைய டாங்கியை கொடுத்து விட்டு, ஆண்டவரே இது உமக்கு சும்மா கொடுத்துட்டு நான் போவார்ல சாமி, நீர் வந்து மேலே இது மேலே அமரும். தட் மீன்ஸ், இட் மீன்ஸ் ஃபிகரேட்டிவ்லி, ஐ ஹவ் கம்ப்ளீட் டொமினியன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் மை கிஃப்ட். ஐ ஹவ் கம்ப்ளீட் டொமினியன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப். ஐ ஹவ் கம்ப்ளீட் டொமினியன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் மை மணி லார்ட். Only then this money can be useful to you as a donkey. Only then my life can be used as a donkey to take you where you want to go. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, I want to just, there are so many illustrations I can point out from the Bible. பைபிள் அநேக விதமான மேற்கோளை உங்களால் காட்ட முடியும். பழைய ஏற்பாட்டில் மோசஸ் இஸ்ரவேல் மக்களை 40 வருடங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தி செல்வதற்கு முன்பதாக அவனிடத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். அவன் கடையில் என்னுடைய ஒரு கோல் உண்டு என்று சொல்கிறான். சாதாரண ஆடு மேய்ப்பதற்காக வைத்திருக்கிற ஒரு கோல், உலகத்தின் பார்வையிலே வாட் இட் கேன் அகாம்பிளிஷ், உயிரற்ற ஜடப்பொருள் ஆகிய அந்த கோலை வைத்திருக்கிறான். அந்த கோல் தான் உண்டு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை கீழே போடும்படி சொல்லுகிறார். அது பாம்பாக மாறுகிறது. ஒருவருக்கு மாத்திரமே அல்லது மோசேவுக்கு மாத்திரமே பயனுள்ளதாக இருந்த அந்த கோல் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு அவருடைய ஆளுகைக்குள்ளே வரும்பொழுது, when he put God on top of the staff, ஒருவருக்கு மாத்திரமே பயனுள்ளதா இருந்த அந்த ஸ்டாஃப், அந்த கோல் 600,000 மக்களை வழிநடத்தும்படியான வல்லமையின் ஆயுதமாக மாறுகிறது. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப், இன் அவர் லைஃப். நீங்கள் ஆண்டவர், இதுதான் என்கிட்ட இருக்கிற டாங்கி, எனக்கு ரொம்ப பெரிய டேலண்டட் இல்லை, நானே ஒரு சின்ன கவிதையை போல ஒருவேளை அற்பமான ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதை உங்ககிட்ட கொடுத்தா ஏதாவது செய்ய முடியுமா? எஸ் ஜீசஸ் சேஸ் ஐ கேன். ஆனால் என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன, நீ வந்து அதுக்கு டாப்பா மேல வைக்கணும். எது நீ கொடுத்தாலும் சரி, டாங்கிய போல அற்பமான ஒரு ஆசீர்வாதம் இதுதான் இருக்கு சாமி, இதுதான் என்னால கொடுக்க முடியும் நீ சொன்னாலும் பரவாயில்ல. ஆண்டவர் அதை எடுத்து, ஜீசஸ் ஒன்லி கன்சர்ன் இஸ் புட் மீ ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் தட் யூ ஹேவ், தென் வென் ஐ கண்ட்ரோல் ஓவர் இட், வென் ஐ வீல் கம்ப்ளீட் அத்தாரிட்டி ஓவர் வாட் யூ கோயிங் டு கிவ் மீ அஸ் எ டாங்கி, தென் ஐ கேன் லீட் இன் டு யுவர் வே வேர் இட் ஐ வாண்ட் இட் டு கோ. நான் செல்லுகிற இடத்திற்கு அந்த டாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை ஆசீர்வாதத்தில் மதகாக மாற வேண்டும் என்று சொன்னால், அது என் கரங்களிலே என் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரும்போது, நான் அது மேலே அமர்ந்து ஆளுகை செய்யும் போது, அது நிச்சயமாக நான் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். 5:2 உள்ள எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிறு பையன் 5:2 ஆண்டவராக இயேசுவிடத்திலே கொடுக்கிறான். அந்த 5:2 அவன் கையில் இருக்கிற வரைக்கும் சுயநலமாக ஒரே ஒரு மனிதருக்கு மட்டுமே பயனுள்ளதா இருந்த அந்த 5:2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கரங்களுக்கு கீழே வரும்பொழுது, அவரை இப்போ ஜீசஸ் ஆன் டாப் ஆஃப் 5:2 மேலே இயேசுவை டாப்ல கொண்டு வந்து வைக்கிறச்ச என்ன நடந்ததாம், 5,000 மேலான மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கழுதையை போல, if you want your life to be used as a donkey by Jesus, give it to Jesus and ask Jesus, Lord, sit on top of my life. Unless Jesus sits on top of your life and wields complete control over your life, complete authority over your life, unless he holds the reins of your life will not be a blessing to anybody at all. And the kaludaiki ungalukku ellarku theriyum, Jesus, the donkey was remembered because of Jesus, and Jesus was not remembered because of the donkey. Nam yesuvai nyabagapaduthukolladhu kaludiyin moolamagava alladhu kaludiyin nyabagapaduthukolladhu yesu christin moolamagava nama kaludiye oru palm sundayum kaludiye nyabagapaduthukrom. It is because of Jesus we remember the donkey, or because of the donkey we remember Jesus? Because of Jesus we remember the donkey, not the other way around, right? Yesuvai nam nyabagapaduthukra padinale கழுதைக்கும் அந்த மதிப்பு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, மலரோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், அதே தாங்க. அநேக சமயங்களில் நம்ம நேசிக்கிறோம், சில சமயங்களில் கர்த்தர் நம்ம எடுத்து இந்த கழுதையை போல பயன்படுத்தும் பொழுது, வி திங்க், ஆஹா எனக்கு என்ன மதிப்பு, ரைட்? ஜி கே செஸ்டர்டன் அருமையான டாங்கி என்ற ஒரு அருமையான போயம் எழுதியிருக்கிறார். அதை சொல்றாரு, என்ன எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, ஆஹா எனக்கு என்ன மதிப்பு, இவ்வளவு பேர் வரவேற்கிறாங்க, வழியெல்லாம் தோரணங்கள் அப்படின்னு சொல்லி சில சமயங்களில் டாங்கி யோசிக்கிறது போல நாம் சில வேளைகளை யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம், ஆஹா என்னை நான் மதிக்கிறாங்க, என்னை எல்லாம் பாராட்டுறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாட் திஸ் பேசேஜ் டெல்ஸ் இஸ் இஸ் வெரி சிம்பிளி, ரைட்? வாட் ஜீசஸ் நீட்ஸ் இஸ் எ டாங்கி. யூ ஆர் ஒன்லி எ டாங்கி அட் பெஸ்ட், ரைட்? அதுக்கப்புறம் ஆண்டவர் எருசலேம் போன பிறகு அந்த டாங்கி என்ன ஆச்சுன்னு வரலாறே சொல்லலை. நோபடி டாக்ஸ் அபவுட் இட் ரைட். ஐ டோன்ட் நோ வேர் வாட் வுட் ஹேப்பன் டு த டாங்கி ரைட். நோபடி டாக்ஸ் அபவுட் இட் எனி மோர் ரைட். As long as Jesus is seated on top of your life, the whole world may say you are a good man or you are a righteous man. Once Jesus get off from your back, you are nobody in this world, right? ஆண்டவராக இயேசுவாகிய கிறிஸ்து இரட்சகர் உங்கள் வாழ்க்கையினுடைய மேலே அமர்ந்திருக்கும் போது மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பார்வையில் உங்களுக்கு மதிப்பு உண்டுங்க. ஜீசஸ் வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து கீழே இறங்கிட்டார்னா நோபடி will respect you on this earth. So Christopher, I'm just reminded of a wonderful story I read of a musician. He is Houston, Texas. நடந்த சம்பவம் என்று சொல்கிறார்கள். He is a great violinist. ஒரு பெரிய கான்சர்ட் Houston, Texas ஒரு ஈவினிங்ல அரேஞ்ச் செய்யப்பட்டது. ஏராளமான பப்ளிசிட்டி கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய வயலினிஸ்ட் Houston, Texas வாசிக்க போறாருன்னா அநேகர் அமெரிக்க தேச பல பகுதிகளிலிருந்து வயலின் வாசிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களாம். அவ்வளவு பெரிய ஜீனியஸ் வாசிக்க போகிறார்னு சொல்லி அதுல அவர் பியூட்டி என்னன்னா அவர் வாசிக்க போகிற வயலினை பத்தி அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது. ஸ்டடவைரஸ் ஸ்டடிவாரியஸ் என்று சொல்லக்கூடிய ரொம்ப எக்ஸ்பென்சிவான வயலின் என்று சொல்லக்கூடிய வயலின் அதை வாசிக்க போகிறார் என்று சொன்னால் அது ரொம்ப அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு வயலின் அது எப்படி வாசிக்க போகிறார் என்று சொல்லி அன்றைக்கு மார்னிங்லே அந்த பேப்பர்ல ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் அபவுட் த கிரேட் வயலின் தே கால் ஸ்டடவாரியஸ் இந்த வயலினை குறித்து பெரிய பிக்சர் போடப்பட்டது. இதை தான் அவர் வாசிக்க போகிறார் என்று அழகாக மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது. ஏராளமான மக்கள் திரளாய் கூடிய அந்த கான்செப்ட் ஆல் ஃபில்ட் கெப்பாசிட்டி முழுமையாய் நிறந்திருது. அந்த பாயிண்ட்ல தி கிரேட் வயலினிஸ்ட் காட் டு த ஸ்டேஜ் சென்ட்ரல் ஸ்டேஜ் நின்று வயலினை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். மிக அழகாக பீப்புள் ஸ்டார்ட் தேர் மெஸ்மரைஸ் தி வெண்ட் பனானாஸ் என்று சொல்லும் வகையில சிறப்பாக வாசித்தார். எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில வாசித்து முடித்த பிறகு இ டிட் சம்திங் தே சே வெரி ஸ்ட்ரேஞ்ச் விச் நோ ஆர்டிஸ்ட் நோ மியூசிஷியன் ஹஸ் எவர் டன். வாட் இ டிட் வாஸ் முடித்து விட்ட பிறகு தான் உட்கார்ந்த சேரை கொண்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஜில் போட்டுவிட்டு தன் வாசித்த அந்த வயலினை கொண்டு வந்து தலைக்கு மேலாக உயர்த்தி அந்த வயலினை பிடித்து அந்த பெரிய சேரனுடைய பேக் சைடில் அடித்து சுக்குநூறாய் உடைத்து விட்டார். அதை பார்த்த மக்கள் தி ஸ்டூடெண்ட்ஸ் சைலன்ஸ் தே டோன்ட் நோ வாட் டு சே. இவ்வளவு எக்ஸலண்டான வாசித்தவர் இப்படி அடித்து இது சுக்குநூறாக ஆக்கி விட்டார் என்று சொல்லி அமர்ந்திருந்த வேளையிலே ஹி வெண்ட் டு தி மைக்ரோஃபோன் டு சே தீஸ் வேர்ட்ஸ். He said, let me say this, my dear people. This morning's newspaper I saw, the Stradivarius என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான வயலினை குறித்து ஒரு பெரிய பிக்சரை போட்டிருந்தார்கள். இதைதான் இவர் வாசிக்க போகிறார். ரொம்ப எக்ஸ்பென்சிவான வயலின், இது யாரும் சாதாரண வாசிக்க முடியாது என்று இவ்வளவு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வயலினுக்கு கொடுத்திருந்தீர்கள். But I want to demonstrate this evening to all of you. He said, it is not the violin that counts, it is the hands that held the violin. நீ இவ்வளவு பெரிய எலாபரேட் அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு இல்லை, எதுக்கு அந்த வயலின் கொடுத்திருக்கீங்க ரைட். I am the person who held the violins and played the violins. வயலின்ஸ் வந்து அந்த இருக்கும் அந்த வயலினுக்கு வந்து ஒண்ணுமே இது இல்லைங்க, சிறப்பம்சம் இல்லை, அது ஒண்ணுமே செய்யாது. அது எடுத்து வாசித்த ஆளை நீங்க விட்டுட்டு அந்த வயலினுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த வயலின் நான் உடைச்ச வயலின் வந்து அது இல்லை தெரியுமா உங்களுக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காலையில் பார்த்த உடனே நான் ஒரு பான் ஷாப்புக்கு சென்று $10 ஒரு ஆர்டினரி ஒரு வயலினை பிக்கப் பண்ணி வந்து அந்த வயலினை தான் இப்போ வாசித்தேன். இந்த $10 வயலினில் நீ அப்படியே அசந்து போய் இதுதான் அந்த ஸ்டடவாரியஸ் வயலின் எக்ஸ்பென்சிவான வயலில் வாசித்தேன் யோசித்தீங்க. தட் இஸ் நாட் இட் ரைட். இட் இஸ் நாட் அ வயலின் தட் கவுண்ட்ஸ், இட் இஸ் த ஹேண்ட்ஸ் தட் ஹெல்ட் த வயலின் ரைட். கிறிஸ்துவுக்குள் பெரியமலை வயலின் டசன்ட் ரியலி கவுண்ட் டு காட், இட் இஸ் ஹேண்ட்ஸ் தட் பிளே த வயலின்ஸ். சில சமயங்களில் கழுதைய அந்த கழுதை முக்கியம் இல்லைங்க, கழுதியை நடத்தி சென்று அது மேலே ஆளுகை செய்த ஆண்டவராக இயேசுவினால தான் கழுதிக்கு இம்பார்ட்டன்ஸ். கிறிஸ்துவுக்குள் பெரியமான many times we think when God uses you mightily for his glory, never ever think I am just a violin, it's the hands that holds the violins that really matters. So this is exactly the lesson for all of us, right? So first I said, who needs it? Secondly, what he needs? Thirdly and finally, why ஏன்? முதலாவது என்ன சொன்னா, எவருக்கு அது தேவை? இரண்டாவது என்ன அவருக்கு தேவை? மூன்றாவது ஏன் அவருக்கு இந்த கழுதை தேவை? I want to just highlight certain more things to you. வாசிங்கள் மாத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரத்தின் 32 வசனத்தை வாசிங்கள். மாத்தேயு 32. தயவுசெய்து வீட்டில் போய் இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். 10:32 அப்புறம் அவர் திகைத்து பயத்தோடு போனார்கள். ரைட், அதை அப்படியே வச்சுக்க விட்டுறாதீங்க. லூக்கா என்ன சுவிசேஷம் 9 அதிகாரத்தின் 51 வசனத்தை வாசிங்கள். லூக் சாப்டர் 9:51. Right, mugathai thirupinan potra angle translation vachina, the time came up for him to go up to Jerusalem, and it says heaven, he resolutely set out towards Jerusalem. Resolutely in the word angle translation la international version la potrukanga, apdi potruke vaasi ketta adhe 19th adhigaram edunga. Luka 28th vasanathai vaasingal. 19 eppadi ponaru முந்தி. I want to just three verses, I want to quickly go through, highlight certain pieces. முதலாவது மார்க் 10:32 வாசித்தோம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். இப்ப வாசிக்கிட்ட லூக்கா 19:28 அவர் முந்தி நடந்து போனார். இந்த வாசிக்கு 9:51 என்ன போட்டிருக்கு? 9:51 அவர் எடுத்துக்கொள்ளும் நாள் சமீபத்த பொழுது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினான் போட்டிருக்கு. ஆனா ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்கன்னா, he resolutely set out to go to Jerusalem. What does it mean? It means simply this. யாராவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா, இந்த இடத்துக்கு நமக்கு போனா நம்மள முகத்துல காரி மொழி போறாங்க, நம்மளை மிஸ் இன்டர்பிரேட் பண்ண போறாங்க, நம்மளை கேவலமாக நடத்த போகிறார்கள், நமக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சவுக்கடி உண்டு, அது 40 முறை அடிக்க போகிறாங்க, சிறுவேலை ஏத்த போறாங்க, இவ்வளவு பாடுகள் இருக்கும் என்று நினைத்திருந்தால் அந்த இடத்தை யாருமே முந்தி போக மாட்டேங்க. பந்திக்கு முந்தணும், படைக்கு பிந்தணும். ஏசாமி என்ன பண்ணிருக்கணும்? பிந்தி போயிருக்கணும். அவர் பிந்தி போறதுக்கு முதல் முந்தி போனார்னு போட்டிருக்கு. This is something amazing. For all of us, we have a lesson, right? When you face your own Jerusalems in your life, Jerusalem here stands for all his sufferings, all his torture, all his ridicule, all his sneering and jeering, and ultimately the cross. In the paadigalai sandhikkira vadathu yaravad mundi povaangala, yaravad resolutely he was moving toward Jerusalem nu potru appadina artham theermanathodu kuda Jerusalem nokki pograram appadina anga mark 10:32 vaasikkiram. Sishiralam bayandhu pinnala pona, neenga onna kola padadhinga pa, naan munnala poran mundi nadaram appadina enna artham? கர்த்தருடைய சித்தம் அதுதான் என்று தனது அறிந்த பிறகு, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில்லை ஆண்டவராக இயேசு பிந்தி போகவில்லை, முந்தி போகிறார். ஐயா, God's will for you, doing God's will in this world is not easy for us. Jerusalem stands for God's will for Jesus. ஆண்டவராக இயேசுவுக்கு தேவனுடைய சித்தம் தான் அந்த எருசலேம் நகரம். அங்குதான் சிலுவை, அது தேவனுடைய சித்தம் இருந்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு அந்த உலகத்தில் உனக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. அதை சந்திப்பதற்கு ஏசாம் எப்படி போனாரா? முந்தி போனார்னு போட்டிருக்கு. Resolutely he set his heart to move towards Jerusalem. How do you face your Jerusalems? உங்கள் வாழ்க்கையில் எருசலேம்கள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஐயோ, எனக்கு ஏன்பா சிலுவைகள், எனக்கு ஏன்பா பாடுகள், வெறும் ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு தாரோன்னு கேட்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பெரியமான எந்த காலங்கள் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் the Easter in your life, you got to go through Good Fridays. Easter anubhavam enakku venumna, Easter udaya aashirvaadam enakku venumna, Good Friday valiya pona dhaan Easter varamudiyunga. Saavadapadiki aandavaraga Yesu uyirodu elumbavillai. Aginala, go through your Good Fridays in order to achieve all your Easters. Indha pagudhiyile Kristuvukkul periyamanavale, I want to just conclude my sermon with 7 words. Next week la namba ellarum sindhikkirukrom. The 7 words, I just want to run through all the 7 words with you. With the perspective of human, God's need, right? கடவுள் எப்படி தம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்? ஸோ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கடைசியில் why the Lord needs it? ஏன் கர்த்தர் இந்த கழுதியை கேட்டார்னா, he want to accomplish God's purpose in this world. செருசலேமுக்கு ஏன் போறாரு? சிலுவை கர்த்தர் அவருக்காக வைத்திருக்கிற சித்தம், அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கழுதியை துணையாக கேட்கிறார். Partnership with God, right? ஆண்டவர் கேட்கிறேப்பா, சின்ன வட்டத்துக்குள்ள ஓடுந்த கழுதியாக உன்னை நான் கொண்டு, நான் பெரிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை பார்ட்னரா கூப்பிடுறேன் வரியான்னு கேட்கார். ஐயா, யூ அண்ட் ஐ ஆர் த டாங்கிஸ் காட் நீட்ஸ் இன் ஆர்டர் டு அக்காம்ப்ளிஷ் த கிரேட் பர்பஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப் இன் மை லைஃப். இந்த உலகத்திலே கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களையும் என்னையும் அந்த டாங்கியை போல பார்ட்னர்ஷிப்ல வரீங்களா ஆண்டவர் கேட்கிறார். ஆகையினால் தான் அந்த டாங்கி அழைக்கிறார். சிலுவையிலே ஆண்டவராக இருக்கிறார். முதலாவது வார்த்தை என்னது? நாள் இருக்கின்றீங்களா? முதலாவது வார்த்தை பிதாவையர்களுக்கு மன்னியும். ரைட். ஃபர்ஸ்ட் ஹியூமன் நீட் வாஸ் ஃபர்கிவ்னஸ். அந்த ஹியூமன் தேவையை ஆண்டவராக சந்திக்கிறார். ரைட். காட் மீட்ஸ் இஸ் நீட். செகண்ட், இரண்டாவது வார்த்தை என்னது? இன்று என்னோட கூட நீ பரதேசிலே இருப்பாய். அந்த நீட் ஆஃப் த தீஃப், ரெண்டாவது அந்த திருடனுடைய நீட் என்னன்னா, ஹி வாண்ட்ஸ் பாரடைஸ். தட் நீட் வாஸ் மெட். அந்த தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். மூன்றாவது என்னது? ஸ்ரீ அதோவனுடைய மகன், மகனை பார்த்து அதோவனுடைய தாய். ரைட். இருவருடைய தேவைகள் உண்டு, கம்பானியன்ஷிப். இவனுக்கு ஒரு தாய் தேவை, அவனுக்கு ஒரு சகோதர தேவை. அந்த தேவையை ஆண்டவராக ஃபர்ஸ்ட் மூன்று வசனங்களிலே மூன்று பேருடைய தேவைகளை ஆண்டவராக இயேசு சந்திக்கிறார். ரைட். சென் ஃபோர்த் வேர்ட் என்னது? ஏலி ஏலி லாமா சபக்தான். என் தேவனே என் தேவனே ஏன் எனக்கு. சி, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டூ வெர்சஸ், அந்த நாலு அஞ்சு, நாலு என்ன சொல்றார் ஆண்டவரே? ஐ ஹேவ் அ நீட் மை செல்ஃப். என்ன நீடு? ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவைப்பா. பட் தட் நீட் வாஸ் நாட் மேட் பை காட். கடவுள் என்ன செய்யறாரு? மூன்று முறையாக மற்றவர்கள் நீடுக்காக நீட்டை சந்தித்த ஆண்டவராக இயேசு தன்னுடைய நீடை சொல்றார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கை, ஒய் ஆர் நாட் மீட்டிங் மை நீட். யுவர் பிரசன்ஸ் இஸ் மை நீட் அண்ட் காட் டினைட் இஸ் நீட். கடவுளை பா, என் பிரசனம் உனக்கு தர முடியாதுப்பா. உன் மூலம் எல்லா பாவத்தையும் மேலே ஏத்திக்கிட்டு இருக்க, ஆகையினால என்னுடைய பிரசனத்தை

0: தன்னுடைய ரெண்டு முக்கியமான ஆன்மீக தேவைகளையும் சரீரத்தின் தேவைகளையும் மனுஷன் ஆண்டவர் முதலாவது ஸ்பிரிச்சுவல் நிலை தவறு மீட் பண்ண தவறுறாரு. ஜனங்கள் வந்து தன்னுடைய பிசிக்கல் நிலையை மீட் பண்ண தவறுறாங்க. ஆறாவது வாசன் என்னது? இட் இஸ் பினிஷ்ட், ரைட்? இட் இஸ் பினிஷ்ட். வாட் இஸ் பினிஷ்ட்? ஆண்டவரே, எல்லா ஹியூமன் நீட்ஸையும் நான் மீட் பண்ணிட்டேன்ப்பா, ஆனா என்னுடைய நீட்ஸ் மீட் பண்ணல, பரவாயில்ல, பட் இட் இஸ் பினிஷ்ட். நோ மோர் நீட்ஸ், ரைட்? தே டோன்ட் ஹவ் எனி மோர் நீட்ஸ். ஐ எம் முக்கியமான மனுஷனுடைய தேவை பாவ மன்னிப்பு, அதை நான் செலுவையில மீட் பண்ணிட்டேன்ப்பா. எல்லா மனுஷனும் மூன்று தேவைகளையும் சந்தித்து விட்டேன். இட் இஸ் ஆல் பினிஷ்ட், நோ மோர் நீட்ஸ். உமக்கும் தேவைகள் என்ன? நான் உலகத்தில் வந்து மறிக்கணும், அந்த தேவையை நான் பூர்த்தி செய்தேன். ஜனங்களுடைய தேவை என்ன? மன்னிப்பு, அதையும் நான் கொடுத்து விட்டேன். சோ இட் இஸ் நோ மோர் நீட்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், நோ மோர் நீட்ஸ் இன் ஹெவன். ஐ மெட் ஆல் தி நீட்ஸ். அண்ட் தென் வாட் ஹேப்பன்? லாஸ்ட் வேர்ட்ஸ், பிதாவே உம் கரங்களின் ஆவியை நான் ஒப்புக்கொடுக்க. வாட் இஸ் மீன்? ஜீசஸ் இஸ் சேயிங், லார்ட், ஐ மெட், இட் இஸ் ஆல் பினிஷ்ட். நீட்ஸ் ஆஃப் தி ஹெவன் இஸ் மெட், the needs of the people are met, now it is no more needs, it is finished. Then he finally says, into your hands I commit my spirit. That means God is saying, Lord, என்னுடைய தேவைகள் நிறைவேறலன்னு யோசிக்காதீங்க. உம்முடைய தேவையை சந்திப்பதிலும் இந்த உலகத்தின் தேவையை சந்திப்பதிலுமே என் தேவையானது பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்லும் வகையிலே தன்னுடைய ஜீவனை ஆண்டவராக இயேசுவிற்கு கொடுத்து தன் ஓட்டத்தை முடிக்கிறார். Christ, if you sum up the all seven words from the perspective of a human need, God, the Lord, needs it. God is saying, Lord, it is finished. I met the needs of the world, sin, forgiveness. I met the needs of heaven. Heaven wants me to die on the cross. I finished that need also. ரெண்டு தேவையும் பூர்த்தி செய்துவிட்டேன். என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று நீங்களோடு யோசிக்கலாம். இல்லை, இல்லை, இல்லை. இந்த பூர்த்தியாகப்பட்ட இந்த தேவைகளிலேயே என் தேவையானது பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்லுகிறார். இன் தி ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் தி ஃபாதர்ஸ் நீட் அண்ட் தி வேர்ல்ட்ஸ் நீட், ஐ ஃபைண்ட் தி ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் மை ஓன் நீட். என்னுடைய தேவை அதிலேயே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுப்பா. உம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதே என்னுடைய தேவை பூர்த்தி. இந்த உலகத்தின் தேவையை பூர்த்தி செய்வதில் தான் என்னுடைய தேவையானது பூர்த்தியாகிறது என்ற வகையிலே தன்னுடைய ஜீவனை எடுத்து ஆண்டவராக இயேசுவிற்கே தருகிறார். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அண்ட் யுவர் லைஃப் அஸ் அ டாங்கி டு ஜீசஸ், but put Jesus on top of it, and then in the large purpose of the expansion of God's kingdom in this world, the ulagathinudaiya rachippin periya purpose la kaludiyaga unni naapa onna kaludha dhaan saami na enna pa avan perusa payan pada poran solunga, but place Jesus on top of your life, and then and only then this donkey like you and me can be used in the mighty purpose of God's will in this world. Chompala பரிசுத்தமுள்ளாண்டவரே, நாங்கள் அநேக சமயங்களிலே நான் யோசிப்பதெல்லாம், நான் ஒரு சாதாரண உலகத்தின் பார்வையிலே அற்பமானவள், அற்பமானவன், என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேட்கிறோம். சாமி, அந்த கழுதியை கொண்டு வந்து இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். நீர் எங்கள் மேலே அமரும் பொழுது, உம்முடைய அதிகாரத்துக்குள்ளே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்கள் வாழ்க்கை வரும்போது, எங்கள் தாலந்துகள் வரும்போது, எங்கள் பணம் வரும்போது, எங்களுடைய பதவிகள் வரும்போது, எங்களுடைய கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் வரும்போது, ஆண்டவரே, எப்படி இந்த கழுதியானது ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டதோ அப்படியாக எங்களையும் நீ பயன்படுத்த முடியும். சாமி, சிலுவையிலே ஆண்டவரே மனுஷனுடைய தேவையை சந்தித்தீர். தேவனுடைய தேவையாகிய சிலுவையின் மரணத்தை நீ சந்தித்து இறுதியிலே சாமி இட் இஸ் பினிஷ்ட் என்று சொன்னீர். ஆண்டவரே, பிதாவுடைய தேவையை பூர்த்தியாக்குவதிலும் மனுஷனுடைய தேவையை பூர்த்தியாக்குவதிலும் உம்முடைய தேவையை பூர்த்தியாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சாமி, அப்படியாக உம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் பிள்ளைகளாக வாழ எங்களை பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: அலை மோதும் வாழ்க்கை கடலினிலே அமிழ்

எனக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அன்பே பெரியது என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. உலகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளிலும் இனிமையான வார்த்தை ஒன்று உண்டு என்றால் அது அன்பு என்ற வார்த்தை தான். அதே நேரத்தில் நீங்கள் உண்மையான அன்பை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தெய்வீகமான அன்பும் உண்டு, போலியான அன்பும் உண்டு. பெற்றோரின் அன்பும் உண்டு, நண்பர்களின் அன்பும் உண்டு. சகோதர சகோதரிகளின் அன்பும் உண்டு, கணவன் மனைவியின் அன்பும் உண்டு. உண்மையான அன்பு மிக சிறந்ததா இருக்கிறது, அன்பே பெரியது என்று அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுகிறார். கர்த்தர் இயற்கையாகவே மனிதனுடைய உள்ளத்தில் ஓரளவு அன்பை வைத்திருக்கிறார். சிலருக்கு கொடுக்கும் அன்பு உண்டு, சிலருக்கு பெற்றுக்கொள்ளும் அன்பு உண்டு. தாய்க்கு குழந்தையின் மேல் எங்கிருந்தோ ஒரு இனிய அன்பு வருகிறது. அந்த அன்பினால் மனது உருகி குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். சில தாய்மார்களுடைய அன்பு பார்க்க ஆச்சரியமாயிருக்கும். துன்மார்க்கமான பிள்ளையையும் கூட அவன் கொலைபாதகனாக இருந்தாலும் தாய் நேசித்துக் கொண்டே இருப்பார். தாய் பசுவை பாருங்கள், காலை நேரத்தில் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கும்படி தேடுகிறது. கன்றுக்குட்டியை காணாவிட்டால் அது போடுகிற சத்தம் வீட்டையே அதிரப்பண்ணும். கன்றுக்குட்டியும் வாளை ஆட்டி ஆட்டி தாய் பசுவை முட்டி கொடுத்து பால் குடிக்கும் போது தாய்க்கும் சந்தோஷம், குட்டிக்கும் சந்தோஷம். தாய் அந்த அன்பை வெளிப்படுத்த கன்றுக்குட்டியை அன்போடு நக்கி கொடுக்கும். அந்த அன்பினால் குட்டியின் மேல் அவ்வளவு அழுக்கு இருக்குமே, அதை நக்கி கொடுக்கலாமா என்று தயங்காது. அன்பு தியாகம் செய்ய அழைக்கிறது. தேவ பிள்ளைகளே, தாயின் உள்ளத்தில் அன்பு வைத்தவர், பசுவின் உள்ளத்தில் பாசத்தை வைத்தவர் தம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு அதிக அன்பு வைத்திருப்பார். ஆகவேதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தெய்வீக அன்புதான் உங்களை தேடி வந்தது, உங்களை தூக்கி எடுத்தது, உங்களை கழுவி சுத்திகரித்தது, தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி கொண்டது. அந்த தெய்வீக அன்பின் நிமித்தம் பரலோக ராஜாவான இயேசு அடிமையை போல பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த அன்பினால் தான் பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து தம்மையே பலியாக அர்ப்பணித்தார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் 1 கொரிந்தியர் 12 ஆவியின் வரங்களை குறித்து பவுல் எழுதுகிறதையும், 14 வரங்களை பயன்படுத்துகிற முறைகளை பற்றி எழுதுகிறதையும், 2க்கும் இடையே உள்ள 13 அன்பை முழுமையாக வைக்கப்பட்டிருக்கிறதையும் காணலாம். தேவ பிள்ளைகளே, வரங்களும் வல்லமைகளும் உங்களுக்கு தேவை, ஆனால் அவை அன்போடு செயல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13:4 நாங்கள் இதனை வாசிக்கிறோம். ஆம் அன்பான தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் அன்புக்குரிய ஆவிக்குரிய செய்திகளை கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: நீர் பரிசுத்தர், நீர் போற்றப்படத்தக்கவர், மகிமை பொருந்தினவர். நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மாத்திரம் துதியும் கனமும் மகிமை உண்டாவதா. ஹாலேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என போற்றப்படத்தக்க, எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர். அவர் சேனைகளின் கர்த்தர்,

0: பரிசுத்த
1: குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற ஆவியானவர், அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உயரமும் உன்னதும்.

ஆவியானவரே பரிசுத்தப்படைவதாக பரிசுத்தர் உலாவுகிறார். நல்ல கரங்களை கட்டி ஆவலை நிறைந்த தேவனுக்கு மகிமையாய் அபிஷேகம் என தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி தேவ மகிமை நம்மை நிரப்புவதாக, தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக, தேவனுடைய

கர்த்தர் ஏசாயாவை தொட்ட அந்த தேவன் இந்த பகல் வேளையில் நம் ஒவ்வொருவரையும் தொடுவாராக. ஏசாயாவின் நாவை தொட்ட அந்த பரிசுத்தருடைய கரம்

சத்தம் எழும்பட்டுமே, துதிக்கிற சத்தம் எழும்பட்டுமே. எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்த தோணுதோ, ஓ எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையா, ஆண்டவருக்கு மகிமையாக, கர்த்தர் நடத்தினதை நினைத்து மகிமையாய்.

ஆகட்டுமே. இயேசுவினாலே, இயேசுவினாலே, இயேசுவின் சிந்தை இந்த பகல் வேளையில் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. ஓ அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர்.

ஒரு விஷயம் கூட சந்ததி உயர்த்தி சேனைகளை கத்தர் இந்த வார்த்தை சொல்லும் போதே அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. ஆமே. முற்றிலுமா விட்டு கொடுத்து சொல்லுங்க. அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த,

பரிசுத்தரின் அசைவாடுதலை நாங்கள் உணரணுப்பா, பரிசுத்தரின் தொடுதலை நாங்கள் உணரப்பா. எங்கள் உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் நாவுகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க பார்க்கலாம். அவன் நம்ம திருவிழாவிக்கொண்டிருக்கிறான். வஸ்திரத்துங்களினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய மகிமையின் அளவில்லாத மகிமையின் பிரசனம் இந்த பகல்வெளியில் நம்முடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்பும்படியாக, இந்த வருடத்தை தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்பும்படியாக. ஆட்டுக்குட்டியானவரை மாத்திரம் முன்பாக நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை தொடும் ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவர், எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவர்.

கிருபாக்கு மகிமை செலுத்துவோமா. முழு பலத்தோடு சர்வ வல்லவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், ரட்சிப்பின் கண்மலை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தரும், நம்மை பரிசுத்தமாக்குகிறவரும் ஆகிய சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக, நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து, நீதியின் சால்வையை தரிப்பித்து, ஆமே கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டு.

0: யெகோவாக்கு மகிமை செலுத்துவோம். இதுவரை நடத்தினவர் மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நம் முன்னே சென்றவர், இனியும் நடத்த போதுமானவர், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் கம்புவிப்பேன் என்றவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரே நமக்கு அடைக்கலாம், அவரே நமக்கு துருகம், அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு கோட்டை, அவரே நம் ரட்சணிய கண்மலை. ஆமென்.
1: Thank you for

உனக்கு முன்னே செல்வாரானால் புரிந்துகொள், தடைகள் உடைக்கப்பட போகிறது. அவர் உன்னை சுமக்கிறாரானால் புரிந்துகொள், நீ தடைகளை தாண்ட போகிறாய். ஆமே. அவரால் தடைகளை உடைத்து நடத்த முடியும். அவரால் உன்னை தடைகளை தாண்டியும் கொண்டு செல்ல முடியும். என் ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஜீசஸ், உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம். ராஜா நீர் செய்த நன்மைகள்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 118:6 வசனம். இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் இளைஞனாக இருந்தபோது அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக 10 வருடங்களாக எதிர்த்து குரல் கொடுத்தும் ஒன்றும் நடக்காததை பார்த்து மிகவும் சோர்ந்து போனார். மனதளவில் மிகவும் சோர்ந்து போனவராக தன்னுடைய வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு பேப்பராக திருப்பிக் கொண்டே இருந்தார். அந்த வேதாகமத்திலிருந்து ஒரு துண்டு காகிதம் கீழே விழுந்தது. சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வில்லியம் வில்பர்ஃபோர்ஸுக்கு எழுதிய கடிதம்தான் அது. அப்போது அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் அதை வாசித்தார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: தேவன் உன்னை எழுப்பாதிருந்தால் நீயாக அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக போராட முடியாது. இங்கிலாந்து மக்கள் மனநிலையில் அடிமை வியாபாரம் ஊறி போயிருக்கிறது. தேவன் அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக உன்னை எழுப்பாவிட்டால் மனிதர்களாலும் சத்துருவினாலும் வரும் எதிர்ப்புகளினால் நீ சோர்ந்து போய்விடுவாய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் ஒருவரும் உனக்கு விரோதமாய் வர முடியாது. உன்னை எதிர்க்கிறவர்கள் தேவனை விட வலிமையானவர்களா? நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே, தேவனுடைய நாமத்தில் தொடர்ந்து செல், அவருடைய பராக்கிரமத்தில் செல் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, சத்ருவுக்கும் மனிதர்களுக்கும் எதிராக போராட வேண்டிய சந்தர்ப்பங்களில் தேவ பலத்தோடு நாம் சென்றால் ஒழிய ஜெயம் பெற முடியாது. மாம்ச பலத்தில் சென்றால் நாம் மடிந்து போய்விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் மிகவும் சிறுமைப்படுத்தி ஒடுக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் விளை நிலங்களை கெடுத்து அவர்களின் ஆடு மாடுகள் கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு போய்விடுவார்கள். மீதியானியருக்கு பயந்து இஸ்ரவேலர் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவன் கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். ஆனால் கிதியோன் மீதியானியருக்கு விரோதமாக போக பயந்தார். தேவன் அவரை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு சென்றதான கிதியோன் மீதியானியரை முற்றும் முறியடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக வருகின்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மற்றும் மனிதர்களை நமது மாம்ச பலத்தில் எதிர்கொண்டால் நாம் தோற்று போவோம், மனமடிந்து போவோம். ஆகவே தேவ பலத்தால் செல்வோம். நமக்கு முன்பாக ஒரு பிரச்சனையும் நிற்க முடியாது. தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார்.

ரோமர் 3 அதிகாரம். இப்படி ஆனால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேசனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்தினாலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசுவாசித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதி பெறராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி, தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கியதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர் என்றும் சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசுவாசித்தவர்களா? எவ்வளவு வேணும் விசுவாசித்தவர்கள் அல்ல. ஜூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு சிருஷ்டாங்கப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழுதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனைகளை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிற்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேசனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேசனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே
நியாய பிரமாணத்தை அவமாக்குறோமா? அப்படியல்ல, நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துறோமே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பாலே இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இன்றைய கால தியானத்துக்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 5:17-19. இந்த 3 வசனங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால அதை நாம் தியானிக்க போகிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆகிலும், மத்தேயு 5:17 இப்படியாக சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். 18 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதையெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 19 ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதென்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இந்த 3 வசனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதாக இருக்கிறதுனால இது 3 நாம் சேர்த்து தியானிக்கிறோம். முதல் 17 வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அன்பாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் உற்று பார்த்தோம் என்றால், இவர் நியாயப்பிரமாணத்துக்கு மீறி பேசினாரு, இல்லை மீறி நடந்தாரு, அதனால்தான் இவர் சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அன்பாவிலே நாம் உற்று பார்க்கும்போது அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் செய்த ஊழியங்கள், இது எல்லாத்தையும் நாம் அலசி ஆராயும் பொழுது இவர் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே நடந்து காண்பித்தார், அதை எளிமைப்படுத்தி சொல்லிட்டு போனார் என்பது தான் உண்மை. ஆனால்தான் அவருடைய வாழ்க்கையை நாம் உற்று பார்த்தோம் என்றால், நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையான அந்த பொருள், அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் அல்ல பரிசேயர்கள் வேதபாரர்கள் இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து காண்பித்து வேத நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை அவர்களுக்கு சொன்னார். அது நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவர் நிறைவேற்றினார் என்று அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதே போல் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் எழுத்தெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தில் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொல்கிறார். ஒரு எழுத்தின் உறுப்பு எல்லாரும் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கின்ற அம்மாவில் எழுத்து உறுப்புனா என்னன்னாக்கா கமா, புல் ஸ்டாப்பு, கேள்விக்குறி, இப்படி ஐஃபன், இதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த எழுத்துக்களுக்கு கூட உயிர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கி நாம் எப்படி படிக்கிறோம் வேத வசனத்தை என்று பார்த்தோம்னா, நம்ம பண்ணே நம்ம இஷ்டத்துக்கு படிச்சுட்ருக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம நேற்று வாசித்தோம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் ஐஃபன், அடுத்து உப்பானது சாரமற்று போனால் கமா, எதனால் சாரமாக்கப்படும் ஒரு கொஸ்டின் மார்க், வெளியே கொட்டுவதற்கும் கமா, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழியேந்தி வேறொன்றுக்கும் உதவாது, முற்றுப்புள்ளி. இப்போ இந்த இடத்துல ஏன் பல இடத்துல கமா, ஐஃபன், கேள்விக்குறி, முற்றுப்புள்ளி ஏன் வைக்கிறார், இதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அன்பானிலே முற்றுப்புள்ளி வைக்கிறதால் அந்த முற்று பெறுகிறது, கமா வைத்தால் அந்த வார்த்தை இன்னும் தொடர்கிறது, அப்போ ஐஃபன் வச்சா அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கிறது, கேள்விக்குறி போட்டால் அந்த கேள்விக்குறிக்கு பதில் என்ன அதில் உள்ளடங்கி இருக்கிறது, இப்படி இந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வைத்து தான் இந்த கமா, கொட்டேஷன் மார்க், இது எல்லாத்தையும் ஆண்டவர் கேள்விக்குறியெல்லாம் வைத்துறார். அப்போ இந்த கமாவை கூட நம்ம அர்த்தம் கொடுக்கறதாக இருக்கிறது வேத வசனங்கள். அன்பாவில் அந்த உறுப்பு ஒன்றும் உறுப்பு கூட அழிந்து போகாது என்று சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு 19 வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால். ஸோ இதனால் இந்த கற்பனை எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அன்பவன்லே, நான் ஒரு நாள் இதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது சமீபத்தில், மீறி போதிக்கிறவன் சிறியவன் எனப்படுவான், கை கொண்டு போதிக்கிறவன் பெரியவன் எனப்படுவான். இன்னைக்கு நாம் பரலோகராஜ்யத்தில் சிறியவனாக இருக்க போகிறோமா பெரியவனாக இருக்க போகிறோமா, எந்த கேட்டகரியில் இருக்க போகிறோம்? இது ரொம்ப என்னை சிந்திக்க வைத்த ஒரு வசனமாக இருந்தது. உண்மையிலே அப்போ சிறிதான ஒரு காரியம், இது ஆண்டவர் சொன்ன காரியம், இது பரவாயில்ல, இதை தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி அதை மீறவோ தள்ளவோ அல்லது அதை மக்களுக்கு சொல்லாமல் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. அப்படி இருக்கிற ஊழியக்காரன், அப்படி போதிக்கிற ஊழியக்காரன், அவன் பரலோகராஜ்யத்தில் எந்த கேட்டகரி, எப்படியாக ஆண்டவர் ட்ரீட் பண்ணுறாருன்றத நாம் பார்க்கிறோம். அதை கை கொண்டு போதிக்கிற இவைகளை அனைத்து ஆண்டவர் எப்படியெல்லாம் கை கொண்டு போதித்தாரோ, அவர் எப்படியெல்லாம் அதை வந்து அந்த நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் தன்னுடைய வாழ்க்கையில் கை கொண்டு அதனுடைய உண்மையான அர்த்தத்தை போதித்தாரோ, அப்படி போதிக்கிறவன் தான் பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அதனால் இதை பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள், அநேக சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கையங்கலவமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் வந்து நிறுத்துகிறார்கள். ஆண்டவரே, விபச்சார பாவத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்டால், ஆனால் மோசையனுடைய சட்டத்திட்டத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி இவர் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். உண்மைதான், மோசையனுடைய நியாயப்பிரமாணம் கல்லெறிந்து கொள்ளணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உங்களில் எவன் பாவம் செய்யலையோ கல்லெறிந்து கொள்ளுங்க, முதலாவது கல்லெறிங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாரும் ஒவ்வொருத்தர கீழே எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாரும் கள்ளத்துக்கு போட்டு போயிட்டானுங்கன்னு சொல்கிறோம். அப்போ திரும்ப இவர் என்ன செய்கிறாரு, நிமிந்து பார்த்து, என்னப்பா யாருமே இல்லையா அப்படின்னோடனே, இல்லை எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதனாலே மூல பாஷையில் உங்களில் பாவம் செய்யாதவனோன்னு எழுதியிருக்கிற அந்த காரியம் நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஆனால் மூல பாஷையில் என்ன எழுதியிருக்குதான், உங்களில் யாரொருவன் இவளிடத்தில் பாவம் செய்யவில்லையோ என்று எழுதியிருக்கு. அப்போ சிறியவர் முதல் முதியவர் வரை அவளிடத்திலே பாவம் செய்துட்டு அவளையே கொள்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அதுதான் ஆண்டவர் வந்து இப்படி அவர் கரெக்டாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை. இப்போ பாருங்கள், அவர் ஏன் அதை சொன்னார், அவராவது கல்லெடுத்து அடிச்சிருக்கலாம்ல, ஆனால் அவர் அதையும் செய்யலை. அவர் என்ன செய்கிறாரு, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப் போவதில்லை, நீ இனி பாவம் செய்யாதேன்னார். அப்போ பாருங்கள், அவர் இரக்கத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நியாயப்பிரமாணம் என்பது என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால், இரக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை தெளிவாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி அந்த சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதை மீறாமல் அதை கை கொண்டு அவர் போதித்தார் என்று இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளணும். நாம் எப்படி இருக்கிறோம், இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று உண்மையிலே நான் ஆராய்ந்து, என்னை நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஆண்டவரே, நான் மீறி போதிக்கிறவனாக இருக்கக்கூடாது, கை கொண்டு போதிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே, ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை நான் மீறாமல், அதை உதாசீனப்படுத்தாமல், அதை அசட்டை பண்ணாமல், அதையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கை கொண்டு உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். நீர் சென்ற பாதையிலே, நீர் சென்ற அடிச்சுவடுகளை நானும் பின்பற்றி போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். அன்பாலே, அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிறார். இன்றைக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பெருசல்ல, இயேசுவை நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொன்னது பெருசல்ல, இயேசுவை போல நாம் வாழ்ந்தோமா, இயேசுவை போல நாம் வாழ்கிறோமா, இயேசுவை போல எல்லா நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் கை கொண்டு அவைகளை போதிக்கிறோமா என்பது தான் பெரிய காரியம். இதை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை போல நாம் மாற நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே, அவர் நம் கரம் பிடித்து அவருடைய பாதையிலே நம்மை கொண்டு செல்ல அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் ஒப்பு கொடுத்து நாம் அவரிடத்திலே மன்றாடி செவிப்போம், செபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த சத்தியத்துக்காய் நன்றி. நாங்கள் மீறி, ஆண்டவரே, சிறிதானதன்றையும் மீறி அவிதமாய் போதிக்கிறனா இருக்கிறனா, அல்லது கை கொண்டு போதிக்கிறனா இருக்கிறனா, என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே, அந்த ஆண்டவரை போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நாங்கள் ஸ்திரப்படுத்த, உம்மை போல மாற, உம்மை போல உம்முடைய சத்தியத்தை உம்முடைய வழி அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாய் மாற எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற அன்பான சோழர சோழர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே ஒரு சின்ன எழுத்தையும் உறுப்பையும் இனி ஆண்டவரே கவனித்து அதன்படி நடக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பான்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பணக்காரன் ஒருவன் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து, நீ இங்கே சுகபோகமாய் வாழ்கிறாய், பக்கத்தில் உள்ள கிராமத்திலே போய் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை போய் பார்த்து வா என்று சொல்லி வாகனம் அமர்த்தி அவனை அனுப்பி வைத்தான். உற்சாகமாக அந்த கிராமத்தை சுற்றி வந்த வாலிபன் மாலையிலே தகப்பனிடத்தில் வந்தபொழுது தகப்பன் அவனை பார்த்து, நான் சொன்னது போல கிராம மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், இல்லையப்பா, அவர்கள் நம்மை விட நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று கூறினான். நமக்கு இருக்கும் எத்தனையோ வசதிகள் அவர்களிடத்தில் இல்லையே, எப்படி அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் தகப்பன். அதற்கு அந்த வாலிபன், நம்மிடத்தில் இருக்கும் பல பொருட்கள் அவர்களுக்கு இல்லை, ஆனால் அவர்கள் சிறிய வீடாக இருந்தாலும் அவர்கள்தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள், குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசி மகிழ்கிறார்கள் என்று கூறினான். மீண்டும் தகப்பனார், நமக்கு எவ்வளவு அழகான குளியல் குளம் இருக்கிறது, இது யாருக்கு உண்டு என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், அவர்கள் ஊருக்கு வெளியே சிறிதானதல்ல, மிகவும் பெரிய ஒரு குளியல் குளம் வைத்திருக்கிறார்கள். தண்ணீரை அவர்கள் மாற்ற வேண்டியதே இல்லை, சுத்தமான தண்ணீர் ஒரு வாய்க்காலின் வழியாக வந்து கொண்டே இருக்கிறது, மற்றொரு கரையில் தண்ணீர் வெளியே போய்க் கொண்டிருக்கிறது, அதில் குழந்தைகளெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக குதித்து நீச்சலடித்து மகிழ்கிறார்கள் தெரியுமா என்று சொன்னான். மேலும் தகப்பனார், அங்கே உனக்கு நல்ல ஒரு நாய் துணை இருந்ததா என்று கேட்டார். அதற்கு அவன், இங்கே நமக்கு ஒரே ஒரு நாய் தான் இருக்கிறது, ஆனால் அங்கே அநேக நாய்கள் இருக்கின்றன, எல்லா நாய்களையும் எல்லோரும் நேசிக்கிறார்கள், அதற்கு போதுமான உணவு கொடுக்கிறார்கள் என்றும் கூறினான். இப்படி ஒவ்வொன்றாக பெரியவர் சொல்ல சொல்ல கிராமத்தில் இருக்கும் உண்மையான அன்பு, ஐக்கியம், மகிழ்ச்சி குறித்து வாலிபன் தன்னுடைய தகப்பனிடத்தில் கூறிக்கொண்டே

விண்ணக தந்தையின் பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு வெள்ளையிலும் வெள்ளை, whiter than white. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 16 அத்தியாயம் 13 முதல் 22 வசனம் வரை. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன, அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள், பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் புத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். மறுபடியும் இன்றைய மனன வசனம் வெளிப்படுத்தல் 2:29 வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. மகனே மகளே, உள்ளான போராட்டம் உனது உடலுக்கும் உனது மனதுக்கும் இடையில் நடக்கிறது. நீ விரும்புவதை உன்னால் செய்ய முடியவில்லை, ஆனால் நீ வெறுப்பதையே செய்து கொண்டிருக்கிறாய். இந்த பரிதாப நிலையிலிருந்து என்னை விடுவிப்பது யார் என்ற உன் கதறலை நான் கேட்கிறேன். பயப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். நான் தான் உயிர் தரும் வல்ல ஆவி, நான் உனக்கு புது பலம் அருளுவேன். உன் பாவ ஆசைகளை மேற்கொள்ளும் வலிமையை உனக்கு அளிப்பேன். என்னுடன் கரம் பிடித்து நடந்து கொண்டிரு, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் சொல்லுகிறவைகளுக்கு கீழ்ப்படி. உனக்கு உதவவே வந்துள்ள என்னையே நீ எதிர்த்து விட்டால் நான் உனக்கு உதவ முடியுமா? நீ தொடர்ந்து என்னை மனமடி வாக்கிக் கொண்டே இருந்தால் நான் மௌனமாகி விடுவேன், அது உனக்கு நல்லதல்ல செல்லமே. நான் ஒரு பரிசுத்த ஆவி, உன்னில் அசுத்தம் எதுவும் இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீதான் எனது கோயில், எனது கோயில் கரைப்படுவதை நான் எப்படி சகிக்க முடியும்? நான் உன்னில் தூய்மைக்கு விருப்பையும் தீயதற்கு வெறுப்பையும் உண்டாக்குகிறேன். உனது மனசாட்சியை எப்பொழுதும் கூர்மையாகவும் தெளிவாகவும் காத்துக்கொள். தேடி பார்க்கும் எனது ஒளிக்கதிர்களை நான் உன்மீது வீசும்போது நீ உன்னை மூடிக்கொள்ளாதே. எனது குரலை கேட்காமல் என்னை விட்டு நீ விலகி ஓடினால் பீறிப்போடும் ஓனாய் போலவும் கர்ஜிக்கும் சிங்கம் போலவும் சுற்றி அலைகிற சாத்தானுக்கு நீ எளிதில் பலியாகி விடுவாய். நீ பிசாசை விரட்டி அடிக்க வேண்டுமானால் நான் உன்னோடு பக்கபலமாய் நிற்க வேண்டும். நீ எனக்கு அடிபணிந்திருக்கும் போதுதான் நான் உனக்கு ஆதரவாய் நிற்பேன். சத்துரு வெள்ளம்போல் திடீரென்றும் திரளாகவும் வருவான், பயந்து விடாதே, உறுதியாய் நின்றுடு. அவனுக்கு எதிராக நான் போர்க்கொடியை உயர்த்துவேன். தீய சக்திகள் மற்றும் பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக எனது பட்டயத்தை நீ பயன்படுத்தும்படி உனது கைகளுக்கும் விரல்களுக்கும் பயிற்சி அளிப்பேன். எனது வார்த்தையையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவனால் எதிர்க்க முடியாதே. ஆனாலும் உடனடி வெற்றியை எதிர்பாராதே. யுத்தம் நீடிக்கலாம்,
அவ்வளவு எளிதில் பிசாசு சரணடைந்து விட மாட்டான். எனது நிறைவான செல்வத்தில் இருந்து எடுத்துக்கொண்டே இரு. எனது வற்றாத ஆறுகளில் இருந்து குடித்துக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் நீ தளர்ந்து போகாதிருப்பாய். யுத்தங்களில் வெற்றி புய பலத்தினாலோ முரட்டுத்தனத்தினாலோ அல்ல, என்னாலேயே கிட்டும். ஒரு போராட்டத்தில் தோற்றுவிட்டால் உடனே சோர்ந்து போகாது. தோல்வி என்பது எப்பொழுதுமே எனது மக்களுக்கு முடிவானது அல்ல. நான் இங்கே உன்னோடு இருக்கும் வரை, தந்தையும் குமாரனும் அங்கே உனக்காக இருக்கும் வரை விட்டுவிடாதே. தனித்து வெளியே என்னுடன் வா. நீ ஏன் தவறினாய் என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். அமோக வெற்றி உனதாகும். வி தேவசகாயம் அவர்கள் பாடிய கீர்த்தனையிலிருந்து ஒரு கவியை வாசிக்கிறேன். திரியேக தேவனே என்றே, அவரை விட்டு பிரியேன் என் பிராணன் போனாலும், அரிய அவரின் தயையே எனக்கு என்றும் உரிய ஒன்றான பொருளே. பொய் லோகம் மாம்சம் என்னை பிடித்தெழுத்தாலும், மெய் பரிசுத்த ஆவி உதவுவீர் எனக்கென்றும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். பரலோக தந்தையே, எங்களை இவ்வளவாய் நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் தனித்து விடப்படாதபடி எங்களோடு கூட நின்று தம்முடைய பலத்தினாலே எங்களுக்கு வலிமையும் வல்லமையும் உற்சாகமும் ஊக்கமும் தந்து, தளரும் எங்கள் கரங்களை தாங்கி பிடிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு காரணமாயிருந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்காக, உயிர்ப்பிப்புக்காக, பரமேறுதலுக்காக, உம்மிடத்தில் அவர் செய்த வேண்டுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்களோடு இல்லாதிருந்தால் நாங்கள் ஆண்டவரே அனாதைகளாக இந்த உலகத்திலே இருப்போம். வெறும் ஏட்டுச் சுரக்காய் மாறிவிட்டிருக்கும் உம்முடைய திருவசனம். ஆனால் இன்று ஆவியானவர் உம்முடைய வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் பயிற்றுவிக்க, அப்பியாசிக்க அவர் எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் அருளுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் போராட்டங்களிலே அவர் எங்களுக்காக எங்களோடு நின்று அவர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் மீதே நாங்கள் சார்ந்திருந்து அவர் சத்தத்திற்கு எப்பொழுதும் எங்களுடைய காதுகளை கூர்மையாக வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சில சிறையிருப்புகளை திருப்பியும் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படிக்கும் இந்த நாளை உண்டு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு ஏதாவது ஒரு வகையில் சிறையிருப்புகளை அனுமதித்து அவைகளை நிமித்தம் தங்களின் சுதந்திரத்தை, சமாதானத்தை, தைரியத்தை, சரீர சுகத்தை இழக்கும்படி செய்து யாருமே உதவி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டும் உங்களுக்கு உண்டானவைகளிலெல்லாம் சில வேளைகளில் நஷ்டத்தை, மன கஷ்டத்தை உண்டு பண்ணி உங்களை எவ்வளவும் நிமிர முடியாதபடிக்கும், கடக்க முடியாதபடிக்கும் சூழ்நிலைகள் யாவையும் முடமாக்கி போட்டு கட்டி வைத்திருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் திருப்புகிறார். நீங்கள் அவைகளிலிருந்து மீண்டு சோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் கேட்கும்படியும் உங்களை எல்லாவற்றிலும் வர்த்திக்க பண்ணி நீங்கள் எதிலும் குறுகி போவாதபடிக்கு காத்து உங்களை மகிமைப்படுத்தி உங்களின் சிறுமையை நீக்கி போட்டு உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். 2 Samuel 9 நாம் வாசிக்கையில் அங்கே மேவி போஷேத்தை குறித்து பார்க்கின்றோம். தாவிதின் உயிர் நண்பனான யோனத்தான் என்பவனின் மகன் மேவி போஷேத். யோனத்தான் போரில் மரணமடைந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் அவன் வீட்டு அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாம் நம்ப முடியாதவர்களாய் யோனத்தானை காண ஓடுகின்றனர். அப்பொழுது சிறு பிள்ளையாகிய மேவி போஷேத்தை தூக்கி கொண்டு அவன் தாதி ஓடுகையில் அங்கே கால் தடுக்கி விழுந்தபடியினால் பிள்ளையை கீழே போட்டுவிட கீழே விழுந்த பிள்ளைக்கு 2 கால்களிலும் அடிபட்டமையினால் முடமாகிறான். இப்படிப்பட்ட நிலையில் ராஜ்யத்தின் காரியங்கள் யாவும் கைமாறுகிறது. ஏமாற்றுதல், வஞ்சகம், சூழ்ச்சி யாவும் உண்டாகி மேவி போஷேத்திற்கு வரவேண்டிய நன்மைகளெல்லாம் பறிக்கப்பட்டு அவன் அரண்மனையிலிருந்து ஒதுக்கப்பட்டவனாய் அடிமையானவர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டவனாய் அங்கே வளர்க்கப்பட்டு வளர்ந்தும் வருகிறான். ராஜ மேன்மையை இழந்து போய் கவனிப்பாரற்ற நிலையில் முடவனாய் கண்ணீரோடு தன் நிலையை வெளியே சொல்ல முடியாதவனாய் மிகுந்த துக்கத்தோடே தன்னை அருமையாய் நேசித்த தகப்பன் தாய் உறவுகள் இல்லாமல் அனாதையைப் போல் அதுவும் ஊருக்கு கடைகோடியில் அடிமையாக்கப்பட்டவர்களின் இருப்பிடமாகிய லோதேபாரில் மாகீரின் வீட்டில் இருளாய்ப்போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனின் சிறையிருப்பை கர்த்தர் தாவீதை கொண்டு திருப்புகிறார். தாவீது மேவி போஷேத்தை கண்டுபிடித்து அவனுக்கு இரக்கம் செய்து அவன் சிறையிருப்பை திருப்பி இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்க பண்ணி தன் பந்தியில் நித்தம் அப்பம் புசிக்கும்படி அவனை நேசித்து ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத சில சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அநேகருடைய வார்த்தைகளினால் காயப்பட்டும் மனமுடைந்து போயும் அல்லது எதிர்பாராத விதமாய் ஏற்பட்ட தோல்விகள், நஷ்டங்களினால் பொருளாதாரத்தில், பணியிடங்களில் மீள முடியாதபடி முடமாக்கப்பட்ட சூழ்நிலைகளினாலும் சிலர் நம்பிக்கைக்கு உரியவர்களால் ஏமாற்றப்பட்டும் சிலர் சரீரத்தில் நினைத்தும் பார்த்திராத பலவீனம் வியாதிகள் மத்தியில் அடிமையாய் கட்டப்பட்டும் தனிமையை உணரும்படி செய்தும் விசாரிப்பாரற்றும் யார் என்னை மீட்பார் என்று மனம் சோர்ந்து உங்களின் முந்தின மேன்மைகளை இழந்து போய் யாருமறியாத இடத்தில் இருக்கிறோமே என்று கலக்கத்துடன் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தாவீதை போல விசாரிக்கிறார், நினைவு கூறுகிறார். நீங்கள் இழந்தவைகளான சரீரத்தின் பலன், சமாதானம், அன்பு போன்றவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியும் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டவைகள், அபகரிக்கப்பட்டவைகளை திரும்ப பெற்றுத்தந்து நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்துமாவை தேற்றி காப்பாற்றும்படியும் உங்களை நினைவு கூர்ந்து இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். உங்களின் சிறையிருப்புகளை திருப்பி உங்களுக்கு இரக்கம் செய்து உங்கள் கூடாரங்களில் சமாதானத்தை காணும்படி செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும் இப்படிப்பட்டதான மறக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, காப்பாற்ற யாரும் இல்லாத சூழ்நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காய் இரக்கம் செய்த, உங்களுக்காய் தன் ஜீவனை தந்த
இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்களும் அவர் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

பிரைஸ் லார்ட். எப்பொழுது நம்மோடு இருக்கிற நம் தேவாதி தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த காட்சியை அவன் காணும்போது 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் கூட சிலர் இருந்தாங்க, ஆனால் ஒரு சூழ்நிலையில் என்ன ஆயிட்டுனா அவங்க எல்லாம் என்னை விட்டு ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டேன். சில காரியங்களை சிலரோடு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு விசை நாம் சிலரோடு சில காரியங்களை ஃபேஸ் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை வரும்போது நமக்குள்ள என்ன நம்பிக்கை உண்டாகும் என்றால் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று. ஆனால் அவர்களெல்லாம் அந்த நேரத்தில் நம்மை விட்டு விலகி போகும்போது, நம்மால் ரீச் பண்ண முடியாத இடத்துல அவர்கள் தள்ளி இருக்கும்போது, அல்லது மறைந்து இருக்கும்போது, நமக்கு ஒழித்திருக்கும் போது, அந்த இடத்துல நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம். தனிமை என்பது ரெண்டு விதங்களிலே சொல்லலாம். ஒன்று யாரும் இல்லை அதனால தனிமை, இன்னொன்று எல்லாரும் இருந்தும் உதவ ஒருவர் முன்வரவில்லை, விசாரிக்க கூட ஒருவர் முன்வரவில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்டாகிற தனிமை. இங்கே தானியேல் சொல்லுகிறார், நான் தனித்து விடப்பட்டேன், இதனால திடனற்று போனேன். தனிமை பல நேரத்தில் நம்மை தளர பண்ணும். ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, கண்டிப்பாய் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 16:32, நான் தனித்து இரேன், பிதா என்னோடு இருக்கிறார். எப்பொழுது இதை சொன்னார் தெரியுமா? தம்மோடு இருக்கும்படிக்கு 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். அந்த 12 பேர் 3.5 வருஷம் இயேசுவோடு இருக்கிறாங்க. எங்கே டிராவல் பண்ணாலும் இயேசுவோடு போவாங்க. இயேசு இல்லாமல் ஒரு இடத்துக்கு இவங்கள போங்கன்னு சொன்னவங்களாம் போக மாட்டார். இயேசு கிறிஸ்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனா தான் போவாங்க. அந்த அளவுக்கு இயேசுவோடு நெருங்கி இருந்த சீஷர்கள், அப்படிப்பட்ட சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பக்கமாக ஓடுறாங்க. அப்படி நடப்பதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க, எல்லாருமே என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க. சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், நான் தனித்துறேன், நீங்கள் என்னை தனியாக விட்டு போனாலும் நான் தனித்துறேன், காரணம் பிதா என்னோடு இருக்கிறார். இந்த நாளில் அறிந்திருக்க வேண்டிய காரியம் இதுதான். இந்த உலகம், உறவுகள், எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை தனியே விட்டு தான் செல்வார்கள். இதை மறந்து விடவே கூடாது. அந்த நேரத்தில் பிதா என்னோடு இருக்கிறார், என் நேசர் என்னோடு இருக்கிறார், இந்த நம்பிக்கையும் இந்த நிச்சயமும் நமக்குள்ளே இல்லாதிருந்தால் நாம் தளர்ந்து விடுவோம். நாம் தளர்ந்து போனால் ஏற்ற காலம் வரைக்கும் நம்மால் காத்திருக்க முடியாது. ஏற்ற காலத்தில் ஆயத்தம் பண்ணின நன்மையை நம்மால் சுதந்திரிக்க முடியாது. எனவே தளர பண்ணுகிற தனிமையில் ஒரு தேவ பிள்ளையின் தேடல் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரை தேட வேண்டும். ஒரு தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று மனதுருகி சொன்ன என் ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னவர், அக்கினி 7 மடங்கு அதிகமானாலும் ஆராதிக்கிறவர்களோடு கூட இருக்கிற கர்த்தர், பத்மதீவில் தனித்து விடப்பட்டாலும் அங்கே வந்து நின்று, இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், யாபோ காற்றின் கரையிலே தனித்து வந்திருந்தாலும் அங்கே தனியே இருக்க விடாமல் யாக்கோபோடு போராடினவர், யாக்கோபோடு பேசினவர், யாக்கோவை பலப்படுத்தி இஸ்ரவேலாய் மாற்றினவர் அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். மரண பரியந்த நம்மை நடத்த, மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க, நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இருக்கிறவர் கூட உண்டு என்கிற நிச்சயத்தோடு முன் செல்வோம். தனிமை தளர பண்ண விடாதிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். தனிமை என்று அழுத போது,
தேற்றவும் மாற்றவும் நீங்கள் இருந்தீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா. பல நேரத்தில் நீங்கள் இருப்பதை உணராமல் எனக்கு யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை கேட்க யாரும் இல்லை என்று புலம்பி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தனிமை எங்களை தளர பண்ணுகிறது. ஆனால் அந்த தனிமையில் நீங்கள் வரும்போது அது எங்களை போராட வைக்கிது, அது எங்களை ஜெயிக்க வைக்கிதுப்பா. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறேங்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2:11. முதல் உலக போரின் போது பாதுகாப்பு படையைச் சேர்ந்த கப்பல்கள் ஒரு பிரச்சனையை சந்தித்தன. எதிரி படையைச் சேர்ந்த கப்பல்கள் கரும் புகை மண்டலத்தை ஏற்படுத்தி பாதுகாப்பு படையைச் சேர்ந்த கப்பல்களுக்கு திசை தெரிய விடாமல் செய்து அவர்களை திணறடித்தனர். எந்த வழியாக செல்வது என்று தெரியாத பாதுகாப்பு படையினர் வேறு திசையில் கப்பலை செலுத்தினர். தாங்கள் செல்ல வேண்டிய பாதையை விட்டுவிட்டு வேறு வழியாக சென்றதால் கடலுக்குள் இருந்த பாறைகள் மீதும் வேறே கப்பல்கள் மீதும் மோதி மூழ்கி போயினர். எதிரிகளின் இந்த தந்திரத்தை கவனித்த பாதுகாப்பு படையினர் இனி புகை மண்டலத்தை பார்த்து நாம் பாதை மாறக்கூடாது, கரும் புகை வழியாகவே நாம் செல்ல வேண்டிய பாதையிலேயே தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து புகை வழியாக கப்பலை செலுத்தினர். சற்று நேரத்தில் புகை மண்டலத்தை கடந்து தூய்மையான காற்று மண்டலத்தை அடைந்தனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே சாத்தானும் பல தந்திரங்களை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை நோக்கிய நமது பயணத்தில் நம்மை வழிவிலகச் செய்கிறான். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டு பாதை மாறாமல் நம் பாதையில் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலும் கரும் புகை போன்ற பல பிரச்சனைகளும் சோதனைகளும் வரலாம். அதை பார்த்து சோர்ந்து போய் பின்வாங்கி போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாக கானானுக்கு போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் பல சோதனைகளை சந்தித்தனர். அந்த வனாந்தரத்திலும் தேவன் அவர்களை நன்றாக போஷித்தார், நன்றாய் பாதுகாத்தார். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் தாங்கள் சந்தித்த கஷ்டங்களை பார்த்து பாதையை விட்டு விலகி மீண்டும் எகிப்துக்கே சென்றுவிட வேண்டும் என்று தங்கள் இருதயத்திலே நினைத்தனர். ஆனால் பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாப்பாய் நடத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்திரிக்க செய்வார் என்று விசுவாசித்த யோசுவாவும் காலேபும் பாதுகாப்பாக கானானை அடைந்தனர். ஆம் பிரியமானவர்களே, நமது கிறிஸ்தவ ஓட்டத்திலும் பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சாத்தான் கொண்டு வந்தாலும் நாம் வழி விலகாமல் முன்வைத்த காலை பின்வைக்காமல் சென்றால் தேவன் நம்மை பாதுகாப்பாக நடத்துவார். அப்பொழுது நம் வாழ்வில் வந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் சீக்கிரம் கரும் புகையைப் போல விலகிச் செல்லும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே பாதை மாறாமல் வழி விலகாமல் தொடர்ந்து முன்னேறுவோம். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ குட் டே.

0: கவிஞர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளில் புஸ்தகம் 2:6-7:8 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 2 verses 6 to 8.
1: கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார்.
2: For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. He stores up sound wisdom for the upright. He is a shield to those who walk uprightly. He guards the path of justice and preserves the way of his saints.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக நின்று கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God we are meditating from this verse for past 2-3 days.
1: இந்த நாளினுடைய தியானத்திற்காக நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த போது இதே பகுதியை கர்த்தர் திரும்ப என்னை காண்பித்து மறுபடியும் தியானிக்க வைத்தார்.
2: As I was waiting in the presence of God for today's devotion, the Lord made me to stop here and again meditate on this verse.
1: இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற வேத பகுதி 8 வசனம்.
2: The portion that we are going to meditate is from the verse 8.
1: நீதிமொழிகள் 2:8.
2: Proverbs 2:8.
1: அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார்.
2: He guards the path of justice.
1: நியாயத்தின் நெறிகளை அவர் தற்காக்கிற தேவன்.
2: He guards the path of justice.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி.
2: Our God is a righteous judge.
1: அவர் நியாயத்தை தற்காக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: Our God is a God who guards justice.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 32:4 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Deuteronomy 32 and verse 4,
1: அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று வாசிக்கிறோம்.
2: We read, He is the rock, His work is perfect, for all His ways are justice, a God of truth, and without injustice, righteous and upright is He.
1: போ, நம்முடைய தேவன் யார் என்றால், அவர் நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவரே நியாயம் உள்ளவர்.
2: Our God is not only a judge, but He also has the justice with Him.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வேதம் சொல்லுகிறது, நாம் வாசித்தோம் பாருங்க, அவர் நீதியும் செம்மையுமானவர்.
2: The Bible says He is righteous and upright.
1: அவர் கிரியையிலே உத்தமமுள்ளவர்.
2: He is also righteous in His works.
1: அவர் வழிகள் எல்லாம் நியாயம் என்று வாசிக்கிறோம்.
2: And we read in all His ways are justice.
1: நியாயத்தை காக்கிற தேவன் முதலாவது அவர் நியாயமாக இருக்கிறார்.
2: The Lord who guards justice is first right before us.
1: நீங்கள் நீதி சங்கீதம் 89:14 வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 89:14,
1: வேதம் சொல்கிறது, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காச ஆதாரம்.
2: Here it says righteousness and justice are the foundation of your throne.
1: அவருடைய ஆதாரமே என்னன்னு கேட்டிங்கனா, அவருடைய அஸ்திபாரமே என்னன்னு கேட்டிங்கனா, நீதி நியாயம்.
2: So righteousness and justice is the very foundation of his throne.
1: அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறவர் மாத்திரமல்ல,
2: He is not only a God of justice.
1: அவர் நீதியில் பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார்.
2: He is also a God who delights in justice.
1: நீங்கள் சங்கீதம் 33:5 வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 33:5,
1: வேதம் சொல்லுகிறது,
2: The Bible says,
1: அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார்.
2: He loves righteousness and justice.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் நீதியில பிரியப்படுகிறார்.
2: He delights or loves justice.
1: அது மாத்திரமல்ல,
2: not only that,
1: அவருடைய நீதியவே அவர் புரட்டாம இருக்கிறார்.
2: And he will also not pervert his justice.
1: நீங்கள் யோபு 34:12 வாசித்தால்,
2: If you read Job 34:12,
1: வேதம் சொல்லுகிறது, தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே.
2: Surely God will never do wickedly, nor will the Almighty pervert justice.
1: இப்ப நம்முடைய தேவனுடைய தன்மைய பாத்தீங்கன்னா, அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியை விரும்புகிறவர்.
2: So it says our God is righteous, He is a Lord who loves justice.
1: அவர் நீதியை புரட்டாதவர்.
2: He will never pervert justice.
1: அப்போ அவர் வந்து நியாயமுள்ள நீதிபதி என்பதை நாம் முழுவதுமாக நம்ப முடியும்.
2: So we can believe and hope that He is a righteous judge.
1: அவர் நமக்கு நிச்சயமாய் நியாயம் செய்வார் என்று நம்ப முடியும்.
2: And we can believe and trust that He will surely do justice to us.
1: அவர் நீதியை விரும்புகிறது மாத்திரமல்ல,
2: He not only loves justice.
1: நீதியின் மேல் யாரெல்லாம் பிரியப்படுகிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
2: Whoever loves justice though them the Lord bless them.
1: 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 11 இருந்து 12 ஐ பாருங்கள்.
2: If you read 1 Kings chapter 3 verses 11 and 12.
1: ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்கிறார்.
2: The Lord said unto Solomon,
1: நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை.
2: Then God said to him, because you have asked this thing, have not asked long life for yourself, nor have asked riches for yourself, nor have asked the life of your enemies, but have asked for yourself understanding to discern justice. Behold, I have done according to your words. See, I have given you a wise and understanding heart, so that there has not been anyone like you before you, nor shall any like you arise after you.
1: நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானா,
2: if you continue to read that,
1: இந்த சாலமோன் வந்து தேசத்துல நியாயத்தை நிலைநாட்டணும்னு அவன் உண்மையா மனதார விரும்பினதுனால கர்த்தர் அவனுக்கு எல்லாரை பார்க்கிலும் மேன்மையான ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வரியத்தையும் கர்த்தர் கொடுத்தார்னு வாசிக்கிறோம்.
2: So here we read, since this Solomon want to establish justice in his nation, and therefore he asked the Lord for a wisdom, for an abundant wisdom, and not only the Lord gave him wisdom, but also the Lord added riches to him.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவன் நியாயத்தை விரும்புகிறார், தேவன் நியாயமாய் இருக்கிறார், தேவன் நியாயத்தை விரும்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
2: The Lord loves justice, the Lord is just, and the Lord blesses those who love justice.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனாலதான் இங்கே நாம் நீதிமொழிகள் 2:8 வாசிக்கிறோம், அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார்.
2: That's what we read in Proverbs 2:8. He guards the path of justice.
1: யார் வந்து நியாயத்தை தற்காக்க முடியும் அப்படினு கேட்டா, முதல்ல அவங்க நியாயமா இருக்கணும், இரண்டாவது அவங்க நியாயத்தை விரும்பணும், மூன்றாவது நியாயத்தை விரும்புகிறவங்களை அவங்க நேசிக்கணும்.
2: So who can guard the path of justice? First, they should love this justice, they should be just, and they should love the one who love justice.
1: அதாவது இன்னைக்கு ஏன் வந்து தேசத்துல நாம வாழ்கிற இடங்களில் நியாயம் நீதி இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று காரணங்கள் இல்லாதனால.
2: So why there is no justice and there is no just in the place where we live today is because of these three reasons.
1: நியாயம் செய்றவங்களே முதல்ல நியாயமா இருக்கிறது இல்ல.
2: The people, the judges who give justice are not just today.
1: அவர்களுடைய வாழ்க்கை நீதி கேடா இருக்கு.
2: Even their life is without justice.
1: பின்பு எப்படி அவங்க நியாயம் செய்வாங்க?
2: So how can they judge someone?
1: இரண்டாவது, நியாயம் செய்றவங்களே நியாயத்தை விரும்புறது கிடையாது.
2: And second, those who judge don't love justice.
1: நியாயத்தை விட பரிதானத்தை தான் விரும்புறாங்க.
2: They love bribe more than justice.
1: அவங்க எப்படி நியாயம் செய்வாங்க?
2: How can they do justice?
1: மூன்றாவது, நியாயமா நடக்கிறவங்களுக்கு நியாயாதிபதிகள் பிடிக்க மாட்டேங்குது.
2: And third, those who walk in a just way, these judges don't like them.
1: அவங்களுக்கு நீதியா நடக்கிறவன் உண்மையா நடக்கிறவன பிடிக்க மாட்டேங்குது.
2: They don't like people who walk honestly and in just way.
1: அவங்க எப்படியாவது இந்த குற்றத்துல மாட்டனவன்ட ஏதாவது வாங்கலாமா, அவன்கிட்ட இருந்து பறிச்சிட்டு கொஞ்சம் லாபம் எடுக்கலாமான்னு சொல்லி இன்னைக்கு பேசப்படுகிறத நம்ம பார்க்கிறோம்.
2: So we can see they are always try to loot something from the people who are caught into a problem or want to get something from them.
1: பாருங்க, நியாயத்தை ஜனங்களும் விரும்புறதில்ல, நியாயாதிபதிகளும் விரும்புறதில்ல.
2: Even people don't like justice and as well the judges as well.
1: நேர்மையான நியாயாதிபதி வந்துட்டா யாருக்கும் பிரியம் கிடையாது.
2: And if there is a righteous judge, no one will like him.
1: நேர்மையான மனுஷன் வந்துட்டாலோ நியாயாதிபதிகளுக்கும் பிரியம் இல்லாம போயிருது.
2: And if there is a honest man, even judges will not like him.
1: நம்ம இந்த ஃபெலிக்ஸ் குறித்து படித்துட்டு இருக்கோம்.
2: We are reading about Felix.
1: The Felix வந்து பவுலை கூப்பிட்டு பிரசங்கம் எல்லாம்
2: this Felix called Paul and asked about this preaching and gospel.
1: ஆனா மனசுல அவனுக்கு என்ன ஆசை இருந்துச்சுனா, எப்படியாவது இவன் கொஞ்சம் பணம் கொடுப்பானா அப்படினு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு
2: இருந்தான். But he was deciding in his heart to get some money from this Paul.
1: இன்னைக்கு நிலைமை இப்படி தான் இருக்கு.
2: This is the situation today.
1: ஆனா நம்முடைய தேவன் நல்லவர்.
2: But our God is good.
1: அவர் யாரனா, நீதியை தற்காக்கிறவர், நியாயத்தை தற்காக்கிறவர்.
2: Our God is a God who guards justice.
1: ஏன்?
2: Why?
1: அவர் நீதியாக இருக்கிறார்.
2: It's because he is just.
1: இரண்டாவது, நியாயத்தை விரும்புறாரு.
2: Because he loves justice.
1: நியாயத்தை விரும்புகிறவங்க
2: நீங்கள்
1: இரண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
2: And the Lord commanded the man, saying, Of every tree of the garden thou mayest freely eat, but of the tree of the knowledge of good and evil thou shalt not eat of it, for in the day that thou eatest thereof thou shalt surely die.
1: கவனிச்சிங்களா இந்த வசனத்தை?
2: Did you notice the verse?
1: மனிதனை படைச்சிட்டு ஆண்டவர் முதலாவது செய்தது என்னன்னா, எது நியாயம் எது அநியாயம்னு முதலாவது அவனுக்கு இவரே தீர்மானம் பண்ணார்.
2: So after creating man, the first thing that the Lord did was God himself determined which is right or which is just or unjust to man.
1: மனுஷனுக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்யலாம்னு ஆண்டவர் அவனை அவிழ்த்து விடல.
2: God did not leave him loose that he can do whatever he desires.
1: உனக்கு நான் வந்து தோட்டத்தை கொடுத்துட்டேன் பா, நீ என்ன வேணா சாப்பிடலாம் எப்படி வேணா வாழலாம் அப்படினு சொல்லல.
2: God never said I have given you a garden, you can eat whatever you want, you can live however you want.
1: ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதை புசிக்கணும் நான் காட்டுறேன், எதை புசிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்.
2: God says I will show you what you're supposed to eat and what you're not supposed to eat.
1: நீ எதை புசித்தால் உனக்கு நன்மை கிடைக்கும், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை நீ புசித்தால் நீ சாகவே சாவாயின்னு நியாய தீர்ப்பையும் கொடுத்துறாரு.
2: And God also gave him a justice like if you eat this you will live and if you eat this you will die.
1: நீங்க தொடர்ந்து அப்படியே வாசிட்டே இருப்பீங்களானா அந்த அதிகாரத்திலேயே?
2: If you continue reading the chapter.
1: மனுஷனுடைய உருவாக்கப்படுதல் சிருஷ்டிப்பின் நாளிலிருந்தே ஆண்டவர் அநேக நீதி நியமனங்களை வைக்கிறாரு.
2: So from the day of the creation of man the Lord have given many commandments justice and also many laws.
1: அவனுடைய திருமண வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குமேனு சொல்லியிருந்தாரு.
2: So about his wedded life the Lord told it is not good for man to be alone, so I will give him a good partner.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்னா, மனுஷன் வந்து தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
2: And but God expected that a man shall leave his father and mother and be with his wife.
1: அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
2: They shall be one flesh.
1: இஷ்டத்துக்கு வாழலாம் கிடையாது.
2: It's not that they can live as they want.
1: ஆண்டவர் முதலாவது என்ன பண்றார்னா, நீதி நியாயத்தை அவர்தான் டிக்டேட் பண்றார், அவர்தான் டிட்டர்மைன் பண்றார். நியாயத்தை நீதி அவர்தான் எழுதுறாரு.
2: First the Lord determines and dictates justice.
1: நியாயத்தை எழுதுற வேலையை ஆண்டவர் மனுஷன்ட்ட கொடுக்கல.
2: God did not delegate this power of writing or dictating justice to man.
1: இன்றைக்கு மனுஷன் வந்து எப்படி ஒரு காரியம் நல்லது கெட்டதுன்னு அறிந்து கொள்றான்?
2: Today how is man able to find out whether it is right or wrong?
1: சொல்லுங்க பாப்போம்.
2: Tell it out.
1: வேதம் சொல்கிறது நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாராம்.
2: The Bible says the Lord has written a law in our heart.
1: நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபர் 2 அதிகாரத்துக்கு வந்தா அதை நீங்க வாசிக்கலாம்.
2: If you come to Romans chapter 2 you can read that.
1: ஒருவனும் தப்பித்து போக்கு சொல்லவே முடியாது.
2: And no one can say any excuses.
1: ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளே அவன் மனசாட்சின்ற ஒன்றை வைத்து அதுல எழுதி வச்சிருக்கிறார் எது சரி எது தப்புன்னு சொல்லி.
2: It's because the Lord has kept our conscience in a man and he has written which is right and wrong in it.
1: ஒருவன் சொல்ல முடியாது, நான் வேதத்தை பார்க்கல, நான் பைபிளை படிச்சது இல்ல, எனக்கு ஆண்டவருடைய நியாயம் எல்லாம் தெரியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது.
2: No one can say I have never read the Bible, I don't know what is the laws of God, I don't know which is right and wrong.
1: ஒரு நியாயமும் இந்த உலகத்துல தெரியாவிட்டாலும் மனசுக்குள்ள நியாயத்தை ஆண்டவர் ஏற்கனவே புரோகிராம் பண்ணி தான் அனுப்புறாரு.
2: So though you don't know what is justice in you, but God has already programmed this justice in your heart and you have sent him.
1: நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கத்தக்க ஒரு ஞானத்தை உள்ள வச்சிருக்கிறார்.
2: God has given a wisdom that we can discern which is good and evil.
1: ஒரு சின்ன பிள்ளைட்ட நீங்க அத பார்க்கலாம்.
2: You can see even from a small child.
1: இன்னும் கூட எழுந்து நடக்காம தவழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைட்ட அதை நீங்க பார்க்கலாம்.
2: Even a child which has even not grown up and is not walking, you can find that in the child.
1: அது ஏதாவது ஒரு இடத்துல மண்ணையோ ஏதோ ஒன்னு சாப்பிட்டுட்டு நீங்க பக்கத்துல போனீங்கன்னா கை அப்படி மறைக்கும்.
2: It might be eating mud from somewhere, but if you go near it, it will just hide it.
1: அது யாருக்கு சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி நீ சாப்பிட கூடாதுன்னு யார் சொல்லி கொடுத்தது?
2: Who did teach the child not to do this?
1: அதுக்கு தெரியுது, மனசுக்குள்ள அதுக்கு தெரியுது சரி செய்ய கூடாதுன்னு.
2: It knows by itself that I should not do this.
1: போக போக போக போக பாத்தீங்கன்னா நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை புள்ள படிக்குது.
2: So as it grows by it learns the difference between good and evil.
1: நான் சொல்லுவேன் இந்த நியாயத்தை புகட்டுகிறவர் கர்த்தர்.
2: So I tell you it is the Lord who teaches this wisdom.
1: அதனால தான் ஏசாயா 33:5 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Isaiah 33:5,
1: கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்று போட்டிருக்கு.
2: It is written the Lord is exalted for he dwells on high, he has filled Zion with justice and righteousness.
1: அவர் நிரப்புகிறார்,
2: he fills.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ நியாயத்தை நீதியையும் தீர்மானம் பண்றவரே கர்த்தர் தான்.
2: சோ இட் இஸ் தி லார்ட் ஹூ டிட்டர்மைன்ஸ் அண்ட் டிக்டேட்ஸ் ஜஸ்டிஸ்.
1: அவர் மாத்திரம் நமக்கு எது நியாயம் எது நீதின்னு சொல்லலன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம வழி தெரியாது, வழி தப்பி போன ஆடுகளை போல சுற்றி திரிஞ்சிட்டே இருப்போம்.
2: சோ இஃப் தி லார்ட் டசன்ட் சே விச் இஸ் குட் அண்ட் விச் இஸ் ஈவில், தென் வி வுட் பீ லைக் எ ஸ்ட்ரேட் ஷீப் ஹூ ஹவ் கான் அவே ஃப்ரம் தி வே.
1: நீங்கள் ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வகை வகையா ஆண்டவர் வந்து தம்முடைய நியாயங்களை வந்து தேவனுடைய மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தே இருப்பார்.
2: Right from Genesis, if you read, you can see where the Lord slowly he reveals all his justice and laws to men.
1: நீங்கள் அந்த ஆபேல் காயினுடைய சம்பவத்தை படித்தீங்கன்னா,
2: if you read the incident of Abel and Cain,
1: காயின் வந்து தம்பியை கொன்றுட்டான்.
2: Cain killed his brother.
1: ஆனா ஆண்டவர் வந்து சொல்றார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ?
2: But the Lord said, if you do good, you will be exalted.
1: உன்னுடைய சகோதரன் ரத்தம் என்னை பார்த்து கூப்பிடுது.
2: The blood of your brother is crying.
1: இந்த நியாயத்தை எல்லாம் புகட்டினது யாரு?
2: Who did teach him or dictate this justice?
1: தேவனே இறங்கி வந்து புகட்டினார்.
2: It is God himself who descended.
1: ஆண்டவர் மனுஷனை உருவாக்கிட்டு தன்னை போல அவன் நியாயம் உள்ளவனா இருக்கணும்னு விரும்பினாரு.
2: When God created man, he expected that man should be just like him.
1: ஆகவே நியாயத்தை புகட்டினார்.
2: Therefore he dictated justice to him.
1: நீங்க அதனால தான் நீங்க முதல் 5 ஆகமங்களை நீங்க வாசித்தீங்கனா,
2: that's why if you read first five books.
1: எதற்காக அந்த 5 ஆகமங்கள்?
2: For what purpose the first 5 books?
1: இந்த 5 ஆகமங்களையும் வாசித்தீங்கனா, எதை ஒரு மனுஷன் செய்யணும் எதை செய்ய கூடாதுன்னு தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற புத்தகமா அதுல இருக்கு.
2: These 5 books reveals what God expects and what we should do and what we are not supposed to do.
1: சீனாய் மலையில ஆண்டவர் கொண்டு போய் 10 கற்பனைகளை கொடுத்தது எதற்கு?
2: Why did God give 10 commandments on the Mount Sinai?
1: எது நியாயம் எது நீதின்னு ஜனங்கள் புரிந்துகொள்ளணும் அறிந்துகொள்ளணும் என்பதற்காகவே தேவன் என்ன செய்தார்னா, அந்த நியாயத்தை நீதியின் பாதையில் அவர்களை நடத்தும்படி தம்முடைய நியாயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார்.
2: The Lord revealed his own justice that people should understand and know which is right and which is wrong, which they are supposed to do, and that they may walk in the path of righteousness.
1: உதாரணமா பார்க்கலாம்.
2: For example, you can
1: யாத்ராகமம் 23 அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்களே.
2: If you read Exodus 23 first 3 verses.
1: அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக.
2: You shall not circulate a false report.
1: கொடுமையான சாட்சிக்காரனா இருக்க ஆகாதவனோட கலவாயாக.
2: Do not put your hand with the wicked to be an unrighteous witness.
1: தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக.
2: You shall not follow a crowd to do evil.
1: வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்திலே சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக.
2: Nor shall you testify in a dispute who has to turn aside after many to perfect justice.
1: வியாசித்தத்திலே தந்திரனுடைய முகத்தை பாராயாக.
2: You shall not show partiality to a poor man in his dispute.
1: இதே லைனா சொல்லிட்டே வருவாரு.
2: So he gives one by one.
1: இதெல்லாம் என்ன சொல்றாருனா, இங்க பாருப்பா, உனக்கு நியாயம் நீதி என்னன்னு உனக்கு தெரியாது, நான் சொல்லி தரேன். உனக்கு என்ன நியாயம் எது நீதி நான் சொல்லி தரேன்.
2: So it means that he says you don't know what is just, what is justice, so I will teach you what is justice and just.
1: உன்னுடைய இஷ்டத்துக்கு நான் பின்னாடி வர மாட்டேன்.
2: I will not come behind you as you like.
1: உனக்கு நியாயம் என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம்.
2: You may not know what is justice.
1: எது நீதின்னு தெரியாம இருக்கலாம்.
2: You may not know what is right.
1: நான் உனக்கு சொல்லி தரேன் நியாயம்னா என்ன.
2: But I will teach you what is justice.
1: நம்முடைய தேவன் எப்படி வந்து நீதியை வந்து தற்காக்கிறார், நியாயத்தின் வழிகளை எப்படி தற்காக்கிறார் அப்படின்னா, முதலாவது நியாயத்தை அவரே தீர்மானிக்கிறார்.
2: How does God guards justice? First by dictating and determining the justice.
1: அவர் தீர்மானம் பண்றார் எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு. அவர் தீர்மானம் பண்றார்.
2: He determines which is justice and which is not a justice.
1: அதை சட்டமாக தேவன் எழுதி தருகிறார்.
2: And the Lord writes it as a law to us.
1: அதனால தான் பாருங்க, நியாயம் என்ன நீதி என்ன நாம் அறியணும்னா முதல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறதுன்ற அவசியம். அதனால தான் நம்ம சொல்றோம்.
2: So that's why we say it is very important to read the word of God to understand the just and the justice of God.
1: நியாயத்தை நீதி நீங்க படிக்கலனா நியாயத்தை நீங்க நிலைநாட்டவே முடியாது.
2: If you don't read the justice, you cannot establish justice.
1: ஒரு நல்ல நீதிபதி நீதியாக தீர்ப்பு சொல்லணும்னா முதல்ல அவர் என்ன செய்யணும், சட்ட புத்தகத்தை அக்குவேர் ஆணிவேராக பிரிச்சு அவர் படிக்கணும்.
2: So if a judge ought to give a good justice, he had to read the law book fully.
1: அவர் அதை படிக்காத வரைக்கும் நீதி அவராலே நிலைநாட்ட முடியாது, நீதியை புரிஞ்சுக்க முடியாது.
2: Without reading the book thoroughly, he cannot establish justice and he cannot understand justice.
1: நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில,
2: even in a personal life,
1: நம்முடைய குடும்ப வாழ்க்கையில,
2: in a family life,
1: நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல,
2: in a workplaces,
1: நம்முடைய ஊழியங்கள்ல,
2: in a ministries,
1: எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போகிறது இல்ல. வேத வசனத்தினால தான் நம்ம தெளிவு பெறுகிறோம்.
2: It's not that we go as we like, but we get our clarity only through the word of God.
1: அதனால தான் 119 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எவிதமாய் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே.
2: That's why we read in Psalm 119, how can a young man cleanse his way? Only by living according to your word of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப முதலாவது எப்படி தேவன் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார் அப்படின்னா, முதலாவது அவர் நியாயம் என்ன என்பதை அவரே தீர்மானிக்கிறார்.
2: So how does God justice? First he determines and dictates justice.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இரண்டாவது எப்படி தேவன் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார்.
2: Second how does God justice?
1: நீங்கள் ஆதியாகமம் 18 அதிகாரம் 19 வசனம் வாங்க.
2: Come to Genesis 18 and verse 19.
1: 18 19.
2: Genesis 18 19.
1: கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளை தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
2: For I have known him in order that he may command his children and his household after him that they keep the way of the Lord to do righteousness and justice that the Lord may bring to Abraham what he has spoken to him.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: முதலாவது சொன்னேன் எப்படி ஆண்டவர் நீதி நெறிகளை நியாய நெறிகளை தற்காக்கிறார்னா நியாயத்தை அவரே எழுதுறாரு.
2: First I told you how does God justice by determining and dictating justice.
1: இரண்டாவது என்ன செய்கிறார் தெரியுமா?
2: Second what does he do?
1: இந்த நியாய நெறிகளை பின்பற்றும்படி அல்லது உலகத்திற்கு பறைசாற்றும்படி தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அல்லது பைபிள் படி ஜாதியை அவர் தெரிந்தெடுக்கிறார் அல்லது அவர்களுக்கு இந்த பணியை ஒப்புவிக்கிறார்.
2: So second he designates people for this work of justice.
1: அதாவது இந்த நியாய நெறிகளை அவர் எழுதி கொடுத்ததை இந்த உலகத்திற்கு பறைசாற்றும்படி தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுக்கு புகட்டி போதித்து அவர்கள் மற்றவர்களுக்கு இதை பறைசாற்றணும் அப்படின்னு விரும்புறாரு.
2: So the Lord will separate a group of people among the people of this world to that they may know understand this laws that God has given and that they may teach other people and propagate it.
1: இங்க அதான் வாசிக்கிறோம்.
2: That is what we read here.
1: இத்தனை ஜனங்கள் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவுல ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஒரே மனுஷனா பிரித்தெடுக்கிறார்.
2: Among so many thousands and millions of people the Lord separated one person Abraham.
1: ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனை வீட்ல இருந்து கொண்டு வராரு தனியா.
2: The Lord brought him out of his house saying that you leave your country your kindred your house and the place and I will show you a place.
1: எந்த நோக்கத்தோடு எந்த நம்பிக்கையோடு அதை செய்கிறார் என்றால்
2: with what purpose and with what belief did he do that?
1: ஆண்டவர் சொல்றாரு இவன் வந்து என்ன செய்வானா தன்னுடைய வீட்டாருக்கு தன்னுடைய சந்ததியாருக்கு என்னுடைய நியாயத்தை அவன் கற்பிப்பான்.
2: So the because that in order that he may command his children and his household the laws which the Lord has given.
1: பாருங்க ஆண்டவர் இந்த உலகத்துல அத்தனை ஜனங்கள்ட்ட இல்லாம ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் பிரித்தெடுத்து தனியா அவங்கள வனாந்திரத்துல கொண்டு போய் 40 வருஷம் பரீட்சை பார்த்தாரு.
2: The Lord separated the people of Israel from among all the people and took them separately into the wilderness and tested them for 40 years.
1: அவர்களுக்கு 40 ஆண்டுகள்ல கற்பனைகளை ஆண்டவர் போதித்தார்.
2: And God taught the laws and ordinances for 40 years.
1: மோசேயினுடைய பிரமாணங்களை தேவன் இந்த ஜனங்களுக்கு விசேஷமா கொடுத்தார்.
2: And God gave specially the commandments of Moses to him.
1: எதற்காக ஆண்டவர் இப்படி பிரிச்செடுத்தாரு?
2: Why did God separate them
1: வேதம் சொல்லுகிறது உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து நான் பிரித்தெடுத்தேன்.
2: The Bible says I have separated from other people.
1: நீங்க என்னுடைய ஜனமா நீங்க இருக்கணும்.
2: That you should be my people.
1: நீங்க என்னுடைய நீதியின் பாதையில நடக்கணும்.
2: That you should walk in my path of righteousness.
1: நீங்க தான் இந்த உலகத்துக்கு நீதியையும் நியாயத்தையும் புகட்டணும் போதிக்கணும்.
2: And you should teach and preach the righteousness and justice to this world.
1: பாருங்க நீங்க இந்த கற்பனைகளை பத்தி நீங்க யோசிச்சீங்கனா
2: when you think about these commandments
1: நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கற்பனைகள் பிரமாணங்களை பற்றி நீங்க தியானிக்கும் போது நீங்க உலகத்துல எழுதப்பட்ட எல்லா நியாய நெறிகளினுடைய அடிப்படையாக இந்த வேதாகமம் இருக்கிறது என்பது சந்தேகமே இல்ல.
2: When you read about the commandments that the Lord has given to the people of Israel, you can find out that they remain the basis for all the laws that are present in the world today.
1: உதாரணமாக இந்த உலகத்துல வந்து டெமோக்ரசி சுதந்திர நாடாக சுதந்திர நாட்டிற்கு ஒரு முக்கியமான நாடாக வந்து மேல் நோக்கி பார்க்கப்படுகிறது வந்து அமெரிக்கா.
2: So for example the most important country that is looked for democracy is America.
1: அதே போல உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த இன்றைக்குள்ள உலகத்தை ஆட்சி செய்த மிகப்பெரிய சர்வ வல்லரசு நாடுனா இங்கிலாந்து.
2: And the other side, the one which ruled all the nations, all the countries, is England.
1: இந்த ரெண்டு நாடுகள் தான் இன்றைக்குள்ள நீதி நியாயம், ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற நாடுகளாக மாறி இருக்கு.
2: These two countries are the countries which will determine and decide all the laws and rules and also human rights and everything of the world.
1: இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா?
2: What is more surprising?
1: இந்த ரெண்டு நாடுகள் மூலமாக ஆண்டவர் இந்த உலகம் முழுவதினுடைய நியாய புத்தகங்களை எழுதுறதுக்கு ஆண்டவர் வழி வகுத்தாரு.
2: The Lord has opened way to write all the laws of this entire world through these two countries.
1: அவைகள் எங்க இருந்து வந்தது தெரியுமா?
2: Now where did they come from?
1: அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், இங்கிலாந்துடைய கான்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், எல்லாமே எங்க இருந்து வந்ததுனா வேதத்திலிருந்து அஸ்திபாரமாக எழும்பி வந்தது.
2: No matter it might be American constitution or England constitution, but they all came from the basis of Bible.
1: நீங்கள் வேதத்தில் உள்ள நியாயங்கள், தண்டனைகள் இதெல்லாத்தையும் இங்கிலாந்திலிருந்து இப்ப இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு.
2: So when you see all these laws and the punishments that were in England, they have also come to India.
1: நம்முடைய இந்திய கான்ஸ்டிடியூஷனை எழுதினவர் வந்து இங்கிலாந்துல படிச்சவர் தான்.
2: The one who wrote our Indian laws, he also studied in England.
1: உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் பாத்தீங்கன்னா நியாய புத்தகங்கள் எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அந்த பைபிள்ல
2: இருந்து. In most of the countries of this world, their laws have come from the Bible.
1: அதனுடைய அஸ்திபாரத்திலிருந்து தான் எல்லா உரிமைகளும் வெளியே வருது.
2: And from this foundation, all their rights and all their justice have come out.
1: ஆண்டவர் சொல்றாரு,
2: the Lord says,
1: இந்த ஆபிரகாம நான் தனியா தேர்ந்தெடுத்தேன்.
2: I have chosen this Abraham separately.
1: அவன் தன்னுடைய சந்ததிகளுக்கு என்ன செய்வானா நியாயத்தை புகட்டுவான்.
2: That he may command and teach justice to all his people.
1: அப்போ இந்த ஒரு ஜனத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவங்கட்ட நியாயத்தை நீதியையும் வந்து ஆண்டவர் பழக்குவிக்கிறாரு.
2: So the Lord has chosen and separated this one generation and the Lord has taught him all this righteousness and justice.
1: ஆண்டவர் சொல்றார், சுற்றி இருக்கிற ஜனங்கள்ட்ட வந்து நியாயம் கிடையாது, நீதி கிடையாது.
2: The Lord says the people that surrounding you do not have any justice and righteousness.
1: நான் உன்னை நான் பிரித்தெடுக்கறேன்ப்பா.
2: But I separate you.
1: உனக்கு என்னுடைய நியாயங்களை நான் போதிக்கிறேன்.
2: I teach you all my laws and
1: உனக்கு
2: my justice.
1: உனக்கு என் கற்பனைகளை நான் வந்து படிப்பிச்சு கொடுக்கிறேன்.
2: I will teach you all my commandments.
1: எதற்கு தெரியுமா?
2: You know for what?
1: நீ உன்னுடைய சந்ததிகளுக்கு அதை எடுத்துட்டு போணும்.
2: That you may take it to your generations.
1: உன்னாலே என்ன செய்யணும்னா மற்ற ஜனங்கள், உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
2: And through you all the nations and all the people will be blessed.
1: இது எப்படி இருக்குன்னு
2: சொன்னா, you know how is this?
1: ஒருவனை ஆண்டவர் வந்து, அதாவது ஒருவரை வந்து நீங்க ஒரு டீச்சிங் டீச்சர்ஸ் ட்ரெய்னிங்க்கு உள்ள கொண்டு போறீங்க.
2: So you are taking a person to a teacher's training.
1: உதாரணமா ஒரு கிளாஸ் ரூம்ல 80 டீச்சர் இருக்காங்க.
2: For example there are 80 teachers in a class.
1: அவங்க ட்ரெயின் பண்றாங்க.
2: They are trained, they have been trained.
1: ட்ரெயின் பண்ணி வேலைக்கு அமர்த்துறாங்க.
2: And they appoint them to work.
1: இந்த ட்ரெய்னிங்கை வாங்குறவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா 80 கிளாஸ் ரூம்ஸ்ல எடுக்குறாங்க.
2: So the one who received this training, they are in 80 classrooms now.
1: 80 கிளாஸ் ரூம்ஸ்ல உள்ள ஒவ்வொரு கிளாஸ்லயும் உள்ள 100 பிள்ளைகள், 500 பிள்ளைகளை அவர்கள் தாக்கம் செய்கிறார்கள்.
2: So they bring an impact on hundreds and 500 children that are present in each classroom.
1: அந்த ஆரம்பத்தில் அந்த பிரித்தெடுத்து கொடுக்கப்பட்ட ட்ரெய்னிங் என்ன பண்ணுதுன்னா பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள், அவருடைய சந்ததிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது.
2: So this this initial stages where these teachers were trained, that actually brings an influence to other generations.
1: இதே தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா யூத மக்களுக்கு செய்தார்.
2: So this is what the Lord did to Jews.
1: யூதர்களை ஆண்டவர் என்ன பண்றாருனா தனியா பிரிச்செடுத்து அவங்களுக்கு நியாயங்களை கொடுக்கிறார்.
2: The Lord separated Jews separately and gave them all the laws.
1: அவர்கள் சொல்றாரு, இப்போ நீங்க நியாயத்தை பெற்றுட்டீங்க.
2: Now we have received this law.
1: நீங்க மற்ற ஜனங்களை போல இருக்காதீங்க.
2: Now you should not be like other people.
1: இந்த நியாய நீதி எடுத்துட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, நீங்க ஆசீர்வாதமாக நீங்க மாறணும்.
2: So it's not that you are blessed, but you should become a blessing to others.
1: உன்னுடைய சந்ததிகளுக்கு நீ இத போதிக்கணும்.
2: You should teach your descendants.
1: தேவன் அவர்களை உலகமெங்கும் சிதறடித்தார்.
2: The Lord scattered them all over the world.
1: சிதறடித்து என்ன பண்றார்னா அந்த நியாயத்தை நீதியையும் ஆண்டவர் பரம்ப செய்கிறார்.
2: The Lord made this laws and justice to spread all over the world.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது அவர் நீதியையும் நியாயத்தையும் அவர் தீர்மானிக்கிறாரு.
2: First he determines and dictates justice.
1: இரண்டாவது ஆண்டவர் இந்த நீதியையும் நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒரு ஜனத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார்.
2: நெக்ஸ்ட் டெசிக்னேட்ஸ் பீப்பிள் ஃபார் ஜஸ்டிஸ்.
1: நீங்கள் இன்னும் சொல்லப்போனா நான் இந்த டெசிக்னேஷன் பத்தி சொல்ல வேண்டுமானா ஒரு ஜனத்தை மாத்திரமல்ல தனிப்பட்ட நபர்களை கூட ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் நியாயத்தை ஆண்டவர் புகட்டுவதற்கு.
2: So when I say about this designation, it is not only a crowd or group of people, but also God separates an individual person to teach justice.
1: நீங்கள் உபாகமம் 16:18 வாசிப்பீர்களானால்,
2: If you read Deuteronomy 16:18,
1: உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக, அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள்னு போட்டிருக்கு.
2: It is written you shall appoint judges and officers in all your gates which the Lord your God gives you according to your tribes and they shall judge the people with a just judgment.
1: ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நியாயம் கொடுக்கிறாரு.
2: The Lord gave a law to Abraham.
1: அப்படியே தொடர்ந்து வந்து மோசேயின் மூலமா நியாயத்தை வெளிப்படுத்துறாரு.
2: And again he continues and it reveals through Moses.
1: இப்போ ஆண்டவர் சொல்றார், ஒலிபுக வாசல்கள்ல உட்கார்றதுக்கு நியாயாதிபதி நியாயாதிபதிகளை நீ ஏற்படுத்து.
2: Now he says you appoint judges to sit at the gates.
1: அவங்க வந்து நியாயமா அவங்களுக்கு ஜனங்களுக்கு தீர்ப்பு செய்யணும்.
2: And they shall judge the people with just judgment.
1: அப்ப மோசேயிலிருந்து நியாயாதிபதிகளுக்கு இது வருகிறது.
2: So now it passes from Moses to judges.
1: நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தை தாண்டி 1 சாமுவேலுக்கு வந்துட்டீங்கன்னா ராஜாக்களுக்கு அது போகிறது.
2: So if you cross this book of judges and come to 1 Samuel it actually comes to kings.
1: 1 நாளாகமம் 18:14 பாருங்க.
2: If you read 1 Chronicles 18:14
1: ஆண்டவர் தாவீதை எதற்காக ஏற்படுத்தினார்?
2: Why did God made David?
1: தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான்.
2: So David reigned all over Israel and administered just judgment and justice to all his people.
1: இப்போ அடுத்து தாவீதுக்கு அடுத்து ஆண்டவர் சாலமோனை உட்கார வைக்கிறார்.
2: And after David God made Solomon to sit on the throne.
1: எதற்காக சாலமோனை உட்கார வைத்தார்?
2: Why did God made Solomon to sit?
1: 1 ராஜாக்கள் 10:9 பாருங்க.
2: 1 Kings 10:9.
1: 1 ராஜாக்கள் 10:9.
2: 1 Kings 10:9.
1: உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உன்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள்.
2: Blessed be the Lord your God who delighted in you, setting you on the throne of Israel, because the Lord has loved Israel forever, therefore he made you king to do justice and righteousness.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
2: Glory be to the name of the Lord.
1: சேபா ராஜஸ்திரி சொல்றாங்க,
2: the queen of Sheba says,
1: உங்களை எதுக்கு ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார்னா இந்த ஜனங்களுக்கு நியாயமும் நீதியும் செய்யணும்.
2: Why did God set you on the throne that you may do justice and righteousness to people?
1: இது வந்து ஒரு பெரிய செய்தி நமக்கு சொல்லுது.
2: This gives a great message to us.
1: நியாயத்தை தீர்மானிக்கிறது நாம் இல்ல.
2: It is not we who determine justice.
1: நியாயத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர்.
2: It is God who determines justice.
1: நீதி என்னன்னு அவர்தான் எழுதுறாரு.
2: He is the one who dictates justice.
1: நம்ம மனம் போன போக்குல வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மள உருவாக்கல.
2: God did not create us that we can live as we want.
1: கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாஞ்சையோட படித்து கருத்தா படிக்க வேண்டியது. ஏனா ஆண்டவரே உம்முடைய நியாயங்கள் நீதிகளை எழுதி கொடுத்திருக்கீங்க. அத நான் கற்றுக்கொள்ளணும், அத தெரிந்து கொள்ளணும்.
2: So the reason why we are supposed to read the Bible with all passion and desire is because Lord you have given all the laws and just in that, so I should learn it and know it, Lord.
1: இத படித்து நான் என் வழிகளை முதலாவது நான் சுத்தமாயிரணும்.
2: So I should read it and cleanse my ways first.
1: இரண்டாவது,
2: second,
1: எதற்காக ஆண்டவர் நியாயத்தை கொடுக்கிறார் என்றால் நான் வந்து என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற நிலையில நான் நியாயத்தை புகட்ட வேண்டும்.
2: So I should teach this justice for the in the stage that God has given me.
1: ஒரு கணவனாக உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு.
2: As a husband you have your responsibility.
1: ஒரு மனைவியா உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கு.
2: As a wife you have a responsibility.
1: ஒரு தகப்பனாக தாயாக உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கு.
2: As a father and mother you have your own responsibility.
1: ஒரு தலைவனாக உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கு.
2: As a leader you have a responsibility.
1: ஒரு ஊழியனாக உத்தரவாதம் இருக்கு.
2: As a pastor you have a responsibility.
1: நாம நியாயத்தை மற்றவர்களுக்கு புகட்டணும்.
2: We should teach justice to other people.
1: ஒரு கணவன் தன் மனைவிட்ட சொல்லணும், அம்மா இது செய்யிறது தப்பு, இது செய்யாதேன்னு சொல்லணும்.
2: A husband should tell his wife, see what you doing is wrong, don't do that.
1: ஆகாப் சொல்லல, நியாயம் எல்லாம் படிச்சிருந்தாரு.
2: Ahab knew all the law but he never said so.
1: ஆனால் யேசபேல் இஷ்டத்துக்கு தான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யிறதுக்கு விட்டுட்டாரு.
2: But he left Jezebel to do whatever she want to do.
1: அவள் வந்து தனக்கு இஷ்டமானவர்களை கொல்லுவாள், இஷ்டமானவர்களை உயிரோட வைப்பாள்.
2: So she will kill whomsoever she want and she will spare whomsoever she want.
1: சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணவனுடைய தவறுகளை மனைவி வந்து கண்டிக்க கிடையாது.
2: In some places the wife will not condemn the mistakes of his husband.
1: நீங்கள் பிலாத்துனுடைய மனைவியை நீங்கள் பார்ப்பீர்களானா?
2: If you read about the wife of Pilate,
1: அவள் சொல்லுகிறாள், நான் நேற்று ராத்திரி முழுவதும் இந்த மனுஷனால நான் ராத்திரி தூங்காம கஷ்டப்பட்டேன், இந்த இயேசுவை ஒண்ணு செஞ்சிராதீங்க, அவன் நீதி உள்ள மனுஷன் சொல்லி ஆள் அனுப்பி விட்டாள்.
2: And she sent a man to Pilate saying that see last night I was tormented because of this man, so he is a righteous man, do not do any harm to him.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை நான் சொல்றேன்.
2: I will tell you an important reason to marry.
1: ஒரு மனைவியினுடைய மனசாட்சியா கணவன் இருக்கணும், கணவனுடைய மனசாட்சியா மனைவி இருக்கணும்.
2: A wife should be conscious of husband and a husband should be the conscious of wife.
1: சில வேளையில வந்து கணவன்மார் மனைவிமார் ஏதோ ஒரு யோசனையில நியாயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க.
2: So sometimes husband or wife they be taken away from by other thoughts, they will leave the justice.
1: சில வேளையில இந்த பைலட் பண்ற மாதிரி இந்த பிளேன் ஓட்டறவங்க எல்லாம் எப்படி ஒரு கோ பைலட் னு ஒருத்தர் இருப்பாரோ அதபோல மனைவி கணவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோ பைலட்டா இருக்கணும்.
2: Like how they have a co-pilot for a pilot, similarly the husband and wife should be co-pilot for each other.
1: எங்க நீங்க போற வழி தப்பு, இது சரி இல்லன்னு சொல்லி கண்டிக்க வேண்டிய பொறுப்பு மனைவிட்ட இருக்கு, கண்டிக்க வேண்டிய பொறுப்பு கணவன்ட்ட இருக்கு.
2: So it is a responsibility of husband and wife to rebuke each other and condemn saying that what you are doing is wrong, what the way that you take is wrong.
1: நீங்க அடுத்த நிலையில தகப்பன் தாயின் வந்துட்டீங்களா?
2: And if you have come to the next stage of father and mother,
1: உங்களுக்கு இன்னும் பொறுப்பு இருக்கு.
2: You have an additional responsibility.
1: பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளை இடணும்.
2: You should command your children.
1: எந்த இது நியாயம், எது அநியாயம்னு சொல்லணும்.
2: You should say them them which is just and which is unjust.
1: அவங்க தெரியாம இருப்பாங்க.
2: They are unaware.
1: அவங்களுக்கு மதியன ஒட்டி இருக்கும்.
2: They might be having some foolishness with
1: them. தண்டனையின் பிரம்பினால் அவங்களுக்கு நியாயத்தை போதிக்கணும்.
2: And you have to teach them using that cane of punishment.
1: நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க உயர்றீங்க.
2: You are now growing up to the next level.
1: தகப்பன்லந்து தாத்தாவா மாறுறீங்க.
2: Now you are becoming grandfather.
1: தகப்பன்லந்து மாமனாரா மாறுறீங்க, மாமியாரா மாறுறீங்க.
2: Now you become father-in-law and mother-in-law from father and mother.
1: நீங்க இன்னும் பொறுப்பு அதிகாயிடுது.
2: And you have a more additional responsibility.
1: வயது என்ன செய்யணும்னா நியாயத்தை புகட்டணும்.
2: So the age should teach justice.
1: ஒரு மாமனார் மாமியார் அவங்களே வந்து அநியாயத்துக்கு தூண்டுவார்களானா கர்த்தருடைய நியாயத்துல நிப்பாங்க அவங்க வந்து.
2: So if a father-in-law and mother-in-law they themselves stir up injustice then they have to stand before the judgment.
1: அவர்களே நீதியை புரட்டுவார்களானா நிச்சயமா நியாயஸ்தானத்துல ஒரு நாள் நிக்கணும்.
2: If they pervert justice they have to stand at the seat of judgment.
1: ஆண்டவர் கேட்பாரு.
2: The Lord will ask them.
1: இத்தனை நாள் உனக்கு நியாயத்தை புகட்டி நீ அநியாயம் செய்யிறதுக்கா உன்னை இவ்வளவு நாள் வளர்த்து வச்சிருந்தேன்.
2: Did I grow you up that you after knowing all the laws and justice for you to do all injustice?
1: உன்னுடைய சொந்த பிள்ளைக்கும் உன்னுடைய சொந்த மருமகனுக்கும் மருமகளுக்கும் தீமை செய்யறதுக்காக உன்னை நான் இவ்வளவு நாள் வளர்த்து வச்சிருந்தேன்.
2: Did I leave you that you may do all harm and evil to your own son and own daughter-in-law?
1: நீ நியாயத்தை கட்டளையிட வேண்டும்.
2: You should command justice.
1: நீ நியாயத்தை புகட்ட வேண்டும்.
2: You should teach justice.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து தேவன் நமக்கு கிருபையாக நம்மளை வந்து வாழ்நாள் இன்னும் வாழ வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படினு கேட்டிங்கனா ஆண்டவர் நாம வந்து வருங்கால சந்ததி நியாயத்தை புகட்டுவோம், நியாயத்தை நம்ம பிரதிபலிப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தா உயிரோட வச்சிருக்கிறாரு.
2: One of the reason and purpose for which God has given us this life and has prolonged our life so far is because that we might teach and also teach and command this justice to our generations.
1: இதுல நாம எச்சரிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும்.
2: We should be very careful in this.
1: எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும்.
2: We should be very careful.
1: நியாயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.
2: Justice comes from the Lord.
1: இரண்டாவது தேவன் என்ன செய்கிறார்? அந்த நியாயத்தை எப்படி வந்து நிலை நிறுத்துகிறார் என்று கேட்டால் தற்காக்கிறார் என்றால் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த நியாயத்தை ஒப்பு கொடுத்து அவர்கள் மூலமாய் நியாயம் மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று ஏற்படுத்துகிறார்.
2: So second, how does God guard justice? He designates people for this justice and makes this justice reach other people through them.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்றாவது ஒரு காரியம் கடைசியாக.
2: Third and the last.
1: எப்படி தேவன் நியாயத்தை வந்து தற்காக்கிறார்?
2: How does God guard justice?
1: ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் நீங்கள் 11 வசனத்தை வாசியுங்கள்.
2: Revelation 22 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 22:11-12 வாசிக்கலாம்.
2: Revelation 22:11-12.
1: அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது.
2: He that is unjust, let him be unjust still, and he who is filthy, let him be filthy still, and he that is righteous, let him be righteous still, and he that is holy, let him be holy still. And behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவன் எப்படி நியாயத்தை தற்காக்கிறார்?
2: How does God guard justice?
1: முதலாவது நியாயத்தை அவர்தான் தீர்மானிக்கிறார்.
2: First he determines justice.
1: இரண்டாவது நியாயத்தை பறைசாற்றும்படி மனிதர்களை தெரிந்தெடுத்து அவர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறார்.
2: Next he designates people for justice and gives this work of justice to them.
1: மூன்றாவது என்ன செய்றார் தெரியுமாங்க?
2: And third what does he do?
1: அவர் எழுதி கொடுத்த நியாயத்தை அவரே நின்று நிலைநாட்டுறாரு.
2: He delivers justice.
1: அவரே நியாயத்தை செய்கிறார்.
2: He delivers justice.
1: பொதுவா பாருங்க, நம்ம ஒரு தேசத்துல வந்து இந்த நியாயம் எழுதுறவங்க இருக்காங்க பாருங்க. அரசியல் அமைப்பு சட்டம்னு சொல்றாங்கல்ல, கான்ஸ்டிடியூஷன், அதை எழுதுறவங்க ஒருத்தர் இருக்காங்க.
2: சோ ஜெனரலி இன் எவ்ரி கண்ட்ரி வி ஹேவ் சம்வன் ஹூ ரைட்ஸ் திஸ் கான்ஸ்டிடியூஷன்.
1: ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடுறாங்க.
2: சோ தீஸ் பீப்பிள் ஹூ ரைட் திஸ் கான்ஸ்டிடியூஷன் தே வில் பாஸ் அவே ஆஃப்டர் அ அப்பாயிண்டட் டைம்.
1: அவங்க தொடர்ந்து இந்த நியாயத்துக்கு அவங்க விளக்கம் கொடுக்கிறது இல்ல, அவங்களால நின்னு அந்த நியாயத்தை நிலைநாட்ட முடியறது இல்ல.
2: சோ தே கேன் நாட் கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன் கண்டினியூலி அண்ட் தே கேன் நாட் எஸ்டாப்லிஷ் திஸ் ஜஸ்டிஸ் அன்டில் தி எண்ட்.
1: எந்த ஜட்ஜ் வந்து சிறந்த ஜட்ஜா இருந்தா கூட ஒரு நாள் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்
2: No matter how good a judge would be, there is a retirement for him.
1: அவர் கிளம்பி போயிடுவார், வேற ஆள் வந்து உட்காருவாங்க.
2: He may have to leave the place, other person will come and occupy.
1: ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா?
2: But who is our God?
1: அவர் நீதியுள்ள நியாயாதிபதி.
2: Our God is a righteous judge.
1: அவர் நித்திய நியாயாதிபதி.
2: And he is an eternal judge.
1: அவர் வந்து என்றென்றும் நின்று நியாயம் செய்றாரு.
2: He will always stand, he will establish this justice.
1: அவர் நியாயத்தை போதிச்சிட்டு புகட்டிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட மாட்டாரு.
2: It's not that he will determine and he will teach this justice and leave.
1: ஏதோ உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்கப்பா, நான் கிளம்புறேன், என் வேலை முடிஞ்சிட்டு நான் நியாய புத்தகம் கொடுத்துறேன், வாசிச்சிட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க செய்யுங்க அப்படின்னு போயிட மாட்டாரு.
2: It's not that he will give the books, he have given your law book, you do if you want and do whatever it is pleasing to you and I will leave, and he will not leave as such.
1: அவர் வந்து கொடுத்த நியாயத்துக்கு நியாயத்தை வந்து கடைசி வரைக்கும் நின்னு கேட்டு வாங்கிடுவாரு.
2: So whatever the justice he has given, he will stand and receive the justice and deliver the justice.
1: அதனால தான் வெளிப்படுத்தல வாஸ்தவம்.
2: That's why we read in Revelation.
1: அநியாயம் ஜெரியா செய், பரிசுத்தமா இருக்கிற பரிசுத்தமா, அசுத்தமா இருக்கிற அசுத்தமா, நான் மறந்துடாத. இவைகளுக்கு எல்லாம் என்னோடு கூட ஒரு பலன் வந்துட்டு இருக்குன்றதை மறந்துடாத.
2: So if you are unjust, continue to do unjust. If you are filthy, just continue to be filthy. If you are righteous, let him be righteous. But don't forget there's a reward that is coming for all these things.
1: இன்னொரு விதமா சொன்னா,
2: in other words,
1: நீ வந்து மனுஷன்ட்டே எஸ்கேப் ஆயிரலாம்.
2: You may escape from men.
1: மனுஷன் வந்து என் நியாயத்தை புரட்டிரலாம்.
2: Maybe men may pervert my justice.
1: மனுஷன் என் நியாயத்தை மறந்துறலாம்.
2: Men may forget my justice.
1: மனுஷன் வந்து என் நியாயத்தின்படி நடக்காம போயிரலாம்.
2: Men may not walk according to my justice.
1: அந்த நியாயத்தை நிலைநாட்டிறதுக்கு நான் வரேன்.
2: But I will come to establish justice.
1: நானே என்ன செய்வேனா நியாயத்துல நிறுத்துவேன்.
2: And I will make you stand in justice.
1: அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது.
2: And the reward for everyone comes with me.
1: அதனால தான் நீங்க பிரசங்கி 11 அதிகாரம் 9 வசனத்துல ஒரு பெரிய வார்னிங் நீங்க படிக்கலாம்.
2: And that's why you can read in Ecclesiastes 11:9, that's a great warning for us.
1: வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
2: Rejoice, O young man, in the youth, and let thy heart cheer thee in the days of the youth, and walk in the ways of thine heart and the sight of thine eyes. But know thou that for all these things God will bring thee into judgment.
1: அப்போ அந்த தேவன் வந்து நியாயத்தை போட்டுட்டு ஓடிறவர் கிடையாது.
2: So it's not that the Lord will teach you the justice and leave as such.
1: அந்த நியாயத்தை நிலை நிறுத்துறதுக்கு அவர் ஒவ்வொரு மனுஷனையும் என்ன பண்றாருன்னா நியாயாசனத்துல கொண்டு வந்து நிறுத்துவார்.
2: But the Lord will bring every man to the seat of judgment that he may judge everyone accordingly.
1: அவர் இன்றைக்கும் நியாயம் செய்கிறார்.
2: And even today he judges.
1: இன்றைக்கும் செய்கிறார்.
2: He is judging even today.
1: உபாகமம் 10:18 பாருங்க.
2: If you read Deuteronomy 10:18.
1: உபாகமம் 10:18.
2: Deuteronomy 10:18.
1: வேதம் சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அன்னியன் மேல் அன்பு வைத்தவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார்.
2: Here we read, he administers justice for the fatherless and the widow and loves the stranger, giving him food and clothing.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப அவர் வந்து, எப்பா நீ வந்து விதவைக்கு நியாயம்

0: close your eyes and look unto the Lord.
1: உம்முடைய நியாயத்திலே என்னை நடத்தும்.
0: Lord, lead me in your justice.
1: உம்முடைய சத்தியத்தை எனக்கு போதியும்.
0: Lord, teach me your truth.
1: இந்த சத்தியத்தை நான் மற்றவர்களுக்கு புகட்ட எனக்கு கிருபை தா.
0: Lord, give me grace that I may also teach that justice to others.
1: ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி நான் வாழ எனக்கு கிருபை தா.
0: Lord, give me grace that I may live according to your truth.
1: என்னுடைய சந்ததிகளுக்கு இந்த நியாயத்தை நான் போதிக்க கிருபை தா.
0: Give me grace that I may teach my generations this justice.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: ஒரு நாள் என்னையும் நியாயத்தில் நிறுத்துவீர் என்ற பயத்தோடு வாழ
0: Lord, give me grace that Lord, with a fear that you will also take me to the path of justice.
1: நான் உலக மனிதர்களுக்கு நான் தப்பிச்சிரலாம்.
0: Lord, I may escape from the worldly people.
1: உலகத்தில நான் மற்றவர்களை நான் ஏமாற்றி விடலாம்.
0: I can easily deceive the worldly people.
1: ஆனால் உம்மை நான் விட்டு தப்பிக்கவே முடியாது.
0: But I cannot escape from you, Lord.
1: எல்லா கிரியைகளையும் நியாயத்தில கொண்டு வர போறேன்.
0: Lord, you're going to bring all my works to judgment.
1: அது வெளியரங்கமானாலும் சரி, மறைமுகமானாலும் சரி.
0: Whether it is outward or it is hidden.
1: அது நீதியானாலும் சரி, அநீதியானாலும் சரி.
0: Lord, whether it is just or unjust.
1: அது பரிசுத்தமானாலும் சரி, அசுத்தமானாலும் சரி.
0: Lord, whether it is holy or filthy.
1: ஒவ்வொன்றையும் நியாயத்திலே கொண்டு வருகிறவரே.
0: But Lord, who brings everything in for judgment.
1: உம்முடைய நியாயத்தை நினைத்து நான் பயந்து வாழ கிருபை தா.
0: Lord, give me grace that I may fear about your judgment.
1: ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பு மோடு வருகிறது என்பதை நினைத்து பயந்து வாழ கிருபை தா.
0: Lord, give me grace that I may fear about the judgment that's going to come with you.
1: ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை குறித்து எச்சரிப்பாய் இருக்க கிருபை தா.
0: Lord, give me grace that I may be very careful about my life every day.
1: கரமங்கள் மேல் இறங்கி எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே.
0: Lord, let your hand descend upon us and uphold us, Lord.
1: உம்முடைய வழிகளில் எங்களை வைத்துக் கொள்ளும் ஐயா.
0: Lord, keep us in your paths, Lord.
1: ஆசீர்வதி.
0: Bless us, Lord.
1: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
0: Let your name be magnified.
1: தொடர்ந்து உம்முடைய நீதியை தற்காத்து ஆசீர்வதி.
0: Lord, continue to guard your justice and bless us.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்லமை

மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். உங்க வார்த்தை சொல்லுவது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் மகிமை காணட்டும். இந்த பரலோக மகிமை

சிந்திப்போம், செயல்படுவோம். அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் பக்கத்து வீட்டுல பூசணிக்காய் பழுத்திருந்துச்சு. அதை பார்த்த உடனே ஆசை அவரை விடல. அதை திருடி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்து அதை சமைக்க சொல்லி சாப்பிட்டாரு. இது ஊரார் எல்லாருக்கும் தெரிய வர அவருடைய பெயர் பூசணிக்காய் திருடன் அப்படின்னு மாறிட்டுது. அவர் வீடே பூசணி திருடர் வீடுன்னு சொல்லப்பட்டுச்சது. பல தலைமுறைகள் கழிஞ்சும் பெயர் மாறல. இப்போ அந்த வீட்டுல அவர் பேரன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனாலும் இன்னைக்கும் அவர் காதுபடவே பலர் பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி போனா அந்த கோவில் வரும்னு விலாசம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுது. என்னுடைய தாத்தா ஒரு நாள் ஏதோ தெரியாம செஞ்ச பாவத்துக்கு நாம ஏன் இன்னும் திருடர் பட்டத்தோட வாழணும்னு நினைச்சாரு. தன்னுடைய உயிர் நண்பர்கிட்ட இதை சொல்லி வருத்தப்பட்டாரு. இந்த பெயர் நீங்க தான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. அதுக்கு அவர் நண்பர், உன் வீட்டுல வாரத்துக்கு ஒரு தடவை 100 பேருக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னாரு. அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு அப்படியே போட ஆரம்பிச்சாரு. சில மாசம் கழிச்சு அவர் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தாரு. அங்க வந்த ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து தச்சர் வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டாரு. அதுக்கு அடுத்தவர், அங்க சோறு போடுற ஐயா வீடு எதுன்னு கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும், அதுல இருந்து 3வது வீடுதான் தச்சர் வீடுன்னு சொன்னாரு. இத கேட்ட நம்ம ஆளு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நமக்கு இப்படி கெட்ட பேரு இல்லாம இருக்கலாம், ஆனாலும் நாம எப்பவும் நன்மை செய்யணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவணும். மத்தவங்க நம்மள புகழ்றாங்களோ இகழ்றாங்களோ அது முக்கியம் இல்ல, நாம நன்மை செய்யறதுல சோர்ந்து போகவே கூடாது. தினமும் யாருக்காவது ஒரு உதவி செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார். சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார். இனி நான் பாவியால நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது.

சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடித்த தேவர், ஒரு குறை நீங்க வைக்கவே இல்லையா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து முடித்தவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் பெரியவர் பரிசுத்தர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருப்போமா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த யூதாவின் ராஜ சிங்கமான தெய்வம் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராயும் இருக்கிறார், தந்தை போல நம்மை ஆற்றுகிறவருமாயிருக்கிறார். ஹாலேலூயா.

உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவீங்களா, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கையில, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலவீன நேரத்தில் உடைய கிருபையினாலே என்னை தாங்குகிறவரையுமே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குறித்து அநேகர் தவறாய் பேசும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் போதும், ஆண்டவரை பார்த்து சொல்ற நேரம், ஆண்டவரே என் வாழ்க்கையில காரியங்கள் மேலும் கீழுமாய் போய்கொண்டிருக்கிறது, என் காரியங்கள் நிரந்தரமா இல்லையே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன் நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் போதும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில துன்பங்கள் சூழ்ந்து வரும்பொழுதும் கூட நீர் எனக்கு போதும், என் துன்பங்களை மாற்றுகிற தேவன், மலை போல வருகிறவை ஆண்டவரே பனி போல விளக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே.

கரங்களை எடுத்துட்டு நன்றி சொல்லுவோமா. நீங்க போதுமாட்டவரே, நீங்க போதுமாட்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை போல ஒருவருமே இல்லை. அதற்காக உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Lord. ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர், எத்தனை கிருபை, எத்தனை தயவு. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், உங்க கிருபைக்காக நன்றி இயேசுப்பா, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah.

அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவரீருடைய சுத்த கிருபை. அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, எங்களை பாதுகாப்பது உம்முடைய கிருபை. உங்க பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில எங்களை நிறைவாக்குகிறதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிறைய கேள்விகள் எங்களிடத்துல உண்டு சுவாமி, என்னுடைய மனதிலே அநேக பாரங்கள் உண்டு. ஆனால் மனிதனுக்கு அது தெரியாது, உமக்கு அது தெரியும். அதற்காக நன்றி. இந்த நாளில என்னோடு இந்த ஜபத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கேளுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவர. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். ஐ நீட் டு லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட், ஐ நீட் டு லிசன் டு தி வாய்ஸ் ஆஃப் காட். தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளில துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம், முதலாம் அதிகாரம். எப்ராயீம் மலைத்தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயீமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிக்கூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினேகாஷும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பார். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றார். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வருத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரி. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரி புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக
தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக்கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரி நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்ட படியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். ஆமென்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 33 அதிகாரம் 27 வசனம். அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கப் போகிறார்கள். அவர்கள் சுதந்திரிக்கிறதற்கு முன்பு அவர்களை சுற்றிலும் ஏராளமான புரஜாதி ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை

அடைக்கலம் பாதுகாப்பு யார் என்றால் ஆண்டவர் மாத்திரமே. நம்முடைய வாழ்க்கையிலும் அதேதான். இந்த உலகத்தில் நாம் எப்படி இருந்தாலும் நமக்கு அடைக்கலம் பாதுகாப்பு அந்த அநாதி தேவன். அல்லேலூயா. இதே வசனத்தை மோசே 90 சங்கீதத்திலும் சொல்லியிருப்பார். 2 ஆண்டவரே, தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். அல்லேலூயா. அவர் மாத்திரமே தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அடைக்கலம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று நாம் வேதத்திலே சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் மாத்திரமே. இனி வருகிற காலங்களிலும் ஆண்டவரே உங்களை பாதுகாத்து எல்லா தீமையில் இருந்தும் ரட்சித்து உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை அவர் கட்டாயம் செய்வார். நம் விசுவாசத்தோடு தேவனுடைய வசனத்தை சார்ந்து பரிசுத்த ஜீவியம் செய்வோம். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாயிருந்து எந்த வியாதிகளும் எந்த போராட்டங்களும் நம்மை நெருங்கவும் தொடாமலும் காத்து ஆண்டவர் தப்பு பண்ணுவார். இந்த வருஷம் முழுவதும் அவரே நமக்கு பாதுகாப்பு. இனி வரும் காலங்களிலும் அவரே நமக்கு பாதுகாப்பு. அந்த அநாதி தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வியாபாரங்களையும் உங்கள் தொழில்களையும் உங்கள் படிப்பையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருமை பிதாவே, அநாதி தேவனாகி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு வினாடியும் பாதுகாத்தது போல இதை காண்கிறவனுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நீர் மாத்திரமே பாதுகாப்பு ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துக்குள் கடந்து வருகிறோம். எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்

உம்முடைய துருத்தியிலே வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அன்பே பெரியது என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. உலகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளிலும் இனிமையான வார்த்தை ஒன்று உண்டு என்றால் அது அன்பு என்ற வார்த்தை தான். அதே நேரத்தில் நீங்கள் உண்மையான அன்பை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தெய்வீகமான அன்பும் உண்டு, போலியான அன்பும் உண்டு. பெற்றோரின் அன்பும் உண்டு, நண்பர்களின் அன்பும் உண்டு. சகோதர சகோதரிகளின் அன்பும் உண்டு, கணவன் மனைவியின் அன்பும் உண்டு. உண்மையான அன்பு மிக சிறந்ததா இருக்கிறது, அன்பே பெரியது என்று அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுகிறார். கர்த்தர் இயற்கையாகவே மனிதனுடைய உள்ளத்தில் ஓரளவு அன்பை வைத்திருக்கிறார். சிலருக்கு கொடுக்கும் அன்பு உண்டு, சிலருக்கு பெற்றுக்கொள்ளும் அன்பு உண்டு. தாய்க்கு குழந்தையின் மேல் எங்கிருந்தோ ஒரு இனிய அன்பு வருகிறது. அந்த அன்பினால் மனது உருகி குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். சில தாய்மார்களுடைய அன்பு பார்க்க ஆச்சரியமாயிருக்கும். துன்மார்க்கமான பிள்ளையையும் கூட அவன் கொலைபாதகனாக இருந்தாலும் தாய் நேசித்துக் கொண்டே இருப்பார். தாய் பசுவை பாருங்கள், காலை நேரத்தில் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கும்படி தேடுகிறது. கன்றுக்குட்டியை காணாவிட்டால் அது போடுகிற சத்தம் வீட்டையே அதிரப்பண்ணும். கன்றுக்குட்டியும் வாளை ஆட்டி ஆட்டி தாய் பசுவை முட்டி கொடுத்து பால் குடிக்கும் போது தாய்க்கும் சந்தோஷம், குட்டிக்கும் சந்தோஷம். தாய் அந்த அன்பை வெளிப்படுத்த கன்றுக்குட்டியை அன்போடு நக்கி கொடுக்கும். அந்த அன்பினால் குட்டியின் மேல் அவ்வளவு அழுக்கு இருக்குமே, அதை நக்கி கொடுக்கலாமா என்று தயங்காது. அன்பு தியாகம் செய்ய அழைக்கிறது. தேவ பிள்ளைகளே, தாயின் உள்ளத்தில் அன்பு வைத்தவர், பசுவின் உள்ளத்தில் பாசத்தை வைத்தவர் தம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு அதிக அன்பு வைத்திருப்பார். ஆகவேதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவிக அன்புதான் உங்களை தேடி வந்தது, உங்களை தூக்கி எடுத்தது, உங்களை கழுவி சுத்திகரித்தது, தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி கொண்டது. அந்த தெய்வீக அன்பின் நிமித்தம் பரலோக ராஜாவான ஜேசு அடிமையை போல பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த அன்பினால் தான் பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து தம்மையே பலியாக அர்ப்பணித்தார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் 1 கொரிந்தியர் 12 ஆவியின் வரங்களை குறித்து பவுல் எழுதுகிறதையும், 14 வரங்களை பயன்படுத்துகிற முறைகளை பற்றி எழுதுகிறதையும், 2க்கும் இடையே உள்ள 13 அன்பை முழுமையாக வைக்கப்பட்டிருக்கிறதையும் காணலாம். தேவ பிள்ளைகளே, வரங்களும் வல்லமைகளும் உங்களுக்கு தேவை, ஆனால் அவை அன்போடு செயல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13:4 நாங்கள் இதனை வாசிக்கிறோம். ஆம் அன்பான தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் அன்புக்குரிய ஆவிக்குரிய செய்திகளை கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சா போதும். தோத்திரம். ஆமாம், எனக்கு வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அதனால் நான் கர்த்தர் வார்த்தையை தான் பேசுவேன், நீங்கள் கவனிச்சா போதும். தோத்திரம். கொஞ்சம் உட்கார்றது அங்கங்கே இப்போவே ரெடி ஆயிக்கங்க. ஆமாம், இடையில போக்குவரத்து பிரச்சனைலாம் இருக்கப்படாது. அல்லேலூயா. இந்த குறுக்கு முறுக்கு நடக்கிறது, ஆமாம், அதெல்லாம் இருக்கப்படாது. அப்புறம் நீங்கள் என்ன புடவை கட்டிட்டு நடக்கிறீங்கன்னு சொல்லுவேன். நான் எந்த கலரில் போகிறீங்க வர்றீங்கலாம் நான் சொல்லுவேன். தோத்திரம். இருக்கிறீங்களா? எல்லார் கவனமும் வார்த்தையின் பக்கம் இருக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஆமே. அதுக்கு தான் நான் பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு என் மனைவியோடு என்னுடைய உடன் ஊழியரோடு இங்கே வந்திருக்கிறேன். என் மனைவியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் சில வசனங்களை நான் படிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மானிட்டர் வேலை செய்கிற மாதிரி தெரியலையே. ப்ரைஸ் காட். சூப்பர். சரி, 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாயிருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க பலமுறை படிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தோத்திரம். இந்த பகுதியை கூட அவங்க படிக்கலைன்னா அவங்க ஒரு விசுவாசின்னு சொல்றதுக்கு அப டேஷ். ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, சந்தோஷம். கவனிங்க, ஆபிரகாம ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அதை நம்ம ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் அவனை அழைத்து 12:2 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு வயசு 75. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு, என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, உன்னை ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. ஒத்த புள்ள கூட இல்லாதவனுக்கு வாக்கு தத்தம் பாருங்க. இல்லையிலே சொல்லுங்க. அப்பா அவர் அப்படித்தான் பேசுவார். கைய உயர்த்தி ஆமே. ஆமா, மனுஷனுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அல்லேலூயாவா. மனுஷன் பேசுற மாதிரியே பேச மாட்டார், அவரு வேற மாதிரி பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அதுல 75 வயசு கிழவன், அம்மா 65 வயசு கிழவி, தோத்துறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வாக்குத்தத்தம் வருது, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு. அப்புறம் அப்படி காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை. தோத்துறோம். திடீர்னு 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறாரு. திரும்ப ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறா? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தோத்துறோம். அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நம்மளை மாதிரியே சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும் தோத்துறோம், நீங்க தான் பலனு, நீங்க தான் கேடகம், அதெல்லாம் சரித்தான், ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தை என்னவாச்சுன்னு கேட்குறான். இல்லை இல்லை சொல்லுங்க அப்பா. ஆமாம், நீங்கள் வர்றப்பெல்லாம் ஏதாவது பேசுகிறீங்க, நீங்க வர்றப்பெல்லாம் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறீங்க, உசு பேத்துறதே உங்க வேலையா இருக்கு. தோத்துறோம், ஆமா, அப்பப்ப என்கரேஜ் பண்ணி விட்டுறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வாட் அபவுட் த ப்ராமிஸ் தோத்துறோம், அந்த வாக்கு தத்துவம் என்னவாயிற்று, அது இன்னும் நடக்கலையே, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளை இல்லையே. தோத்துறோம், என்ன ஒண்ணு, என் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் எலியேசர். அவன் என் வீட்டு விசாரணை கர்த்தனா என்ன செய்யறான், இருக்கிறான். அவன் என் வீட்டில் பிறந்த பிள்ளை, யாருக்கு பிறந்தான் அப்பா அம்மா அதெல்லாம் தெரியல, என் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன் தான் இப்போ எனக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான். ரெண்டாவது, வீட்டு எல்லா காரியத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிறான், பார்த்துக்கிறான். அந்த அளவுக்கு எனக்கு என்னது சந்தோஷம், இருக்கட்டும் தோத்துறோம் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் தான் எனக்கு இப்ப சுதந்திரவாளி, யாரு, எலியேசர் தான் எனக்கு என்னது சுதந்திரவாளி, இவன் தான் என் சந்ததி மாதிரி இருக்கிறான். இதற்கப்புறம் என் சொத்து பத்து ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் இவன் தான் வாரிசு மாதிரி இருக்கிறான். அவனவாது கொடுத்தீங்களே தோத்துறோம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். அல்லேலூயாவா, ஆமேனா. தோத்துறோம், இங்கேயும் அப்படித்தான் போல தெரியுது. குறுக்கு முறுக்கு யாரு நடந்தா அவங்களே தான் பாப்பாக போல. அல்ல சொல்லுங்க, ஆமா, பிரசங்கம் பண்றதுக்கு என்னத்தான் கூட்டிருக்கிறாங்க, என்னை பாருங்கள் யோகம் வரும். தோத்துறோம், நான் ஒரு கழுதை, இயேசுவை சுமக்கும் கழுதை. அல்ல சொல்லுங்க அப்பா, ஆமா, அப்படி இப்படிலாம் வேடிக்கை பார்க்கப்படாது, பஞ்சு முட்டாய காரனை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கப்படாது. என்ன கவனிங்க, கைய வேர்த்தியாமே தோத்துறோம். அப்போ ஆபிரகாம் அப்படி சொல்றார், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேச்ச குற தோத்துறோம், என்ன பேச்சு பேசுற நீ, இவனா உனக்கு சுதந்திரவாளி, யாரு, எலியேசரா, உன் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா, இதெல்லாம் என் திட்டம் கிடையாது, இது என் பரலோகத்தின் திட்டம் கிடையாது. உன நான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை உள்ளங் கைகள்ல வரைஞ்சிருக்கிறேன். புரியுதா தோத்துறோம், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. அவன் எங்கன்னு கேக்குறியா, இனிமே தான் வர்றான். அல்ல சொல்லுங்க அப்பா, இனிமே தான் வர்றான், இது வரைக்கும் வரலையில, இனிமே தான் வர்றான் தோத்துறான். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் எல்லாம் வருது. 19 வருஷம் பினிஷ் ஆயிடுச்சுல தோத்துறான், பினிஷ் ஆயிடுச்சு தோத்துறான், இனிமே தான் எல்லாம் வருது. தேவன் தீர்மானிச்சது, குறிச்சது, பிளான் பண்ணது, பரலோகத்துல திட்டம் பண்ணி வச்சிருக்கிறது சகலமும், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம், இனிமேல் தான் அது வருகிறது. ஆமீன் சொல்லுங்க. நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது, சரியா, ஆமா, பெருசா பெருசா பெருசா பரலோகம். ஆமீன், நான் உனக்காக தீர்மானித்திருக்கிறவைகள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அதுதான் என் பிரசங்கத்தின் தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. தோத்துறா, ஆபிரகாம பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். தோத்துறா, உனக்காக நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, இனிமே தான், இனிமே தான் உன் கண்ணுக்கு முன்னால வருது, வருது. ஒருவேளை இங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ ஆயிருக்கலாம். தோத்துறா, இதுவரைக்கும் சில எலியேசர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், இனிமே தான் உங்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக, உங்க தரிசனத்துக்காக, உங்க அழைப்புக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக பரலோகம் தீர்மானித்து வைத்திருந்தவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு பரலோகம் தீர்மானிச்சிருந்தது, இனித்தான் வருகிறது, இனித்தான் வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாமே ஏற்கனவே பிளான்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா, வெல் பிளான்டு. ஆமேனா. நாம ஒரு பிளான் பண்ணாலே அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பாடுபடுறோம். அல்ல சொல்லுங்க, சாம்பார் சாயங்காலம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றோம், தோத்துறோம், எப்படியோ வச்சிடறோம், எப்படி இருந்ததுங்கிறது வேற விஷயம். அல்ல சொல்லுங்க அப்பா, ஆமா, சில ஆள் ரசத்துக்கே பயங்கரமா பிளான் போடும், தோத்துறோம், கடைசியில் பார்த்தா விஷம் மாதிரி வச்சிடும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நாம தீர்மானம் பண்றோம் பாருங்க. கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. வீடு கட்டணும்னு தீர்மானம் பண்றாங்க, வீடை கட்டிடுறாங்க. கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்றாங்க, காரை வாங்கிடுறாங்க. அல்ல சொல்லுங்க. அப்புறம் இப்படி எதையுமே நம்ம தீர்மானம் பண்ணி காலி பண்றோம், அதை சுதந்திரிக்கிறோம் பாருங்க. அப்போ நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா தோத்துறோம். கொட்டாவி விடணும்னா தீர்மானம் பண்ணக்கூடாது பிரசங்க நேரத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வசக்தியுள்ள தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம் ஊழியத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம தரிசனங்களுக்காக, இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஆதீனத்தில் தீர்மானித்த அனைத்து அவர் நிறைவேற்றி தீர்ப்பார். சொல்லுங்க. அப்பா அவர்கிட்ட என்ன ஊர்னா, அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதில் பல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லிடுவார். அமீன் சொல்லுங்கள். எப்படி செய்ய போகிறேன், இப்படி ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன், இப்படி ஒன்று விடுவிக்க போகிறேன், இப்படி ஒன்று பயன்படுத்த போகிறேன், அப்படிலாம் சொல்லிடுவார். பயில் படிக்கும்போதெல்லாம் பேசுவார், படித்தா பேசுவார். அல்லையே சொல்லுங்க. அப்பா சர்ச்சுக்கு வரும்போது பேசுவார், புது வருஷ சமயத்தில் புது வருஷ வாக்குத்த தாராக என்ன செய்வார், பேசுவார். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து கொட்டாய் விடாமல் பிரசங்கம் கேட்டால் பேசுவார். தோத்துறோம். அவர் சில சமயம் பேசும்போது அப்படியே நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் செலுத்துரும். அது நமக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி அவர் எத்தனையோ முறை உங்கள் கூட பேசியிருக்கிறார் இல்லையா, வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, பெருசாக சொல்லியிருக்கிறார் இல்லையா. பட் இதுவரைக்கும் அதை நீங்கள் பார்க்கல தான், இதுவரைக்கும் அது நடக்கல தான். பட் ஆண்டவர் சொல்கிறார், அது வரும். It's on the way. இந்த 2020 ல, இந்த 2020 ஆண்டுல உங்க கண்கள் அந்த நன்மையை, அந்த அற்புதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க போகிறது. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. இந்திய தேசத்தின் எழுப்புதல் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. என்ன சந்தேகமா இல்லையான்றிய, ஒட்டுமொத்த உலகத்தின் எழுப்புதலுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. முழங்கால் யாவும், நாவுகள் யாவும், ஏசாயா 45:23 உங்க பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்பா அப்ப இது ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே சொன்னது. முழங்கால் யாவும், மனுஷன் இருந்தா அவனுக்கு முழங்கால் இருக்கும். ஆமேனா? நாவுகள் யாவும், அப்ப மனுஷன் இருந்தா அவனுக்கு நாவு இருக்கும். ஒட்டுமொத்த மனு குலமும் இயேசுவுக்கு நேரா திரும்பும். பூமி கர்த்தரின் மகிமையினால் நிறைந்திருக்கும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆண்டவரே ஒரு சைஸா இருக்காங்களேப்பா, கூடமாட வரமாட்டாங்களே. அல்ல சொல்லுங்க. அப்பா பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, தீர்மானிக்கப்பட்டது, அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த கொம்பனும் இந்திய தேசத்தின் எழுப்புதல தடை செஞ்சு நிறுத்த வாய்ப்பே இல்லை. இது சபை தீர்மானிச்சது இல்ல, சபையில் இருக்கிற ஊழியர்கள் தீர்மானிச்சது இல்ல, அப்போஸ்தல்ஸ் தீர்மானிச்சது இல்ல, ப்ராஃபட்ஸ் தீர்மானிச்சது இல்ல, எந்த ஊழியக்காரரும் தீர்மானிச்சது இல்ல. இத பரலோகத்தின் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் தேசத்தில் நடந்து ஒவ்வொரு நிமிஷமும் சபை அப்படி எதிர்பார்ப்போட இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆபிரகாம்ட்ட அதான் சொல்றார், தோத்துறேன், இவன் இல்ல இனிமே தான். அல்லேலூயாவா? சரி, இப்ப நான் 3 விஷயங்களை உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்க போறேன். ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து முதல் பாயிண்ட் எலியேசரை வச்சு சொல்ல போறேன், 2வது பாயிண்ட் இஸ்மவேலை வச்சு சொல்ல போறேன், 3வது பாயிண்ட் சாராளை வச்சு சொல்ல போறேன். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கு. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ தோத்துறோம். புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேர்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம், தோத்துறோம். ஆனா ஒரு 3 வருஷம் விசுவாசிக்கெல்லாம் இந்த பேர் நல்லா என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறீங்களா? இது இன்டோர் மீட்டிங், சர்ச் மீட்டிங், அதனால தோத்துறோம். இப்ப நான் காஸ்பலை பேசிட்டு இருக்க முடியாது, அப்படி பிரசங்கிக்கும் போதே காஸ்பல் வரும். அல்ல சொல்லுங்க அப்பா. சரி, அப்போ மூணு காரியம் சொல்ல போறேன். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, அதான் தலைப்பு. நம்பர் ஒன், திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. ஆமா, தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. அல்ல சொல்லுங்க அப்பா. நம்பர் டூ, நம்பர் டூ, தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. யோ, தீர்மானம் எடுக்கணும்னு தானே பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ தீர்மானத்தையே வெளியேற்றுன்னு பிரசங்கம் பண்றியே, தோத்திரம். இது வேற தீர்மானம். அல்ல சொல்லுங்க அப்பா. நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். தீர்மானங்களை வெளியேற்றுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அல்ல சொல்லுங்க அப்பா. நம்பர் த்ரீ, திகைப்பின்றி செயல்படுங்கள். சொல்லுங்க. பயம் இல்லாம, கலக்கம் இல்லாம, சோர்வு இல்லாம செயல்படுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்ப ஒன் பை ஒன்னா நான் பிரசங்கிக்க விரும்புறேன். தோத்ரா, முதல் காரியம் சொன்னேன், திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். எலியேசர், ஆபிரகாமுக்கு இப்ப என்னன்னா, எலியேசர்ல ஒரு திருப்தி. எலியேசர்ல என்னது திருப்தி? இவன் தான் இப்போ எனக்கு பயங்கரமா போடுறாங்க. அல்ல சொல்லுங்க, இவன் தான் எனக்கு இப்ப என்னவா இருக்கிறா, சுதந்திரவாளியா இருக்கிறான் அப்படின்னு எலியேசர்ல ஆபிரகாமுக்கு ஒரு திருப்தி. நல்லா கவனிக்கணும், நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம், சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம். ஆமா, சிலருக்கு ஊழியத்துல திருப்தி, நான் பயங்கரமா அப்படி இல்லப்பெல்லாம் ஊழிய செஞ்சிட்டேன் அப்படின்னு. சிலருக்கு ஜபத்துல திருப்தி, ஐயோ நான் நிறைய ஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னு. சிலர் பைபிளை ஒரு முறை கூட உருப்படியா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்க பைபிள் படிச்சதுல ஒரு திருப்தி. சிலருக்கு ஒரு பாட்டு பாடிட்டா திருப்தி, தோத்துறான். ஆமா, சிலருக்கு ஒரு ஆல்பம் போட்டா என்னது திருப்தி, தோத்துறான். சிலருக்கு ஜபம் பண்ணி ஒரு பேய்கை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி கிளப்பிட்டோம்டா அப்படின்னு ஒரு திருப்தி. அல்ல சொல்லுங்க அப்பா. அவங்க அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் என்னது திருப்தி. இப்ப கூட பாருங்க, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கே மனம் இல்லாம சிலர் இருக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய கேட்டோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி. ஹலோ, இருக்கீங்களா? தோத்துறோம். அந்த சத்தம் உங்களுக்கு அதிகமா கேட்கா இல்ல ஏன் சத்தம் கேட்கா? பின்னாடி கேக்குதா? சூப்பர், வெரி குட். தோத்துறோம். அப்ப திருப்தி இங்க எலியேசரில் ஆபிரகாமுக்கு என்னதுங்க திருப்தி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருப்தியிலிருந்து முதல்ல வெளியில வா. ஏன்னா தீர்மானிக்கப்பட்டதை நீ பார்க்கணும்னா, நீ பெறணும்னா, அந்த ஈசாக்கு உன் வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்கணும்னா, இந்த திருப்தியிலிருந்து நீ வெளியே என்ன செய்ய வா. நல்லா கவனிக்கணும். எலியேசர் தோத்துறாம் ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் எலியேசரால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் தான். இப்ப 19 வருஷம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஆமேனா இல்லையா? நாம சந்தோஷப்படுற மாதிரி, நம்ம தோத்திர மனம் மகிழ்ற மாதிரி நிறைய காரியங்கள் இந்த 19 வருஷம் இந்த ஊழியத்துல நடந்திருக்கும். சில சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி இப்படி வந்தாலும், ஆனா ஆண்டவர் நம்ம மகிழ்ற மாதிரி பல விஷயங்களை இந்த 19 வருஷத்துல என்ன செஞ்சிருப்பார், செஞ்சிருப்பார். இப்ப எலியேசரை வச்சு நான் சொல்றேன், கவனிங்க. இதற்கு முந்தின அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, 14 அதிகாரத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கு. என்ன கவனிங்க தோத்திரம், பைபிளை சில இப்பதான் பெறட்டுவாங்க. என்ன கவனிங்க, 14 ஒரு யுத்தம் நடக்கு. என்ன யுத்தம்? கிட்டத்தட்ட 5 ராஜாக்களோட 4 ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அதுல 4 ராஜாக்கள் ஜெயிச்சிடறாங்க, 5 ராஜாக்கள் தோத்துறாங்க. அதுல ஒரு ராஜா சோதோமின் ராஜா அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சோதோம்ல தான் யார் இருந்தா? ஆபிரகாமின் சகோதரன் லோத் இருந்தான். லோத் இருந்தான் தோத்துறான். இப்ப யுத்தத்துல அந்த 4 ராஜாக்கள் ஜெயிச்ச உடனே இந்த சோதோமையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப சோதோமில் இருந்த மக்கள், அங்கிருந்த பொருட்கள், மிருக ஜீவன்கள், இதையெல்லாம் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அதுல லோத்தும் லோத்து குடும்பமும் இணைஞ்சிருது, சிறைப்பட்டு போயிருது. ஆமென் சொல்லுங்க. இந்த தகவல் ஆபிரகாமுக்கு வருது, நம்முடைய சகோதரன் லோத் இருக்கிறார்ல அவர் சோதோம்ல இருந்தார்ல, அந்த ராஜா தோத்து போனதுனால லோத்துவையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு அங்கவுடைய சகோதரனும் போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் ஆபிரகாமுக்கு வருது. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, 14:14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓவா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தா. அப்ப ஆபிரகாமுக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் வீட்டில் எலியேசர் மட்டும் இல்ல, அவன் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேரா, 318 பேர். சொல்லுங்க எல்லாரும், 318 பேர். இந்த 318 பேரையுமே ஆபிரகாம் கூப்பிடுறார், கமான் தோத்துறாம், நாம போய் அந்த 4 ராஜாக்களோட என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. இவங்க இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணாங்களா நமக்கு தெரியல, தோத்துறாம் யுத்தம் பண்ண பழக்கம் அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சா நமக்கு தெரியல. ஆனா தன் சகோதரன் சிறைப்பட்டு போனது காதல விழுந்த உடனே வீட்டுல இருந்தவர்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு ஆபிரகாம் என்ன செய்யறாரு, யுத்தத்துக்கு போறார். அங்க என்ன நடக்கு, எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள், மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கிறது. எதற்காக அவன் யுத்தத்துக்கு போனானோ அது அங்கே வாய்த்தது. என்ன, லோத்துவ திரும்ப என்ன செய்யணும், மீட்டு கொண்டு வரணும். அவன் நினைச்சது அங்க என்ன செய்யுது, நடக்குது. கையோ வேறு ஜாமே, நான் நம்புறேன் இது எல்லாத்துக்குமே எலியேசர் தான் ரொம்ப உதவிகரமா இருந்திருப்பார். யாருக்கு, ஆபிரகாம். ஏன்னா அவனும் அந்த வீட்டில் பிறந்த பிள்ளை, 318 அவன் ஒருத்தன். ஆனால் அவனைத்தான் இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான்னு யார் சொல்றா, ஆபிரகாம் சொல்றார். அப்ப அந்த 318 பேர்லயும் ஒரு கேப்டனா, ஒரு லீடரா, ஒரு தலைமை பொறுப்புல யார் இருந்திருப்பா, எலியேசர் தான் இருந்திருப்பான். ஆபிரகாம் எலியேசர்ட்ட சொன்ன உடனே எலியேசர் தான் போய் 318 பேரையும் அழைச்சிட்டு யுத்தத்துக்கு கூட்டு போய் முன்னாடி நின்று யுத்தம் செய்து ஒரு மகா பெரிய வெற்றி அங்க உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமேனா. அப்போ எலியேசர் மூலம்தான் இந்த 14 ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது, சொல்ல மாட்டீங்களே, ஆபிரகாமுக்கு கிடைக்குது. அதை நான் 3 ஆசீர்வாதமா சொல்றேன். 1, மகிழ்ச்சிகரமான வெற்றி. சொல்லுங்க என்னதுங்க. 2, மனித ஒத்தாசை. சொல்லுங்க. 3, தோத்திரம் மனம் விரும்பியது. சொல்லுங்க. இந்த 3 ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. தோத்திரம் 2 சொன்னதை முதல்ல வச்சுக்கலாம். என்ன, மனித ஒத்தாசை. ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது, என்ன ஒத்தாசை, எத்தனை பேர் அவனுக்கு ஒத்தாசையா எழும்புறாங்க, 318 பேர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 19 வருஷத்துல இந்த ஊழியத்துக்கு நிறைய மனித ஒத்தாசைய கத்தர் தந்தார். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசியுமே மனிதர்கள் தானே, என்ன சந்தேகமா ஆமேன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயாவா. ஐயாவுக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவர் எப்படி அந்த ஊழியத்தை தொடங்கியிருப்பார் அவருக்கு நல்லா தெரியும். தோத்துறோம். அப்போ பாருங்க, அவ்வளோ பாடுகள் சிரமத்துக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்கி இன்றைக்கு இத்தனை ஆத்துமாக்களை கத்தர் அவருக்கு கொடுத்துருக்கிறாருனா இது ஒரு மிகப்பெரிய மனித ஒத்தாசை தானே. ஹல்லேலூயாவா. நமக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மனித ஒத்தாசைகளை தேவன் ஏராளமாக தந்திருக்கிறார். சபையே நமக்கு ஒரு மனித ஒத்தாசை தான். சில சமயம் நாம ஜெபம் இல்லாட்டா கூட பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்ணுறாருல, ஆமீன் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா தோத்திரம், சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்றாங்க இல்லையா, மனித ஒத்தாசை. ஹல்லேலூயா. 2, மகா பெரிய மகிழ்ச்சிகரமான என்ன சொன்னேன், வெற்றி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தோத்திரம் 5 ராஜாக்களை ஜெயிச்சாங்க அந்த 4 ராஜாக்கள். அந்த ஜெயிச்ச 4 ராஜாக்களை ஆபிரகாம் எலியேசர் தலைமையில போய் தோத்திரம் அவர் ஜெயிச்சார்னா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தோத்திரம் இந்த 19 வருஷத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய ஜெயத்தை தந்தார். ஆமென். பலமுறை இந்த ஊழியம் மகிழ்ச்சினால நிரம்ப கத்தர் கிருபை செய்தார். சத்ருவின் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். எதிராக எழும்பின பிரச்சனைகள் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மளை வீழ்த்த வந்த பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வியாதி, பலவீனம், தரித்திரம், மனித தோற்றம், எதிர்ப்புகள், இவைகளுக்கு மத்தியில கத்தர் நம்மை ஜெயிக்க பண்ணினார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. சில சுபாவங்கள் நம்மை வீழ்த்த நினைத்தது, சில சுபாவங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்க நினைத்தது, சில மனித சுபாவங்கள் நம்மை மேற்கொள்ள வந்தது. ஆனால் அவைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இரட்சிப்பின் பாதையிலே பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை நமக்கு ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எதிர்த்து வந்தார்கள், அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட சமயங்கள்ல கர்த்தர் அவைகள் மேல ஜெயத்தை நமக்கு தந்தார், மகிழ்ச்சிகரமான வெற்றி. மூணாவது நான் சொன்னேன், மனம் விரும்பியது. ஆபிரகாம் மனம் விரும்பியது என்ன? லோத்து அவன் குடும்பம் திரும்ப கிடைக்கணும். அல்லேலூயாவா! இந்த சபை தேவ ஜனம், நாம நம்ம மனம் விரும்பின எத்தனை நன்மைகளை எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த 19 வருஷத்துல இல்லை நாம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயாவா! இப்பதான் நான் மேட்டருக்கு வர்றேன், தோத்துறோம். அப்போ மனித ஒத்தாசை கொடுத்துருக்கிறாரு, ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு, மகிழ்ச்சிகரமான வெற்றியை கொடுத்துருக்கிறாரு, பலமுறை பல விஷயங்களில் ஜெயத்தை பார்க்க வச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம மனம் விரும்பினதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் நிறைய தந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ சொல்கிறாரு, இதில் நீ திருப்திப்படாத, இனிமே தான் அல்ல சொல்லுங்கப்பா, இதுவரைக்கும் கொடுத்த ஆத்துமாக்கள்ல நீ திருப்திப்படாத, இந்த ஊழியத்துக்குன்னு பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஆத்தும பெருக்கம் இனித்தான் வருது இந்த 2020ல வருது. இதுவரைக்கும் பார்த்த மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியில நீ திருப்திப்படாத, இனித்தான் ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிக்க போற. இந்த ஊழியம் ஜெயிக்க போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிக்க போது. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும்பா, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 6 போகட்டும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா, ஆமென். மனம் விரும்பினது இதுவரைக்கும் நாம சுதந்தரிச்சதல்ல, இனித்தான் இனித்தான் இனித்தான் நாம மன விரும்பின மகிமையான விஷயங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமேனா? அல்லேலூயாவா! தோத்திரமா! திருப்திப்படாத ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்திரம், ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு என்ன இருக்க கூடாது? திருப்தி இருக்க கூடாது. ஆண்டவர் தான் சொல்றார், வாணி வெள்ள வாணி, நீ உட்கார்ந்துருக்கிற இடம் சரியில்லை, உள்ள கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எலியாசரு எலியாசரு எலியாசரு, இவனை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான், இவன் எனக்கு சுதந்திரவாளி, இவனே இருந்துட்டு போட்டும், தோத்திரம் ஆமேன் ஹல்லேலூயா போதும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்க, வெள்ளவா இதே மாதிரி தான் ஒருத்தன், போதும் கர்த்தாவே போட்டு தள்ளும் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யார் அவன் தோத்துறான்? எலியா. அவன் சொல்லுங்க, அவன் 1 Kings 19:4 சூரச்செடி கிளவே உட்காந்துட்டான், தோத்துறான். அவனுக்கு ஒரு சுய திருப்தி தான். என்ன திருப்தி? நம்ம பெருசா ஊழியம் பண்ணிட்டோம். ஆமா, அவன் பயங்கரமான ஆளு, தோத்துறோம். 17:18 அவனை பத்தி படிக்கிற 1 Kings. ஆமா, வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வர வச்சது அவன் தான். ஆமா, வானத்தை 3 அப்படியே லாக் பண்ணது அவன் தான். அதுக்கப்புறம் 3 கழிச்சு ஓபன் பண்ணதும் அவன் தான். பெருமளை தேசத்துல வர காரணமா இருந்ததும் அவன் தான். உங்களுக்கு வராதா? கூடமாட வரக்கூடாதா? வில்லத்தனம் பண்ற மாதிரி இருக்கிறீங்களா? இல்ல சொல்லுங்க. அப்போ அவன் தான். ஆமேனா? செத்து போன பிள்ளைக்குள்ள முத முத உசுரை கொண்டு வந்ததும் அவன் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கீசோநாத்துக்கரையில கொண்டு போய் கொன்னு குவிச்சதும் அவன் தான். மிகப்பெரிய எழுப்புதல் வீரன். ஆமா, அவன் ஊழியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம், போதும் கர்த்தாவே, ஆமே நான் சாகவேன். அல்ல சொல்லுங்க. அப்போ நீ உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, வெள்ளவா. அல்லே சொல்லுங்க, சூரச்செடியிலிருந்து வெள்ள வா, திருப்தியிலிருந்து வெளியே வா. என்ன திருப்தி? நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், வானத்திலிருந்து அக்னி இறக்குனவன், வானத்தை அடைச்சவன், 3 கழிச்சு திறந்தவன், செத்து போன ஆளை கூட உயிரோட எழுப்பினவன், பாகால் தீர்க்க தரிசியெல்லாம் கொன்னவன், அப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல் வீரனே திருப்திப்பட்டப்ப கொன்னுடைய கொண்ணு உன் திருப்தியிலிருந்து வெளியில வான்னு சொன்னாரே, நாம அப்படி என்னதான் ஆண்டவருக்காக சாதிச்சிருக்கிறோம்னு ஒன்னும் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவ்வளவு சாதிச்சவனே திருப்திப்படாதுன்னு சொன்னாரு. நாம் கற்பனை பண்ணாலும் இது வரைக்கும் அப்படி ஏதாயிலும் சாதித்த மாதிரி நமக்கு தெரியல. சாதிச்சிருந்தா தானே தெரியும். நம்ம சாதித்ததெல்லாம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே கட்டடிப்போம். ஹல்லேலூயா, தோத்திரம் தசமாவும் கொடுக்காம வாழுவோம். ஹல்லேலூயா. அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் பாட்டு பாடாமல் ஒரு சைஸாக வில்லத்தனமாக உட்காந்துருப்போம். தோத்திரம் பாசுக்குறதுமா நாலு கலவரம் பண்ணுவோம். தோத்திரம் அதை இப்படித்தான் நாம் சில விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். ஒரு 10 வருஷமாக சர்ச்சுக்கு வந்ததில் ஒரு 4 குடும்பத்தை சபையை விட்டு வெளில அனுப்பியிருக்கிறோம். அதுதான் நம்ம சாதித்த சாதனைகள். இந்த மாதிரி யாராயிலும் கரெக்டாக பாயிண்டை பேசுனா பேசுகிற பிரசங்க யாராவது ஒரு சைஸாக முறைச்சிருப்போம். அதுதான் நம்ம சாதனைகள். அல்ல இல்லையா சொல்லுங்கள். இப்போ கூட 2 பேர் என்ன முறைக்கிறாங்க, ஆனால் அவங்கள நான் பார்க்க மாட்டேன். பார்த்தா பாயிண்ட் வராது. அல்ல இல்லையா சொல்லுங்கள். அப்போ ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு முறைச்சா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். அல்ல இல்லையா. அப்போ என்னது தோத்துறோம்? அவ்வளோ சாதிச்சவனே ஒரு சூறைச்செடிக்கெல்லாம் உட்காந்துருந்தப்போ திருப்திப்படாத வெள்ளவா என்று சொன்னாரு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனித்தான் ஒரு நீண்ட தூர பிரயாணம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரைக்கு நீ சாதிச்சதில்லை, இதுவரைக்கு நீ பார்த்த அற்புத அடையாளங்கள் அல்ல, இனிமேத்தான் மகிமையானது, இதை விட பெரிதானது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற வாக்குப்படி தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. ஜபத்தில் திருப்தி படக்கூடாது, பைபிள் படிக்கிறதுல திருப்திப்பட்டு நின்றுடக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா சந்தோஷம், இன்னொரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. என்ன பேச மாட்டேயே? ஹல்லேலூயாவா. திருப்தி படக்கூடாது. மார்க்கு 10வது அதிகாரத்தில் 45 படிச்சா பர்த்திமே குருடன் ரோட்டோரத்தில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் அங்கே கிராஸ் பண்ணி போறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே 10 பேர் உடனே சத்தப்படாது. அவர் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறார். ஆமாம், அமைதி, சத்தப்படக்கூடாது அப்படின்னு அவனை அதட்டுறாங்க. ஆமாம், அவன் யோசித்திருப்பான், அடப்பாவிலாம் குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல, கண்ணு இருந்தால் தான் என்ன செய்யணும் போல, கூப்பிடணும் போல, இந்த பாஸ் எல்லாம் நம்மளை குட்டுறாங்களே, அமைதியாக இருன்றாங்களே அப்படின்னு அவன் நின்றுல. அவன் நின்றுல. இவங்க குட்டுறாங்க, நம்மால் கூட்டுறாங்க. வால்யூமே சவுண்டை சொல்ல மாட்டீங்கள, கூட்டுறாங்க. உன்னால் தலையில் குட்டத்தான் முடியும், உன்னால் அதட்டத்தான் முடியும், உன்னால் செபத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லத்தான் முடியும். ஆமேனா? என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் மட்டும்தான் முடியும். எனக்காக தீர்மானிக்கப்பட்டது அவரால் மட்டும்தான் வரும். நீ சொல்றங்கிறதுக்காக போதும், நம்ம சத்தம் போட்டது தோத்திரம், நம்ம ஜெபம் பண்ணது அப்படின்னு நான் திருப்திப்பட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். ஆமேனா? நீ என்ன சத்தம் போடுறது? இப்போவும் நம்மளை சத்தம் போடுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா ஜெபம் பண்ணக்கூடான்றாக, ஆராதனை பண்ணக்கூடான்றாக, சர்ச்சுக்கு போகக்கூடான்றாக, ஊழியம் செய்யக்கூடான்றாக, சுவிசேஷம் சொல்லக்கூடான்றாக, சபை கட்டக்கூடாதுன்றாக சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயாவா. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ண ஜெபம் பத்தாது, நாங்கள் பண்ண பிரசங்கங்கள் பத்தாது, எங்களுடைய விசுவாசம் பத்தாது. இன்னும் விசுவாசிப்போம், இன்னும் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் பைபிள் படிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் ஊழியம் செய்வோம். சொல்லுங்க இன்னும், சத்தமா சொல்லுங்க இன்னும். நேற்று இருந்ததை விட இன்னும், போன வாரம் இருந்ததை விட, போன வருஷம் இருந்ததை விட இன்னும். என் ஜெபத்துல நான் திருப்திப்பட, என் வேத தியானத்துல திருப்திப்பட, ஊழியத்துல திருப்திப்பட. ஆண்டவரே மாட்டேன்னு சொல்லாதவங்க எல்லாம் பாருங்கப்பா, தோத்திரம் ஜெபத்துல திருப்திப்பட, ஊழியத்துல திருப்திப்பட, விசுவாசத்துல திருப்திப்பட. இந்த 19 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் அதுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். என்ன அற்புதத்தை பார்த்திருந்தாலும் அதுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். எங்க ஜெபங்கள்ல திருப்திப்பட மாட்டோம், எங்க உபவாசங்கள்ல திருப்திப்பட மாட்டோம், எங்க மன்றாட்டுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். இன்னும் மன்றாடுவோம், இன்னும் ஜெபிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் உழைப்போம், இன்னும் உபவாசிப்போம். ஏனென்றால் எங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு இனித்தான் இனித்தான் இனித்தான் வருகிறார். வீட்டிலிருந்து வெளியே வா. தோத்ரம், இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஏற்கனவே இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 22:11 சொல்லும்போது, தோத்ரம், நீதி செய்கிறவன், அப்புறம் அசுத்தமாக இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன், அப்புறம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அது நம்ம சேர்த்துக்கலாம், ஜெபிக்கிறவே, பைபிள் படிக்கிறவே, ஏற்கனவே படிக்கிறதா, பட் அதுல திருப்தி பட்டு என்ன செய்யாத, நிக்காத, இன்னும் என்ன செய், படி. ஹல்லேலூயாவா? 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு, நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து விட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஓ, 10 வரைக்கும் படித்திருக்கிறேன். ஓ, 10 வருடங்களாக படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போண்டா சுடத்தான் போலாம். அல்ல சொல்லுங்க அப்பா, இப்போ அந்த வேலை தான் கிடைக்கும். ஆமேண்ணா, 10 படிச்சுக்கிட்டு என்ன முடியும், 10 வரைக்கும் படித்தா நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி. ஐஏஎஸ் படித்தாலே தோத்துறா, ஃபைலும் கைமா சுற்றிட்டு இருக்கிறான். அல்ல சொல்லுங்க, வேலை கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்கிறான். இன்ஜினியர் படித்தவன், டாக்டர் படித்தவனா, பாவம், பரிதாபமா தோத்துறோம். இன்னும் டாக்டர் படித்தா இப்போ பொழைச்சிக்கலாம், தோத்துறான், குடும்பத்துக்கு ஒரு ஊசி போட்டு. அல்லையா சொல்லுங்க, அப்படி தோத்துறான். அப்படியே இப்போ நம்ம படித்தவங்கள்லாம், அவ்வளோ தூரம் படித்தவங்களே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அல்லேலூயாவா? 10 படிச்ச நான் அப்படின்னு திருப்தி பட்டுக்கிட்டா, அதான் ஆளுகளை பாரு. அல்ல சொல்லுங்க, திருப்தியிலிருந்து வெளியில 11க்கு போ, திருப்தியிலிருந்து வெளியில வா, 10லிருந்து 11க்கு, 11லிருந்து 12க்கு, 12க்கு பிறகு காலேஜுக்கு போ, படிச்சுக்கினே இரு. அல்ல சொல்லுங்க, அப்போ போய்கினே இரு. நாமளே சந்தோஷத்தை பார்த்த சந்தோஷப்பட்டு திருப்திப்பட்டு நின்றக்கூடாது. நம்மளை சங்கடப்படுத்துறவங்கள் நிமித்தமும் நம்ம ஜபத்தையும் மற்ற காரியத்தையும் நிறுத்திடவும் கூடாது. ஹல்லேலூயாவா? இந்த மார்க்கு 5வது அதிகாரத்தில் யவீர் ஸ்டோரியை நம்ம படிக்கிறோம். யவீர் ஸ்டோரி மார்க் 5:22 அந்த சம்பவம் அழகாக எழுதியிருக்கோம். கவனிக்கணும், படிச்சிருந்தா ஈஸி எனக்கு பிரசங்கத்துக்கு. தோத்துறோம். அவன் அவன் மக மரண அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பா, இயேசுநாதர் வருவாரு யவீர். அப்புறம் என்ன ஆயிடுனா, ரொம்ப நேரம் ஆகி போயிடும். இந்த கேப்ல 12 வருஷமா பெரும்பாடோட இருந்த ஒரு அம்மா வந்து சுகமாயிருவா. இந்த டைம் காலதாமதம் ஆன அந்த கேப்ல அவன் மக நெஞ்சிருவாங்க, மறிச்சு போயிருவா, மறிச்சு போயிருவா. வந்ததே இயேசுநாதர் கூட்டு போகணும்னு தான், மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, டைம் ஆகிப்போச்சு, நேரம் ஆகிப்போச்சு. அந்த கேப்பில் பொண்ணு இறந்து போயிடுவா. அப்போ 35வது வசனம் படிச்சிங்கன்னா, சொந்தக்காரங்கள்லாம் வந்து யவீர்கிட்ட சொல்லுவாங்க, போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், நம்முடைய குமாரத்தை என்ன செஞ்சிட்டா, மறிச்சிட்டா, தோத்துறோம், இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான், தோத்துறோம், வாங்க அடக்காரா, நீதான் நம்ம என்ன செய்யணும், செய்யணும், வேற வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, கமான் அப்படின்னு சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிடுவாங்க. அப்ப ஏசவனை பார்த்து சொல்லுவாரு, என்ன சொல்றான் உன் சொந்தக்காரன், என்ன சொல்றான், அவன் யாரு மச்சானா, அந்த பக்கத்தில் நிற்கிறானே, தோத்துறான், போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரை பார்த்ததெல்லாம் போதும், அவரை தேடி வந்ததெல்லாம் போதும், அவர் சமூகத்தில் நின்னதெல்லாம் போதும், அவர்கிட்ட பேசுனதெல்லாம் போதும், அவரை கழட்டி விட்டுரு, தோத்துறான், அவர் இனிமேல் வேண்டாம், நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்றானா. நான் சொல்றேன் கேளு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே தான் உனக்காக தீர்மானிக்கப்பட்டது வருது, வருது. மறிச்சிட்டாளா உன் மக? அல்ல சொல்லுங்க, அப்பா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? நிறைய டைம் நாமளும் அப்படித்தான், முடிஞ்சிச்சு, இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதா அப்படின்னு நினைக்கிறோம். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்றேன், வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும், வார்த்தை வந்தா வாய்ப்பு வரும். சும்மா 75 வயசு கிழவனுக்கு புள்ள பறக்குமா? உங்க ஊர்ல பிறக்கும் போலே, ஒரு சைஸாவே பாக்குறீங்க. 75 வயசு கிழவனுக்கு புள்ள பறக்க வாய்ப்பு இருக்கா? 65 வயசு கிழவிக்கு புள்ள பறக்க வாய்ப்பு இருக்கா? அவங்களை பார்த்துதான் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவர் சொன்னால், அவர் கட்டளையிட நீங்களும் நானும் திருப்தியில நிக்காம என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா கண்டிப்பா. ஏப்பா ஆபிரகாமே, நீ இஸ்மவேல்ல திருப்தி பட்டி, சாரி எலியசர்ல திருப்தி பட்டினா ஈசாக்கு அதுல என் பிளானு, அதுல என் பிளானு? ஏன் உனக்கு தெரியாது ஆபிரகாமே, உனக்கு தெரியாது அந்த ஈசாக்கு கண்டிப்பா பிறந்தே ஆகணும். ஏன்னு கேக்குறியா? அந்த ஈசாக்கு யாக்கோபுங்கிற ஒரு புள்ள பிறக்கணும். அந்த யாக்கோபுக்கு 12 ஆம்பளை புள்ள இருந்தாலும் அதுல ஒரு புள்ள யூதாவா இருக்கணும். அந்த யூத கோத்திரத்தில் தான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் இரட்சகர், மேசியா இயேசு இந்த பூமியில உதிக்கணும். இதெல்லாம் என் மாஸ்டர் பிளான். சரியா? ஆமேனா? சும்மா பாக்குறதுல திருப்தி பட்டுக்கிட்டு அப்ப கோர்ட்ட விட்டு தூங்கி நினைச்சியாத இருக்காத. கம் அவுட், வெல்லவா. எத்தனை நல்ல கத்தர். ஹல்லேலூயா. எலியேசர் சாதாரண இல்ல, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். எலியேசரே பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அது வல்ல தீர்மானிக்கப்பட்டது. இனித்தான் இனித்தான் இந்த ஊழியத்தில் தோத்திரம், இதுவரை பார்த்த இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தோத்திரம். ஒரு எலியேசர்னு வச்சுக்கலாம், அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்களில் திருப்தி படக்கூடாதுன்னு பாஸ்டரை பார்த்து தோத்திரம். தேவன் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அவர் வார்த்தையை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்களில் நீங்கள் திருப்தி படாதிருங்கள். அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்கள் சிறந்த ஆசீர்வாதம் தான். இல்லை என்று சொல்லவில்லை. இவர்கள் மூலமாய் உங்களுக்கு மனித ஒத்தாசைகளை தேவன் தந்திருக்கிறார். இவர்கள் மூலமாய் மகிழ்ச்சிகரமான வெற்றியை தேவன் உங்களுக்கு பல முறை கொடுத்திருக்கிறார். இவங்க மூலமா உங்க மனம் விரும்பினதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார். பட் இது மட்டும் அல்ல, 2020 இனித்தான் இனித்தான் இனித்தான் இனித்தான் குறிக்கப்பட்ட ஈசாக்கு, வாக்குரைக்கப்பட்ட ஈசாக்கு பரலோகம் பிளான் பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். ஆமேனா? சில ஆளுகளுக்கு மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா, யாப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம்டா, அதுலேயும் திருவிருந்துக்கு வந்துடுறது. அப்பத்தை வாங்கிட்டு ரசத்தை வாங்கிட்டு போயிட்டா இன்னமும் பயங்கரமா கத்தரை தேடிட்ட மாதிரி ஒரு நினப்பு நினப்பு பிழப்ப என்ன செய்யுமா? கெடுக்குமா? இங்கேயும் தெரியும் போல தெரியுது. அல்லேலூயாவா. அடுத்த 3 வாரத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது. கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், கர்மாந்தரம், கல்யாணம், காதுகுத்து, அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். சிலர் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ரிலேஷன் அப்படின்னு கேட்டா அதை சொல்றது கூட தெரியாது. தோத்திரம். அது நான் கல்யாணம் பண்ண விதத்தில் என் மனைவியோட சித்தப்பாவுக்கு மனைவி இருக்காங்கல்ல, அவக அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்ல, அந்த வீட்டில் அவக கூட பிறந்த உன் கொதவளை நெரிச்சு கொல்ல. அல்லையா சொல்லுங்க அப்பா. இப்படி ஒரு ஒரு அந்த அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பவே சொல்றதுக்கு தெரியல. அந்த கல்யாணத்துக்கு புசுக்கு புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு என்ன செய்யறது? போறது. போ, யார் வேணா? அது ஞாயிற்றுக்கிழமையா போகணும்? ஆராணியை கட்டடிச்சுட்டா போகணும்? உதவளை நெரிச்சு கொல்ல. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணம் ஒன்று சொல்லவா? ஐயோ, அதை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படாது. ஆராதனையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படவே உருப்படாது. நான் உங்களை சொல்ல, பொதுவாக சொன்னேன். அல்ல சொல்லுங்க அப்போ. யோ, நாங்கள் தான் யாது அப்படின்னா, சாரி தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். கைய உயர்த்தி அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட என்ன செய்யாத, திருப்திப்படாத. அல்லே சொல்லுங்க அப்போ. சர்ச்சில் வாலிபர் கூட்டம் இருந்தா தோத்திரம், நீ வாலிபனா இருந்தா போய் ஆகணும். அல்லே சொல்லுங்க அப்போ. சர்ச்சில் ஆண்கள் கூட்டம் இருந்தா நீங்க ஆம்பளண்ணா. அல்லே சொல்லுங்க அப்போ. அதாவது ஆண்கள் கூட்டத்துக்கு சொல்றியா, ஆண்கள் கூட்டமா இருந்தா நீங்க ஆம்பளைனா அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். தோத்திரம். பெண்கள் கூட்டமா போகணும். ஆமேனா? சோஸ்திரம். அதுக்கு தான் சச்சில் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, சும்மா ஏதோ ஒரு நாள்ல ஒரு சிறப்பு கூட்டத்தில் வந்து எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் அப்படின்னா 3 வாரம் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, சபையில் நடக்கிற எந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. தோத்திரம். திடீர்னு வந்து ஃபயர் ஃபயர் ஊ ஆ எழுப்புதல் இந்தியாவிலே வருவதாக. அவர் சொல்வார், உன்னை முதல்ல போட வேண்டும், அதுக்கப்புறம் எழுப்புதல். புரியல? இன்னைக்கு நம்ம வேலையே அதான் தோத்துறேன். திடீர்னு ஃபயர் வரும், திடீர்னு எழுப்புதல் தாட்டு வரும், அதுக்கப்புறம் பைபிளே தொட மாட்டோம், சேவமே பண்ண மாட்டோம், தோத்துறோம், சர்ச்சுக்கே வர மாட்டோம். ஆமா, பரிசுத்தமா அது எங்க கிடைக்கும் நல்லே சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி நடக்கிறது. நோ நோ நோ, ஒரு நாள் ஆராதனையில திருப்தி படாதீங்க. நீங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா வாழ்த்துக்கள், ஆனா அந்த ஒரு மணி நேரம் ஜெபத்துல திருப்தி படாதீங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் படிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ரெண்டு அதிகாரத்துல திருப்தி படாதீங்க. இப்ப இருக்கிற பரிசுத்தத்துல திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற நீதியில திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற உண்மையில திருப்தி படாதீங்க. இப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறீங்களா அதுல திருப்தி படாதீங்க. ஆண்டவருடைய காரியங்களில திருப்தி படாதீங்க. திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நேரம் போகிறது. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட், தோத்திரம். ஆமா, நீ தண்ணி குடிச்சுக்க, தோத்திரம். ரெண்டாவது பாயிண்ட், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். முதல்ல திருப்தியிலிருந்து என்ன செய்யணுமா? வெளியே வரணும். தோத்திரம். ஆமா, அவனை பார்த்து அவன் உள்ள இளையச இளையசன்னா அவனை வெளில கூப்பிட்டான். வானத்தை பார், அப்படியே பார்க்க என்ன தெரியுது? ஒரே நட்சத்திரமா தெரியுது. ஆண்டவரே என்னடான்றார். தோத்திரம். நட்சத்திரத்தையா என்னடா என்றா? நூறு, நூத்தி பத்து, நூத்தி நாற்பது, இருநூறு, ஐயோ எண்ணூறு, ஐயோ ஆயிரத்தி இருநூறு. என்னால முடியல சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு கீழே குனிறானா? என்ன தெரியுது? மண்ணு எண்ணு. அல்ல சொல்லுங்க அப்பா, இதுக்கு அதுவே பரவாயில்ல போலே. அல்ல சொல்லுங்க, வானத்தை பார்த்து எண்ணுன்றாரு, எண்ணி மண்டை வலிக்குதுன்னு கீழே குனிஞ்சா? இப்ப மண்ணை எண்ணு. முடியல, முடியல, முடியல. உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும். ஒருவனாலும் ஒரு காலமும் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெருக்கத்தை, ஒரு பெருக்கத்தை, எக்ஸ்டென்ஷன். ஐ வாண்ட் டு சே எ ப்ராஃபசி, ஐ வாண்ட் டு சே எ ப்ராஃபசி. தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற, உங்களுக்கு தரப்போகிற உச்சிதங்களை, நன்மைகளை, அறுவடைய ஆற்றும பெருக்கத்தை ஒருவராலும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு, அவங்க கற்பனை சக்திக்குள்ள எட்ட முடியாத அளவுக்கு, கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு, God is going to lift you. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. இந்த பாப்பாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், பயன்படுத்துவாரெல்லாம் தெரியும், இந்த ஊழியத்துக்கு இதெல்லாம் செய்வாரெல்லாம் யோசிச்சிருக்கோம். பட் இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் ஐயோ அப்படின்னு சொல்கிற நாட்கள் வருகிறது. பெங்களூர் சிட்டி அல்லே சொல்லுங்க. அப்போ கற்பனை கெட்டாத எழுப்புதலை பார்க்க போது இந்த சிட்டிக்காக கர்த்தர் குறித்திருக்கிறது வருகிறது, தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. சபையே, உன் திருப்தியின் நிலையிலிருந்து வெளியேவா. சோத்திரம். ரெண்டாவது, இஸ்மவேல் எடுத்துக்கிறோமா? ஆதியாமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவலமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும், சொல்லுங்க, மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். பழைய விடியும்பார், மிகவும் திரளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 15 பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயா? சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும், ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க, எவ்வளவு ஆண்டவர் ஒரு மனுஷன் கிட்ட எவ்வளவு டீப்பா பேசுறார் பாருங்க. ஒன்னு நம்ம ஐயா, யாரு? ஆபிரகாம் ஐயா. 17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, ஆமா, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 10 அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா
2: நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே ஆதியாகமம் 12 ஒவ்வொரு ரெண்டாம் வசனத்தில் சொல்லிட்டார், அப்புறம் 12:7 சொல்லிட்டார். தோத்திரம் இப்படி பல முறை உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். ஆரம்பத்தில் எலியாசர் எலியாசர் எலியாசர்னே இருந்தார். அப்புறம் இடைச்சொருகளா ஆகாரம்மா உள்ள கிராஸ் ஆன உடனே தோத்திரம் இஸ்மவேல் வந்துட்டார். அல்லையா சொல்லுங்க. அப்போ இஸ்மவேல் வந்த உடனே எலியாசர் நிப்பாட்டிட்டு இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல் வயசு எத்தனை ஆகிப்போச்சு? 99. அம்மாவுக்கு 89. கிட்டத்தட்ட 100 வயசு கிட்ட வந்துட்டா. அல்ல சொல்லுங்க. திரும்ப ஆண்டு விடுற மாதிரி இல்லை. பழையபடி ஆபிரகாம்ட்ட வர்றார். ஆபிரகாமே தோத்திரம், நான் சொன்னது தான், உனக்கு 99 இருந்தாலும் பரவாயில்ல, கிழவிக்கு 89 இருந்தாலும் பரவாயில்ல தோத்திரம், நான் பிளான் பண்ணது பண்ணதான். உன்னை மிகவும் திரளா என்ன செய்ய போறேன் சொல்ல மாட்டீங்களே, பெரிய பண்ண போறேன் தோத்துறா. ஆமா, உன் மனைவி நீ சாராயின்னு கூப்பிடாது, சாராள்னு கூப்பிடு. ஏன்னா அவளுக்கு ஜாதிகளுக்கு தாய், அவளிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க தோன்றுவார்கள். ஆமா, கண்டிப்பா ஒரு குமாரனை நான் தருவேன். இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு, நம்மள மாதிரியே இருக்காரு ஆபிரகாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா தோத்திரம், எப்போ பார்த்தாலும் இதே உங்களுக்கு வேலையாக போச்சு தோத்திரம். வர்ற நேரமெல்லாம் அதை செய்வேன் இதை செய்வேன், இப்படி ஆக்கா அப்படி ஆக்கா அப்படி ஆக்கு இப்படி ஆகும். 100 வயது கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தோத்திரம், 90 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்றான். பிள்ளை பிறக்குமோவா ஏண்டா தோத்திரம், நான் யார் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கிட்ட நீ பேசுகிறேன்னே தெரியாமல் நிறைய டைம் நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். அல்லேலூயாவா. அன்ஃபிட்டுன்றான், அது வாய்ப்பே இல்லை, நான் அன்ஃபிட்டு, 100 வயசு அவளுக்கு, இப்போ போ போ போ போ போ 90 வயசு. ஆபிரகாம் உனக்கு ஒன்று சொல்லவா, இப்போத்தான் நீ அன்ஃபிட்டுன்னு உனக்கு தெரியுதா? இல்லை கேட்க, உனக்கு 100 உன் மனைவிக்கு 90, உனக்கு இப்போ தான் அன்ஃபிட்டுன்னு தெரியுதா? ஒன்று உனக்கு சொல்லவா, நான் உன்னை செலக்ட் பண்ணும்போதே நீ அன்ஃபிட்டு தான், நீ அன்ஃபிட்டுன்னு தெரிஞ்சுதான் உன்னை செலக்டே பண்ண. ஏதோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமேனுங்களா? 75 வயசுல உன்னை கூப்பிட்டனே, அப்ப என்ன 7 புள்ளைய இடுப்புலயே வச்சிருந்தா உன் மனைவி? பபதம் பபதம் டே ஸ்டாலி கண்ட்ரோல் பண்றா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சும்மா சில ஆளுங்க அப்படித்தான், கத்தர் 1000 பேசட்டும். ஆமா, ஒரு பிளான் பண்ணிடுறது, தீர்மானம் நான் பண்ணிட்டேன். இஸ்மவேல் தான், நீர் ஈசாக்குங்களாம், நீர் அதை சொல்லலாம், நீர் இதை சொல்லலாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இஸ்மவேல் தான், அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீர் சொல்றதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இல்லை, நீர் சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நம்மள மாதிரியே. அல்லையிலே சொல்லுங்க அப்பா. தீர்மானத்தோடே இருக்கிறது, என்ன தீர்மானம்னு கேட்குறீங்களா? ஒரு பிரசங்கத்துக்கும் நான் கீழ்படிய மாட்டேன். அல்லேலூயா. என்ன பேச மாட்டே? ஜெபமா? நானா? பண்ண மாட்டேன். பைபிளா? நானா? படிக்க மாட்டேன். சர்ச்சுக்கா? நானா? வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் சரியான நேரத்துக்கா? சுத்தமாக முடியாது.

கூடவே இருப்பேன். நல்ல சொல்லுங்கப்பா. ஒரு பிரசங்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஞானசானமா ஏற்கனவே 7 வருஷம் ஆயிப்போச்சு, எடுக்கல. இனிமே எடுத்துருவேன் நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. மன்னிக்கிறது யாரு? அந்த பொம்பளையவா, மாமியாலையா, மருமகளையா? மன்னிக்கவே மாட்டேன். அல்லேலூயாவா, ஆமேனா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்மானத்தை வெளியேற்று. அல்லே சொல்லுங்க அப்பா. இந்த இஸ்மவேல கிளப்பு. அல்லே சொல்லுங்க அப்பா. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இஸ்மவேல வச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஈசாக்கு இடைஞ்சலு. அல்லேலூயா. தீர்மானம் பண்ணிட்டேன் இஸ்மவேல் தான் சொல்றீல, அந்த தீர்மானத்தை என்ன செய்ய, என்ன செய்ய, வெளியேற்று. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு என்ன சொல்ல முடியுங்க? சில போய் பேசுவாங்க, அதை நிறுத்தவே மாட்டாங்க. நான் போய் பேசிக்கொண்டு தான் இருப்பேன், நான் பொறாமை பட்டுக்கொண்டு தான் இருப்பேன், நான் பெருமையோடு தான் இருப்பேன். நான் உங்க விஷயம் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு வரமாட்டேங்க. சொல்லுங்க அப்பா. சில தீர்மானம், புருஷன் சொல்றத கேட்க மாட்டேன், பாச சொல்றத கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். இப்போ சொத்துறா உங்க உள்ளத்துக்குள்ள பாவியான பேசுவார், கரெக்டா சொல்றான் பாரு, கரெக்டா சொல்றான் பாரு. சொத்துற நீ சில விஷயத்துல தீர்மானமா இருக்கிறவாரு, 7 வருஷமா வந்து இன்னும் கீழ்படிய மாட்டவாரு. ஆமீன். சில ஆளு ஞானசானம் எடுக்கிறதே கிடையாது, அதுல ஒரு தீர்மானம் கேட்டா. சிலுவை கள்ளன் என்ன ஞானசானம் எடுத்தானா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லையா, இன்னைக்கு என்னோடு கூட நீ எங்க இருப்பாய்? பரதேசில் இருப்பாய். வித்தவுட் டேக்கிங் பேப்டிசம் ஹி என்டர்ட் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவன் பேப்டிசமே எடுக்காம பரலோகம் போனானே. அப்புறம் என்னையே ஞானசானம் எடுங்க, ஞானசானம் எடு, ஞானசானம் எடுன்னு உயிரை வாங்குறீங்க. நான் தீர்மானத்தோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அவன் ஞானசானம் எடுக்காம பரலோகம் போனான் தான். அப்ப ஞானசானம் எடுக்காம பரலோகம் போகலாம் தான். தெர் இஸ் அ வே, ஒரு வழி இருக்கு. ஏன்னா அதனால தான் அவன் போனா. நான் முழு ஞானசானம் எடுக்காம பரலோகம் போகலாம். சே, நல்ல பாஸ்டரா இருக்கிறாரு மாதிரி தானே தோணுது. ஒரே ஒரு நிபந்தனை, உங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயாவா. அவன் ஞானசானம் எடுக்கல, அவன் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் அறிஞ்சாங்க. அதனால அவனுக்கு ஞானசானம் எடுக்க முடியல, அவன் அப்படியே எடுத்துக்கிட்டார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, யார் யாரையிலும் ஒருத்தரை சிலுவையில் அறிஞ்சு பார்க்கணும்னு. வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க, நாளைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு முன்னால் ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தோத்துறான் தீர்மானத்தோடையே இருக்கிறது. சில ஆளுக பிரசங்கத்தில் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். முகத்தை அது என்னன்னே புரியல. அல்லே சொல்லுங்க அப்பா. ஏங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கப்படாதா? பிரசங்க யாரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. தீர்மானம் போட்டு நல்லா எடுங்க. அல்லேலூயா. தீர்மானத்தை வெளியேற்று. அல்லேலூயாவா. உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தொற்றோ தீர்மானமா இருக்கிறீங்க. பல முறை பிரசங்கம் கேட்டும் ஆமா, இந்த கோலியாத் ஆவி சொல்லவா, கோலியாத்து நம்ம என்ன செய்யறோம், கோலியாத்தின் ஆவியை உன்னை இயேசு நாமத்தில் அழிக்கிறோம். உன் முன்னிப்பா இயேசு நாமத்தினால, இயேசு நாமத்தினால் கோலியாத்தின் மேலே உடைய அக்கினி இறங்கட்டுமானவரே, கோலியாத்து தேசத்தில் செயல்படுகிற கோலியாத்தின் வல்லமைகள் நொறுங்கி போவதாக, அப்படிலாம் ஜெபம் பண்றோம்ல. ஆனா கோலியாத்து எங்க இருக்கிறான்னு சொல்லவா? இப்ப கோலியாத்து ஸ்பிரிட் எப்படின்னு கவனிப்போம். அவன் டெய்லி வந்து நிற்பான் யுத்த காலத்தில், வந்து நின்று என்ன சொல்லுவான், தோத்ரா ஆமா, என்னை மேற்கொள்ள முடியுமா பார்ப்போம். இதான் கோலியாத். அல்ல சொல்லுங்க அப்பா. இப்ப நாம சர்ச்சுக்கு வந்துடுறோமா பாஸ்டர்? இந்த வாரம் உங்க பிரசங்கமா பண்ணுங்க பாஸ்டர், இந்த வாரம் அந்த பாஸ்டரா பண்ணட்டும் பாஸ்டர், இன்னைக்கு மாயவரத்திலிருந்து ஒருத்தரா வரட்டும் பாஸ்டர், திங்களும் செவ்வாயும் தூத்துக்குடிக்காரரா வரட்டும் பாஸ்டர். எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் என்ன மாத்த வாய்ப்பு. இப்ப கோலியாத் எங்க இருக்கான், எங்க இருக்கான், யார போடணும்? அல்ல சொல்லுங்க அப்பா. ஹலோ, தீர்மானமா இருக்கிறோம்ல சில விஷயத்துக்கு, பரிசுத்தத்துக்கு திரும்பவே மாட்டேன், உபவாசம் பண்ணவே மாட்டேன், ஜெபத்துக்கு வரவே மாட்டேன், தோத்திரம் அப்படின்னு ஏதோ ஒன்றுக்கு நீங்க தீர்மானமா இருக்கிறீங்களா?

அல்லேலூயா. நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா உங்க நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சில ஆளுங்க சொல்றது, நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா கீழ்பாக்கத்துல தான் இருக்கணும். அல்ல இல்ல சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழ்பாக்கத்துல சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் என்ன செய்யறோம் என்ன வைக்கிறோம்னு என்ன செய்யாது தெரியாது. நீங்கள் என்ன அதுவா இல்லையில? அல்ல இல்ல சொல்லுங்க. அப்பா இப்ப நம்ம செய்யறது நமக்கு தெரியும்ல. இப்ப ஆண்டவர் பேசுறாருல, உணர்த்துறாருல. ஒருவேளை எதிர் வீட்டு ஜன்னலா கூட இருக்கலாம். அல்ல இல்ல சொல்லுங்க. அப்பா தீர்மானமா அந்த ஜன்னலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. என்னடா அந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்றாரு, அடுத்து ஏமாற்றின்னு சொல்லுவார் போலன்னு சிலர் யோசிக்கிறீங்கல்ல, அதுவும் தான் சிலர் யோசிக்கிறாங்க. என் விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை, அதுவும் தான். அல்ல இல்ல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார் அல்லவா? அந்த தீர்மானங்களை இன்றைக்கு என்ன செய்யுங்கள், வெளியேற்றுங்கள். தேவன் விரும்பாத மாம்ச தீர்மானங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த இஸ்மவேலை குறித்து பார்த்தா கலாத்தியர்ல தோத்திர 4:29 படிக்கும் போது பவுல் சொல்றாரு, அவன் ஆவியின்படி பிறந்தவன் இல்லை, அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். தோத்திர யார் ஆவியின்படி பிறந்தவன்? ஈசாக்கு. ஆனா இஸ்மவேல் யாரு? மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்ப மாம்சத்தின்படி நாம பிறப்பிக்கிற சுபாவங்கள், பொறாம, எரிச்சல், கசப்பு, விரோதம், இச்ச, பெருமை, சொத்துறம், பொய் சொல்றது, தேவன் விரும்பாத அசுத்தங்கள், இவைகளைத்தான் ஆண்டவர் நமக்குள்ள இருந்து வெளியேற்ற சொல்லுகிறார். அப்படி வெளியேற்றினால் தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறா. எதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றணுமோ, எதை நம்ம உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தணுமோ, எதை நம்முடைய சிந்தனையிலிருந்து தூக்கி எறியணுமோ, எதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும், இப்போ ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அது ஒரு இடமோ, அது ஒரு நபரோ, அது ஒரு சுபாவமோ, அது ஒரு பார்வையோ, அது ஒரு இச்சையோ, அது எந்த காரியமா இருந்தாலும் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார், அதை உங்களுக்குள்ளிருந்து வெளியேற்றுங்கள். தேவாலயமாகிய உங்கள் சரீரத்திலிருந்து அதை வெளியேற்றுங்கள், உங்கள் சிந்தனையிலிருந்து வெளியேற்றுங்கள், உங்கள் பார்வையிலிருந்து வெளியேற்றுங்கள். தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தோத்திரம் கடைசியாக சொன்னேன், திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்லே சொல்லுங்க. அப்போ முதல்ல சொன்னேன், தோத்திரம் திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். ரெண்டாவது சொன்னேன், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றார், திகைப்பின்றி என்ன செய்யணும்? செயல் சாராளமா. மூணாவது பாயிண்ட், சாராளமா வச்சுதான் சொல்லுவேன்னு சொன்னேன். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் சாராளும் தான் தேவனுடைய திட்டம். அதை நம்ம ஆதியாகமும் 12 பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே 4 சாராளமா ஆபிரகாமோடு சேர்ந்து புறப்பட்டு என்ன செய்தாள்? போனாள். அவள் தான் மனைவி. ஆண்டவர் இப்போ கூட நம்ம வாசித்த அந்த 17 சொல்கிறார், உன் மனைவி சாராள், அவளாலே நான் உனக்கு ஒரு புத்திர சந்தானம் என்ன செய்வேன், அருளுவேன். அவள் தான், அவன் மூலம்தான் உனக்கு என்னது சந்ததி, ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் ஆபிரகாம் வேலையை பாருங்க, இவர் கிளம்பி 12 புறப்பட்டு வர்றாரா, 12:10 அதுலேருந்து படிச்சிங்கன்னா எகிப்துக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? எகிப்து. அங்கே பார்வோன் இருப்பார், கூட வாங்க புரியும், பார்வோன் இருப்பார். உடனே ஆபிரகாமுக்கு பயம், ஆச்சாடி தோத்திரம் சாராளு நீ ரொம்ப பார்வைக்கு அழகான பொம்பளை, ஐயோ தோத்திரம் பார்வோன் கண்ணில் சிக்கின, என்னை கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான் தோத்திரம். ஆமாம், அதனால் ஒன்று செய்யி. என்ன செய்யி? என்னை வந்து உன் சகோதரன்னு சொல்லிட்டேனா என்னை விட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான், என்ன புருஷன்னு சொல்லிட்டேனா என்ன கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். எப்படினாலும் உன்னை தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதா. ஆனா என்ன காப்பாத்தணும்னா என்ன பிரதர்னு சொல்லு, ஹஸ்பண்ட்னு நெஞ்சிராத, சொல்லிராத. சாராளம்மாவும் பயங்கரமான கிளவி அல்லையே சொல்லுங்க. அப்போ புருஷனை அவ்வளவு நேசிச்சிருக்கா தோத்திர. இப்ப நம்ம ஊர் சாராளம்மான்னா என்ன சொல்லியிருப்பா? பூ
நீலாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் ஒரு மீசை தோத்துறேன், இவனை சகோதரன் சொல்லணுமா, உயிரோட விட்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிருவானே தோத்துறேன். ஆமாம், என்னை தூக்கிட்டு போகிறது தூக்கிட்டு போகிறதானே, அதுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நீ என் புருஷன்னு சொல்கிறேன், அவன் உன்னை போட்டு தள்ளட்டும், அதுக்கு பிறகு தூக்கிட்டு போட்டு. ஆனால் சாராளமாக அப்படி சொல்லலை, அலையில சொல்லுங்க. ஏன் ஆபிரகாம் அப்படி பண்ணுறாருன்னா, பார்வோனுக்கு இவருக்கு என்னதே பயம். அலையில சொல்லுங்க, அப்போ திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்ல சொல்லுங்க, அப்போ பயம், திகைப்பு. பார்வோனை பார்த்த உடனே பயம், அதனாலதான் இங்க பிளேட்டை மாத்துறாரு தோத்திரம். சாராள தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்த விரும்புறார். ஆமென். இதே மாதிரி ஆதியாகமம் 20:2 படிச்சீங்கன்னா, அங்க கேராரூரின் ராஜா, அவன் பேரு அபிமெலேக்கு, அவன் ஒரு பெலிஸ்திய ராஜா, அங்க போயிருவாங்க. அங்க போனோட இதே மாதிரி ஆபிரகாம் சொல்லுவார், அங்க காப்பாத்தினில பார்வோன்ட காப்பாத்தினில, அதே மாதிரி அபிமேலை கிட்ட என்ன செய்ய, காப்பாத்து தோத்துறோம். ஆபிரகாம் வேலையே நல்லா கவனிக்கணும், தோத்துறோம். பார்வோனை பார்த்தா பயம், அபிமேலைக்க பார்த்தா பயம். ஆனா ஆண்டவர் இவதாண்டா உனக்கு தோத்துறோம், இவளை பாடுறா, அவளை பார்த்தா ஈசாக்கு வந்துருவாண்டா, அல்ல சொல்லுங்க அப்பா. அப்படின்னா சாராளமாக பார்க்கறதே இல்லை, முடிஞ்சா பார்வோனை பார்க்கறது, இல்லாட்டா அபிமேலைக்க பார்க்கறது. ஆமே இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஆகார பார்க்கறது. யார பார்க்கறது? ஆபிரகாம் வேலை யாரு? ஆகார பார்க்கறது. அது அந்த அம்மா கிழவி யாரு? சாராளம்மா தான். அப்படின்னா பாருங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமீன் சொல்லுங்க அப்பா. ஆகார பார்க்கறது. இன்னொரு வசனம், 25 ஆதியாகமம் 25:1 படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்னும் இன்னொரு மனைவி இருந்தாள். ஆத்தாடி அல்ல சொல்லுங்க அப்பா, இந்த கேத்தூரோட அம்மா எங்க இருந்தான்னே தெரியல. அல்ல சொல்லுங்க அப்பா, திடீர்னு 25 புசுக்குன்னு உள்ள வர்றா தோத்திரம். ஆமா, அவளுக்கு ஆறு உள்ள. அல்ல சொல்லுங்க, அப்ப என்ன சொல்ல விரும்புறேன், நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் பார்வோனை பாப்பாரு, அபிமலைக்க பாப்பாரு, இல்லைன்னா ஆகார பாப்பாரு, கேத்தூராள பாப்பாரு. சாராள மட்டும் என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டாரு. அல்ல சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கும் தீர்மானிக்கப்பட்டது வருகிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயாவா. நம்மளை பயமுறுத்துகிற சில பார்வோன்கள், சில அபிமேலேக்குகள் தேசத்தில் இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, நம்மளை பயமுறுத்துற பார்வோன்கள் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன சத்தமே காண, ஆத்தாடி தோத்திர. ஆமா, அபிமேலேக்குகள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்வையில் என்ன, ஐயோ பயமுறுத்துறாங்களே மேலிருந்து. அலையிலே சொல்லுங்க அப்போ, பயமுறுத்துறாங்களே, பயமுறுத்துறா, பார்வோன் பார்வோன் பார்வோன் பார்வோன், அபிமலை அபிமலை, ஐயோ அபிமலை, ஐயோ பார்வோன் தோத்துறோம், ரெண்டு பேர். அலையிலே சொல்லுங்க அப்போ, ரெண்டு பேர். ஆமேன் சொல்லுங்க அப்போ. ஆமேனா? பயமுறுத்துறாங்களே, தம்பிமார் விஷயம் தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. அல்லையே சொல்லுங்க அப்போ, பயமுறுத்துறாங்களே, நான் வந்து பார்வோனையும் அபிமலைக்கும் சொல்கிறேன். அல்லையே சொல்லுங்க அப்போ, ஐயோ இந்த ரெண்டு பேரும் படாத பாடுபடுத்துறாங்களே, படாத பாடுபடுத்துறாங்களே அப்படின்னு அந்த பார்வோனையும் அபிமலைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பாதகமான விஷயம். இன்னொன்று, ஆகாரு அல்லனா கேத்துராள், இவங்க ரெண்டு பேர் யாரு? சாராள பார்க்கக்கூடாதபடி, சாராள் மூலமா ஈசாக்கு வரக்கூடாதபடி, தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடி நம்மளை டைவர்ட் பண்ற. அல்ல சொல்லுங்க அப்பா, வேறு கோணத்துல நம்மளை இழுக்கிற, நம்மளை கவர்ந்து இழுக்கிற, கவர்ச்சித்து இழுக்கிற சில சில சில நபர்கள். அல்ல சொல்லுங்க அப்பா, உங்களுக்கு அது யாருன்னு தெரியும். அல்ல சொல்லுங்க அப்பா, அது சிக்குது. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமாம், சில ஆகாரையே பார்த்துட்டுருக்குறது, சிலர் கேத்தூராலையே பார்த்துட்டு இருக்கிறது, சிலர் அந்த சோ அண்ட் சோவே பார்த்துட்டுருக்குறது. அவன் வருவானா? அல்ல சொல்லுங்க அப்பா, அவள் வருவாளா? ஹல்லேலூயா. பச்சைக்களை செஞ்சிச்சான், மஞ்சக்களை செஞ்சிச்சான். அல்ல சொல்லுங்க, எதிர் வீட்டு ஜன்னல், ஹல்லேலூயா. அந்த பிரதர், இந்த பிரதர் தோத்திரம், அவங்க அது தோத்திரம், ஆமேன், ஹல்லேலூயா. அவருக்கு இன்னொரு கல்யாணம் கூட இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல. அல்ல சொல்லுங்க அப்பா, அப்படின்னு நான் எதையுமே ஓப்பன் ஹார்ட்டாக பேசி பழகிறவன். அல்ல சொல்லுங்க அப்பா, திடீர்னு முறைக்க கூடாது, முறைச்சிங்கன்னா பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். அல்லேலூயா. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, தோத்துற. ஏப்பா ஆபிரகாமு சாராளை பாடுறானா, நீ என்ன ஆகார பார்த்துக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. நீ என்ன கேத்தூராளை பார்த்துக்கிட்டு இருக்க? அல்லே சொல்லுங்க அப்போ, ஆவிக்குரிய விஷயங்களை பார்ப்போம். ஆமீன் சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்த சபையை பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. சபையோ
சபையோட நான் இணைஞ்சா அல்லே சொல்லுங்க. அப்போ சபையில் இருக்கிற தரிசனத்தோட, சபையில் இருக்கிற திட்டத்தோட, சபையில் இருக்கிற தேவனுடைய காரியங்களோட நான் இணைஞ்சா என் மூலமா எழுப்புதல் என்கிற ஈசாக்கு, அறுவடை என்கிற ஈசாக்கு, அற்புதம் என்கிற ஈசாக்கு, ஆசீர்வாதம் என்கிற ஈசாக்கு வந்துகிட்டே இருப்போம். நான் அதை விட்டுட்டு பிரச்சனை கொடுக்கிற பார்வோனையும் பிரச்சனை கொடுக்கிற அபிமேலைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன். தோத்துறோம், ஐயோ அவன் மூலம் பிரச்சனை, இவன் மூலம் பிரச்சனை, எலும்புச்சம்பளம் தோத்துறோம், என் வீட்டு வாசல்ல எவ்வளோ வச்சான்னு தெரியல, மஞ்சள் கலரில் வச்சிருக்கா, அப்புறம் என்ன வெள்ளை கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கு, உன்னை யாரு எலும்புச்சம்பளத்தை பார்க்க சொல்றா, அல்ல சொல்லுங்க. அப்பா சில ஆளுங்க எலும்புச்சம்பளத்தை ரொம்ப பெருசுபடுத்திடுது, எலும்புச்சம்பளம் வச்சிட்டாளே வச்சிட்டாளே, ஐயோ அறுத்து போட்டு சூசக்குடி. யாக்கோபு குரோதமான, இஸ்ரவேலுக்கு குரோதமான, நிறைய டைம் அவள் இப்படி பேசுகிறா, இவன் இப்படி பேசுகிறா, அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவன் பாரு கல்யாணம் பண்ணிட்டான், இவன் பாரு இப்போ கார் வாங்கிட்டான், அவளை பாரு தான் புருஷன் கூட போகிறா, அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போக முடியும், தோத்துறோம். எதையாயிலும் எப்போ பாரு, அவளை பாரு இவளை பாரு, அந்த சபையை பாரு இந்த சபையை பாரு, அந்த ஊழியக்காரரை பாரு இந்த ஊழியக்காரரை பாரு, நீ ஏன் அபிமேலேக்கையும் பார்வோனையும், நீ ஏன் ஆகாரையும் அதை கேத்துராளையும் பார்க்குற கிழவா, அதாவது ஆபிரகாம சொல்கிறேன், அல்லே சொல்லுங்க. அப்பா கிழவா கிழவிய பாரு, அல்லே சொல்லுங்க. அப்பா சாராள மட்டும் பாரு, அல்லே லூயாவா, இல்ல நான் 25 வருஷம் போயிருச்சு, அதாவது வாக்குத்தத்தை வந்து இப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா, எத்தனை வருஷம், 25 வருஷம், நான் சர்ச்சுக்குள்ள வந்து 25 வருஷமாச்சு. நீ 25 வருஷமா சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தாலும் உனக்கான சாராள் என்கிற சபையை மட்டுமே பாரு, அல்லே லூயா. இல்ல நான் ஆரம்பத்துல சாராள பார்த்து வந்தான், இப்பதான் ஆகார பாக்குறேன், கொதோல நடிச்சு கொண்டு விடுவேன், அல்ல சொல்லுங்க. அப்பா சாகிற வரைக்கும் நீ யாரத்தான் பாக்கணும், நான் சொல்றேன் எத்தனை பேர் புரியும் தெரியலையே, சிலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல சாராளை நல்லா பார்ப்பாங்க, சபையை நல்லா பார்ப்பாங்க, ஆராதனை தான், ஊழியம் தான், சபை தான், ஆலயம் தான், தோத்திரம் ஜபம் தான், தரிசனம் தான், சபையோட ரொம்ப மிங்களா இருப்பாங்க, அப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனா வர வர வர வர வர வர மாமியா தோத்துறோம், அல்ல சொல்லுங்க. அப்பா அப்படி மாறி தோத்துறா சிலர், அதுக்கப்புறம் சாராளை விட்டுறது, தோத்துறோம் சாராளுங்கிறது சபை, சபையை விட்டுறது, எங்கேயாவது ஆகார பார்க்கலாமா, எங்கேயாவது கேத்துராளை பார்க்கலாமா, அல்ல சொல்லுங்க. அப்பா அப்படின்னு அவங்கள பார்க்க, இவங்களை பார்க்க, அங்க வாக்க இங்க வாக்க, அதம் அவம் அழகுயா, மீண்டும் நீ சாராளுக்கு நேராக திரும்பு, உன் சாராள் சபை, அல்ல சொல்லுங்க. அப்பா உன் சபைக்கு நேரா நீ என்ன செய்ய திரும்பு, ரூட் மாறி ராங் ரூட்ல அங்க எங்க போயிருந்தீங்கன்னா, ஆமென் ஹல்லேலூயா, மீண்டும் உங்களுக்காகவே தேவன் முன்குறித்து தந்த ஊழியர சபைய ஆலயத்தை சபையின் தரிசனத்தை பார்த்து அதுக்கு நேரா நீங்க திரும்புங்க, திகைப்பின்றி செயல்படுங்கள், ஹல்லேலூயா, பயமின்றி. பார்வோனுக்கு பயந்தது போதும், அபிமேலேக்கு பயந்தது போதும், சாராளோட சேர்ந்து செயல்படுங்கள், தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். எழுமி நிற்போமா, ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த இரவு நேரத்தில் பேசியிருக்கிறார், இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவ சத்தம் கேட்டிருக்கிறோம், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, திருப்தியிலிருந்து வெளியே வா, தீர்மானங்களை வெளியேற்று, திகைப்பின்றி செயல்படு. ஆபிரகாமே, நான் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர், டோன்ட் கிவ் அப் யுவர் சாரா, உன் சாராளை நீ விட்டுறாத, உன் தரிசனத்தை நீ விட்டுறாத, உன் அழைப்பை நீ விட்டுறாத, உன் சபையை நீ விட்டுறாத, உனக்கான ஸ்தானத்தை நீ விட்டுறாத, உனக்கான பொறுப்பை நீ விட்டுறாத, உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீ விட்டுறாத. கேத்துரால பார்த்து, ஆகார பார்த்து, பார்வோனை பார்த்து, அபிமேலேக்க பார்த்து, சாராள விட்டுறாத, சபையை விட்டுறாதீங்க, ஓ தரிசனத்தை விட்டுறாதீங்க, அழைப்பை விட்டுறாதீங்க, வாக்குத்தத்தத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் எங்கூட பேசினார், தேவன் விரும்பாத தீர்மானங்களை நான் வெளியேற்ற விரும்புறேன், எனக்குள்ள இஸ்மவேல் மாதிரி பல மாம்ச காரியங்கள் இருக்கு, தேவன் விரும்பாத அசுத்தங்கள் இருக்கு, மாம்ச சுபாவங்கள் இருக்கு, இன்னைக்கு நான் அதை அப்புறப்படுத்த, அகற்ற, வெளியேற்ற விரும்புறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பணக்காரன் ஒருவன் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து, நீ இங்கே சுகபோகமாய் வாழ்கிறாய், பக்கத்தில் உள்ள கிராமத்திலே போய் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை போய் பார்த்து வா என்று சொல்லி வாகனம் அமர்த்தி அவனை அனுப்பி வைத்தான். உற்சாகமாக அந்த கிராமத்தை சுற்றி வந்த வாலிபன் மாலையிலே தகப்பனிடத்தில் வந்தபொழுது தகப்பன் அவனை பார்த்து, நான் சொன்னது போல கிராம மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், இல்லையப்பா, அவர்கள் நம்மை விட நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று கூறினான். நமக்கு இருக்கும் எத்தனையோ வசதிகள் அவர்களிடத்தில் இல்லையே, எப்படி அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் தகப்பன். அதற்கு அந்த வாலிபன், நம்மிடத்தில் இருக்கும் பல பொருட்கள் அவர்களுக்கு இல்லை, ஆனால் அவர்கள் சிறிய வீடாக இருந்தாலும் அவர்கள்தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள், குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசி மகிழ்கிறார்கள் என்று கூறினான். மீண்டும் தகப்பனார், நமக்கு எவ்வளவு அழகான குளியல் குளம் இருக்கிறது, இது யாருக்கு உண்டு என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், அவர்கள் ஊருக்கு வெளியே சிறிதானதல்ல, மிகவும் பெரிய ஒரு குளியல் குளம் வைத்திருக்கிறார்கள். தண்ணீரை அவர்கள் மாற்ற வேண்டியதே இல்லை, சுத்தமான தண்ணீர் ஒரு வாய்க்காலின் வழியாக வந்து கொண்டே இருக்கிறது, மற்றொரு கரையில் தண்ணீர் வெளியே போய்க் கொண்டிருக்கிறது, அதில் குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக குதித்து நீச்சலடித்து மகிழ்கிறார்கள் தெரியுமா என்று சொன்னான். மேலும் தகப்பனார், அங்கே உனக்கு நல்ல ஒரு நாய் துணை இருந்ததா என்று கேட்டார். அதற்கு அவன், இங்கே நமக்கு ஒரே ஒரு நாய் தான் இருக்கிறது, ஆனால் அங்கே அநேக நாய்கள் இருக்கின்றன, எல்லா நாய்களையும் எல்லோரும் நேசிக்கிறார்கள், அதற்கு போதுமான உணவு கொடுக்கிறார்கள் என்றும் கூறினான். இப்படி ஒவ்வொன்றாக பெரியவர் சொல்ல சொல்ல கிராமத்தில் இருக்கும் உண்மையான அன்பு, ஐக்கியம், மகிழ்ச்சி குறித்து வாலிபன் தன்னுடைய தகப்பனிடத்தில் கூறிக்கொண்டே இருந்தான். ஆம் நண்பர்களே, இன்று பல பொருட்கள் இருந்தால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் உண்மையான மகிழ்ச்சி கர்த்தரை அறியும் அறிவிலும் உண்மை உறவுகளிலும் தான் இருக்கிறது. பணம் முக்கியமானது அல்ல, குணமே முக்கியம் என்பதை அந்த வாலிபன் புரிந்து கொண்டான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப் பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, போதுமன்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்றும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

ஹல்லேலூயா. என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிற, என் நிலைமையை பார்த்து, எங்க சூழ்நிலையை பார்த்து ஏளனம் பண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னாரு, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். Amen. Hallelujah. Lord, we pray that you will anoint, oh God. Oh, Rory, my Bishop, we are under it. யாரிடத்துல நாங்கள் போட்டிக்காக அல்ல ஆண்டவரே, ஆனால் சத்துருக்கு முன்பாக எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற இப்படி வார்த்தை எங்கள் வாழ்க்கை தம்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண போறது. ஆமென், ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்றது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல. அது கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள், அநேக அடிகள் அடித்து அவர்கள்

தீர்மானம் பண்ணினார்கள். சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது.

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரரை போல. We have gone too far. Hallelujah. You don't want to listen to your father. You don't want to listen to your elders. You don't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You don't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ள வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ள வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையின் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity.

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், இந்த பேண்டமிக் நாட்களிலே உண்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உண்மை ஆராதிக்கிறோம். உல்லாசத்தோடு ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாலும், பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்க, கிறிஸ்துவை சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவர்னட்ல, புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் நான் கேட்கணும், ஹல்லேலூயா.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் யார் என்ன புகழ்ந்தாலும் அதுக்குரிய பிரயோஜனமே இல்லாமல் எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

அழைப்பின் பந்தய பொருளுக்காக இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக, உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை, அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, த கிரவுன் that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல.

சிலுவையை மாத்திர இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் ஆண்டவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களில் வருகை சமீபத்திருக்கிறதான் இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. யூஸ் எவ்ரிவன் ஃபார் யுவர் க்ளோரி. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, O God.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything is you, O God. It's all about you, O God. Lead us and guide us, O God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலை எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன்.
1: We need it right now. இப்பொழுதே

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சில சிறையிருப்புகளை திருப்பியும் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படிக்கும் இந்த நாளை உண்டு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு ஏதாவது ஒரு வகையில் சிறையிருப்புகளை அனுமதித்து அவைகளை நிமித்தம் தங்களின் சுதந்திரத்தை, சமாதானத்தை, தைரியத்தை, சரீர சுகத்தை இழக்கும்படி செய்து யாருமே உதவி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டும் உங்களுக்கு உண்டானவைகளிலெல்லாம் சில வேளைகளில் நஷ்டத்தை, மனக்கஷ்டத்தை உண்டு பண்ணி உங்களை எவ்வளவும் நிமிர முடியாத படிக்கும், கடக்க முடியாத படிக்கும் சூழ்நிலைகள் யாவையும் முடமாக்கி போட்டு கட்டி வைத்திருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் திருப்புகிறார். நீங்கள் அவைகளிலிருந்து மீண்டு சோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் கேட்கும்படியும் உங்களை எல்லாவற்றிலும் வர்த்திக்க பண்ணி நீங்கள் எதிலும் குறுகி போவாதபடிக்கு காத்து உங்களை மகிமைப்படுத்தி உங்களின் சிறுமையை நீக்கி போட்டு உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். 2 Samuel 9 9 நாம் வாசிக்கையில் அங்கே மேவிபோசேத்தை குறித்து பார்க்கின்றோம். தாவீதின் உயிர் நண்பனான யோனத்தான் என்பவனின் மகன் மேவிபோசேத். யோனத்தான் போரில் மரணமடைந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் அவன் வீட்டு அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாம் நம்ப முடியாதவர்களாய் யோனத்தானை காண ஓடுகின்றனர். அப்பொழுது சிறு பிள்ளையாகிய மேவிபோசேத்தை தூக்கி கொண்டு அவன் தாதி ஓடுகையில் அங்கே கால் தடுக்கி விழுந்தபடியினால் பிள்ளையை கீழே போட்டுவிட கீழே விழுந்த பிள்ளைக்கு 2 கால்களிலும் அடிபட்டமையினால் முடமாகிறான். இப்படிப்பட்ட நிலையில் ராஜ்யத்தின் காரியங்கள் யாவும் கைமாறுகிறது. ஏமாற்றுதல், வஞ்சகம், சூழ்ச்சி யாவும் உண்டாகி மேவிபோஷியத்திற்கு வரவேண்டிய நன்மைகளெல்லாம் பறிக்கப்பட்டு அவன் அரண்மனையிலிருந்து ஒதுக்கப்பட்டவனாய் அடிமையானவர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டவனாய் அங்கே வளர்க்கப்பட்டு வளர்ந்தும் வருகிறான். ராஜ்ய மேன்மையை இழந்து போய் கவனிப்பாரற்ற நிலையில் முடவனாய் கண்ணீரோடு தன் நிலையை வெளியே சொல்ல முடியாதவனாய் மிகுந்த துக்கத்தோடே தன்னை அருமையாய் நேசித்த தகப்பன் தாய் உறவுகள் இல்லாமல் அனாதையைப் போல் அதுவும் ஊருக்கு கடைகோடியில் அடிமையாக்கப்பட்டவர்களின் இருப்பிடமாகிய லோதேபாரில் மாகீரின் வீட்டில் இருளாய்ப்போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனின் சிறையிருப்பை கர்த்தர் தாவீதை கொண்டு திருப்புகிறார். தாவீது மேவிபோசேத்தை கண்டுபிடித்து அவனுக்கு இரக்கம் செய்து அவன் சிறையிருப்பை திருப்பி இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்க பண்ணி தன் பந்தியில் நித்தம் அப்பம் புசிக்கும்படி அவனை நேசித்து ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத சில சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அநேகருடைய வார்த்தைகளினால் காயப்பட்டும் மனமுடைந்து போயும் அல்லது எதிர்பாராத விதமாய் ஏற்பட்ட தோல்விகள் நஷ்டங்களினால் பொருளாதாரத்தில், பணியிடங்களில் மீள முடியாதபடி முடமாக்கப்பட்ட சூழ்நிலைகளினாலும் சிலர் நம்பிக்கைக்கு உரியவர்களால் ஏமாற்றப்பட்டும் சிலர் சரீரத்தில் நினைத்தும் பார்த்திராத பலவீனம் வியாதிகள் மத்தியில் அடிமையாய் கட்டப்பட்டும் தனிமையை உணரும்படி செய்தும் விசாரிப்பாரற்றும் யார் என்னை மீட்பார் என்று மனம் சோர்ந்து உங்களின் முந்தின மேன்மைகளை இழந்து போய் யாருமறியாத இடத்தில் இருக்கிறோமே என்று கலக்கத்துடன் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தாவீதை போல விசாரிக்கிறார், நினைவு கூறுகிறார். நீங்கள் இழந்தவைகளான சரீரத்தின் பலன், சமாதானம், அன்பு போன்றவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியும் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டவைகள், அபகரிக்கப்பட்டவைகளை திரும்ப பெற்றுத்தந்து நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்துமாவை தேற்றி காப்பாற்றும்படியும் உங்களை நினைவுகூர்ந்து இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். உங்களின் சிறையிருப்புகளை திருப்பி உங்களுக்கு இரக்கம் செய்து உங்கள் கூடாரங்களில் சமாதானத்தை காணும்படி செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும் இப்படிப்பட்டதான மறக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, காப்பாற்ற யாரும் இல்லாத சூழ்நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காய் இரக்கம் செய்த, உங்களுக்காய் தன் ஜீவனை தந்த
இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்களும் அவர் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ரோமர் 3 அதிகாரம். இப்படி ஆனால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேசனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்தினாலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசுவாசித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதி பெறராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கியதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர் என்றும் சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசுவாசித்தவர்களா? எவ்வளவு வேணும் விசுவாசித்தவர்கள் அல்ல. ஜூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு சிருஷ்டாங்கப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழுதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனைகளை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிற்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டில் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேசனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேசனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே
நியாய பிரமாணத்தை அவமாக்குறோமா? அப்படியல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துறோமே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118:6 வசனம். இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் இளைஞனாக இருந்தபோது அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக 10 வருடங்களாக எதிர்த்து குரல் கொடுத்தும் ஒன்றும் நடக்காததை பார்த்து மிகவும் சோர்ந்து போனார். மனதளவில் மிகவும் சோர்ந்து போனவராக தன்னுடைய வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு பேப்பராக திருப்பிக் கொண்டே இருந்தார். அந்த வேதாகமத்தில் இருந்து ஒரு துண்டு காகிதம் கீழே விழுந்தது. சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வில்லியம் வில்பர்ஃபோர்ஸுக்கு எழுதிய கடிதம்தான் அது. அப்போது அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் அதை வாசித்தார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: தேவன் உன்னை எழுப்பாதிருந்தால் நீயாக அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக போராட முடியாது. இங்கிலாந்து மக்கள் மனநிலையில் அடிமை வியாபாரம் ஊறி போயிருக்கிறது. தேவன் அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக உன்னை எழுப்பாவிட்டால் மனிதர்களாலும் சத்துருவினாலும் வரும் எதிர்ப்புகளினால் நீ சோர்ந்து போய்விடுவாய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் ஒருவரும் உனக்கு விரோதமாய் வர முடியாது. உன்னை எதிர்க்கிறவர்கள் தேவனை விட வலிமையானவர்களா? நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே, தேவனுடைய நாமத்தில் தொடர்ந்து செல், அவருடைய பராக்கிரமத்தில் செல் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, சத்ருவுக்கும் மனிதர்களுக்கும் எதிராக போராட வேண்டிய சந்தர்ப்பங்களில் தேவ பலத்தோடு நாம் சென்றால் ஒழிய ஜெயம் பெற முடியாது. மாம்ச பலத்தில் சென்றால் நாம் மடிந்து போய்விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் மிகவும் சிறுமைப்படுத்தி ஒடுக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் விளை நிலங்களை கெடுத்து அவர்களின் ஆடு மாடுகள் கழுதைகளையும் ஓட்டி கொண்டு போய்விடுவார்கள். மீதியானியருக்கு பயந்து இஸ்ரவேலர் தங்களுக்கு மலைகளிலுள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவன் கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். ஆனால் கிதியோன் மீதியானியருக்கு விரோதமாக போக பயந்தார். தேவன் அவரை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு சென்றதான கிதியோன் மீதியானியரை முற்றும் முறியடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக வருகின்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மற்றும் மனிதர்களை நமது மாம்ச பலத்தில் எதிர்கொண்டால் நாம் தோற்று போவோம், மனமடிந்து போவோம். ஆகவே தேவ பலத்தால் செல்வோம். நமக்கு முன்பாக ஒரு பிரச்சனையும் நிற்க முடியாது. தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பாலே இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இன்றைய கால தியானத்துக்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 5:17-19. இந்த மூன்று வசனங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால அதை நாம் தியானிக்க போகிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆகிலும், மத்தேயு 5:17 இப்படியாக சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். 18 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 19 ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதென்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இந்த மூன்று வசனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதாக இருக்கிறதுனால இது மூன்றையும் நாம் சேர்த்து தியானிக்கிறோம். முதல் 17 நாம் வாசித்தோம் என்றால், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அன்பாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் உற்று பார்த்தோம் என்றால், இவர் நியாயப்பிரமாணத்துக்கு மீறி பேசினாரு, இல்லை மீறி நடந்தாரு, அதனால்தான் இவர் சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அன்பாவிலே நாம் உற்று பார்க்கும்போது அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் செய்த ஊழியங்கள், இது எல்லாத்தையும் நாம் அலசி ஆராயும் பொழுது இவர் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே நடந்து காண்பித்தார், அதை எளிமைப்படுத்தி சொல்லிட்டு போனார் என்பது தான் உண்மை. ஆனால்தான் அவருடைய வாழ்க்கையை நாம் உற்று பார்த்தோம் என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையான அந்த பொருள், அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் அல்ல பரிசேயர்கள் வேதபாரர்கள் இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து காண்பித்து வேத நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை அவர்களுக்கு சொன்னார். அது நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவர் நிறைவேற்றினார் என்று அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதே போல் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் எழுத்தெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தில் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொல்கிறார். ஒரு எழுத்தின் உறுப்பு எல்லாரும் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கின்ற அதனால எழுத்து உறுப்புன்னா என்னன்னாக்கா கமா, ஃபுல் ஸ்டாப்பு, கேள்விக்குறி, இப்படி ஐஃபன், இதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த எழுத்துக்களுக்கு கூட உயிர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கி நாம் எப்படி படிக்கிறோம் வேத வசனத்தை என்று பார்த்தோம்னா, நம்ம பாட்டினே நம்ம இஷ்டத்துக்கு படிச்சுட்ருக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம நேற்று வாசித்தோம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் ஐஃபன், அடுத்து உப்பானது சாரமற்று போனால் கமா, எதனால் சாரமாக்கப்படும் ஒரு கொஸ்டின் மார்க், வெளியே கொட்டுவதற்கும் கமா, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழியேந்தி வேறொன்றுக்கும் உதவாது, முற்றுப்புள்ளி. இப்போ இந்த இடத்துல ஏன் பல இடத்துல கமா, ஐஃபன், கேள்விக்குறி, முற்றுப்புள்ளி ஏன் வைக்கிறார், இதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அன்பானிலே முற்றுப்புள்ளி வைக்கிறதால் அந்த முற்று பெறுகிறது, கமா வைத்தால் அந்த வார்த்தை இன்னும் தொடர்கிறது, அப்போ ஐஃபன் வச்சா அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கிறது, கேள்விக்குறி போட்டால் அந்த கேள்விக்குறிக்கு பதில் என்ன அதில் உள்ளடங்கி இருக்கிறது, இப்படி இந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வைத்து தான் இந்த கமா, கொட்டேஷன் மார்க், இது எல்லாத்தையும் ஆண்டவர் கேள்விக்குறி எல்லாம் வைத்துறாரு. அப்போ இந்த கமாவை கூட நம்ம அர்த்தம் கொடுக்கறதாக இருக்கிறது வேத வசனங்கள். அதனால அந்த உறுப்பு ஒன்றும் உறுப்பு கூட அழிந்து போகாது என்று சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு 19 வசனத்தில் சொல்கிறாரு ஆகையால். ஸோ இதனால் இந்த கற்பனை எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அன்பவன்லே, நான் ஒரு நாள் இதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது சமீபத்தில், மீறி போதிக்கிறவன் சிறியவன் எனப்படுவான், கை கொண்டு போதிக்கிறவன் பெரியவன் எனப்படுவான். இன்னைக்கு நாம பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்க போகிறோமா பெரியவனாக இருக்க போகிறோமா, எந்த கேட்டகரியில் இருக்க போகிறோம்? இது ரொம்ப என்னை சிந்திக்க வைத்த ஒரு வசனமாக இருந்தது. உண்மையிலே அப்போ சிறிதான ஒரு காரியம், இது ஆண்டவர் சொன்ன காரியம், இது பரவாயில்ல, இதை தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி அதை மீறவோ தள்ளவோ அல்லது அதை மக்களுக்கு சொல்லாமல் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. அப்படி இருக்கிற ஊழியக்காரன், அப்படி போதிக்கிற ஊழியக்காரன், அவன் பரலோக ராஜ்யத்தில் எந்த கேட்டகரி, எப்படியாக ஆண்டவர் ட்ரீட் பண்ணுறாருன்றதை நாம் பார்க்கிறோம். அதை கை கொண்டு போதிக்கிற இவைகளை அனைத்து ஆண்டவர் எப்படியெல்லாம் கை கொண்டு போதித்தாரோ, அவர் எப்படியெல்லாம் அதை வந்து அந்த நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் கை கொண்டு அதனுடைய உண்மையான அர்த்தத்தை போதித்தாரோ, அப்படி போதிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அதனால் இதை பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள், அநேக சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கையங்கலவமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் வந்து நிறுத்துகிறார்கள். ஆண்டவரே, விபச்சார பாவத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்டால், ஆனால் மோசேனுடைய சட்டத்திட்டத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி இவர் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். உண்மைதான், மோசேனுடைய நியாயப்பிரமாணம் கல்லெறிந்து கொள்ளணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உங்களில் எவன் பாவம் செய்யலையோ கல்லெறிந்து கொள்ளுங்க, முதலாவது கல்லெறிங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாரும் ஒவ்வொருத்தரை கீழே எழுதிட்டே இருக்கிறாரு, எல்லாரும் கள்ளத்துக்கு போட்டு போயிட்டானுங்கன்னு சொல்கிறோம். அப்போ திரும்ப இவர் என்ன செய்கிறாரு, நிமிந்து பார்த்து, என்னப்பா யாருமே இல்லையா அப்படின்னோடனே, இல்லை எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதனாலே மூல பாஷையிலே உங்களில் பாவம் செய்யாதவனோன்னு எழுதியிருக்கிற அந்த காரியம் நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஆனால் மூல பாஷையில் என்ன எழுதியிருக்குதான், உங்களில் யார் ஒருவன் இவளிடத்தில் பாவம் செய்யவில்லையோ என்று எழுதியிருக்கு. அப்போ சிறியோர் முதல் முதியோர் வரை அவளிடத்திலே பாவம் செய்துட்டு அவளையே கொள்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அதுதான் ஆண்டவர் வந்து இப்படி அவர் கரெக்டாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை. இப்போ பாருங்கள், அவர் ஏன் அதை சொன்னார், அவராவது கல்லெடுத்து அடிச்சிருக்கலாம்ல, ஆனால் அவர் அதையும் செய்யலை. அவர் என்ன செய்கிறாரு, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப் போவதில்லை, நீ இனி பாவம் செய்யாதேன்னார். அப்போ பாருங்கள், அவர் இரக்கத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நியாயப்பிரமாணம் என்பது என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால், இரக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை தெளிவாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி அந்த சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதை மீறாமல் அதை கை கொண்டு அவர் போதித்தார் என்று இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். நாம் எப்படி இருக்கிறோம், இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று உண்மையிலே நான் ஆராய்ந்து, என்னை நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஆண்டவரே, நான் மீறி போதிக்கிறவனாக இருக்கக்கூடாது, கை கொண்டு போதிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே, ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை நான் மீறாமல், அதை உதாசீனப்படுத்தாமல், அதை அசட்டை பண்ணாமல், அதையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கை கொண்டு உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். நீர் சென்ற பாதையிலே, நீர் சென்ற அடிச்சுவடுகளை நானும் பின்பற்றி போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். அன்பாலே, அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிறார். இன்றைக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பெருசல்ல, இயேசுவை நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொன்னது பெருசல்ல, இயேசுவை போல நாம் வாழ்ந்தோமா, இயேசுவை போல நாம் வாழ்கிறோமா, இயேசுவை போல எல்லா நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் கை கொண்டு அவைகளை போதிக்கிறோமா என்பது தான் பெரிய காரியம். இதை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை போல நாம் மாற நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே அவர் நம் கரம் பிடித்து அவருடைய பாதையிலே நம்மை கொண்டு செல்ல அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் ஒப்பு கொடுத்து நம் அவரிடத்தில் மன்றாடி செவிப்போம், செபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த சத்தியத்துக்காய் நன்றி. நாங்கள் மீறி, ஆண்டவரே, சிறிதானதன்றையும் மீறி அவிதமாய் போதிக்கிறவனாக இருக்கிறேன்னா, அல்லது கை கொண்டு போதிக்கிறவனாக இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே, அந்த ஆண்டவரை போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நாங்கள் ஸ்திரப்படுத்த உம்மை போல மாற, உம்மை போல உம்முடைய சத்தியத்தை உம்முடைய வழி அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாய் மாற எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற அன்பான சோழர சோழலுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே ஒரு சின்ன எழுத்தையும் உறுப்பையும் இனி ஆண்டவரே கவனித்து அதன்படி நடக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பான்லே.

பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

எல்லாருக்கும் வணக்கம். அரும்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் சொன்னார் அல்லவா. அந்த ஜோதிமயமான கடவுள் யார்? அவர் காணக்கூடாத ஒளியில இருக்கிறாரே, அவர் எப்படி தரிசிக்கலாம்? இப்படி உங்களில் அநேகர் கடவுள் பக்தியோடு கூட தேடுவதை நினைத்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நானும் உங்களில் ஒருவன் தான். என் பேர் மணி ஐயர், நான் சென்னையில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் பெயர் ராமமூர்த்தி, என்னுடைய தாயாருடைய பெயர் சுதந்திரி. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா உண்டு, நான் வீட்டில் கடைசி பையன். அதனால் ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப வாஞ்சன்னா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தண்ணீரை கண்டு மான்கள்லாம் ஓடி போகுமோ, அந்த வெயில் காலம் வந்தாலே எல்லாருக்குமே தாகம் ரொம்ப எடுக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 365 நாளும் 24 மணி நேரமும் ஆன்மீகத்தில் ரொம்ப தாகமாக இருந்தேன். ஏன்னா நானும் கூட சிறு வயதில் பார்த்திங்கன்னா சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் விஸ்மாம்பலத்தில் அக்ரகாரத்தில் பிறந்தேன். நல்ல பக்தி நெறியில் எங்கள் அப்பா அம்மா என்னை நடத்தினா, நல்ல மடியாச்சாரத்தோடு பூஜை பண்ணுறது, வருஷந்தோறும் தவறாமல் சபரிமலைக்கு போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் 3 நாள் விரதம் இருப்பேன். இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம், கடவுளை பார்க்க முடியுமா? அப்போ கடந்து உள்ளவர்படிவர் யார்? அடுத்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னேன், அப்போ அந்த ஒரே தேவன் யார்? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்த முதல் முயற்சி காலைதோறும் எழுந்து ஈர துணியோடு அந்த பிள்ளையார் கோவிலுக்கெல்லாம் போய் பூஜையெல்லாம் பண்ணுறது என்னுடைய வழக்கம். நான் இருக்கிற கேக்கு நகர் பகுதியில் அங்கே இருக்கிற ஒரு டெம்பிளில் ஒரு ப்ரீஸ்ட்டு போல இந்து ப்ரீஸ்ன்னு சொல்லுவாள், அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன், முயற்சி பண்ணேன். செவ்வாய்க்கிழமையானா முருகன் பேரை சொல்லி ஃபாஸ்டிங் இருந்து வடபணி கோவிலுக்கெல்லாம் போய் பூஜையோடு போய் பண்ணுவேன். சனிக்கிழமையானால் ஐயப்பன் கோவிலுக்கு போவேன், வெள்ளிக்கிழமையானால் வேறு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் இப்படி வாரம் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு விருதம் இருந்துண்டு என் ஐயங்களை நீக்கக்கூடிய கடவுள் யார்? ஐயங்கள்னா சந்தேகம், என் இருதயத்துள்ள சந்தேகத்தை யார் போக்குவா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு குருவை தேடிந்தேன் நான். உங்கள் நீங்களும் நிறைய பேர் குருவை தேடுறீர்கள் அது தெரியுது. நானும் உங்களை போல குருவை தேடினேன். குருனா பாவத்தை அழிப்பவர். அப்போ யார் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய குரு? எனக்கு கைட் பண்ணக்கூடியவர் யார்? மோட்சம் வைகுண்டம் பரலோகம் சொல்கிறார். அங்கே யார் இருக்கா? மனிதனை படித்து தெய்வம் இருக்கான்னு சொல்கிறேன். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் நான் கேட்டால் சொல்லுவேன், எல்லாமே எப்படி சொல்லுவேன், ஐயோ கடவுள் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கும் சார். அப்போ சரி, அப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போக தான் விரும்புகிறோம், உண்மைதான். அப்போ நீங்களும் நானும் அங்கே போனால் நமக்கு வேண்டிய தகுதி என்ன? டபுள் எம்ஏ பண்ணியிருக்கணுமா, இல்லை பிஹெச்டி பண்ணியிருக்கணுமா, இல்லை பர்டிகுலர் பல கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்கணுமா, இல்லாட்டி தான தர்மம் நிறைய செய்யணுமா? இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அப்போ அந்த பரலோகம் மோட்சம் வைகுண்டம் சொல்லக்கூடிய அந்த தெய்வம் வாசம் பண்ணுற இடத்துல நீங்களும் நானும் போனோன்னா நமக்கு வேண்டிய பிரதானமான தகுதி என்ன பார்த்தீங்கன்னா பரிசுத்தம், சுத்தம் சொல்லுவேன். அப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி, அப்போ இந்த சுத்தம் எனக்கு எப்படி கிடைக்கும், இல்லை நான் வந்து சுத்தமாக தான் இருக்கேனா, அப்படி எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. அப்போ எனக்குள்ளே இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தாலும் காலைதோறும் எழுந்து பூஜை பண்ணுறத நிறுத்தலை, எங்கள் அப்பா அம்மா சொன்ன கொடுத்த காரியங்களை செய்யாமல் விடலை, அதுபோல் என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் கூட இந்தமாரி சில காரியங்களுக்கெல்லாம் என் கூட வருவாங்க. மணியை போல் மாறணும் அந்தளவுக்கு நான் நம்பிக்கையோட வாஞ்சியோட என் கூட வருவாங்க. அதனால் படிப்பிலும் நல்ல சுட்டியாக இருந்தோம், விளையாட்டு துறையிலும் சரியாக இருந்தோம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆன்மீக தேடுதல் எனக்குள்ளே அதிகமாக காணப்பட்டது. அப்போது அரும்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு வள்ளலார் சொன்னார். அந்த ஜோதிமயமான கடவுள் யார்? கருணை நிறைந்த தெய்வம் யார்? நீங்கள் பார்த்தீங்களா கடவுளுடைய பார்வைக்கு வித்தியாசம் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா எல்லாருடைய ரத்தம் உடம்புல ஓடுற ரத்தம் சிவப்பு தான் இல்லையா? அப்போ வித்தியாசம் படுத்தினது யார்? மனுஷர்கள் தான். அப்படி இருக்கும்போது வித்தியாசம் பார்க்காம நம்ம மேலே அன்பு வைத்து நம்ம கைட் பண்ணக்கூடிய குரு யார் தேட ஆரம்பித்தேன். அப்போ அன்பே உருவானவர் யார்? ஓம் நமச்சிவாயே நமக. சிவம்னா அன்பு, நமச்சிவாய் நமக்குனா அன்புள்ள கடவுளே வணங்குகிறேன். அப்போ என் முன்னோர்கள் சொன்னபடி அன்புள்ள கடவுள் யார்? இதெல்லாம் நான்

கோயிலில் பூசாரியாக இருக்கும்போது சொல்லிட்டு வந்த ஒரு காரியம், ஓம் சதாசிவாய நமக்கு நாங்கள் சொல்லுவோம், சதானா ஃபார் எவர், எப்பொழுது அன்புள்ள கடவுளே உங்களை வணங்குகிறேன். அப்போ எனக்குள்ளே ஒரு பல கேள்விங்க, எப்போது அன்பு காட்டுவாளா? இன்றைக்கி அப்பா அம்மாவோடைய அன்பு கூட லிமிட்டு தான், மனைவி புருஷ பிள்ளைகள் எல்லாருடைய அன்புமே ஒரு லிமிட்டு தான். அப்படி இருக்கும்போது மாறாத அன்பு கொண்ட கடவுள் யார் என்று எனக்குள்ளே ஒரு பல கேள்விங்க. இதுக்காக தான் நான் முயற்சி பண்ணேன், கோவிலில் வர, அதுவும் பிள்ளையார் கோவிலில் வர பூசாரியாக இருந்தனா, அதனால் எனக்கு ரொம்ப தைரியம். தைரியம்னா எப்படின்னா, எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியில் போனால் கட்டாயமாக தெய்வத்தை அடைஞ்சிடலாம், அந்த மோட்ச ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இங்கே நான்கு வேதங்கள் தான் அடிப்படையான வேதங்கள் சொல்லுவாள். இந்த நான்கு வேதங்களில் எங்கேயுமே கடவுள் வந்து ஓவிய மனிதனுடைய அறிவினால் உருவாக்கப்பட்ட விதமாகவோ அது சிலைகளாகவோ ஓவியங்களாகவோ காணப்படுகிறார் என்று எங்கேயுமே சொல்லப்படலை. அப்போ எனக்குள்ளே உடனே ஒரு குழப்பம் வந்துருச்சு, என்னடா நம்மளவா இப்படி சொல்லியிருக்கா, ஆனால் நம்ம செய்கிற விதமெல்லாம் வித்தியாசமாக இருக்கே. சரி, அப்போ ஏதோ ஆராதனை முறைகளில் கொஞ்சம் மாற்றம் வந்ததுன்னா நம்ம அந்த குருவை பார்த்துடலாம், அவருடைய துணையோடு மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு சொல்லலாம், அதே போல் ஒரு வெளிச்சம் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் யோசித்தேன், எப்படியாலும் இந்த வெளிச்சத்தை பார்க்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையில் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கையில் கேக்க நகர் பகுதியில் 84 88 ஆண்டு வரைக்கும் என் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு கோவிலில், பிள்ளையார் கோவிலில் பூசாரியாக மாலை நேரத்துலலாம் போய் பூஜை பண்ணுறது என்னுடைய வழக்கம். அதனால் ஒரு பக்கம் படிப்பில் முயற்சி பண்ணி, விளையாட்டுத் துறையிலும் முயற்சி பண்ணி ஒரு லெவல் வந்திருந்தாலும் ஆன்மீகத்தில் தைரியமாக நிறைய காரியங்கள் ஈடுபட ஆரம்பித்தேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் கூட பிறந்தவா எல்லாமே சொல்லுவாங்க, இன்னும் இவனுக்கு பக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது ரத்தத்தில் ஊறிச்சிருப்பாள். அதே போல் என் லைஃப்பில் ஆன்மீக தேடுதல் என்பது யாரும் கட்டாயப்படுத்தி வரல. இப்போ கூட இந்த பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு பக்தி உள்ளவங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா வாஞ்சியோடு பார்க்குறீங்க, அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறார், நான் போகிற பாதை சரிதானா, இல்லாட்டி என்னுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்லாம் கேட்கப்படுதா, இப்படி பல கேள்விகளோடு நீங்கள் இதை பார்க்குறீங்க. அதனால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், என்னுடைய வேண்டுதல் எப்போ கேட்கப்பட்டது, நானும் உங்களை போல பிரார்த்தனையோடு தான், எப்படியாவது பகவான் எனக்கு காட்சி கொடுப்பார், கடவுளை பார்க்கணும், கடவுளை பேசணும், கடவுளை போல மாறணும் என்கிற ஒரு உணர்வை சிறு வயதிலிருந்து தெய்வம் தந்திருந்தேன். அதுக்காக தான் சபரிமலைக்கெலாம் போனாங்க, கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கு இருமுடியை கட்டின்ட்டு அந்த சின்ன பையனாக இருந்தாலும் ஓடிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஆச்சரியப்படுவா, எங்கள் சண்டை போடுவேன் கோயில் கூட்டிகிட்டு போல, அவ்வளோதான் அன்றைக்கி அந்த வருஷம்னா எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆச்சரியப்பட்டாங்க, எதுக்குடா இந்த காலத்தில் எல்லாம் வந்து சினிமா பார்க்க போவா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்க போவா, இவன் என்னடா கோவிலுக்கு போகணுன்றானே அப்படின்னு ஒரு வித்தியாசமாக நான் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ இவ்வளோ நேரம் என் லைஃப்பில் இந்த பக்தி காரியங்களெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தாலும், இந்த பக்தி முக்தி அடையக்கூடிய வழிகளை எப்படி கண்டுபிடிச்சேன், இல்லாட்டி என்ன பார்க்குற என்னை கண்டுபிடிச்சார் ஒருத்தர் அப்படி தான் நான் சொல்ல முடியாது. இப்படி பல கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கும்போது, எந்த கோவிலில், அந்த பிள்ளையார் கோவில் அருகில் இருந்த ஒரு கிறிஸ்தவ நண்பர் என் ஃப்ரெண்டு, அவர் வந்து ரொம்ப வருஷமாக என்னோட பேசுவார், ஆனால் ஒரு நாள் திடீர்னு நான் அழைச்சி, இவ்வளோ பக்தியோடு தேர்றீங்களே, நீங்கள் ஒரு நாள் இயேசுபிரான் இடத்துல ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். வை டோன்ட் யூ ட்ரை ஜீசஸ் தான் சொன்னார், வேறு எதுவுமே அவர் சொல்லலை. உடனே நான் வந்து வெள்ளிக்கிழமத்து என்ன போதுமா, இல்லாட்டி குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவர்கிட்ட ப்ரே பண்ணணுமா நான் கேட்டேன். அப்போ ஒரே வார்த்தை சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருங்கோ, மணி ஐயராகவே இருங்கோ, உங்களை யாரும் ஒன்றும் சொல்லலை, இருதயத்திலேருந்து இயேசுக்கிட்ட நான் சொல்ல ப்ரேயரை சொல்லுங்கோ, இயேசுவே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என் ஆத்மாவி சரீரத்தில் உள்ள பாவங்களெல்லாம் கழுவோம், இயேசப்பா எனக்குள்ளே வாங்க, எனக்காக நீங்கள் ரத்தம் செஞ்சினீங்கப்பா, அதை நம்புகிறேன், எனக்காக கன்னி மரியாள் வெற்றி பிறந்தீங்க, மூன்றாவது மறித்தீங்க, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீங்க, மீண்டும் வருவீங்க நான் நம்புகிறேன், இப்படி நீங்கள் சொல்லி நன்றி நன்றி அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், அவர் உங்களோட இருப்பான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, பரவாயில்ல, இவ்வளோ சிம்பிளாக கடவுளை தேரலாம் போல இருக்கேன், நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டோம், பல மைல்கள் நடந்தோம் இல்லையா, பல பிரயாசங்கள் செய்தோம், பல இடங்களை இங்கேருந்து ஓடினோம், ஆனால் இவர் நம்மளை தேடி வராரு, இவ்வளோ அன்பு உள்ளவரா என்று சொல்லி அவருடைய அன்புக்கு அடிமையாகி இன்றைக்கி நான் பிராமணனால் சந்தேகமே கிடையாது. ஏன்னா பிராமணனாலே பிரஜாபதியை சேவிக்கணும், பிரஜானா மக்கள் பதினா தலைவன், பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவாட்டுக்குட்டின்னு சொல்லுவார், அதை தான் நாங்கள் ஏசு கிறிஸ்துன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த தேவாட்டுக்குட்டியாகிய பிரஜாபதியை இன்றைக்கி நான் குலதெய்வமாக என் ஆத்ம நேசராக என் வாழ்க்கையின் கதாநாயகனாக நான் ஏற்றுக்கொண்டனும். அன்னையிலேருந்து பாருங்கோ மோட்சத்தை குறித்த நம்பிக்கை எனக்குள்ள வந்துட்டு, ஏன்னா நீதிமான் மரணத்தின் நம்பிக்கையுள்ளவனு ஒரு வசனம் நான் படிச்சிருக்கேன். அப்போ நீதிமானால் யார், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், மறுவாழ்வின் நிச்சயம் எனக்கு கிடச்சிது, எப்போ கிடச்சிது,
பலவிதமான வழிகளை நான் சென்றபோது கிடைக்காதது. மெய்யான வணக்கம் எது தெரியுமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் தேடுறது தான் மெய்யான வணக்கம். பேருக்காக ஊரை மாற்றுவா பேரை மாற்றுவா அதெல்லாம் இயேசு எங்கேயுமே சொல்லலை. இன்றைக்கே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ மணியராகி நான் என்ன செய்தேன், 13 வயசில் மனம் திரும்பினேன். 4 வருஷம் ரகசியமாக வசனங்கள்லாம் படித்து பைபிள் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் இருக்குது, ஆனால் பைபிளை பார்த்தீங்கன்னா உந்தும் சக்தி நிறைய உண்டு. அதை படிக்கும்போது நம்மளை கண்ணாடி போல, அது முகத்தை பார்க்குற கண்ணாடியில் எப்படி நம்ம எல்லா காரியத்தையும் சரி பண்ணிக்கணுமோ அதே போல் பரிசுத்த வேதாம் என்பது மனுஷனுடைய மனதை மாற்றக்கூடியது. இந்த பரிசுத்த வேதாமத்தை நம்புகிற ஒரு தனிப்பட்ட மனுஷனோ, ஒரு குடும்பமோ, இல்லை ஒரு சமுதாயமோ, அல்லது ஒரு தேசமோ இந்த பரிசுத்த வேதாமத்தை உண்மையாக நம்பி அதை ஏற்றுவார்னா அவள் குடும்பத்தில் அவள் வீட்டில் தனிப்பட்ட முறையில் சகல சமாதானத்தை அவர் கொடுப்பார். அதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் இருந்தாலும் கிடைக்காது, எவ்வளோ பெரிய பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வந்தாலும் கிடைக்காது, அல்லது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கிடைக்காது. இது எப்போ கிடைக்கும் தெரியுமா? என்னைக்கு இருதயத்தை நேராக்கி எசப்பா உங்கள் சமாதானத்தை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுறீங்களோ அந்த சமாதானத்தை இலவசமாக அவர் பண்ணுறதான். இதனால தான் பைபிளில் கூட சொல்லியிருக்கா, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவின் உண்டாக்கிட்டு. இப்போ எல்லாருமே முயற்சி பண்ணுறா இல்லையா, என்னை காட்டிலும் முயற்சி பண்ணுறதா நிறைய பேர். பைபிளில் கூட ஒரு வசனம் வரும், ஈசாக்குங்கிற ஒரு பக்தன் விதை விதைத்தானா, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால 100 தனையான பலன் பெற்றானா. விதை விதைக்கிறன்னா என்ன அர்த்தம், முயற்சி செய்து ஒரு விதை தான். அதாவது பிஸ்னஸில் முயற்சி பண்ணுறா, ஆன்மீகத்தில் முயற்சி பண்ணுறா, படிப்பில் முயற்சி பண்ணுறா, எல்லாமே முயற்சி பண்ணுறா. ஏன்னா எல்லாருமே ஜெயிச்சுருது இல்லை. இன்றைக்கி எல்லாருமே வந்து எங்கே நிம்மதி தான் தேடின்னு இருக்கா. இப்போ இதை பார்க்குற நீங்கள் கூட கண்ணுந்து ஜலமாக வருது சிலருக்கு, ஐயோ இந்த நச்செய்தி எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன், இவ்வளோ நல்ல தெய்வத்தை பார்க்காம போயிட்டேனே, இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு உங்களை ஒரு சிலர் அழறதை நான் பார்க்குறேன். உங்கள் கண்ணுந்து ஜலமாக கொட்டுறது இயேசு சுவாமி சொல்கிறாரு, அழாதே நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்கிறேன். மணியராக என்ன எப்படி உயிரோடு வச்சார் தெரியுமா? 92 ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் போய் இவன் என்ன பிராமண தெரு பிரசங்கம் பண்ணுறான், சனிக்கமான உபவாசம் பண்ணி ஆஸ்பத்திரி போய் ஆத்மாக்களுக்கு ஜபம் பண்ணுறான், இதுன்னு இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் தெரியல பாவம் அவளுக்கு. இயேசு கூட சிலுவையில் தூங்கும்போது என்ன சொன்னார், பிதாவே இவங்களுக்கு ஒன்றும் இன்னும் தெரியல இவ்வளோ மன்னின்னு சொல்லி தான் சொன்னார். அதே போல் என்னை வந்து என்ன பண்ணா, 1992 அப்போ ஒரு 17 வயசு இருக்கும் எனக்கு, எல்லாரும் சேர்ந்து தே வாண்ட் டு பேர்ன் மீ அலைவ், என்னை உயிரோடு கொடுத்த முயற்சி பண்ணேன். அதுக்கு என்ன நடந்தது, அவ்வளோ முடிஞ்சது என்ன, இவன் விட்டா எல்லாரையும் மாற்றிடுவான் போலருக்குன்னு சொல்லி கோபத்தில் என் மேல கெரோசின், இன் அதர் வேர்ட் வி யூஸ் டு சே பெட்ரோல், அது கூட நினச்சிக்கோங்க, ஏன்னா எல்லாரும் புரியணுன்றதா சொல்கிறேன். அதனால் என் மேலே அதை ஊற்றி என்னை உயிரோடு கொளுத்த வந்தேன். அந்த நேரத்தில் தான் ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் வந்தது, அந்த அரும்பெருஞ்சோதியான பிரசனம் என் மேலே இறங்க ஆரம்பிச்சது. அவர் அந்த பிரசனத்தின் நடுவில் சாத்ராக் மேஷா ஆபாக் நேகங்கிற தேவதாசர்களை நெருப்பில் போட்டாலாம். இது நடந்து எப்போன்னா தானியல் 3:25 நான் பைபிளில் படிச்சுருக்கேன். ஏன்னா 1992 அந்த பிரச்சனை வந்தபோது, உபத்திரம் வந்தபோது எனக்கு யாருமே கிடையாது, கத்தினா உதவி பண்ண வருவானா போயிடுவான், ஏன்னா வந்தவங்க வந்து ஒரு முடிவோடு தான் வந்தாங்க. ஆனால் யாரை கண்டு நான் பயப்படலங்க, ஏன்னா நீதிமான் மறுவாழ்வை குறித்து நம்பிக்கை உள்ளவன். ஐயோ யாராவது என்னை கொண்டுடுவாளோ, ஐயோ என் ஜீவன் நரகத்துக்கு நான் போயிடுவானோ, கஷ்டத்து காலம் போயிடுவானோ, வேதனை போயிடுவானோ அப்படி ஒன்றுமே கிடையாது. இயேசுபிரான் ஒரு மனுஷனுடைய இதயத்தில் வந்துட்டா முதலாவது அவர் கொடுக்கறது என்ன தெரியுமா, அளவில்லாத மறுவாழ்வின் நம்பிக்கையை கொடுப்பார். அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு வாழுகிற ஆப்பிளோட டேஸ்ட் தெரியும். ஆனால் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு பிரான் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ டேஸ்ட் அண்ட் சீ தட் லார்ட் இஸ் குட். இப்போ உங்களோடு பேசிட்டு இருக்காருன்னா அந்த இயேசு பிரான் இன்னும் உங்கள் மேலே அன்பாக இருக்கார். டேஸ்ட் பண்ணுறதுனா இது இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் எதேச்சியாக பார்க்குறீங்க, யாரோ நண்பர் மூலமாக பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கார், உங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார், உங்களை வாழ்விக்க துடிக்கிற ஒரு தெய்வம் இருக்கார். ஏன்னா அன்னியோட என் சாப்டர் க்ளோஸ்னு நினச்சா எல்லாரும் அண்ணனை ஊற்றி கொடுத்து வந்தபோது இயேசுவை முகமுகமாக பார்த்தேன். அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் இன்னும் தெரிஞ்சுட்டேன் ஒரு சத்தியம், என்ன தெரியுமா, இந்த இயேசு வாழ்வை கெடுக்கிறவர் இல்லை, வாழ்வு கொடுக்குறவர். இவர் ஃபாரின் கடவுள்லாம் கிடையாது, உலக ரட்சகர் அவர். அவ்வளோதான், யார் எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும், அது ஐலாண்டாக இருந்தாலும் சரி, பெரிய தீவாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியோ டவுனோ இல்லை ஹைஃபை சிட்டியாக இருந்தாலும் சரி, கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணி பாருங்க, எனக்கு பதில் சொல்லக்கூடிய கடவுள் யார், எனக்கு தரிசனமாக என்னை ஆற்றக்கூடிய தெய்வம் யார், கடவுளே என்னோட பேசணும்னு நீங்கள் உண்மையாக மனம் உணர்ந்து ப்ரே பண்ணி பாருங்க. மணியராக என்ன போல நீங்களும் 1000 பேர் வந்து சொல்ல ஆரம்பிப்பேன், ஐயா இயேசுவே உலக ரட்சகர், இயேசுவை இன்றி வேறு நாமத்தினால ரட்சிப்பு இல்லை என்பதை ஆக்ஸ் சாப்டர் 4:12 படிக்கிறோம்.
அதாவது அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு. அவர் நாமமே இல்லாமல் வேறு நாமத்தினாலே மீட்பு இல்லை. அப்போ நான் யோசிச்சிருந்தேன், அப்போ திருநீர்லாம் பூசினேன், கையில் பூசினேன், மார்பில் பூசினேன், தொண்டை பகுதியில் பூசினேன், ஏன் தெய்வமே என் இருதயத்தின் சிந்தனை சுத்தமாக இருக்கணும், நான் பேசுகிற பேச்சு சுத்தமாக இருக்கணும், நான் செய்கிற வேலையெல்லாம் சுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பரிசுத்தர் இல்லையே, ஒரு கணக்குவாதியார் தான், ஒரு மேத்தமெட்டிக்ஸில் போதிக்கிற டீச்சர் தான் மேக்ஸ் சொல்லித்தர முடியும், அதே போல் தான் பரிசுத்தர் தான் பரிசுத்தமாக்க முடியும். இது சிம்பிள் லாஜிக் இல்லை, இது நீங்களும் நான் தெரிஞ்சுக்கிறது தானே. அப்போ பரிசுத்தர் தான் பரலோகத்தில் இருக்க மோட்சம் வகிக்கணும்னு சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்தத்தை போய் பார்க்கணும்னு நம்ம பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டால் தானே முடியும். அதனால் ஐ நீட் ஹோலினஸ், வித்தவுட் ஹோலினஸ் வி கெனாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். இதை நல்லா பேசிக்காக புரிஞ்சுட்டேன். அப்புறம் அவருடைய அனுகிரகத்தினால 5 வருஷம் 1992 வரைக்கும் படாத பாடுபடுத்தினான். என்னென்ன அவமானப்படுத்த முடியுமோ பண்ணால், என் உடம்புல ரத்தம் வராத இடம் கிடையாது, ரோடில் வரம் போகிறவெல்லாம் எச்சே துப்புவான், அதான் தே ஸ்பைட் ஆன் மை ஃபேஸ், உமிழ் நீரே மேலே உமிழ்ந்துட்டு போவா, இதெல்லாம் ஏன் நான் சந்தோஷமாக சகித்தேன்னா, இதை கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரும், ஏன் இவர் கோபம் வரலையா, நீங்கள் என்ன சார் திரும்ப அடிக்கலாமே, இல்லை நீங்கள் திரும்ப துப்பலாமே. ஆக்சுவலாக உங்களில் இயேசு எனக்குள்ளே இல்லைன்னா நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இயேசு என்ன செய்தா தெரியுமா, காட்டி கொடுத்த யூதாசை கூட சிநேகிதனே நீ இன்னத்துக்கு வந்திருக்க, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர், சர்வ ஞானம் உள்ளவர் அவர், ஈ நோஸ் எவ்ரி திங், இன்னத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவன் முத்தம் குட்டு அவரை காட்டி கொடுத்தான். அப்போ இன்றைக்கி கூட இந்த உலகம் வந்து முத்தம் கொடுக்குது, கொஞ்ச நேரம் சிற்றின்பத்தை காட்டுது, கொஞ்ச நேரம் பணத்தாசையை காட்டுது, கொஞ்ச நேரம் உலக ஆசையை காட்டி மனு குலத்தை இந்த பிசாசுன்னு சொல்லக்கூடிய சைத்தான்னு சொல்லக்கூடிய அந்த இருளின் தகப்பனாகிய அந்த பொல்லாதவன் நினைச்சுனா முத்தம் கொடுப்பது போல், இன்றைக்கி மனுஷர்களை முத்தம் கொடுப்பது போல் ஆசை காட்டி கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டுருக்கான். அந்த கண்ட்ரோலை உடைக்க தான் ஏசு இந்த பூமியில் ரசிக்கிற பிறந்த பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவக்குமாரன் வெளிப்பட்டார். இதை நீங்கள் நம்புறீங்களா? இப்பயே உங்கள் சிந்தையில் கண்ணில் உங்கள் இருதயத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் லாஸ் லாஸ்ன்னு சொல்கிறீங்கள, இயேசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். இப்பயே ப்ரே பண்ணுங்க, இயேசுப்பா இன்னி வரைக்கும் நான் தான் சேர்மனாக இருந்தேன், நான் தான் மேனேஜிங் டைரக்டர் இருந்தேன், ஏதோ இந்த மணியர் ஏதோ சொல்கிறார், சரி அவர் சொல்கிறது மித்தமாது, இன்னிலேருந்து நீங்கள் தான் என் லைஃப்பில் சேர்மன், நீங்கள் தான் இனிமேல் என் கம்பெனிக்கு மேனேஜர், எனக்கு எல்லாமே நீங்கள் தான், எனக்கு தயவு செய்து என் லாஸை மாற்றி கொடுங்க, என் லைஃப்பை ஆசை வச்சு கொடுங்க, நானும் ஒய்ஃபும் எவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டோம், குழந்த பாக்கியமே கிடைக்கல, அழறா நிறைய தம்பதிகளை கேட்கும்போது ஏசு என்ன கேட்குறா தெரியுமா, உங்கள் இதயத்தை தான் கேட்குறேன், உங்கள் பணம் வேண்டாம், உங்கள் ஜாதி என்ன, பேர் என்ன, புகழ் என்ன, எதுதான் அவருக்கு கேர் பண்ணா, ஈ டோன்ட் கேர் அபவுட் எனி திங், பட் ஈ கன்சர்ன் அபவுட் யூ இன்னர் ஹார்ட் அண்ட் லைஃப். உங்கள் இதயத்தை தருவீங்களா? இப்போ நான் சொல்கிற ப்ரேயரை சொல்வீங்களா? உங்கள் இதயத்தை கொடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லாத மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம், வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கிவ் யூ ஹார்ட் டு ஜீசஸ். நீங்கள் சொல்லுவா இதை விட்டுட்டு வரேன், அதை விட்டுட்டு வரேன், இவாகிட்டே போய் கேட்டேன், அவாகிட்ட கேட்கிட்டேன், ஒன்றும் கேட்க வேண்டாம், இப்போ உங்களுக்காக ஒரு பேஷண்ட் இருக்கு. இப்போ கூட நீங்கள் இந்த லிங்கை பார்த்தது, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பிளான் பண்ணியா பார்க்குறீங்க இல்லையே, இட் இஸ் அ ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட், இது ஒரு தீர்க்க தரிசனமாக கடவுள் பேசுகிறேன். ஏன்னா வாழ்க்கை முடிச்சுக்கணும், இனி வேண்டாம் போதும், என்னால் சகிக்க முடியல இந்த வியாதியை, என்னால் சகிக்க முடியல இந்த கஷ்டத்தை, எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், என் ஒய்ஃபு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒருத்தரும் ஒன்றும் எனக்கு நன்றி இல்லை, லெட் மீ சூசைட், இதே வார்த்தை சொல்லிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், அப்படிப்பட்ட நிலைமையில வந்தவாலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களை பற்றி ஆண்டவர் இயேசு எனக்கு சொல்கிற, நான் யார், உங்களை போல பாடுள்ள மனுஷன் தானே, உங்களை போல எனக்கும் கஷ்டம் இருக்குது, ஆனால் துன்பம் வந்ததுங்க நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது பேரின்பமாக இயேசு மாற்றி கொடுத்தார், என் வாழ்க்கை வேதனை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது வாழ்விக்கிற கடவுளை அவர் சாதனையாக மாற்றி கொடுத்தார். நான் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு நினச்சவாலாம் இன்றைக்கி என் ப்ரேயருக்கு வரலாம், காரணம் என்ன, நான் பிரசங்கிக்கிற இயேசு செத்த தெய்வம் கிடையாது, உயிர் உள்ள தெய்வம். நீங்கள் வேணால் ஜெருசலேமில் போய் பாருங்க, திறந்த கல்லறிக்கை சொந்தக்காரர் உங்களோடு பேசிகிட்டு இருக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் நீங்கள் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, ஜஸ்ட் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அரை மனுஷம் முக்காவது இல்லை, இன்னிலேருந்து ஒரு பைபிளில் நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து படிங்கோ, முடிஞ்ச அளவுக்கு நல்ல பக்தி உள்ள ஜனங்களோடு சேர்ந்து இந்த தான் இருக்குதுன்னு கொஞ்சம் அப்படி தோண்டி பாருங்கோ, பேசுங்க, அவர் ஈஸ் அவர் ஃபாதர், ஈஸ் அவர் ஃப்ரெண்ட், ஈஸ் அவர் கம்பேனியன், அவர் வேறு ஒன்றுமே உங்ககிட்ட கேட்கல, இதயத்தை தான் கேட்குறேன், கொடுக்க முடியுமா? சின்ன இந்த உள்ளங்கை அளவு தான் இருக்குது நம்ம இருதயம், இந்த இருதயத்தை கொடுப்பீங்களா? இப்போ கொடுத்துடுங்க, இன்னிலேருந்து பாருங்கள் உங்கள் ஆத்துலேயும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்க போகிறீங்க. நான் சொல்கிற ப்ரேயர் ஷார்ட் ப்ரேயர், சின்ன பிறகு கண்ணு முடிக்கலாம் ஜோம் இல்லாமல் நான் சொல்கிற ப்ரேயர் சொல்லுங்கள், இயேசு சுவாமி உங்களுடைய ரத்தத்தினாலே என் பாவத்தெல்லாம் கழுவுங்கப்பா, இந்த மணியர் மூலமாக நீங்கள் பேசுனீங்க, நானும் உங்களை நம்புகிறேன், அவர் எப்படி 13 வயசில் நீர் அவர் இதயத்தில் வரத்துக்கு அவர் மனதை திறந்து கொடுத்தாரோ, இன்றைக்கி என் நிலைமை நீ அறிவீர், இயேசப்பா என் இதயத்தில் வாரும், எனக்குள் வந்து உங்கள் சமாதானத்தை தாரும், இப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் உங்கள் சமத்தில் வைக்கிறேன்,
நான் அழுதுன்றிருக்கிறதை நீ அறிவீர், நான் நஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை அறிவீர், எங்கெங்கேயோ போயினாலும் நிம்மதி இல்லாமல் வேதனைப்பட்டுருக்கேன், நான் நேசித்த மனைவி போயிட்டா, புருஷனும் வேண்டான்னு சொல்லிட்டார், பிள்ளைகளும் நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டா, இப்படியே எல்லாரும் எனக்கு சபிக்கிறாளே, நான் எதுக்கு இந்த பூமியில் வாழணும்னு சொல்லி அழுதுன்றிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன்ப்பா. இனி இவா வாழ்க்கையில் இந்த யூத்தை இவா வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த வாலிப வயதுலேருந்து இவா உண்மை தேடவும் உங்களுடைய வழியில் நடக்கும் அருள்புரிய ஆண்டவரே. நான் ஏமாத்திரம், இதோ நீ கொடுத்த கிருபையினால கடந்த 30 ஆண்டுகளாக இந்த அன்பை உங்களுக்கு இந்த மக்களுக்கு சொல்லிட்டு வரேன். உங்களுடைய தயவுள்ள கரத்தினா தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க, எல்லா துதிப்புகளும் உங்களுக்கு செலுத்துக்கிறேன்ப்பா, இயேசு மூலமாக பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இஃப் யூ நீட் மை ப்ரேயர், ஜஸ்ட் கால் மீ 0091 9841 00 8717. தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ப்ரேயர் பண்ணிக்கணும், இல்லை சில ஆலோசனை வேணும், ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் விருப்பப்பட்ட என்னுடைய நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. முன்னாடி உங்களுக்காக அதை காண்பிக்கிறாங்க அட்ரஸோட, அதை பாருங்க. 0091 9841 00 8717. God bless you.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2:11. முதல் உலக போரின் போது பாதுகாப்பு படையைச் சேர்ந்த கப்பல்கள் ஒரு பிரச்சனையை சந்தித்தன. எதிரி படையைச் சேர்ந்த கப்பல்கள் கரும் புகை மண்டலத்தை ஏற்படுத்தி பாதுகாப்பு படையைச் சேர்ந்த கப்பல்களுக்கு திசை தெரிய விடாமல் செய்து அவர்களை திணறடித்தனர். எந்த வழியாக செல்வது என்று தெரியாத பாதுகாப்பு படையினர் வேறு திசையில் கப்பலை செலுத்தினர். தாங்கள் செல்ல வேண்டிய பாதையை விட்டுவிட்டு வேறு வழியாக சென்றதால் கடலுக்குள் இருந்த பாறைகள் மீதும் வேறே கப்பல்கள் மீதும் மோதி மூழ்கி போயினர். எதிரிகளின் இந்த தந்திரத்தை கவனித்த பாதுகாப்பு படையினர் இனி புகை மண்டலத்தை பார்த்து நாம் பாதை மாறக்கூடாது, கரும் புகை வழியாகவே நாம் செல்ல வேண்டிய பாதையிலேயே தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து புகை வழியாக கப்பலை செலுத்தினர். சற்று நேரத்தில் புகை மண்டலத்தை கடந்து தூய்மையான காற்று மண்டலத்தை அடைந்தனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே சாத்தானும் பல தந்திரங்களை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை நோக்கிய நமது பயணத்தில் நம்மை வழிவிலகச் செய்கிறான். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டு பாதை மாறாமல் நம் பாதையில் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலும் கரும் புகை போன்ற பல பிரச்சனைகளும் சோதனைகளும் வரலாம். அதை பார்த்து சோர்ந்து போய் பின்வாங்கி போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாக கானானுக்கு போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் பல சோதனைகளை சந்தித்தனர். அந்த வனாந்தரத்திலும் தேவன் அவர்களை நன்றாக போஷித்தார், நன்றாய் பாதுகாத்தார். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் தாங்கள் சந்தித்த கஷ்டங்களை பார்த்து பாதையை விட்டு விலகி மீண்டும் எகிப்துக்கே சென்றுவிட வேண்டும் என்று தங்கள் இருதயத்திலே நினைத்தனர். ஆனால் பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாப்பாய் நடத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்திரிக்க செய்வார் என்று விசுவாசித்த யோசுவாவும் காலேபும் பாதுகாப்பாக கானானை அடைந்தனர். ஆம் பிரியமானவர்களே, நமது கிறிஸ்தவ ஓட்டத்திலும் பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சாத்தான் கொண்டு வந்தாலும் நாம் வழி விலகாமல் முன்வைத்த காலை பின்வைக்காமல் சென்றால் தேவன் நம்மை பாதுகாப்பாக நடத்துவார். அப்பொழுது நம் வாழ்வில் வந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் சீக்கிரம் கரும் புகையைப் போல விலகிச் செல்லும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே பாதை மாறாமல் வழி விலகாமல் தொடர்ந்து முன்னேறுவோம். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ குட் டே.